சின்ன இடைவெளிக்கு பிறகு வணக்கம் இன நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். ரவினவு கூட இணைந்திருக்கேன். இன்றைக்கு அன்னையர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். அனைத்து அன்னையருக்கும் மின்னலின் அன்னையர் தின வாழ்த்து. சின்ன வயசுல நம்மளோட ஆசை கனவுகளை நிறைவேற்றிய அம்மா அவங்களோட ஆசை என்னன்னு கேட்டிருக்கோமா? பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க, அம்மாவுக்கு பெரிய ஆசைலாம் இல்ல, குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும், நீ படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்றதான் என்னோட ஆசை அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. ஆனா அவங்களுடைய ஒரு ஆசை கனவு என்னன்னாக்கா, நல்லா படிச்சிருந்துருக்கணும், ஒரு இடத்துக்கு நல்லா சுத்தி பார்க்க போகணும்ப்பா. சிலருக்கு பாடணும்னு ஆசை இருக்கும், ஒரு வேலை செய்யணும்னு ஆசை இருக்கும், இல்ல ஏதாவது ஒண்ணு கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனாலதான் இன்றைக்கு நாங்க கேட்டிருக்கோம், உங்க அம்மா மனசுல இருக்கிற அந்த கனவு ஆசை என்னன்னு நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்டு அதை நிறைவேற்றி வைத்திருக்கீங்களா? அது நிறைவேறியிருக்கா இல்ல இன்னமும் அவங்களோட ஒரு ஆசையா கனவாதான் இருக்கா? கொஞ்சம் அழைத்து பேசுறீங்களா? 2282 5733 அல்லது 4768. இதுல முதல் ரகம் பார்த்தோம்னா கேட்டு நிறைவேற்றி வைத்திருப்பாங்க. இரண்டாவது ரகம் பார்த்தோம்னா பெருசா நம்ம கேட்டிருக்க மாட்டோம். அந்த மாதிரி இருந்தாலும் இன்றைக்கு நீங்க அழைத்து பேசலாம். ஆனா இந்த இரண்டாவது ரகம் பெருசா கேட்டிருக்க மாட்டாங்கன்னு சொன்னல, எங்களோட ஒரு சின்ன எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த இரண்டாவது ரகத்துல இருக்கிறவங்க இன்றைக்கு நீங்க கேளுங்க, உங்களுக்கு என்ன ஆசை என்ன கனவு அப்படின்னு கேட்டு அதை நிறைவேற்றி வைங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை கொடுக்கும் அடிப்படையில. அதுதான் சரி, நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க அழைத்து பேசுங்க சரியா? கூடவே அன்னையர் தின வாழ்த்தும் இருந்தா அதையும் இன்றைக்கு நீங்க பகிர்ந்துக்குங்க. வணக்கம் இன்னல்ல.

0: போகுது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
1: வாழ்க்கை நம்மள எங்கெங்கோ அழிச்சிட்டு போயிடுது, ஆனா நாம கடந்து வர்ற அந்த ஆசிரியரின் முகம் மட்டும் மனசுலயே பதிஞ்சிருக்கு. அப்படி உங்களுக்குள்ள பதிஞ்சு நிறைஞ்சிருக்கிற ஆசிரியரை பற்றி எங்க கிட்ட சொல்றீங்களா? மின்னல் எஃப்எம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு நிமிட காணொலியாக உங்க ஆசிரியரை பற்றி பேசி அனுப்புங்க. அவங்க புகைப்படத்தையும் இணைக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவு செஞ்சு மறக்காம மின்னல் எஃப்எம்யும் டேக் பண்ணுங்க.
2: தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்.
3: நீங்க அதிர்ஷ்டசாலிங்க, இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: நம்ம இன்றைக்கு அணில் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதனால வணக்கம் இன்னல கேட்டிருந்தோம். அம்மா மனசுல இருக்கிற அந்த கனவு ஆசை என்னன்னு கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஷர்விதா அழைத்திருக்காங்க. காலை வணக்கம் ஷர்விதா.
1: காலை வணக்கம்.
0: எத்தனை வயசு உங்களுக்கு? 13 வயது. சரி, அம்மாவோட ஆசை என்ன அப்படின்னு இந்த சின்ன வயசுல நீங்க கேட்டிருக்கீங்களா என்ன?
1: நீங்க
0: ஆசிரியரா ஆகணும் அப்படின்னு? இது எப்ப சொன்னாங்க அம்மா? நீங்க அம்மா கிட்ட கேட்டீங்களா, அம்மாவே உங்ககிட்ட சொன்னாங்களா?
1: அம்மா கிட்ட கேட்டேன்.
0: அம்மா கிட்ட நல்லா மனசு விட்டு பேசுவீங்க நீங்க? வாழ்த்து சொல்லுங்க. அம்மாவோட பேர்
1: என்ன?
0: அம்மாவுக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது இருக்கா?
1: கண்மணி அன்போடு காதல். அந்த பாட்டு
0: அடுத்து கேக்கலாமா?
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் ஜி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
3: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

மின்னலின் அன்னையர் தின வாழ்த்து நாங்க தெரிவித்துக்கிறோம். தன் ஆசைகளை அமைதியா மடிச்சு வைத்து நம்ம ஆசைகளை விழாவா கொண்டாடுவாங்க. மனசுல சில வழிகள்லாம் இருக்கும், அதை வந்து சிரிப்பா மறைத்து நம்ம மகிழ்ச்சிக்காக வாழ்வாங்க அம்மா. அதனாலதான் இன்றைக்கு நம்ம கேட்டிருந்தோம், முதல்ல அம்மாக்குள் இருக்கிற அந்த ஆசை கனவு நமக்கு தெரியுமா? நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்டு அதை நிறைவேற்றி இருக்கீங்களா? உதயா என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த சம்பவம் வந்து பிறந்தநாள் அன்று வீட்டுல நடந்துதான். அம்மாவின் பிறந்த நாளைக்கு பிள்ளைகள் எல்லாம் கேட்டிருக்காங்க, அம்மா உங்க மனசுல என்ன ஆசை இருக்கு, ஏதாவது இருக்கா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்லிருக்காங்க, எனக்கு எங்கேயாவது வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே நாங்க எல்லாம் திட்டமிட்டு யூரோப்புக்கு சென்றிருந்தோம். ஏற்குறி ஒரு மாத காலம் அம்மா கூட வெளிநாட்டு பயணம் இருந்தது, அது ஒரு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஆரம்பத்துல நம்ம சொல்லியிருந்தது போலதான், பெரும்பாலும் அம்மா வந்து வாய் விட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க, நம்மளா கேட்டு வாங்கி கொடுத்தாதான். அந்த மாதிரி வீட்டுல அம்மா மனசுல நினைச்ச ஒரு ஆசை, ஒரு கனவு என்ன, அதை நீங்க கேட்டிருக்கீங்களா, நிறைவேற்றி வைத்திருக்கீங்களா? கொஞ்சம் அழைத்து இன்றைக்கு நம்ம வணக்கம் இன்னல சொல்லுங்க. 2282573333 அல்லது 4768

0: உங்களுக்கு எது பிடிக்கும்? அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்.
1: எதிரி செம்பிரான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு மே 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பரி முதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க.
1: ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சோதிராஜன் பரஞ்சோதி.
1: இல்ல கண்ணு, இந்த
2: 23 வருஷமா பிரிஞ்சு போயிருந்தாங்க, கிடைப்பாங்களா பாப்பாங்களா அப்படின்ற ஏக்கத்துக்கு இந்த அன்னையர் தினம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கு.
3: உயிரும் நீ, உடலும் நீ,
0: தாயுள்ள
3: உறவும் நீயே தாயே.
4: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல ஃபேன்.

0: சகுந்தலா வந்திருக்காங்க. சகுந்தலா அம்மாவோட ஆசை என்னன்னு கேட்டிருக்கீங்களா?
1: அம்மாவோட ஆசை நான் கேட்டது இல்ல, ஆனா அவங்க ஆசைப்படுவாங்க. அந்த ஏரோப்ளேன் எல்லாம் மேல பறக்கும் போது அதுல நம்ம எப்ப போவோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அப்ப வந்து நாங்க ஸ்கூல் ஏஜ் நாங்க படிக்கிறப்ப நானும் வேலைக்கு போல, ஸ்கூல் முடிஞ்சு படிச்சதுனால கூட்டிட்டு போக முடியல. நானும் என்ன மனசுலயே நினைப்பேன், எப்ப நம்ம ஏத்திட்டு போலாம் அப்படின்னா. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அம்மாவையும் உங்களையும் நான் ஏரோப்ளேன் கூட்டு போக போறேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் வேணாம் அப்படின்னேன். இல்ல இல்ல பரவாயில்ல, நீ உங்க அம்மாக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அத வந்து நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னாரு. அப்ப இந்த வருஷம் வந்து நான் கூட்டிட்டு போயிட்டேன், லங்காவுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
0: நல்ல ஒரு கணவர் உங்களுக்கு வந்து அமைந்திருக்காரு, போங்க.
1: நல்ல கணவர் தான். மாமியார் வந்து அவங்கள்ட்ட வந்து சொன்னதே இல்ல ஹஸ்பண்ட் அந்த மாதிரி கப்பல் எல்லாம் போனோம்னு. ஆனா அவருக்கு வந்து அது ஃபீல் பண்ணிருக்கு, எப்படியாவது வந்து உங்க அப்பா அம்மா வந்து நான் கப்பல கூட்டிட்டு போனோம் அப்படின்னு. எங்கயும் வெளிய பையனும் போனது இல்ல ரொம்ப தூரம், ஏன்னா எங்க அம்மா எங்க அப்பா எல்லாம் ரொம்ப தூரம் போக மாட்டாங்கன்னு. அப்ப சோ இவரே வந்து யோசிச்சு இல்ல கூட்டிட்டு போனோம்னு என்ன தர்பக்சம் பண்ணாரு, என் அம்மா அப்பா ஃபோர்ஸ் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் கூப்பிட்டப்ப போது எங்க அம்மா வரமாட்டேன்ட்டாங்க. ஓ எனக்கு அப்ப நான் பயம், நானும் அவங்களுக்கு ஆசை இருக்கு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய வாட்டி என்று சொல்லிருக்காங்க, கீழே இருந்து நின்று பாக்குறப்ப அந்த மேங்கலாம் எப்படி இருக்கும்னு ஆசையா இருக்கும். அத நான் வந்து நான் பாத்துட்டேன், என்னோட கனவு வந்து நிறைவேறிச்சு அப்ப சொல்றாங்க.
0: சரி சரி சரி,
1: அது ஒரு மன திருப்தி. நேத்து என்கிட்ட சொல்லிட்டாங்க, எப்படியாவது மின்னது போன் அடிச்சு விஷ் பண்ணணும் அப்படின்னாங்க. நான் கண்டிப்பா டைம் கிடைச்சிச்சுன்னா அடிச்சு விஷ் பண்றேன்னு. இப்ப காலையில ரேடியோ திறந்தேன், மின்னலசம்ல ஷோ ஓடிட்டு இருக்கு, எனக்கு என்ன அடிச்சுட்டேன், அவங்களை சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிறேன். நானு அம்மா பேர் வந்து மலர்விழி மணியம். அன்னையர் தின வாழ்த்துக்கள் அம்மா. அக்காக்கும் பரமேஸ்வரி மோகன் அவங்களுக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். அனைத்து அன்னையர்களுக்கும், அன்னையாக போறவர்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள்.

0: கண்மணி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. வணக்கம் கண்மணி, அனைத்து தின வாழ்த்து உங்களுக்கு.
1: வணக்கம் வணக்கம் ரவீன், உங்களுக்கும் என்னுடைய இனிய உங்கள் அம்மாவுக்கும் என்னுடைய இனிய அன்னைய தின வாழ்த்துக்கள்.
0: கொஞ்ச நேரம் பயந்துட்டேன், எனக்கு அன்னைய தின வாழ்த்து சொல்றீங்களோ அப்படின்னு. சரி கண்மணி, அம்மாவோட ஆசை என்ன, ஆசை என்ன, கனவு நிறைவேற்றி வச்சிருக்கீங்க?
1: அம்மா வந்து எஸ்டேட்ல அப்ப பிறந்து வாழ்ந்தவங்க தான். அப்பா அவங்களுக்கு வந்து வெளியிலாம் போய் சுத்தி பாக்கணும் வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை, அதாவது வெளிநாடுகளுக்கு. இப்போ நாங்கெல்லாம் வளர்ந்து எனக்கு இப்ப 43 வயசு ஆயிடுச்சு. ஆனா அதுக்குள்ளயும் நான் நிறைய நாடுகள், சில நாடுகளுக்கு என்னால முடிஞ்ச நாடுகளுக்கு அவங்களை கூட்டிட்டு போய் சுத்தி காமிச்சிட்டேன்.
0: அது அம்மாவா கேட்டதா இல்ல நீங்களா அழைத்துட்டு போனீங்களா?
1: ஆரம்பத்துல அம்மா சொன்னது, அதாவது இங்க போனா நல்லா இருக்குமே அங்க போனா நல்லா இருக்குமே. அந்த காலத்துலதான் அந்த மாதிரி வசதிகள் இருக்காது இல்ல, அப்போ பிளைட் பாக்குறப்பெல்லாம் நார்மலா பெரியவங்க எல்லாம் சொல்றது தானே, அந்த மாதிரி சொன்னது. அது காலப்போக்கில் வந்து அது ஒரு கனவா மாதிரி நிறைய நாடுகளுக்கு அழைச்சிட்டு போயாச்சு.
0: பெரும்பாலும் கண்மணி, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா அப்பாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசை என்னன்னு சொல்லுங்க. நான் இந்தியாவுக்கு போகணும், அங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கு எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஆமா, அவங்க ஒரு வாட்டி தான் ஆசைப்பட்டாங்க, நாங்க நான் நினைக்கிறேன் ஒரு 7-8 வாட்டி நாங்க கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டோம். மத்தபடி வந்து அவங்க எந்த ஒரு பெரிய ஆசையும் வச்சதுல, அவங்களோட ஆக அதிகபட்ச ஆசை பிள்ளைங்களா நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா படிச்சிருக்கணும், அதுதான்.
0: அது எவ்வளவுதான் நம்ம வற்புறுத்தி கேட்டாலும் அதுதான் வரும் அம்மா கிட்ட இருந்து.
1: அதை தவிர வேற ஆசை எனக்கே அந்த ஆசை தான்.
0: எல்லோருக்குமே எங்களுடைய வாழ்த்து. ரொம்ப நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம் ரவி.

மனசுல ஆசைகள் கண்டிப்பா இருக்கும், ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க. அவங்களோட பெரிய ஆசை பிள்ளைகள்லாம் நல்லா வளரணும், நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், திருமணம் ஆகி பேர குழந்தைகள்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆசை இருக்கும். ஆனா தனிப்பட்ட ஒரு ஆசை சின்ன வயசுல இருந்து இருந்திருக்கும், திருமணத்துக்கு அப்புறமா அந்த ஆசையை வந்து அவங்க ஒதுக்கி வச்சிருந்திருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு சூழல்ல வளர்ந்திருப்பாங்க. ஆனா நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா கிட்ட எல்லாம் நம்ம கேட்கலாம், உங்க மனசுல ஏதாவது ஆசைகள்லாம் இருக்கா, ஒருவேளை படிச்ச நண்பர்கள் ஆரம்ப பள்ளியில இடைநிலை பள்ளியில படிச்ச நண்பர்கள் இப்ப வந்து தொடர்புல இருக்க மாட்டாங்க, ஒருவேளை அவங்களை சந்தித்து அம்மாவை அழைத்து சென்று ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம், அவங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆவாங்க. இந்த மாதிரி இன்றைக்கு ஒரு சின்ன நினைவூட்டல அன்னையர் தினத்துல வணக்க மின்னல் உங்களுக்கு கொடுக்குது. அம்மாவோட ஆசைகள் கனவுகள் மனசுல நிறைய இருக்கும், அதை நீங்க தயவு செய்து கேளுங்க, கேட்டு நிறைவேற்றி வைங்க. அதை விட அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி வேற எங்கேயுமே இல்லைங்க, அதுதான்.

0: நாட்டின் நீர்நிலைகளை பாதுகாப்பதில் மலேசிய ஆயுதப்படையின் அர்ப்பணிப்புக்கு பிரதமர் பாராட்டு. துல்லியமான தகவல்களை வழங்கும் வழிகாட்டியாக ஊடகங்கள் செயல்பட வேண்டும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நாட்டின் நீர்நிலைகளை அச்சுறுத்தலிலிருந்து பாதுகாப்பதில் மலேசிய ஆயுதப்படைகளின் உறுதிப்பாடு, துணிவு, தயார்நிலை ஆகியவை தியாகத்தின் அடையாளமாக விளங்குவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இவை நாட்டு மக்கள் தொடர்ந்து நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ்வதை உறுதி செய்யும் முக்கிய அரணாக திகழ்வதாக அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் இறையாண்மையை பேணுவதில் அடிப்படையில் சேவையும் அர்ப்பணிப்பும் போற்றுதல் குறியவை என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் முகநூலில் இடுகையிட்டுள்ளார். மேலும் நாட்டுக்கும் அரசருக்கும் விசுவாசத்தை காட்டும் ஆயுதப்படைக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். இதனிடையே நாட்டின் இலக்கவியல், செயற்கை நுண்ணறிவு உருமாற்றம், கோலாலம்பூர் உட்பட முக்கிய பல்கலைக்கழகங்கள் அல்லது ஆய்வுக் கழகங்களில் மட்டும் கவனம் செலுத்தாமல் கடைநிலையில் உள்ள மக்களும் அதன் பலனை பெற வேண்டும் என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்துள்ளார். புறநகர், தீவு, கிராம பகுதிகளில் ஏழ்மை நிலையில் உள்ள சமூகத்தினரும் பயன்பெறுவதை உறுதி செய்ய புதிய தொழில்நுட்ப கொள்கை ஒவ்வொரு பகுதிக்கும் மாவட்டத்திற்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று நிதி அமைச்சருமான அவர் வலியுறுத்தினார். தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சு தொழில்துறையினருக்கான ஒருங்கிணைந்த தளத்தை இம்மாதம் அறிமுகப்படுத்த உள்ளதாக அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு நிதியுதவி, பயிற்சி, பல்வேறு அரசாங்க ஆதரவு திட்டங்கள் தொடர்பான தகவல்களை எளிதாக அணுகுவதற்கு இத்தளம் வழிவகுக்கும் என அவர் கூறினார். பல்வேறு அமைச்சுகள், நிறுவனங்கள் தொழில்துறையினரிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களை தொடர்ந்து இத்தளம் உருவாக்க பட்டதாக அவர் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் மாநகர் மன்றம் டிபிகேஎல்லின் மேற்பார்வையின் கீழ் உள்ள 10 பொது பூங்காக்களின் செயல்பாட்டு நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச விவகார அமைச்சர் ஹெனாயோ தெரிவித்தார். அப்பூங்காக்கள் காலை மணி 5:30 தொடங்கி இரவு 10 மணி வரை செயல்பட உள்ளன. இவ்வேளை தமான் பொத்தானி பர்டானாவும் தமான் தாசி தித்திவாங்சாவும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நள்ளிரவு வரை திறந்திருக்கும். குறிப்பாக வேலைக்கு செல்பவர்களும் முதியவர்களும் மிகவும் வசதியான சூழலில் ஓய்வெடுப்பதற்காக இந்த புதிய செயல்பாட்டு நேரம் நடப்புக்கு வந்துள்ளதாக அவர் கூறினார். மலாக்கா ஹங்துவா ஜயா நாடாளுமன்ற தொகுதியில் கல்வியை வலுப்படுத்தும் திட்டம் அங்குள்ள 34 பள்ளிகளுக்கு 127,000 ரிங்கிட் வழங்கப்பட்டதன் வாயிலாக தொடரப்படுகிறது. அந்த ஒதுக்கீடு பள்ளி உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் கல்வியில் சிறந்து விளங்க தேவைப்படும் மாணவருக்கு விரிவுபடுத்த துணை புரியும் என்று உயர்கல்வி துணை அமைச்சர் அடாம் அட்லி அப்துல் ஹலீம் தெரிவித்தார். அதிகரித்து வரும் சவாலான உலகளாவிய சூழலில் மக்களுக்கு நம்பகத்தன்மையான துல்லியமான தகவல்களை வழங்கும் வழிகாட்டியாக ஊடகங்கள் அவற்றின் பங்கை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்று தொடர்பு அமைச்சின் தலைமைச் செயலாளர் டாக்டர் அப்துல் ஹலீம் அம்சா கூறியுள்ளார். இலக்கவியல் காலகட்டத்தில் சமூக வலைதளத்தில் பரவலாக பகிரப்படும் பொய்ச் செய்திகளை முடக்குவதிலும் ஊடகங்கள் சவால்களை எதிர்நோக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். தற்போதைய உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் விளைவாக எரிபொருள் செலவுகள், அன்றாட தேவைகளின் விலைகள் ஆகியவற்றை கையாள்வதில் மலேசியா சிரமத்தை எதிர்கொண்டுள்ளது. அவ்வகையில் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பொய்ச் செய்திகளால் மக்கள் எளிதில் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக உண்மையான தகவல்களை கொண்டு சேர்ப்பதில் ஊடகங்களின் பங்கு மிகவும் முக்கியம் என்றார் அவர். மலேசிய புள்ளியியல் துறை நடுத்தர பெருநிறுவனங்களை உள்ளடக்கி நாடு முழுவதும் 2ஆம் கட்ட 2026 பொருளாதார கணக்கெடுப்பில் தற்போது நுழைந்துள்ளது. இதுவரை வேளாண்மை, உற்பத்தி, சேவைகள் உள்ளிட்ட 35 முக்கிய துறைகளை உள்ளடக்கி 500,000-க்கும் மேற்பட்ட கணக்கெடுப்புகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தலைமை புள்ளியியலாளர் டத்தோஸ்ரீ டாக்டர் முகமது உசிர் மஹிதீன் தெரிவித்தார். முன்னதாக டோஷம் சிறு நிறுவனங்களின் கணக்கெடுப்பை நிறைவு செய்து செய்திருந்த நிலையில் தற்போது தொழிற்சாலைகள் நடுத்தர பெரிய அளவிலான நிறுவனங்கள் மீது கவனம் செலுத்தி வருவதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் அரசாங்கத்தை திட்டமிடுவதற்கும் பொருளாதார கணக்கெடுப்புகள் மிகவும் முக்கிய பங்காற்றுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேலிய படை நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது 9 பேர் கொல்லப்பட்டதாகவும் 15 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இத்தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அந்த யூத படைகளை குறிவைத்து ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்போலா திருகூர்திகள் மூலம் தொடர் தாக்குதல்களை தொடுத்தது. கடந்த மாதம் நடுப்பகுதியிலிருந்து போர் நிறுத்த உடன்பாடு நடப்பில் இருந்த போதிலும் இஸ்ரேலிய படைகளும் ஹெஸ்போலா தரப்பும் நாள்தோறும் சண்டையில் ஈடுபட்டு வருகின்றன. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க் ருபியோ மேற்காசிய நட்பு நாடான கத்தாரின் தலைவரை சனிக்கிழமை சந்தித்ததாக வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது. சமாதான பரிந்துரை தொடர்பில் தெஹரானின் பதிலுக்காக வாஷிங்டன் காத்திருக்கும் வேளையில் வளைகுடா நாடான கத்தார் ஒரு முக்கிய நடுநிலையாளராக விளங்குவதை தொடர்ந்து அச்சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டதாக அது குறிப்பிட்டுள்ளது. கத்தார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துரஹமான் அல் தானியுடன் கத்தாரின் பாதுகாப்புக்கான அமெரிக்காவின் ஆதரவு, அச்சுறுத்தல்களை தடுக்கும் முனைப்புகள், மேற்காசிய நிலைத்தன்மையை ஒருங்கிணைக்கும் முக்கியத்துவம் குறித்து ருபியோ கலந்தாய்வை மேற்கொண்டதாக அது கூறியது. மேலும் கத்தாரின் கூட்டாண்மைக்கு அவர் பாராட்டையும் தெரிவித்துள்ளார். மாலியின் மத்திய பகுதியில் ஜிஹாடிகள் நடத்திய தொடர் தாக்குதல்களில் பலர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வெள்ளிக்கிழமை நடந்த அந்த தாக்குதல்களுக்கு அல் கைடா தொடர்புடைய இஸ்லாம் முஸ்லிம்களுக்கான ஆதரவு குழு JNIM பொறுப்பேற்றது. இதற்கு முன்னர் புறநகர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 30 பேர் உயிரிழந்தனர். இவ்வேளை அந்த ஆயுத கும்பல் அண்மையில் மேற்கொண்ட தாக்குதலில் பலியானவர் மொத்த எண்ணிக்கை 70 கடந்துள்ளதாக உள்நாட்டு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் நிலவும் சூழல் மிகவும் கவலையளிக்கும் வகையில் உள்ளதாக அவர் கூறினார். பிரேசிலின் முன்னாள் தீவிர வலதுசாரி அதிபர் ஜாயிர் போல்சனாரோவுக்கு விதிக்கப்பட்டுள்ள சிறை தண்டனையை குறைக்கக்கூடிய விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டு அது குறித்த பரிசீலனை மேற்கொள்ளப்படும் நிலையில் அதன் செயலாக்கம் இடைநிறுத்தப்படுவதாக அந்நாட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி தெரிவித்ததாக AFP குறிப்பிட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு சவால் விடும் அந்த மேல்முறையீடு குறித்து உச்சநீதிமன்றம் முழுமையான விசாரணையை மேற்கொள்ளும் வரை விதிக்கப்பட்டுள்ள சிறை தண்டனை தொடரும் என அவர் குறிப்பிட்டார். 2022 நடைபெற்ற தேர்தலில் இடதுசாரி அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலாடா சில்வாவிடம் தோல்வி கண்டதை தொடர்ந்து பதவியில் நீடிப்பதற்காக சதிவேளையில் ஈடுபட்டதை தொடர்ந்து போல்சனாரோவுக்கு 27 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. விளையாட்டு இத்தாலி சிரியா கார்பந்து யுடினேஸ் 2 சுழியமென ககிளியாரியை வீழ்த்தியது. இன்டமிலான் 3 சுழியமென லாசியோவை பந்தாடியது. யுவென்தேசும் லீஸும் களமிறங்கிய ஆட்டம் 1 சுழியமென முடிவுற்றது. இதனிடையே ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் ஆட்டங்களில் வெரோனா கோமோவை சந்திக்கும் வேளை கிரிமோசனீஸ் பீசாவை எதிர்கொள்கிறது. ஃபியரண்டினாவும் ஜெனோவாவும் களம் காணும் நிலையில் பார்மா ரோமாவையும் ஏசி மிலான் அட்லாண்டாவையும் எதிர்கொள்ள அட்டவணையிடப்பட்டுள்ளது. இவ்வேளை 27 ஆட்டங்களில் வெற்றி பெற்று இன்டமிலான் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. 21 ஆட்டங்களை தன்வசப்படுத்திக் கொண்டு நாபோலி 2 இடத்தில் உள்ள வேளை யுவென்தேசும் ஏசி மிலானும் முறையே 3-4 நிலைகளில் உள்ளன. நாட்டின் நீர்நிலைகளை பாதுகாப்பதில் மலேசிய ஆயுதப்படையின் அர்ப்பணிப்புக்கு பிரதமர் பாராட்டு. துல்லியமான தகவல்களை வழங்கும் வழிகாட்டியாக ஊடகங்கள் செயல்பட வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 9:10.
1: பாபாஸ் படிக்கும் மின்னல ஃபேமில் பாபாஸ் அண்ட் யூ.
0: பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல பாபாஸ் வழங்கும் மின்னலில் பாபாஸ் அன்யூ நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கிறோம். 8 பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பாடலை நம்ம நிகழ்ச்சியில அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கோங்க. நம்ம நிகழ்ச்சியில் இந்த பாடல் இந்த வாரம் எந்த நிலைக்கு வரப்போது அப்படின்னு பார்க்க போறோம். இன்றைக்கு அன்னையர் தினத்தை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பாபாஸ் நிறுவனம் அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றது. வீட்டுல அம்மா சமைக்கிற சமையல்ல கண்டிப்பா பாபாஸின் பொருட்கள் இருக்கும். நமக்கு நினைவு தெரிந்ததுல இருந்து வீட்டுல பாபாஸ் பொருட்கள் தான். பாட்டி பயன்படுத்துறாங்க, பாட்டிக்கு அப்புறமா அம்மா, அம்மாவுக்கு பிறகு நம்ம சமையல்ல பாபாஸ் பொருட்களை வாங்கி அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க கொடுக்கற இந்த வற்றாத ஆதரவுக்கு பாபாஸ் நிறுவனம் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. கூடவே அன்னையர் தின வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த வார நிகழ்ச்சியில தொடக்கமா 8 நிலையில இருக்கும் பாடல் வருது. என்ன பாடல்? வாங்க இப்ப கேட்கலாம்.
2: 8 நிலை

கபில் கபில் எனது பாடலை பாடியிருந்தாரு. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். இன்றைக்கு அன்னையர் தினம்ல ஒரு கேள்வி நாங்க கேட்க போறோம். சிலர் பார்த்தோம்னா வீட்டை விட்டு ரொம்ப தூரமா இருப்பாங்க, படிக்கிறதுக்காக இருக்கலாம், அல்லது பணி நிமித்தம் வீட்டுல இருந்து வேற ஒரு மாநிலத்துல இருப்பாங்க. இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல அம்மா சமைக்கிறது போல வரவே வராது. எவ்வளவுதான் வெளியில சாப்பிட்டாலும் அம்மா சமைக்கிற அந்த சுவை மாதிரி எங்கேயுமே இருக்காதுங்க. இன்றைக்கு அம்மாவின் சமையல் பற்றி தான் நம்ம பேச போறோம். அம்மா சமைக்கிற சமையல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சமையல்னா என்ன, இன்றைக்கு அழைத்து சொல்லுங்க. 2282573347 ஆனா அந்த சமையல வீட்டுல வந்து அக்கா சமைக்கலாம், மனைவி சமைக்கலாம், ஆனா அம்மா சமைச்சா அது வேற ஒரு சுவைங்க. அந்த மாதிரி வீட்டுல அம்மா சமைக்கிற சமையல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சமையல் என்ன அப்படின்றத இப்ப நீங்க அழைத்து சொல்லுங்க. 7 நிலையில இருக்கும் பாடல் வருது, முதல்ல அதை நம்ம கேட்டலாம். சரியா? 7

மறந்து போச்சு. இந்த வார நிகழ்ச்சியில ஏழாம் நிலைக்கு வந்திருக்கு பாபா சிந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவிக்கும் முன்னது சுவிகளின் சிறந்த தேர்வு பாபாசின் பொருட்கள். நாங்க இந்த காரம் பக்கமே போக மாட்டோங்க, எங்களுக்கும் காரத்திற்கும் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சமையல் இருக்கின்றது. அந்த சமையல் செய்தா காரம் பக்கமே நீங்க போக வேண்டாங்க, அது சாப்பிட்டாலே அவ்வளவு சுவையா இருக்கும். சாதத்தோடு வைத்து சாப்பிட்டாலே அவ்வளவு சுவையா இருக்கும். இதற்காக பார்த்தோம்னா பாபாஸ் நிறுவனம் குருமா மிக்ஸ் தயாரித்து இதற்கு முன்பு கொடுத்திருந்தாங்க. பல்வேறு அளவுகளில் இந்த பாபாசின் குருமா மிக்ஸ் விற்கப்படுகின்றது. 25 கிராம், 125 கிராம், 250 கிராம், 1 கிலோ, 3 கிலோ பெரிய அளவுகள்லாம் இருக்குங்க. அதிகமான காய்கறிகள் மட்டும் சேர்த்து குருமா வைத்தாலே அவ்வளவு சுவையா இருக்கும், அதுவும் சாதத்தோட சாப்பிட்டாலே அவ்வளவு நல்லா இருக்கும். இல்லங்க, கொஞ்சோண்டு கோழி சேர்த்துக்கலாம்னா அசைவமா கொஞ்சமா கோழி சேர்த்து சமைத்தாலும் அது இன்னும் ஒரு கூடுதல் சுவை உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. சரி, என்ன நம்ம சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வீட்டுல குருமா வைங்க, காய்கறிகள் வைத்து ஒரு குருமா செய்து கொடுங்க, அப்படி இல்லைன்னா அசைவமா கொஞ்சோண்டு கோழி சேர்த்துக்குங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் எல்லாரும் வீட்டுல இருக்கும் போது சுவைத்து சாப்பிடுவாங்க. சரிங்க, இந்த வார நிகழ்ச்சியில என்னென்ன பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத வாங்க முன்னோட்டமா கேட்கலாம்.

0: இந்த பாடல்கள்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சமீப காலமா நம்ம அதிகமா கேட்டு ரசித்து முணுமுணுக்கும் பாடல்கள்ல நிச்சயமா ஏதாவது ஒரு பாடல் பட்டியல் இந்த வாரம் இருக்கும்ல, அந்த பாடலை கேட்டு ரசிக்க நம்ம நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க. ஆறாம் நிலையில இருக்கும் பாடலை ஏ ஆர் ரஹ்மான், யுகேந்திரன், வாசுதேவன் பாடி இருக்காங்க. வாங்க என்ன பாடல்னு கேட்கலாம்.
1: ஆறாம் நிலையம்

0: நேரா இந்த வார நிகழ்ச்சியில ஆறாம் நிலைக்கு வந்திருக்கு. பாபா சந்த் நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு அன்னையர் தினம் அப்படின்றதுனால அம்மா சமைக்கிற சமையல்ல ரொம்ப பிடிச்சமான சமையல் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம்ல. அம்மாவோட சமையல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன விக்னேஸ்வரி?
1: மட்டன் சுக்கா.
0: எப்படி செய்வாங்க, என்ன கலப்பாங்க அதுல?
1: ஐயோ, இன்கிரிடியன்ஸ் எனக்கு தெரியலையே.
0: என்ன நீங்க?
1: ஆனா நல்லா இருக்கும் பாக்க, வந்து கொஞ்சம் மட்டன் குருமா மாதிரி இருக்கும். ஆனா அது சின்ன சின்னதா வெட்டி அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ரொம்ப பெப்பர்ஸ் எல்லாம் போட்டு செய்வாங்க.
0: ஆனா நம்ம வேலை சாப்பிடுறது மட்டும்தான், எப்படி சமைக்கிறதுன்னு பாக்குறது இல்ல.
1: இல்ல, அம்மா பேர் மல்லிகா. நீங்க சொன்ன மாதிரி அவங்க நிறைய டிஷ் நல்லா சமைப்பாங்க, நம்ம வேலை சாப்பிடுறதுதான்.
0: நீங்க நல்லா சமைப்பீங்களா? இப்ப என்னோட கேள்வி முக்கியமானது.
1: நான் இப்பதான் சமைக்க பழகிக்கிட்டேன்.
0: பரவாயில்ல பரவாயில்ல, அம்மா கிட்ட இருந்து கத்துக்குங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: இவரை போல நீங்க அழைத்து பேசுங்க, வெளியில சாப்பிட்டாலும் இந்த சுவை வரவே வராதுங்க. அம்மா சமைக்கிறது மட்டும்தான், அந்த சமையல் என்ன அழைத்து சொல்லுங்க. 2282573 4768 ஐந்தாம் நிலையில இருக்கும் பாடல் வருது, கேட்கலாம் இப்போ.
2: ஐந்தாம் நிலையில் நெஞ்சில்

0: ஒரு பேரு வரலாறு ஜனநாயகன் படத்துக்காக இடம்பெற்ற பாடல் ஐந்தாம் நிலைக்கு இந்த வாரம் வந்திருக்குங்க. பாபாஸ் வழங்கும் மின்னலில் பாபாஸ் அண்ட் யூ நிகழ்ச்சி நம்ம கேட்டு இருக்கோம். நாம் சுவைக்கும் முன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். காலையில பசியார் எடுக்கும் போது நம்ம நல்ல ஆரோக்கியமான பசியார் எடுக்கிறோமான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். ஒரு சிலர் மிகவும் ஆரோக்கியமான பசியாரைய காலையில எடுப்பாங்க, இன்னும் ஒரு சிலரும் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல, நம்ம நல்ல திருப்தியா சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பாபாஸ் பொருட்கள் எடுத்துக்கிட்டா காலையில பசியாறு செய்யும் போது மிக ஆரோக்கியமான உணவுகளை தயாரிப்பதற்கான சில பொருட்கள்லாம் தயாரித்து கொடுத்திருக்காங்க. இப்ப பாபாஸின் ரவா தோசி மிக்ஸ், பாபாஸின் இடியப்ப மாவு, பாபாஸின் உப்புமா மிக்ஸ், பாபாஸின் புட்டு மாவு, பாபாஸின் கேழ்வரகு மாவு, இதெல்லாம் கொண்டு காலையில பசியாறு செய்தா ஆரோக்கியமான ஒரு பசியாறை நம்ம செய்யலாம், ஆரோக்கியமான பசியாறை நம்ம சாப்பிடலாம். இந்த பொருட்களை கொண்டு பசியாறு செய்வது மிகவும் எளிது. பேக்கெட்டின் பின்புறம் அச்சிடப்பட்டிருக்கின்றது சமையலுக்கான செய்முறை. அதை பார்த்து சமைத்தாலே குறுகிய நேரத்தில் நாம் எதிர்பார்க்கும் சுவையோடு கூடுதல் சுவையில பாபாஸ் பொருட்களை கொண்டு காலையில பசியாறு செய்யலாம். அக இன்றைக்கு என்ன பசியாறு செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கடைகளுக்கு போங்க. முதல்ல நாங்க சொன்ன பாபாஸ் பொருட்களை ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வீட்டுல நீங்க பசியாறு செய்யுங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சியில் இந்த வாரம் நான்காம் நிலையில் என்ன பாடல் இருக்குன்னு கேட்கலாம். நிகழ்ச்சியை பாபாஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க.
1: நான்காம் நிலையம்
2: மஞ்ச

0: நீங்க அந்த மாதிரி சமைச்சிருக்கீங்களா?
1: நான் சமைப்பேன், அவங்களோட டேஸ்ட் வருதா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் நான் சமைக்கிறதும் நல்லா இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் அதுல பதிவு பண்ணணும், மதர்ஸ் டே இன்னைக்கு எங்க அம்மா இறந்தது 12ஆம் தேதி. பல வருஷத்துக்கு முன்ன வந்து நான் ஒரு இவெண்ட் மேனேஜ்மெண்ட் நான் செய்யும் போது அம்மா 12ஆம் தேதி இறந்தாங்க, 14ஆம் தேதி வந்து நான் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் செஞ்சேன், அதோ மதர்ஸ் டே இவெண்ட் மேனேஜ்மெண்ட் செஞ்சேன். ஆனா எல்லா அன்னையர்களும் அங்க இருந்தாங்க, அது வந்து மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இந்த தருணத்துல எல்லா அன்னையர்களுக்கும் என்னுடைய அன்னைய தின வாழ்த்துக்கள், உங்க தாயா இருக்கும்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். பாருங்க எப்படி பண்றீங்க நீங்க,
1: நீங்களும் எங்களை எல்லாம் கலாய்க்கும் போது நாங்களும் உங்களை அந்த மாதிரி செய்யலாம்.
0: ஓ அப்படி வரீங்க, சரி சரி, நன்றி, வணக்கம். இந்த மாதிரி அம்மா சமைக்கிற சமையலுக்கு பின்னால் நிச்சயமா பாபாசின் பொருட்கள் இருக்கும். அது ஆரம்பத்துல நம்ம சொல்லியிருந்தோம் தானே, வீட்டுல ஆரம்பத்துல பாட்டி சமையல்ல பாபாசின் பொருட்கள் அதிகமா பயன்படுத்தப்பட்டது. பாட்டிக்கு அப்புறமா அம்மா என்ன பண்ணாங்க, அந்த சமையலோட சுவை இருக்கணும் அப்படின்றதுக்காக பாபாஸ் பொருட்களை தொடர்ந்து வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அம்மாவுக்கு பிறகு நமக்கு ஒரு வயது வந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறமா அம்மாவோட சமையல் இந்த பாபாஸ் பொருள் கண்டிப்பா இருக்கும், நம்மளும் வாங்கி பயன்படுத்தும் சொல்லி வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அந்த சுவை அப்படின்றது பாபாஸ் பொருட்கள்ல அன்று தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா அந்த அன்போடு சேர்த்து சமைக்கும் போது அந்த சுவை இன்னும் கூடுதலா தான் இருக்கும், உண்மைதானே? வாங்க மூன்றாம் நிலையில் என்ன பாடல் இருக்குன்னு கேட்கலாம்.
2: மூன்றாம் நிலையில்

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்
1: ஓகேடா
2: தளபதி கச்சேரி இந்த வார நிகழ்ச்சியில மூன்றாம் நிலைக்கு வந்திருக்கு. பாபாஸ் வழங்கும் மின்னலில் பாபாஸ் அன்யூ நிகழ்ச்சி நம்ம கேட்டு இருக்கோம். நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். காலையில நல்ல ஒரு ஆரோக்கியமான பசியாரம் செய்வதற்கு பாபாஸின் பொருட்கள் நமக்கு இருக்கு. இப்ப உதாரணத்திற்கு பாபாஸின் கேழ்வரகு மாவு எடுத்துக்கிட்டா 500 கிராம் அளவில் சந்தைகள்ல விற்கப்படுகின்றது. பாபாஸின் கேழ்வரகு மாவு கொண்டு புட்டு செய்வது அவ்வளவு எளிது. எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? பாபாஸின் கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணீர் விட்டு கட்டிகள் இல்லாம நல்லா கிளறிக்குங்க. அதுக்கப்புறமா நீராவியில ஒரு 15-20 நிமிடத்திற்கு வேக வைக்கலாம். இப்ப தயாரா இருக்கக்கூடிய பாபாஸின் கேழ்வரகு மாவை கொண்டு நம்ம செய்திருக்கக்கூடிய புட்டுல சீனி, தேங்காய் பூ, கொஞ்சோண்டு நெய் சேர்த்து பரிமாறலாம். அவ்வளவு சுவையா இருக்கும். ஒரு 30 நிமிடம் கூட வராதுங்க. பாபாஸின் கேழ்வரகு மாவை கொண்டு நம்ம வீட்டுல காலையில ஆரோக்கியமான ஒரு பசியாரம் செய்யலாம். குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாம் வீட்டுல இருப்பாங்களே, நல்ல ஒரு பசியாரம் செய்து கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது உங்களின் தேர்வு பாபாஸின் கேழ்வரகு மாவாக இருக்கட்டும். அடுத்த நிலையில என்ன பாடல் இருக்குன்னு கேட்கலாமா? பாருங்க, நிகழ்ச்சி அவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. 2 நிலையில இருக்கும் பாடலை கேட்கறதுக்கான நேரமும் வந்துருச்சுங்க. கேட்கலாம் என்ன பாடல்னு.
3: 2 நிலையில்

0: தமிழா அந்த பாடலை பாடியிருந்தாரு. நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். பாபாஸ் நிறுவனம் இந்த வாய்ப்பு பயன்படுத்தி மீண்டும் அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றது. இன்றைக்கு ஒன்று கேட்டிருந்தோம், அம்மா சமைக்கிற சமையல்ல உங்களுக்கு பிடிச்சமான சமையல் என்ன அழைத்து சொல்லுங்க அப்படின்னு நிமல் வந்திருக்காரு.
1: எங்க அம்மா சமைக்கிறதுல வந்து அவங்க கோழி சம்பளம் செய்வாங்க, அந்த டேஸ்ட் வந்து நிறைய இடத்துல சாப்பிட்டாலும் அவங்க செய்யறது அதை எப்படி செய்யறாங்கன்னு கூட கேட்டாலும் நம்மளுக்கு நமக்கு சமைக்க தெரியாது. பட் அவங்க டேஸ்ட் வந்து வித்தியாசமா இருக்கும். அது பாபாஸ் பொருட்கள் போட்டு சமைக்கும் போது இன்னும் கூட ருசி கொடுக்கும். நிறைய விஷயம் அந்த பெக்கர்ல இருந்து கலந்து இது பண்ணுவாங்க, சமைப்பாங்க. அது தனி ருசி கொடுக்கும். அது சொல்ல முடியாது. அது சாப்பிட்டு பார்த்தா தெரியும் இப்படியும் சமைக்கலாம், இப்படியும் ருசி இருக்குன்னு நமக்கு ஒரு இது வரும்.
0: கோழி சம்பளுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு ரகசியமா? என்ன நீங்கள் காலையில் இப்படி ஆசை உண்டாக்குறீங்க சாப்பிடணும்னு சொல்லி?
1: ஆனா இன்னைக்கு அன்னையதிரனால இன்னைக்கு வந்து அம்மா சமைக்க வேணாம் சொல்லிட்டோம். அப்புறம் வந்து ராத்திரி வந்து வெளியே கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டின்னரு, அப்புறம் வந்து வெளியே போயிட்டு வரலான் இருக்கோம். சோ இன்னைக்கு இந்த தருணத்துல எல்லா எங்க அம்மாக்கும் மற்றும் எல்லா அம்மாக்கும் அன்னைய தின வாழ்த்துக்கள்.
0: நிமல், ஒரு கேள்வி இருக்கு. சொன்னீங்க அம்மா பாபாஸ் பொருட்கள் அதிகமா பயன்படுத்துறாங்கன்னு. ரொம்ப அதிகமா அம்மாவோட சமையல்ல இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான பாபாஸின் பொருட்கள் என்னன்னு சொல்லுங்க பாப்போம்.
1: மஞ்சத்தூள், அப்புறம் வந்து இறைச்சி, அந்த கோழி இறைச்சி தூள் அது, ஏன்னா மீன் கறிக்கும் கோழிகளுக்கும் பயப்பாங்க. அப்புறம் வந்து அந்த ரெண்டாங் கூட செய்வாங்க. சோ ரெண்டாங் பாபாஸோடையும் ரொம்ப பயப்பாங்க.
0: ஓ சரி சரி.
1: ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரெண்டாங் ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் சொன்னேன் பாபாஸ்ல இருக்கு, சோ பாபாஸ்ல வந்து ரெண்டாங் இது மிக்ஸ் இது பாச்சு நம்ம ஒன்னும் கூட அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடலாம்னு. சோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா.
0: வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அம்மா எப்படி சமைக்கிறாங்க சொல்லி கொஞ்சம் கத்துக்குங்க நீமல்.
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
0: நன்றி
1: நன்றி.
0: உண்மைக்குமே பெரும்பாலான வீடுகள்ல ஆண்கள் நல்லா சமைக்கிறாங்க, அதுதான் நிதர்சனம். உண்மையா இல்லையா நீங்க சொல்லுங்க. நம்ம நிகழ்ச்சியில எட்டு பாடல்கள்ல ஏழு பாடல்களை கேட்டாச்சு, மீதம் இருக்கிறது ஒரே ஒரு பாடல். இந்த வாரத்தின் சிறந்த பாடலை இப்ப கொண்டுட்டு வரோம், நீங்க கேளுங்க. நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள்.
2: முதல் நிலை

மீண்டும் இந்த வாரத்தின் சிறந்த பாடலா வந்திருக்கு. சாய் அபியன்கர் மற்றும் ஸ்ருதிஹாசன் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. பாபாஸ் வழங்கும் மின்னலில் பாபாஸ் அண்ட் யூ நிகழ்ச்சி நம்ம கேட்டு இருக்கோம். நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். நம்மளோட சமையல இன்னும் ஒரு கூடுதல் சுவை சேர்ப்பதற்கு வீட்டிலே குழம்பு வைத்தாலும் சரி, ஏதாவது ஒரு பிரட்டல், காய்கறி பிரட்டல், கோழி ஆட்டிறைச்சி பிரட்டல், இப்படியாக வீட்டுல எந்த ஒரு பிரட்டலாக இருந்தாலும் சரி, கொஞ்சமா அதுல கரம் மசாலா மிக்ஸ் சேர்த்துக்கிட்டா கூடுதல் சுவை கிடைக்குங்க. இதை கருத்தில் கொண்டுதான் பாபாஸ் நிறுவனம் பாபாஸின் கரம் மசாலா மிக்ஸ் இதற்கு முன்பு வெளியீடு செய்திருந்தாங்க. பாபாஸின் கரம் மசாலா மிக்ஸின் சிறப்பம்சமே 10க்கும் மேற்பட்ட மூலப்பொருட்களை கலந்திருக்காங்க. ஒரு சமையல்ல கூடுதல் சுவை இருக்கணும்னா எந்தெந்த மூலப்பொருட்கள் தேவைப்படுமோ அத்தனை மூலப்பொருட்களும் மிக சுத்தமாக துல்லியமாக அரைத்து தூள் வடிவில் பாபாஸின் கரம் மசாலா மிக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. நேரம் கூடுதலா இருக்கு பாருங்க, எப்போதும் போலதான் ஒரு போனஸ் பாடல் வருது. முதல்ல அதை கேட்டுடலாமா?

0: தாமஸ் பாடலையும் கேட்டிருந்தோம். பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னது சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். இன்றைக்கு கேட்டிருந்தோம் தானே அம்மா சமையல்ல உங்களுக்கு பிடிச்சமான சமையல் என்ன அப்படின்னு. விசாலாட்சி வந்திருக்காங்க, சொல்லுங்க விசாலாட்சி.
1: அம்மாவோட சமையல் வந்து புளிச்சிக்கிற நல்லா சமைப்பாங்க, அந்த ரெசிபி நான் செய்வேன். அம்மாவோட ரெசிபினா அது மட்டும் நான் செய்வேன். மாமியாரோட சமையல்னா மீன் கறி, ஊசி மிளகாய் சம்பல் செய்வாங்க ரவி. மீன் இல்ல அது அவ்வளவு ரொட்டி, அப்பலாம் அம்மியில தானே அரைச்சி செய்வாங்க.
0: ஆமா
1: ஐயோ அந்த எப்படிதான் செய்வாங்க தெரியல, ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது ரவின்னு கொஞ்ச நேரத்துல செஞ்சிருவாங்க. அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் அந்த அந்த மீன் சம்பல். அம்மாவோட சம்பல்னா அந்த ரெண்டு, ஆனா அந்த மீன் சம்பல் கூட எனக்கு அவளையும் வராது. அந்த என்ன சொல்லுவாங்க புளிச்சிக்கிறனா அதுதான் எனக்கு.
0: அப்புறம் மாமியாரோட மீன் கறி,
1: மாமியார் மீன் கறி கோழி ரெண்டாங்க. அவ்வளவு நல்லா டேஸ்டா இருக்கும் அது மட்டும் அவங்களோட.

0: அவங்க அந்த ரெசிபி ஆனா வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, நீ அம்மா மாதிரி வீட்ல சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
1: அஷ்டலட்சுமி வந்திருக்காங்க, சொல்லுங்க அஷ்டலட்சுமி, அன்னையர் தின வாழ்த்து உங்களுக்கு.
2: ரொம்ப நன்றி ரவீன், ரொம்ப நன்றி. இல்ல நீங்க கேழ்வரகு பத்தி, கேழ்வரகு மாவு பத்தி பேசுனீங்க இல்லையா,
1: அதுல
2: புட்டு செஞ்சாலும் நல்லா இருக்கும், அதே மாவுல களி செஞ்சு மீன் கறி வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும்.
1: என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க?
2: நச்சம்மா களி வந்து தண்ணியில நல்லா கரைச்சிட்டு துடித்துணி கொஞ்சம் ஊற நல்லா கொதிக்க விட்டுட்டு லேசா உப்பு போட்டுட்டு கொஞ்சம் சாதம் வச்சிருக்கணும். கொஞ்சம் சாதம் வச்சுக்கிட்டு அந்த கரைச்ச தண்ணி மாவை எடுத்து அதை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். பட் என்னன்னா நீங்க கிண்டிக்கிட்டே இருக்கணும்னா அடி பிடிச்சிடும் சொல்லுவாங்க. கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் டேஸ்டா வேணும்னா நீங்க என்ன செய்யணும், நல்லெண்ணெய் ஊத்தலாம். வந்து நல்லெண்ணெய் ஊத்துவேன், நல்ல கீ போடுவேன், நோகலே நல்லெண்ணெய் போட்டுட்டு அப்புறம் அந்த கடைசியா அந்த அது சாதம் இருக்கு என்ன செய்யலாம், ஒரு ஒரு உருண்டையா அழகா பிடிச்சு பிடிச்சு ஒரு ஆளுக்கு ரெண்டு உருண்டை வச்சுட்டு அங்கிட்டு மீன் கறி வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடலாம். அது ரொம்ப சத்தம் கூட.
1: நல்ல ஒரு சமையல் குறிப்பை கொடுத்திருக்கீங்க அஷ்டலட்சுமி, ரொம்ப நன்றி.
2: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ரவி.
1: இந்த மாதிரி ஒரு பாபாசுடி பொருள் எடுத்துக்கிட்டா வித விதமா நமக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கலாம். அடிப்படையில சமைப்பவர்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கின்றது பாபாசின் பொருட்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைங்க, அன்பை பகிர்ந்துக்குங்க. பாபாஸ் பொருட்களை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமா விவரங்களை தெரிந்துக்க www.babas.com.my இந்த அகப்பக்கத்துக்கு வாங்க. பாபாஸ் பொருட்களை பற்றிய சில விவரங்கள், சமையல் குறிப்புகள், பாபாஸ் இன்னும் எந்த மாதிரியான பொருட்களை வெளியீடு செய்யறாங்க இப்படியாக சில விவரங்கள் இந்த அகப்பக்கத்தில் இருக்கின்றன. www.babas.com.my வீட்டுல இன்றைக்கு என்ன சமைக்கிறது தெரியல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த அகப்பக்கத்துக்கு வாங்க. நிறைய சமையல் குறிப்பு இருக்கு, அதில் ஒன்றை தேர்ந்தெடுத்து நம்ம சமைக்கலாம். வீட்டுல புதிதா ஏதாவது ஒரு சமையல சமைக்கும் போது அது நமக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கல, அதுவும் இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலா இருந்தா அது ஒரு பெரிய மன திருப்தி நமக்கு இல்லையா? பாபாஸ் நிறுவனம் மீண்டும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த அளவில் இந்த வார நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவை கொடுக்கலாம். நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள்.
3: மின்னல் ஃபேமில் பாபாஸ் படித்த பாபாஸ் அண்ட் யூ.

0: ஹலோ அஸ்வினி.
1: ஹலோ சொல்லுங்க கிஷன்.
0: அஸ்வினி, அந்த வேலை என்னமோ இருக்குன்னு சொன்னீங்களா, அது எப்போ?
1: ஆமா, நாளைக்கு. எத்தனை மணிக்கு நீங்க
0: பூண்ட போறீங்களோ தக்காளியை போடுறீங்களோ நல்ல உப்பு மிளகு போடுங்க, அப்பதான் ருசியா இருக்கும்.
1: ஹலோ
0: அஸ்வினி, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க?
1: இல்ல, நாளைக்கு 11 மணிக்கு இல்ல, 10 மணின்னு சொன்னேன்.
0: கடைக்கு போத்தனே, கடைக்கு போத்தனே. சரி சரி, புரியுது புரியுது.
1: அப்படியே மறந்துடாதீங்க,
0: எல்லாத்தையுமே நானே சொல்லிட்டு இருக்கணுமா? போயிட்டு நீயே வாங்கிட்டு வந்துரு, என்னையே எதிர்பார்த்துட்டு இருக்க. அஸ்வினி, எத்தனை மணி சொன்னீங்க?
1: நான் பேசுறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டாதான் என்ன, நீங்களே தானே கூப்பிட்டீங்க?
0: ஆமா, நீ கூப்பிட்டேன்னு திரும்பவும் கூப்பிட்டேன்.
1: உங்களுக்கு வேலை இல்லாதப்போ என்கிட்ட பேச நேரம் இருக்கிறப்போ திரும்ப கூப்பிடுங்க. பாய். நமக்கு அழைக்கிறவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்போங்க.
2: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.
3: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை.
4: வணக்கம். மின்னலின் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோங்க. அன்னையர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். அனைத்து அன்னையருக்கும் மின்னலின் அன்னையர் தின வாழ்த்து. அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சி இன்றைக்கு நாள் முழுக்க மின்னல இடம்பெறவிருக்கின்றது. அதனால கேட்க மறந்துடாதீங்க. இன்றைக்கு வணக்கம் மின்னல எதை பற்றி பேசுறதுன்னா, அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை, கனவு, அதை நீங்க கேட்டிருக்கீங்களா, நிறைவேற்றி வைத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய அழைப்புகள்லாம் வந்தன, ஆனா ஒரு நினைவூட்டலையும் நம்ம கொடுத்துருந்தால, ஒருவேளை அம்மாவோட ஆசை கனவு நீங்க கேட்காம இருந்தா, இன்றைக்கு அன்னையர் தினம் அப்படின்றதுனால அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கேளுங்க. அவங்க வேணான்னு தான் சொல்லுவாங்க, ஆனா அவங்களோட ஆசை அவங்க நினைக்கிறது நிறைவேற்றி கொடுக்கும் போது அதுல நமக்கு கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி, மன திருப்தியே வேற தாங்க. இன்றைக்கு மட்டும் அன்னையர் தின கொண்டாட்டம் இருக்க கூடாது, ஒவ்வொரு நாளும் அன்னையர் தினத்தை கொண்டாடுவோம். சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியா வைத்திருப்போம். இளமை உல்லாசத்துல உங்களை சந்திக்க அஸ்வினி வந்திருக்காங்க, அவங்களோட நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ரவீன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நாட்டின் அரசியல் சமூக தலைவர்கள் தங்களின் பதவிகளை சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது என்று தொடர்ந்து நினைவூட்டப்படுவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பெரும் ஆதாயங்களை பெரும் நோக்கில் குறுக்கு வழியை கையாள வேண்டாம், அபவகாரத்தில் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது என்றார் அவர். இன்று உலகம் முழுவதும் அன்னையர் நாள் கொண்டாடப்படுகிறது. குடும்பம் சமூகத்தை வடிவமைப்பதில் அன்பின் இலக்கணமாக திகழும் தாய்மார்களின் தியாகம் அர்ப்பணிப்பை போற்றும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் மே 2 ஞாயிற்றுக்கிழமை இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது. தாயிற்சிறந்த கோயிலும் இல்லை எனும் வரி தாய்மையின் புனிதத்துவம், பெருமை, தியாக உணர்வு ஆகியவற்றை பறைசாற்றுகிறது. இவ்வேளை இவ்வாண்டு அன்னையர் நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு நேற்று சிலாங்கூர் சிலாயாங்கில் மகளிர் மேம்பாட்டு சேவை மையம் PSPK ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் 200 மேற்பட்ட தாய்மார்கள் கலந்து கொண்டதாக மாநில மந்திரி பிசார் டாக்டர் ஸ்ரீ அமினுடின் ஷாரி தெரிவித்தார். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதிலும் சமூகத்தை வளர்ப்பதிலும் கடந்த 20 PSPK ஆற்றிய பங்கு அளப்பரியது என்றார் அவர். அட்லாண்டிக் நீரிணையில் உள்ள சொகுசு கப்பலிலிருந்து பரவிய ஹந்தா நச்சுயிரியை தொடர்ந்து துருக்கி தனது 3 குடிமக்களை தாயகம் அழைத்து வரும் பணியில் ஈடுபட்டுள்ளது. அம்மூவரின் உடல்நிலை அணுக்கமாக கண்காணிக்கப்படும் என்று சுகாதார அமைச்சர் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளது. அவர்கள் துருக்கி வந்தடைந்தவுடன் உடனடியாக தனிமைப்படுத்தப்படுவர் என்று அதிகாரிகள் கூறினர். இத்தொற்று எலிகளின் கழிவுகளிலிருந்து பரவுவதாக நோய் கட்டுப்பாடு தடுப்பு மையம் CDC தெரிவித்தது. பெல்ஜியம் தனது ராணுவ திறன்களை வலுப்படுத்தும் முயற்சியில் 3.69 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பெரிய ஏவுகணை கொள்முதல் திட்டத்திற்கு அமெரிக்காவின் ஒப்புதலை நாடுகிறது. இந்த கொள்முதல் RTX நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் AIM-120 அம்ராம் ரக ஏவுகணைகளை மையமாக கொண்டுள்ளதாக ஊடகங்கள் கூறின. விளையாட்டு. ஈரான் 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டியில் பங்கேற்கும் என்று அந்நாட்டு கார்பந்து கூட்டமைப்பு தெரிவித்தது. மேலும் அப்போட்டி தொடர்பான விசா நடைமுறைகள் நிறைவடைந்து விட்டதாகவும் அந்த கூட்டமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த போட்டியை எதிர்கொள்ளும் வகையில் தேசிய அணி பயிற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இன்றைய இளமை உல்லாசத்தில் உங்களோடு உற்சாகத்தோடு பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். இன்றைக்கு அன்னையர் தினத்தை அனுசரிக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும், இன்னொருத்தர் வாழ்க்கையில பல சமயங்கள்ல ஒரு தாய் நிலையில் இருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த அன்னையர் தின வாழ்த்துகளோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்க தொடங்குறோங்க. சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா சில தெலுங்கு பாடல்களை கேட்க போறோம். அதனைத் தொடர்ந்து அமுதி தமிழ் நிகழ்ச்சி, தாளம் நிகழ்ச்சின்னு சொல்லி எல்லாமே வரிசையில பட்டியலிட்டு வைத்திருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்க. இப்ப வாங்க தொடக்க பாடலை நாம கேட்டு வரலாம்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யூஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

கணபதி கொண்டு வந்த பாடலை தாங்க நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு அன்னையர் தினம் இல்லையா? பொதுவாவே பாத்தீங்கன்னா அன்னையர் தினத்துக்கு பூ கொடுப்போம், அல்லது நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச உணவு வகைகள் வாங்கி கொடுப்போம், அல்லது பாத்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி வெளியில கூட்டிட்டு போவோம். ஆனா உண்மையாவே தாய்மார்கள் வந்து அன்னையர் தினத்துக்கும் சரி, அவங்க பிறந்த நாளுக்கும் சரி, இந்த மாதிரி சிறப்பான நாட்கள்ல என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட் கம்பெனி அப்படின்ற நிறுவனம் வந்து ஒரு ஆய்வு செய்திருக்காங்க. இந்த ஆய்வுல தாய்மார்கள் பெரும்பாலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 13 வயதிற்கு கீழே பிள்ளைகள் வைத்திருக்கிற அம்மாக்கள் பாத்தீங்கன்னா, பிள்ளைகளை யாராவது பார்த்துக்கணும், நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயம் வீட்டில இருக்கிற தாய்மார்களோ, வேலைக்கு போற தாய்மார்களோ, எங்க வேலையை யாராவது பார்த்துக்கிட்டாலே போதும், அதுவே எங்களுக்கு பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில இருக்கிற தாய்மார்கள் குறிப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நாள் அன்று எல்லாரும் எங்க கூட இருக்கணும் அப்படின்றது ஆசை. பெரும்பாலும் வீட்லயே இருக்கிறதுனால எல்லாரும் வெளியில போயிடுறாங்க, வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு வேலை பார்க்கறதுலயே எனக்கு நேரம் சரியா போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உலகளாவிய நிலையில் தாய்மார்கள் எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னு பொதுவா பார்த்தோம்னா, அவங்களுக்கான நேரம், அவங்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய நேரம். அதனை இன்றைக்கு மட்டுமல்லாமல் வருடம் முடுக்க உங்களால கொடுக்க முடியும் அப்படின்னாலே அதுவே அவங்களுக்கு கிடைக்கிற பெரிய பரிசு தாங்க சொல்லணும்.

0: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம். தரம், மனம், சுவை அனைத்து மடங்கும்.
1: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.
0: சமையலறை சின்னம், சுவையிலே உச்சம். 90ஆம் ஆண்டிலே

0: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம், தரம், மனம், சுவை அனைத்து மடங்கும்.
1: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.
0: தொண்ணூறாம் ஆண்டிலே
2: அதை நான் சொல்லணும்.

எப்போதெல்லாம் தேநீர் குடிக்க கூடாது அப்படின்னு நாங்க சொல்ல போறோம். ஏன்னா தேநீர் குடுக்கறது ஒரு பிரச்சனை அப்படின்னீங்கன்னா, சில சமயங்கள்ல சில விஷயங்கள் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி அதிகப்படியா குடிக்கலன்னாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம உடலுக்கு பாதிப்பு கொடுக்கும்னு சொல்றாங்க. தேநீர் குடிக்க கூடாத நேரம்னு ஒண்ணு இருக்கா, அது என்ன நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றோட தேநீர் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. டீ குடிப்போம் இல்லையா, தேத்தாரே, இதெல்லாம் வந்து நம்ம வெறும் வயிற்றோடு குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம உடல்ல இருக்கிற கார்டிசோல் அளவை வந்து இது அதிகரிக்கும். அதனால நமக்கு வந்து உடல்ல சில புண்கள், இது மட்டும் அல்லாமல் உங்களுடைய உடல் வந்து சோர்வடைவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தேநீர் நீங்க வந்து வெறும் வயிற்றில் குடிக்க கூடாது. அதே சமயம் தூங்க போறதுக்கு முன்னதாக நீங்க குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இது வந்து வயிற்றில் அந்த ஒரு பதட்டம், எரிச்சல், தூக்கமின்மை இதையெல்லாம் வந்து அதிகரிக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. அதனால நீங்க குடிக்க கூடாத முக்கியமான இரண்டு தருணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றோடு குடிக்க கூடாது, தூங்க போறதுக்கு சில மணி நேரங்கள் முன்னாடியே நீங்க குடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. தேநீர் வந்து இயற்கையாவே அமிலத்தன்மை உள்ளது, கொஞ்சம் அசிடிட்டி நிறைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நெஞ்செரிச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தும். அதனால உணவுக்கு முன்னதாக அல்லது பின் நீங்க குடிக்காம இருக்கிறது நல்லது. என்னங்க எல்லா நேரத்தையும் சொல்லிட்டீங்க, இப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்னீங்கன்னா, சரியான நேரத்துல குடிக்கணும். அதாவது உணவு சாப்பிட போறது இல்லை அடுத்த சில மணி நேரத்திற்கு அப்படின்னா, அதற்கடியில் நீங்க குடிக்கலாம், அதுல எந்த தவறும் இல்லை அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. எது எப்படி இருப்பினும் நம்முடைய உடல் நலத்திற்கு ஏத்த மாதிரி நம்மை பார்த்துக் கொள்வது நம்ம பொறுப்பு தாங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கோ.

0: நாடு நகரமெங்கிலும் சமையலில் சுவை சேர்த்து நம்பிக்கையின் மறுபெயரான திகழும் லிங்கம் மசாலைகளும் பலகார மாவுகளும் உங்கள் தீபாவளி விருந்தில் மேலும் சிறப்பு சேர்க்கட்டும்.
1: கனிவான வாழ்த்துக்களுடன் லிங்கம்.
2: நெகிரி செம்பிலான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு May 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பரி முதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.

0: மஜ்னா, பாபாஸ் மஞ்சத்தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகாய் தூள், இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு.
1: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா இதுங்களையும் விக்கிறாங்க.
0: தெரியல, நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
1: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு, வேகமா சுலபமா பிரியாணிய தயாரிச்சிடலாம்.
2: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள்.
3: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.

இன்றைக்கு தெலுங்கு பாடல் தொகுப்பில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா பாடல் எல்லாம் கேட்டிருந்தோம். மனுவர்தன் கொண்டு வந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். சில நிறைவு பாடல்களை கேட்க போறோம். இந்த பாடல்களை கேட்ட பிறகு அமுதே தமிழை நிகழ்ச்சி மட்டுமல்லாமல் தாளம் நிகழ்ச்சி உங்களுக்காக வரிசையில் உள்ளது. தொடர்ந்து இணைந்திருக்கிறோம்.

0: என்னால இவ்ளோ குட் ஆயிட்டீங்க, டயட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாம் நாடகம்.
1: ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்கன்றதுக்காக அவங்களை எவ்வளவு நாள் தாழ்த்தி பேசுவீங்களா?
0: கோவப்படுறீங்க, நான் ஏதோ நகைச்சுவைக்காக தான் சொன்னேன்.
1: மற்றவங்களை தாழ்த்தி பேசுறதுதான் உங்களுக்கு நகைச்சுவைனா, உங்களை யாராவது சொன்னா ஏத்துக்குவீங்களா?

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் பூங்குழலி வீரன். ஈரானின் எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்படுமாயின் அந்த வட்டாரத்தில் உள்ள அமெரிக்காவின் முதன்மை மையங்களின் ஒன்றின் மீதும் நாசகாரி கப்பல் மீதும் பெரும் தாக்குதல் நடத்த இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக ஈரான் புரட்சி காவற்படை IRGC சூளுரைத்துள்ளது. ஓமான் வளைகுடாவில் இரு ஈரானிய எண்ணெய் கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய ஒரு நாளுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இவ்வேளை ஈரானுக்கு எதிரான கடற்படை தடைகள் முழுமையான செயல்பாட்டில் உள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை நிறுவனம் சென்கோம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை கடற்கொள்ளைக்கு நிகரானது என்று ஈரான் விவரித்துள்ளது. கடந்த April 13 முதல் அமெரிக்க படைகள் 58 வணிக கப்பல்களை திசை திருப்பியுள்ளன. மேலும் ஈரானிய துறைமுகங்களுக்குள் நுழையும் அல்லது அங்கிருந்து வெளியேறும் 4 கப்பல்களை தடுத்துள்ளதாக சென்கோம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. இந்நிலையில் May 7 நள்ளிரவில் அமெரிக்க ஆயுதப்படைகள் நடத்திய தாக்குதல்களை ஐநாவிற்கான ஈரானின் நிரந்தர தூதர் அமீர் ஷைட் இராவானி வன்மையாக கண்டித்துள்ளார். அமெரிக்க அதிபர் வெளிப்படையாக ஒப்புக்கொண்ட அந்த ராணுவ நடவடிக்கைகள் April 8 எட்டப்பட்ட போர் நிறுத்தம் மீறப்பட்டுள்ளதை காட்டுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையில் வாஷிங்டனின் புதிய அமைதி திட்டம் குறித்து ஈரானிடமிருந்து விரைவில் கருத்துகள் பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் உடன்பாட்டை எட்டுவதில் ஆர்வமாக இருப்பதாக அவர் கூறுகிறார். February 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல்களை தொடங்கியதிலிருந்து அந்த வட்டாரத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இது வளைகுடாவில் உள்ள இஸ்ரேல் அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு எதிராக தெஹரான் பதிலடி கொடுக்க தூண்டியதுடன் ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதற்கும் காரணமாக அமைந்தது. யுக்ரைன் மீதான படையெடுப்பு முடிவுக்கு வருவதாக தாம் கருதுவதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறினார். பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மாஸ்கோவில் மிகவும் எளிமையாக நடைபெற்ற வெற்றி நாள் அணிவகுப்பில் யுக்ரைனில் வெற்றி பெறுவோம் என அவர் சூளுரைத்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. மேலும் ஐரோப்பாவிற்கான புதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பேச்சு நடத்த தயாராக இருப்பதாகவும் தனது அமைதி தூதராக ஜெர்மனியின் முன்னாள் பிரதமர் ஜெரார்ட் ஷஃபரெடரை நியமிப்பதாகவும் புட்டின் தெரிவித்தார். சிரியா அதிபர் ஹமேத் அல் ஷாரா தனது சகோதரரை மாற்றுவது உள்ளிட்ட அரசாங்க நிர்வாகத்தில் ஒரு பகுதி சீரமைப்பை அறிவித்துள்ளார். மஹேர் அல் ஷாராவுக்கு மாற்றாக ஓம்ஸ் முன்னாள் ஆளுநர் அப்துல் ரஹ்மான் பெடரைன் அல் அமா அதிபர் அலுவலகத்தின் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். காலித் ஃபாவாஸ் ஜஹோர் தகவல் அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள வேளை பசேல் ஆபிஸ் அல் ஷெவ்டன் வேளாண் அமைச்சுக்கு பொறுப்பேற்கிறார். ஓம்ஸ், கொஹேந்த்ரா, லதாகியா, டேர் எசோர் உள்ளிட்ட சில மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களையும் ஷாரா நியமித்துள்ளார். ஹந்தா தொற்று பரவல் இருப்பது கண்டறியப்பட்ட பன்னாட்டு சொகுசு கப்பலிலிருந்து தனது 3 குடிமக்களை துருக்கி இன்று தாயகம் அழைத்து வரும் என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. அதேவேளை தொடர்புடைய அந்த 3 உடல்நிலை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அது கூறியது. அவர்கள் நாடு திரும்பியவுடன் தனிமைப்படுத்தப்படுவர் என்றும் எல்லா சுகாதார நடைமுறைகளும் கவனமாக செயல்படுத்தப்படும் என்றும் துருக்கி சுகாதார அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். விளையாட்டு. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து. பிரென்ஃபோர்டை 3 சுழிகம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியதன் மூலம் மான்செஸ்டர் சிட்டி பட்டத்தை வெல்வதற்கான தனது நம்பிக்கைக்கு புத்துயிர் அளித்துள்ளது. அந்த கோல்களை முறையே ஜெரிமி டொக்கு, ஏர்லிங் ஹலன், ஒமார் ஹமாமோஷ் ஆகியோர் புகுத்தினர். மேலும் 3 ஆட்டங்கள் மீதமுள்ள நிலையில் எத்தியாட் அரங்கில் கிடைத்த இந்த வெற்றியின் மூலம் சிட்டி முன்னணியில் உள்ள ஆர்சனலுடனான புள்ளி வேறுபாட்டை 2 குறைத்தது. அந்த வகையில் அவ்வணி 35 ஆட்டங்களிலிருந்து 74 புள்ளிகளை கொண்டுள்ளது. இத்தாலி ATP WTA பொது டென்னிஸ் போட்டி. உபசரணை நாட்டின் நட்சத்திரம் ஜானிக் சின்னர் 3 சுற்றுக்கு முன்னேறினார். அவர் 6-4, 6-3 எனும் செட்களில் ஆஸ்திரியாவின் செபஸ்டியன் ஆஃப்னரை வென்றார். மகளிர் பிரிவில் அரினா சபாலெங்கா 3 சுற்றில் வீழ்ந்தார்.
இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

இளமை உல்லாசம் அங்கத்தில் இன்றைக்கு உங்களோட உற்சாகத்தோடு பேசிக்கிட்டு இருக்கோம். பயணத்துல இருக்கிற நேயர்கள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளணும். இன்றைக்கு அன்னையர் தினம் அப்படின்றதுனால நிச்சயமா நிறைய திட்டங்கள் எல்லாம் வைத்திருப்பீங்க, இதெல்லாம் பண்ணலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. அந்த வகையில் உங்களுடைய பயணம் சுமூகமானதாக இருக்கணும், நல்ல திட்டமிட்டு பயணமா இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய அன்பார்ந்த நினைவூட்டல். அதே சமயம் இன்றைக்கு அன்னையர் தினத்தை அனுசரிக்கும் அனைத்து அன்னையர்களுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வாழ்த்துகள். நீங்க வாழ்த்துகள் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்றைக்கு ஒரு மணிக்கு மேல, பிற்பகல் ஒரு மணிக்கு மேல நீங்க தாராளமா உங்களுடைய அன்னியர் தின வாழ்த்துக்களை அழைத்து சொல்லலாம் அப்படின்றதும் எங்களுடைய ஒரு நினைவூட்டல் தாங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நரீஷ் ஐயர் மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடலை தான் நாம கேட்க போறோம். கேட்கலாம் வாங்க.

0: என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. வணக்கம். அமுதே தமிழை நிகழ்ச்சியில் மீண்டும் அன்பு தமிழ் நெஞ்சங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை கவிதையோடு தொடங்குவோம். அன்றாடம் விழா எடுப்போம் என்ற கவிதையோடு நேயர்களுக்கு அன்னையர் நாள் வாழ்த்தை உரித்தாக்கிக் கொள்கிறார் கவிஞர் பூமகள் சந்திரன். பாராளும் பாசத்தில் படிந்த தாய்க்கு பாரிங்கும் அன்றாடம் விழா எடுப்போம் என்கிறார் பூமகள்.
1: வணக்கம். அன்றாடம் விழா எடுப்போம். எழும் எல்லோன் எழுவதற்குள் எழுந்து நிற்பாள். ஏற்றதொரு பணிகளையே செய்து வைப்பாள். வழுக்கின்ற சுமைகளையும் பொறுத்து செல்வாள். வாழுமறை சுற்றத்தை அணைத்துக் கொள்வாள். விழுகின்ற இடி அனைத்தும் தாங்கி செல்வாள். விடியலுக்கு கணவருடன் தூணாய் நிற்பாள். அழுக்குற்ற எண்ணத்தை நீக்க செய்வாள். அண்டி வரும் நோய்களுக்கு தீர்வு சொல்வாள். எழும் எல்லோன் எழுவதற்குள் எழுந்து நிற்பாள். ஏற்றதொரு பணிகளையே செய்து வைப்பாள். வழுக்கின்ற சுமைகளையும் பொறுத்து செல்வாள். வாழும் வரை சுற்றத்தை அணைத்துக் கொள்வாள். விழுகின்ற இடி அனைத்தும் தாங்கி செல்வாள். விடியலுக்கு கணவருடன் தூணாய் நிற்பாள். அழுக்குற்ற எண்ணத்தை நீக்க செய்வாள். அண்டி வரும் நோய்களுக்கு தீர்வு சொல்வாள். வாழ்க்கையினும் படகிற்கு துடுப்பும் ஆவாள். வளமிழக்கும் போதெல்லாம் உரமாய் சேர்வாள். சூழ்நிலை கேட்டார்போல் அமைதி காப்பாள். சுயநலமாய் இருப்போரை ஒதுக்கி பார்ப்பாள். தாழ் பணிந்து நடப்பதற்கு பாதை சொல்வாள். தடமாறா பிள்ளைகளை தரணி கீவாள். ஆழ்கடலின் முத்துக்கள் மழலை என்பாள். அவைகடனை அன்னையவள் தானே செய்வாள். சிறு துளிதான் பின்னாளில் வெள்ளம் என்பாள். சிறிதாக சேமிப்பை துவக்கி வைப்பாள். சிறு புள்ளி பல பணிக்கு தொடக்கம் என்பாள். சிதறிவிடும் எண்ணத்தை முடங்க செய்வாள். வறுமையிலும் கல்வியினை தொடர சொல்வாள். வருங்காலம் சிறப்பதற்கு உதவும் என்பாள். பொறுமைக்கோ அன்னையவள் பொருளாய் ஆவாள். பொறாமைக்கு தீயிலிட்டு பொதுக்க சொல்வாள். சிறு துளிதான் பின்னாளில் வெள்ளம் என்பாள். சிறிதாக சேமிப்பை துவக்கி வைப்பாள். சிறு புள்ளி பல பணிக்கு தொடக்கம் என்பாள். சிதறிவிடும் எண்ணத்தை முடங்க செய்வாள். வறுமையிலும் கல்வியினை தொடர சொல்வாள். வருங்காலம் சிறப்பதற்கு உதவும் என்பாள். பொறுமைக்கோ அன்னையவள் பொருளாய் ஆவாள். பொறாமைக்கு தீயிலிட்டு பொசுக்க சொல்வாள். பத்து திங்கள் சுமந்தவளை காக்க வேண்டும். பாசத்தை மழையாக பொழிய வேண்டும். பத்து திங்கள் சுமந்தவளை காக்க வேண்டும். பாசத்தை மழையாக பொழிய வேண்டும். சொத்தெனவே நாம் அவரை மதிக்க வேண்டும். சுயநலத்தின் கால்களையும் முறிக்க வேண்டும். புத்தியிலே அன்னையவள் புதைய வேண்டும். புண்ணியத்தை அவளாலே தேட வேண்டும். சொத்தனவே நாம் அவரை மதிக்க வேண்டும். சுயநலத்தின் கால்களையும் முறிக்க வேண்டும். புத்தியிலே அன்னையவள் புதைய வேண்டும். புண்ணியத்தை அவளாலே தேட வேண்டும். முத்தி பெற அவள்தானே முதலாம் பாதை. முத்தி பெற அவள்தானே முதலாம் பாதை. முப்பொழுதும் எப்பொழுதும் அவளே மேதை. ஓராண்டில் ஒரு நாளில் விழா எடுப்போம். உலகத்தின் அன்னையரை போற்றி சேர்ப்போம். ஓராண்டில் ஒரு நாளில் விழா எடுப்போம். உலகத்தின் அன்னையரை போற்றி இசைப்போம். வேறாக குடும்பத்தை பிடித்தே ஆளும் வீரமங்கை வெற்றி மங்கை அன்னை என்போம். ஓராண்டில் ஒரு நாளில் விழா எடுப்போம். உலகத்தின் அன்னையரை போற்றி இசைப்போம். வேறாக குடும்பத்தை பிடித்தே ஆளும் வீரமங்கை வெற்றி மங்கை அன்னை என்போம். சீராட்டி பாலூட்டி வளர்த்த தாய்க்கு செங்காந்தள் மாலையிட்டு சிறப்பு செய்வோம். சீராட்டி பாலூட்டி வளர்த்த தாய்க்கு செங்காந்தள் மாலையிட்டு சிறப்பு செய்வோம். பாராளும் பாசத்தில் படிந்த தாய்க்கு பாராளும் பாசத்தில் படிந்த தாய்க்கு பாரெங்கும் அன்றாடும் விழா எடுப்போம். பாரெங்கும் அன்றாடும் விழா எடுப்போம். நன்றி.
0: அன்றாடம் அன்னையர் நாளே என்ற கருத்தை வித்தாய் வைத்து கவிதை படைத்தவர் பூமகள் சந்திரன்.

0: கடந்த மாதம் 23 நாள் ஈப்போவில் நடைபெற்ற தேசிய நூலகத்தின் 2025-2026 ஆண்டுக்கான புத்தக விருது நிகழ்ச்சியில் ஆய்வாளரும் எழுத்தாளருமான முனைவர் சி அருணின் கேரித்தீவு தமிழரின் வரலாற்று தடம் நூல் சிறந்த ஆய்வு நூலாக தேர்வு பெற்றது. நிகழ்ச்சியில் விருது பெற்ற இதர தமிழ் நூல்கள் குறித்தும் தமது நூல் குறித்தும் விவரித்தார் முனைவர் அருண்.
1: வணக்கம். மலேசிய தேசிய நூலகம், அதாவது புஸ்தக நகர மலேசிய, நம் நாட்டில் ஆண்டுதோறும் வெளியிடப்படும் நூல்களுள் சிறந்தவற்றை தேர்வு செய்து விருது வழங்குகின்றது. படைப்பிலக்கிய நூல்கள், ஆய்வு நூல்கள், மின் நூல்கள் என்னும் அடிப்படையில் நூல்கள் தேர்வு செய்யப்படுகின்றன. தமிழ், மலாய், ஆங்கிலம், சீனம் ஆகிய நால்வகை நூல்களுக்கான போட்டியாக இத்து அமைந்துள்ளது. இப்போட்டி 2வது முறையாக 2025-2026 ஆகிய ஆண்டுகளுக்குரிய போட்டியாக நடத்தப்பட்டது. 3 வகையாக நிகழ்த்தப்படுகின்றது. பிரிவு 1, போட்டியில் பங்கேற்றவற்றுள் அதிகமான வாசகர்கள் தேர்வு செய்த நூல். பிரிவு 2, போட்டியில் பங்கேற்ற நூல்களுள் சிறந்த நூலாக தேர்வு செய்தல். குறிப்பிட்ட தேர்வு குழுவினரால் இதற்கான நூல்கள் தேர்வு செய்யப்படுகின்றன. பிரிவு 3, மின்னூல் வடிவிலான சிறந்த நூல்கள். ஆக 3 நிலைகளில் இப்போட்டி நடத்தப்படுகின்றது. 2025-2026 ஆண்டிற்கான போட்டியில் பங்கேற்ற தமிழ் நூல்களுள் 4 வரின் நூல்கள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான விருது வழங்கப்பட்டது. என்னுடைய நூலான கீரித்தீவு மலேசிய தமிழரின் வரலாற்று தரம் என்னும் நூல் சிறந்த ஆய்வு நூலாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நம் நாட்டின் மூத்த எழுத்தாளர்களுள் ஒருவராகிய ஐயா அண்ணாமலை சௌரிமுத்து அவர்களின் வரலாற்று புதினமாகிய சஞ்சீவினி என்னும் நூல் சிறந்த படைப்பிலக்கிய நூலாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சிறுகதை எழுத்தாளர் நண்பர் கே பாலமுருகனின் உஞ்ஞாங் மலை என்னும் நூல் சிறந்த சிறுவர் படைப்பிலக்கிய நூலாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இறுதியாக அன்பு இளவல் திவாகர் ராமச்சந்திரனின் நன்னறி கதை நூல் அதிகமான வாசகர்கள் தேர்வு செய்த நூலாக அமைந்திருந்தது. என்னோடு விருதுகளை பெற்ற ஐயா அண்ணாமலை, நண்பர் கே பாலமுருகன், இளவல் திவாகரன் ஆகியோருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தினை உரித்தாக்குகின்றேன். இவ்வாண்டிற்கான விருது வழங்கும் விழாவை தேசிய நூலகமும் மலேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. இவ்விழா ஈப்போவிலுள்ள இந்திரா மூலியா அரங்கில் நடத்தப்பட்டது. மலேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சின் துணை அமைச்சர் மாண்புமிகு யுவனேஸ்வரன் ராமராஜ் அவர்கள் வெற்றியாளர்களுக்கு விருதினை வழங்கினார். என்னுடைய நூலான கேரித்தீவு தமிழரின் வரலாற்று தடம் என்னும் நூல் முழுக்க முழுக்க வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது. 2 வகை வரலாற்று அடிப்படையில் இந்நூல் எழுதப்பட்டுள்ளது. 1, கேரித்தீவின் ஒட்டுமொத்தமான வரலாறு. 2, கேரித்தீவிற்கும் தென்னிந்திய தொழிலாளர்கள் குறிப்பாக தமிழருக்கும் இடையேயுள்ள உறவை பற்றி அல்லது தொடர்பை பற்றி இந்நூல் விளக்குகின்றது. ஆக இந்த நூல் ஒட்டுமொத்தமாக கேரித்தீவிற்கும் மலேசிய தமிழருக்கும் இடையான தொடர்பையும் வரலாற்றையும் விளக்குகின்றது. 1909 ஜான் எட்வர்ட் கேரி என்பவர் இத்தீவிற்குள் தோட்டங்களை திறப்பதற்காக வந்தார். ஆக அவரின் முயற்சியிலும் ஐரோப்பிய நிறுவனங்களின் ஒத்துழைப்பினாலும் இத்தீவில் 16 தோட்டங்கள் தொடக்கத்தில் 16 தோட்டங்கள் திறக்கப்பட்டன. இந்த 16 தோட்டங்களையும் திறப்பதற்கு அல்லது உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தென்னிந்திய தொழிலாளர்கள். இந்த தீவில் உள்ள அத்துணை தோட்டங்களையும் அல்லது தீவை ஒட்டுமொத்தமாக மேம்பாடு படுத்துவதற்கு தென்னிந்திய தொழிலாளர்கள் பெரும்பாடு பட்டுள்ளனர். ஆக இந்த வரலாற்று குறிப்பினை அடிப்படையாக கொண்டு ஒரு வரலாற்று தொகுப்பாக இந்நூல் அமைந்துள்ளது. இந்நூலில் 699 பழைய படங்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. அத்தோடு மலேசிய தோட்ட தொழிலாளர்களின் வரலாற்றை பின்னணியாக கொண்ட படங்களாகவும் இவை அமைந்துள்ளன. அத்தோடு இந்நூலில் 15 பெரியவர்களின் நேர்காணல்கள் இடம்பெற்றுள்ளன. இத்தோட்டத்தில் பிறந்து வளர்ந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெரியவர்கள் 15 பேரை அடையாளம் கண்டு அவர்களின் பட்டறிவை தொகுத்து இந்த நேர்காணல்கள் அமைந்துள்ளன.

0: நேர்களே, அடுத்து இடம்பெறுகிறது தொடர் உரை. வளங்குன்றா வளங்கள் 17. வழங்குகிறார் மலாயா பல்கலைக்கழக மொழி மொழியியல் புல மூத்த விரிவுரையாளர் முனைவர் செல்வஜோதி ராமலிங்கம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நன்றி முனைவர் சங்கர் அவர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடந்த 2 வாரங்களாக வளங்குன்றா வளர்ச்சிக்கான இலக்குகள் குறித்த பகிர்வினை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த வாரம் நாம் பார்க்க இருப்பது வளங்குன்றா வளர்ச்சியின் 2வது இலக்காக அமைகின்ற பசியின்மை. முதலில் இந்த பசியின்மை எவ்வாறு வளங்குன்றா வளர்ச்சிக்கான இலக்குகள் 17 இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் முதலில் பார்ப்போம். இந்த 17 நோக்கத்தில் 2வது நோக்கமாக அமைகின்ற பசியின்மை, பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை முக்கிய இலக்காக கொண்டிருக்கின்றது. 2வதாக உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதையும், 3வதாக வேளாண் துறை உற்பத்தியை அதிகரிப்பதையும் ஒரு முக்கிய நோக்கங்களாக இந்த 17 இலக்குகளில் 2வது இலக்காக இருக்கின்ற பசியின்மை கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த நோக்கங்களை அடைவதற்கு உலக நாடுகள் இன்று பெரும் முயற்சிகளை எடுத்து வருகின்றன. 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஒரு பசியின்மை என்ற சிந்தனையை வள்ளுவர் எவ்வாறு தன்னுடைய குறட்பாக்குகளில் பதிவு செய்திருக்கிறார் என்பதை நாம் இப்பொழுது தொடர்ந்து பார்க்கவிருக்கின்றோம். அதாவது, வறுமையில் சிக்கிக் கொண்டிருக்கின்ற ஒருவனுக்கு உதவ வேண்டுமென்றால் முதலில் அவனுடைய பசியை போக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் கூற்றாக அமைகின்றது. கடந்த வாரத்தில் கூட நாம் பார்த்தோம், வறுமை ஒழிப்பை பற்றி பேசியிருந்தோம். 1வது இலக்கு, அந்த 1வது இலக்குக்கும் 2வது இலக்காக அமைகின்ற பசியின்மைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதாவது, இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து ஒருவர் பசியால் வாடிவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்திருக்கின்றார் வள்ளுவ பேராசான். பாரதியார் கேட்டாலும் கூட, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறுகின்றார். இப்படி மணிமேகலைக்கு சென்றாலும் பசிப்பினி என்ற ஒரு செய்யுட்பாக்களில், ஆற்றுணர் கழிப்போர் அறவிலை பகர்வோர், ஆற்றா மக்கள் அரும்பசி களைவோர், மேற்றே உலகின் மெய்நெறி வாழ்க்கை என்று அந்த செய்யுளிலே மிக தெளிவாக ஒரு விடயத்தை பதிவு செய்திருக்கின்றார். அதாவது, எவரொருவர் நன்றாக சாப்பிடக்கூடிய உணவு உட்கொள்ளக்கூடிய நிலை இருக்கின்ற நிலையிலே அவருக்கு நாம் உணவளிப்பது பெரிய செயல் அல்ல, அது அறத்தை விற்பதற்கு சமம் என்று மிகவும் கடுமையாக சாடுகிறார். அது மட்டுமல்லாமல், அடுத்த வழியில் பசிப்பினி என்று அவர் கூறுகின்ற நிலையிலே இந்த பசிப்பினி என்பது மிகவும் கொடுமையான ஒன்று என்பதையும் அவர் வலியுறுத்துகின்றார். இப்படி இந்த பசி ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் இன்று இருக்கின்றன. பல்வேறு காரணங்களினால் இந்த பசி என்பது ஒரு மனிதனை பிணித்திருக்கிறது, பிணித்து வருகிறது. உலகில் வாழ்கின்ற உயிர்கள் யாவும் இந்த பசிப்பினியிலிருந்து நீங்க வேண்டும் என்பதற்காக மிகவும் கவனமாக தன்னுடைய குறட்பாக்களில் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார் வள்ளுவ பேராசான். அதாவது, பட்டினி என்று கூறிக்கொண்டு வந்தவரின் ஒருவருடைய பசியை வந்து தீர்ப்பதனால் ஒருவருடைய செல்வம் குறைந்துவிட போவதில்லை என்பதை குறட்பாவில் மிகவும் அருமையாக கூறியிருக்கின்றார். அதாவது, ஆற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றால் பொருள்வை புலி என்ற குறளின் வழியாக ஒருவரின் பசியை நாம் போக்கின்ற பொழுது நாம் செய்கின்ற செலவானது அது செலவு அல்ல, அது நமக்கான வரவு என்று கூறுகின்றார். அது இம்மையாக இருக்கட்டும், மறுமையாக இருக்கட்டும், அல்லது இம்மையிலேயே எதிர்காலத்தில் வருங்காலங்களில் நாம் அடையக்கூடிய நன்மையாக இருக்கட்டும். ஆக அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இந்த குறளில் அவர் வலியுறுத்த வேண்டியது வருவது என்னவென்றால், பசியை போக்குவதற்கு ஒவ்வொரு உயிர் இனமும் ஒவ்வொரு மனிதனும் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதாகும். இது குறிப்பாக நம் மணிமேகலையுடைய பாடல் வரியை துணை கொண்டு பார்க்கும் பொழுது, ஆற்றுணர் கழிப்போர் அறவிலை பகர்வோர், ஆற்றா மாக்கள் அரும்பசி களைவோர் என்ற பாடல் வரிகளிலே அறவிலை என்ற ஒரு சொல்லாட்சியானது மிகவும் ஒரு கடுமையான சாடலை வெளிப்படுத்துகின்ற ஒரு சொல்லாட்சியாக பார்க்க முடிகின்றது. அதாவது, எவரோரும் நன்கு சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்ற ஒருவருக்கு நாம் உணவை வாங்கி கொடுப்பதோ அல்லது அவருக்கு பல வகையில் உதவி செய்வதோ அது அறத்தை விற்பதற்கு சமம் என்ற ஒரு நிலைப்பாட்டை மணிமேகலை கூறப்பட்டிருக்கின்றது. ஆக இங்கே இன்று உலகளாவிய நிலையில் பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய 266 முதல் 318 மில்லியன் வரையிலான மக்கள் உலகளாவிய நிலையிலே பசி கொடுமையினால் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் இருந்து நாம் சற்று ஆழமாக நோக்கி பார்க்கும் பொழுது இது பல்வேறு காரணங்களுக்காக அமையலாம். அது பஞ்சமாக இருக்கலாம், போர் காரணமாக இருக்கலாம், இப்படி பல்வேறு காரணங்களுக்காக இந்த சூழல் ஏற்படலாம். ஆனால் இந்த சூழல் எந்த ஒரு மனிதனுக்கும் நிகழக்கூடாது என்பது நம்முடைய முன்னோர்கள், கவிஞர்கள், புலவர்கள் மிகவும் ஆழமாக கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக பாரதியாரோட பாடல் வரி எடுத்து பார்த்தாலும் கூட, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையில் சகத்தினை அழித்திடுவோம் என்று கூறுகிறார் அல்லவா. அந்த அடிப்படையிலே இந்த எந்த ஒரு மனிதனும் பசியால் வாடக்கூடாது என்பதை மிக தெளிவாக அனைவரும் இருந்திருக்கின்றார்கள். மேலும் வள்ளுவர் பசியை போக்குவதன் வலிமையை பற்றி கூறும் பொழுது, இந்த பசியை யார் ஒருவர் போக்குகின்றாரோ அவர் ஒரு கடுமையான தவ வலிமை உடையவருக்கு நிகராக அவரை நாம் பார்க்க இயலும் என்ற ஒரு செய்தியையும் இங்கே பதிவு செய்கின்றார். காரணம், தவ வலிமை உடையவர்கள் சிறந்தவர்களாகவும் மிகவும் சிறப்பு பெற்றவர்களாகவும் கருதப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒப்பாக ஒருவருடைய பசியை தீர்ப்பவர்கள் நேராக பார்க்கப்படுகிறார்கள் என்றால் அது உண்மையாகவே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமை. இவ்வாறு செய்வதன் வாயிலாக பசியை போக்குகின்ற ஒரு செயல் ஏற்படுகின்றது. இன்றைய காலகட்டத்தில் 2026 நாம் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். 2500 ஆண்டுகளுக்கு முன்பே ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் என்ற குரல் வழியே அவர் மிகவும் தெளிவாக கூறியிருக்கின்றார் இந்த பசியை போக்குகின்ற செயல்பாட்டின் சிறப்பை பற்றி.
0: இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரமும் கேட்கலாம்.

0: அமுதான தமிழுக்கு சொந்தமானவர்களே, அமுதே தமிழே நிகழ்ச்சியில் கடந்த வாரம் முதல் ஆறாம் படிவ மாணவருக்கான தமிழ் மொழி வழிகாட்டுதல் இடம்பெறுகிறது. எஸ்டிபிஎம் இரண்டாம் பருவத்துக்கான பாடத்தின் அடுத்த பகுதியோடு ஆறாம் படிவ ஆசிரியர் குமரன் கோரன்.
1: அன்பான தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். படிவம் ஆறு தவணை இரண்டு தமிழ் மொழி பாட விளக்கத்தில் இணைந்திருக்கின்றோம். கடந்த வாரம் ஏ பிரிவில் கருத்துரைத்தல் தொடர்பான விவரங்களை சிந்தித்திருந்தோம். இன்று இலக்கணம் தொடர்பான விவரங்களை சிந்திக்கவிருக்கின்றோம். 25 புள்ளிகளுக்கு மாணவர்கள் பதிலளிக்க வேண்டிய பிரிவுக்கு இங்கு 10 நிமிடங்களில் விளக்கம் சொல்ல வேண்டும் என்பது மிகப்பெரிய சவால்தான். ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய குறுகிய நேரத்தில் ஒரு சில முக்கிய விஷயங்களை மட்டுமே பகிர்ந்து கொள்ள இயலும். ஆகவே மாணவர்கள், உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டி நூலோடு தயாராக இருங்கள். தவணை இரண்டு தேர்வுக்கான இலக்கண குறிப்புகள் வழிகாட்டி நூலில் பக்கம் 105 தொடங்கி பக்கம் 124 முடிகிறது. பி பிரிவு இலக்கணம். சிறிய நினைவூட்டல் மாணவர்களே, இப்பிரிவுக்கு 25 புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. கேள்வி எண் 2, 3 மற்றும் 4 எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுத வேண்டும். அதிகபட்சமாக 25 நிமிடங்களில் பதில் அளித்துவிட வேண்டும். இலக்கண பிரிவுக்கு நேரடியான பதில்கள் எழுதினால் போதுமானது. கேள்விகளை மீண்டும் எழுத வேண்டாம். கேள்விக்கான எண்களை சரியாக எழுதி பதில் எழுதினால் போதுமானது. கட்டளைகளை சரியாக வாசித்து புரிந்து கொள்வது மிக அவசியம். இப்பொழுது தொடரியல் பகுதியிலே இருக்கக்கூடிய சிறு தலைப்புகளை பார்ப்போம். தொடரியல், இந்த தலைப்பு 3 சிறு தலைப்புகளாக பகுக்கப்பட்டுள்ளது. தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர், வாக்கியம். தொகைநிலை தொடருக்கு கீழே 6 வகை உள்ளதை நாம் காணுகின்றோம். 1வது வேற்றுமை தொகை, 2வது வினைத்தொகை, 3வது ஓமைத்தொகை, 4வது பண்பு தொகை, 5வது உம்மை தொகை, 6வது அன்மொழி தொகை. தொகாநிலை தொடரிலே 9 வகையான தொடர்கள் இருப்பதை பார்க்கின்றோம். 1வது வேற்றுமை தொடர், எழுவாய்த்தொடர், விழித்தொடர், வினை முற்றுத்தொடர், பெயரெச்சத்தொடர், வினை எச்சத்தொடர், இடைத்தொடர், உரித்தொடர், அடுக்குத்தொடர் என 9 வகை பார்க்கின்றோம். அடுத்து வாக்கியம். வாக்கியம் 3 அடிப்படைகளில் வகுக்கப்பட்டுள்ளன. 1, கருத்து அடிப்படையிலான வாக்கியம். 2வது அமைப்பு அடிப்படையிலான வாக்கியம். 3வது நோக்கு அடிப்படையிலான வாக்கியம். கருத்து அடிப்படையிலான வாக்கியம் 4 வகைப்படும். செய்தி வாக்கியம், வினா வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம், விளைவு வாக்கியம். அமைப்பு அடிப்படையிலான வாக்கியம் தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம் என 3 வகைப்படும். நோக்கு அடிப்படையிலான வாக்கியங்கள் உடன்பாடு எதிர்மறை, தன்வினை பிறவினை, செய்வினை செயப்பாட்டு வினை, நேர்கூற்று அயற்கூற்று என்று 8 வகைப்படும். பிழையாய்வு பகுதியில் மாணவர்கள் இதனால் வரையிலும் கற்றுள்ள இலக்கண பகுதிகளில் உள்ள பிழைகளை ஆய்வு செய்வர். குறிப்பாக எழுவாய் பயனிலை இயல்புகளை ஆய்வு செய்வர். ரகர ரகர பிழைகள் ஆய்வு செய்வர். லகர லகர லகர பிழைகள், நகர நகர நகர பிழைகள், ஒற்று பிழைகள், கருத்து பிழைகள், தவறான சொல்லாட்சி, நிறுத்தற்குறிகள் என பிழையாய்வு பகுதியில் இடம்பெறும். தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர், வாக்கியம் ஆகிய 3 ஏதேனும் 2 கேள்வி எண் 2 கேள்வி எண் 3 இடம்பெறும். இவ்விரு கேள்விகளுக்கும் 10-10 புள்ளிகள் என 20 புள்ளிகள் வழங்கப்படும். கேள்வி எண் 4 பிழை ஆய்வு இடம்பெறும். இக்கேள்விக்கு 5 புள்ளிகள் வழங்கப்படும். இப்பொழுது சில மாதிரி கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் பார்ப்போம். கேள்விகள் அமைப்பு இப்படி இருக்கலாம். மாணவர்களே, இது மாதிரி கேள்வி மட்டும்தான். உவமை தொகை என்றால் என்ன? 2 எடுத்துக்காட்டுகளை எழுதுக. இது போன்ற கேள்விகளுக்கு மாணவர்கள் நேரடியான பதில்களை எழுதினால் போதுமானது. 2 சொற்களுக்கு இடையில் போல, போலும், அன்ன, போன்ற ஆகிய ஓம உருபுகள் மறைந்து வருவது உவமை தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு, மதிமுகம், மதி போன்ற முகம். இந்த போன்ற என்ற ஓம உருபு இங்கே மறைந்துள்ளதால் இது உவமை தொகை எனப்படுகின்றது. கனி இதழ், கனி போன்ற இதழ். அடுத்த கேள்வி, கீழ்காணும் வேற்றுமை தொகை சொற்கள் வகையினை குறிப்பிடுக. இது போன்ற கேள்விகளில் மாணவர்களுக்கு தொகை சொற்கள் வழங்கப்பட்டிருக்கும். எடுத்துக்காட்டாக, பள்ளி சென்றான், பள்ளி சென்றான் என்ற தொகை சொற்கள் எந்த வகையினை சேர்ந்தது என மாணவர்கள் விளக்க வேண்டும். இது 4 வேற்றுமை தொகை. பள்ளிக்கு சென்றான் என இது விரியும். அடுத்து பொற்சிலை, பொற்சிலை என்பது 3 வேற்றுமை தொகை. இது பொன்னால் செய்யப்பட்ட சிலை என விரியும். காட்டுப்பூனை, இது எத்தனாம் வேற்றுமை தொகை? ஆம், 7 வேற்றுமை தொகை. காட்டில் வாழும் பூனை. மேலும் ஒரு கேள்வியை பார்ப்போம். கீழ்காணும் வாக்கியத்தில் இடம்பெற்றுள்ள தொகை சொல்லை அடையாளம் கண்டு அதன் வகையினை குறிப்பிடுக. மலர்கொடி மருத்துவத்துறையில் பட்டம் பெற்றாள். இந்த வாக்கியத்திலே இடம்பெற்றுள்ள தொகை சொல் மலர்கொடி. மலர்கொடி என்பது ஓமை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகையாகும். மேலும் ஒரு கேள்வி, தொகாநிலை தொடர் என்றால் என்ன? பெயர் சொல்லோடு பெயர் சொல்லும், பெயர் சொல்லோடு வினை சொல்லும் இணையும் போது அவற்றின் இடையில் உறுப்புகள் ஏதும் மறையாமல் வெளிப்படையாக வருவது தொகாநிலை தொடர் எனப்படும். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். மேலும் ஒரு கேள்வி, கீழ்காணும் தொகாநிலை தொடர்களின் வகையை எழுதுக. தொகை தொகாநிலை தொடர்கள் வழங்கப்பட்டிருக்கும். எழுதிய கவிதை, எழுதிய கவிதை என்பது அம்மாணவர்களே பெயரச்சத் தொடர். வெற்றி வெற்றி இது அடுக்கு தொடர். முருகன் துணை எழுவாய்த் தொடர். வென்றது மலேசியா வினைமுற்று தொடர். மற்றொன்று கேள் இடைத்தொடர். மேலும் ஒரு கேள்வியை பார்ப்போம். இது பிழை ஆய்வு பகுதியிலே வரக்கூடிய கேள்விகளாக இருக்கும். கீழ்காணும் வாக்கியங்களில் காணப்படும் பிழைகளை அடையாளம் கண்டு திருத்தி எழுதுக. வாக்கியத்தை வாசிக்கின்றேன். அந்த பெரும் வெள்ளத்தில் பொருளெல்லாம் அழிந்தன. அந்த பெரும் வெள்ளத்தில் பொருளெல்லாம் அழிந்தன. என்ன பிழை? ஆம், அந்த பெரும் வெள்ளத்தில் பொருள்களெல்லாம் அழிந்தன என இடம்பெற்றிருக்க வேண்டும். இலக்கண விதி பக்கம் 115 பாருங்கள். எல்லாம் என்னும் தொகுதி சொல் பன்மை சொல்லுடன் வந்தால் அத்தகைய எழுவாய் பன்மை வினைமுற்றே ஏற்கும். மீண்டும் சொல்கின்றேன், அந்த பெரும் வெள்ளத்தில் பொருளெல்லாம் அழிந்தன என்பது தவறு. அந்த பெரும் வெள்ளத்தில் பொருள்களெல்லாம் அழிந்தன என்பது சரி. அவனாவது அல்லது இவனாவது இந்த பணியை செய்யலாம். இந்த வாக்கியத்தில் என்ன பிழை? அவனாவது இவனாவது இந்த பணியை செய்யலாம் என்று தான் இருக்க வேண்டும். ஐய பொருளை குறிக்கும் ஆவது என்னும் உருபிற்கு பின் அல்லது என்னும் இணைப்பு சொல் வரக்கூடாது. மேலும் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். கரிகால சோழன் என்னும் மன்னன் காவிரியில் கல்லணையை கட்டினான். கரிகால சோழன் என்ற மன்னன் காவிரியில் கல்லணையை கட்டினான் என்று தான் இருக்க வேண்டும். இலக்கண விதி என்ன? முக்காலமும் உள்ள ஒரு பொருளை குறிப்பதற்கு எனும் பெயரச்சம் வர வேண்டும். இறந்த காலத்தில் மட்டும் இருந்த பொருளை குறிப்பதற்கு என்ற இறந்த கால பெயரச்சம் வர வேண்டும். மேலும் ஒரு எடுத்துக்காட்டு தருகின்றேன். திருக்குறள் எனும் நூல், இது முக்காலமும் உள்ள நூல், ஆகவே திருக்குறள் எனும் நூல் என்று சொல்கின்றோம். பாரி காரி மாரி என்ற மன்னர்கள் வாழ்ந்தார்கள். ஆக எனும் என்ற என்பதன் பயன்பாட்டை அறிந்து பயன்படுத்த வேண்டும். மேலும் ஒரு பயிற்சி, கீழ்காணும் சொற்களை சேர்த்தெழுதி விதியை குறிப்பிடுக. கதை சகபடி கதை படி. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வலி மிகாது. மாணவர்கள் இந்த விதியை எழுத வேண்டும். செடி சக கொடி செடி கொடி. உம்மை தொகையில் வலி மிகாது. மேலும் ஒரு பயிற்சியினை பார்க்கின்றோம். கீழ்காணும் பிறமொழி சொற்களுக்கு பொருத்தமான தமிழ் சொற்களை எழுதுக. பிறமொழி சொற்கள் கொடுத்திருப்பார்கள், அதற்கான தமிழ் சொல்லை மாணவர்கள் எழுத வேண்டும். பூஜ்யம், நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். சுழியம். அலமாரி, ஆம், நிலை பெட்டி அல்லது நிலைப்பேழை. ஜன்னல், சாளரம், உங்களுக்கு வழக்கமாக தெரிந்த சொல். பஸ், பேருந்து. ரசீது, பற்றுச்சீட்டு. அபராதம், தண்டம். ஆக இது போன்ற பயிற்சிகளும் இடம்பெறும். ஆக கொடுக்கப்பட்ட சில மணித்துளிகளில் இலக்கணம் பற்றிய சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன். அதிகமான பயிற்சிகளும் முயற்சிகளும் இப்பகுதியில் நிறைவான புள்ளிகளை பெற துணை புரியும். ஆகவே மாணவர்கள் 2013 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரையிலும் இடம்பெற்ற கடந்த ஆண்டு கேள்விகளுக்கான பயிற்சிகளுக்கு பதிலளிப்பது பெரும் துணையாக இருக்கும். இலக்கண பிரிவில் அதிகமான மதிப்பெண்களை பெற மனதார வாழ்த்தி அடுத்த வாரம் குறுந்தொகை பாடல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆசிரியர் குமரன் கோரன்.

0: இம்மாத நிறைவில் மலேசிய தமிழ் இலக்கிய படைப்பாளர் அமைப்பு தமிழ் இலக்கியம் பேசுவோம் வாரீர் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. அது குறித்து மேல் விவரங்களை வழங்குகிறார் அவ்வை முருகன் கண்ணன்.
1: வணக்கம். எதிர்வரும் 31 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை கோலாலம்பூரில் உள்ள டான்ஸ்ரீ கேஆர் சோம மண்டபத்தில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அதாவது தமிழ் இலக்கியம் பேசுவோம் வாரீர் என்ற இலக்கிய பேச்சு போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியினை மலேசிய தமிழ்கலை இலக்கிய படைப்பாளர் அமைப்பு ஏற்பாடு செய்கின்றது. இது 2வது ஆண்டாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியாகும். கடந்த ஆண்டு இதே நிகழ்ச்சி இதே மண்டபத்தில் நடைபெற்றது. ஆசிரியர் பிரிவுள்ள 10 பேரும் மாணவர் பிரிவுள்ள 8 பேரும் கலந்து கொண்டு பேசினார்கள். மிகச்சிறப்பாக நடந்தேறியது. இவ்வாண்டு அளப்பரிய நிறையில் அதிகமானோர் இந்த நிகழ்ச்சியில பங்கு கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. காரணம், கடந்த ஆண்டு பரிசு பொருள்கள் அந்த அளவுக்கு இல்லை. ஆனா இவ்வாண்டு பரிசு பொருள்கள் ரொக்க பரிசுகள் கவர்ச்சிகரமான பரிசுகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில இதுகாரம் 25 தொடக்கப்பள்ளி மாணவர்களும் 25 இடைநிலை பள்ளி மாணவர்களும் 25 கல்லூரி மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் போன்றோர் இப்போட்டியில பங்கு கொள்வதற்கு வந்திருக்கிறார்கள். இந்த போட்டியில என்ன சிறப்பு என்றால் அப்போ

0: போட்டியில வெற்றி பெறுபவர்களுக்கு ரொக்க பரிசு கொடுக்கிறோம். தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு முதல் பரிசாக 500 ரிங்கிட்டும், இரண்டாவது பரிசாக 400 ரிங்கிட்டும், மூன்றாவது பரிசாக 300 ரிங்கிட்டும், பங்கு பெறக்கூடிய அத்தனை பேருக்கும் தலா 100 ரிங்கிட்டும் கொடுக்க முடிவெடுத்துள்ளோம். அதே போல இடைநிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் முதல் பரிசு 500 ரிங்கிட், இரண்டாவது பரிசு 400 ரிங்கிட், மூன்றாவது பரிசு 300 ரிங்கிட், தொடக்கப்பள்ளி போல இங்கு பங்கெடுப்பவர்களுக்கும் தலா 100 ரிங்கிட் அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. பெரியவர்களுக்கானது கல்லூரி மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் படைப்பாளர்கள், கவிஞர், எழுத்தாளர்களுக்கும் போட்டி நடக்கிறது. அவர்களுக்கான பரிசு நிலை 700 ரிங்கிட் முதல் பரிசாகவும், 600 ரிங்கிட் இரண்டாவது பரிசாகவும், 500 ரிங்கிட் மூன்றாவது பரிசாகவும் கொடுக்கும். அதே வேளையில கலந்து கொள்ளும் அத்தனை பேருக்கும் 100 ரிங்கிட் ரொக்க பரிசு வழங்கப்படும். அடுத்து இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நற்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அத்தோடு அவர்களுக்கான கேடயங்கள், பரிசு பொருள் அத்தனையும் வழங்கப்படுகிறது. முன்னேரத்தில் நடக்கக்கூடிய இந்த போட்டிக்கு பிறகு, பின்னேரத்தில் மதிய உணவுக்கு பிறகு கலை நிகழ்ச்சி போல இரண்டு பள்ளி மாணவர்கள் கிராமிய நடனம் படைக்கின்றார்கள். பேச்சாளர்கள் 2-3 பேர் பேசுறாங்க. ஆக இந்த நிகழ்ச்சி ஏறத்தால 8 மணி துவங்கி இந்த நிகழ்ச்சி மாலை வேளையில ஏறத்தால 5:30 அளவுல நிகழ்ச்சி இனிதே முடிவருகிறது.
1: இந்த அளவில் இன்றைய அமுதே தமிழே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த ஞாயிறு சந்திப்போம். தமிழோடு உயர்வோம். வணக்கம். அமுதே.

0: தயாரித்து வழங்கியவர் முனைவர் மு சங்கர்,
1: உதவி குணசுந்தரி நாகராஜன்.
0: வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 எழுத்து சோதிராஜன் பரஞ்சோதி.
2: இல்ல கண்ணு, இந்த
3: 23
4: பிரிஞ்சு போயிருந்தாங்க, கிடைப்பாங்களா பாப்பாங்களா அப்படின்ற ஏக்கத்துக்கு இந்த அன்னையர் தினம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கு.
5: உயிரும் நீ, உடலும் நீ,
0: தாயுள்ள
5: உறவும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். பேரரசர் சுல்தான் இப்ராஹிமும் பேரரசியார் ராஜா ஜாரித் சோஃபியாவும் நாட்டிலுள்ள அன்னையருக்கு அன்னையர் நாள் வாழ்த்தை உரித்தாக்கிக் கொண்டுள்ளனர். அதேவேளை குழந்தைகளை வளர்ப்பதில் பேரரசி காட்டிய அன்புக்கும் பங்களிப்புக்கும் சுல்தான் இப்ராஹிம் நன்றி தெரிவித்துக் கொண்டார். வலுவான குடும்பத்தையும் வளமான சமூகத்தையும் உருவாக்குவதில் தாய்மார்கள் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டர் முகநூல் பக்கத்தில் பேரரசர் இந்த வாழ்த்தை பதிவிட்டுள்ளார். தேசிய நல்லிணக்கத்தை பேணும் வகையில் இஸ்லாத்தையும் அரசு கழகத்தையும் சிறுமைப்படுத்தும் விவகாரங்கள் கடுமையாகவும் நேர்மையாகவும் கையாளப்பட வேண்டும் என்று துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமீடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் பாதுகாப்பு கூறுகளும் தொழில்சார் பாதுகாப்பு சுகாதார நடைமுறைகளும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர் தான்ஸ்ரீ லீலாம்தாய் வலியுறுத்தியுள்ளார். கல்விக் கழகங்கள் மாணவர்களுக்கு பாதுகாப்பான இடங்களாக செயல்படுவதை உறுதி செய்ய இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது மிகவும் அவசியம் என்று அவர் எடுத்துரைத்தார். ஆஸ்திரியா தலைநகரம் வியன்னாவில் மே 16 மாபெரும் பாடல் போட்டியின் இறுதிச் சுற்று திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டில் புதிய வகை காய்ச்சல் பரவி வருவதால் அதனை ரத்து செய்யக்கோரி போராட்டம் வெடித்துள்ளதாக AFP தெரிவித்துள்ளது. முன்னதாக இஸ்ரேலின் பங்கேற்பு காரணமாக அதன் ஏற்பாடுகளுக்கு எதிர்ப்புகள் எழுந்த வேளை தற்போது அதன் அழுத்தம் அதிகரித்துள்ளது. உலகை கவரும் மாபெரும் திரைப்பட விழா கேன்ஸ் வரும் 12 தொடங்குகிறது. 79வது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அந்த விழாவில் உலக புகழ்பெற்ற பாம் டி ஓ விருதுக்காக 22 திரைப்படங்கள் முன்மொழியப்பட்டுள்ளதாக AFP தெரிவித்துள்ளது. அதன் முடிவு மே 23 அறிவிக்கப்படும். விளையாட்டு 2026 சுக்மா ஆகஸ்ட் 15 முதல் 24 திட்டமிடப்பட்ட இசை சீருட ஜிம்னாஸ்டிக் போட்டி சுக்மாவிலிருந்து நீக்கப்படுவதாக ஸ்லாங்கூர் இளைஞர் விளையாட்டு தொழில் முனைவோர் செயற்குழு உறுப்பினர் மொஹமத் நஜ்வான் ஹலிமி தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து 474 இருந்த மொத்த போட்டி எண்ணிக்கை தற்போது 469 குறைந்துள்ளதாக அவர் கூறினார். அண்மையில் நடைபெற்ற சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் அந்த முடிவு எட்டப்பட்டது என்றார் அவர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்,
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே தாளம் நிகழ்ச்சி 12:15 ஒளிபரப்பாக உள்ளது. இப்போ நம்ம தொடக்கமாக சிலம்பரசன் மற்றும் சாய் அபியங்கார் கொண்டு வரும் பாடலை கேட்டு வரலாம்.

0: நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சோதிராஜன் பரஞ்சோதி.
1: இல்ல கண்ணு, இந்த
2: 23 வருஷமா பிரிஞ்சு போயிருந்தாங்க, கிடைப்பாங்களா பாப்பாங்களா அப்படின்ற ஏக்கத்துக்கு இந்த அன்னையர் தினம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கு.
3: உயிரும் நீ, உடலும் நீ,
0: தாயுள்ள
3: உறவும்.

தாளம் இது கலைஞர்களின் தாளம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தாளம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் அனுசரிக்கப்படுதுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா இளம்பறையா இருப்பாங்க. அவங்களை முழுநிலவா மாத்துறது அம்மாக்கள் தான். அந்த வகையில இன்றைக்கு அன்னையர் நாள் அனுசரிக்கப்படுது. இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற எல்லா அன்னையர்களுக்கும் மனம் மார்ந்த அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து தாளம் நிகழ்ச்சியில் கிஷன் தாங்க உங்ககிட்ட பேச போற. சரி, அன்னையர் தினத்தை பத்தி பேசிட்டோம். அன்னையர் தினம் அப்படின்னு சொல்லும் போது அம்மா பாட்டு இல்லாம எப்படிங்க? அடுத்து நமக்காக அன்னையர் தினத்துக்காகவே ஒரு சிறப்பான பாடலோடு வந்திருக்காங்க திஷாலன் நளினா. திஷாலன் நளினா வந்துட்டு அன்னையர் தினத்துக்கு உங்க வீட்டுல இப்ப கொண்டாட்டம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா இங்க இப்ப நீங்க பாட போற இந்த பாடல் மூலமா உங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல பரிசு அங்க போய் சேர போதுன்றது மட்டும் எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா நியூ படத்துல அந்த காலையில் தினமும் பாடல், அதை நம்ம வானொலியில கேட்காம இருந்திருக்கவே மாட்டோம். குறிப்பா அன்னையர் தினத்துக்கு இந்த பாடல் இல்லாம எப்படிங்க? அததான் இப்ப சிறப்பா பாட போறாங்க. எல்லா அம்மாக்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல பரிசா இருக்க போது. தொடர்ந்து இதை உங்களுக்காக திஷாலன் நளினா.

காலம் நிகழ்ச்சியை தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்த கட்டமா டிக்டாக்ல பார்த்தா நிறைய இளைஞர்கள்லாம் இப்ப வந்து 80s 90s சில சமயங்கள்ல வந்து 60களில் உள்ள பாடல்கள் கூட டிக்டாக் செஞ்சு நம்ம பாக்குறோம். எல்லாத்துக்கும் பிடிக்கும் வகையில தான் இருக்கு. அப்போ உள்ள இசைக்கும் இப்போ உள்ள இசைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, இசை ஒன்றுதான். இசையை பிடிக்காதவர்கள் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. பரமேஸ்வராவோட இந்த இசை கோர்வையை பாடுறதுக்காக அபிஷேக பிரியன், ஹெமித்ரா, நிமலன், ராஜஸ்ரீ இங்க இருக்காங்க. உங்களுடைய பலத்த கைத்தட்டலோட இதோ உங்களுக்காக

0: தளம், இது கலைஞர்களின் தளம். உங்களில் ஒருவர்ல அடுத்து யார் வந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம நித்யன் வந்திருக்காரு. நித்யன், எங்க இருந்து வரீங்க நித்யன் நீங்க?
1: வணக்கம் அண்ணா, நான் மலாக்கால இருந்து வரேன்.
0: மலாக்கால இருந்து இங்க என்ன திறமையை காண்பிக்கணும்னு வந்திருக்கீங்க நீங்க?
1: பாடுறதுக்கு வந்திருக்கேன்.
0: பாடுறதுக்கு வந்திருக்கீங்க, எங்களுக்காக என்ன பாடல் பாட போறீங்க?
1: ராசாத்தி ஒண்ணு.
0: இந்த ராசாத்தி ஏன் ஆசை ராசாத்தி
1: அப்படின்னு?
0: அந்த ராசாத்தி இல்ல, வேற ராசாத்தியா?
1: இளையராஜா.
0: இளையராஜா ராசாத்திக்காக இப்ப நாங்க காத்துட்டு இருக்கோம். பாடுங்க, ஒரு பலத்த கைத்தடல் அவருக்காக கொடுத்துடலாம்.

0: வாவ், நித்திய எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பாடல் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா ரிப்பீட் மோட்ல எத்தனை வாட்டி கேட்டுட்டே இருப்பீங்க நீங்க?
1: லைக் ரிப்பீட்ல ஓடும், எத்தனை கணக்கு இல்ல,
0: கணக்கு இல்ல, கணக்கே எல்லாம் ஓடிட்டு இருக்கு.
1: போட்டு ரிப்பீட்ல
0: போட்டுருவேன். அம்மா ஏசி இருக்காங்களா இல்லையா? ஏன் சும்மா சும்மா இதே கேட்டுட்டு இருக்க அப்படின்னு?
1: அம்மா கேட்க வச்சுக்க மாட்டேன், ஏஃபோன்ல போட்டிருப்பேன்.
0: ஓ, இப்போ உள்ள இளைஞர்கள்ன்றது தெரியுது. நன்றி நன்றி, உங்களுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
0: உங்களில் ஒருவர்ல அடுத்து கவி நித்யாஸ்ரீ இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேங்க. கவி நித்யாஸ்ரீ பேரே ரொம்ப அழகா இருக்கு, எங்க இருந்து வரீங்க?
2: நான் அலமிகா ஷாலம்ல இருந்து வந்திருக்கேன்.
0: ஷாலம்ல இருந்து இப்போ எங்களுக்காக என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க?
2: பாட்டு பாட போறேன்.
0: பாட்டு பாட போறீங்க, சரி பாடுங்க, நாங்க கேக்குறோம்.

0: மேடையில பாடுறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அதை விட ஒரு தைரியம் என்ன அப்படின்னா ஐபிஎஸ்ல இப்படி பாடுறதுதான். அதை ரொம்ப அழகா பாடிருந்தீங்க, ரொம்ப நன்றி பாடினதுக்கு. தாளம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து இப்ப நிமலன் மேடையில இருக்காருங்க. நிமலன் வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கு நிமலன். நிமலனுக்கு அதிகமா பிடிச்சது வந்து கானா பாடல்களா இல்ல மெல்லிசை பாடலா?
1: ரெண்டும் பிடிக்கும், மூட் பொறுத்து இருக்கு. சில இடத்துல வந்து வைப் வேணும்னா அந்த மாதிரி கானா பாட்டு படிப்பேன், மெலடியா வேணும்னா மெலடி மாதிரி பாட்டு படிப்பேன்.
0: சரி, கானா அப்படின்னா தேனிசை தேட்டர் தேவாதான் இல்லையா, அவருடைய ஒரு பாடல், ஒரு மூன்று பாடல் எங்களுக்காக அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு பாடிட்டே போனோம்னா என்ன பாடல்?

0: வாவ் நிமலன், இந்த நிமலனுக்கு ரொம்ப நன்றி. இப்போ அடுத்து நம்ம குரல் மாற்றி பேசக்கூடிய
1: அன்னையர் தினத்துக்கு சிறப்பா தன்னுடைய தனித்திறமையை வழங்குறதுக்காக குகேன்ட்ரு நீங்க வந்திருக்காரு. குறிப்பா அன்னையர் தினத்துக்கு நம்ம நடிகர்களாம் சேர்ந்து வாழ்த்து சொன்னா எப்படி இருக்கும், அதான் இப்போ குகேந்திரன் உங்களுக்காக வழங்க போறாரு. கேக்கலாம் வாங்க.
2: அனைவருக்கும் வணக்கம், நான் தான் குகேந்திரன் சோமசுந்தரம். அன்னையர் தினம் அன்னைக்கு மட்டும் தான் கொண்டாடணும்னு இல்லை, நம்ம டெய்லியும் கொண்டாடணும். இன்னைக்கு இருக்கிற கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நடிகர்களும் அவங்க ஸ்டைல்ல வந்து அம்மாவை பாராட்டி இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்ன்ற ஒரு சின்ன கான்செப்ட்.
3: ஜி அம்மானா சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வீட்டுல எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, ஆனா அம்மா மட்டும் வீட்டு பின்னாடி உட்காந்து சமைச்சிட்டு இருக்கோம். நம்ம என்னதான் சம்பளம் வந்துட்டு ஏமா உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு போய் கேட்டாலும், எனக்கு ஒண்ணும் வேணாம்பா நீ வாங்கிக்கோ உனக்கே நல்லா செலவு பண்ணுன்னு சொல்லுவாப்ல. ஆனா அவங்க சம்பாரிச்ச காசுலேயே அவங்களுக்கு ஒன்றும் வாங்கியிருக்க மாட்டாங்க. இதுதான் அம்மா. நம்ம சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகாம ஃபீவர்னு நடிச்சிருவோம், ஆனா டாக்டரை விட முத கண்டுபிடிக்கிறது நம்ம அம்மா தான். ஸோ எல்லா அன்னையர்களுக்கும் என்னோட ஹாப்பி மதர்ஸ் டே, நல்லா ஹாப்பியா சந்தோஷமா இருக்கும்.
4: இன்னைக்கு மதர்ஸ் டேன்னு எல்லாரும் சோசியல் மீடியால மை மதர் இஸ் மை குவீன் அப்படின்னு போஸ்ட் பண்றதை விட்டுட்டு நேரா போய் உங்க அம்மா கிட்ட பேசுங்கப்பா. பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா அம்மாவை சந்தோஷமா பாத்துக்கிறது தான் பெரிய விஷயம். இன்னைக்கு போய் உங்க அம்மா கிட்ட பேசுங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ எப்பவுமே போடலாம். எல்லா தாய்மார்களுக்கும் ஹேப்பி மதர்ஸ் டே. வா இந்த பூமியில நான் போத போத கண்ட திறந்தோட நான் கண்டது ஒன்னதான், உங்க கைய பிடிச்சுதான் நான் நடக்க கத்துக்கிட்டேன், உங்க வார்த்தை கேட்டுத்தான் நான் வாழ கத்துக்கிட்டேன். எல்லாரும் என்னை ஒதுக்கிடாலும் என் பிள்ளை தப்பு பண்ண மாட்டா அப்படின்னு சொன்ன ஒரே ஜீவன் என் தாய். தாயின் பாசம் அது கடலை விட ஆழம், வானத்தை விட உயரம். எல்லாரும் கோவிலுக்கு போய் கடவுளை தேடுறீங்களே, உங்க வீட்டிலேயே இருக்க ஒரு தாயை பார்க்க மறந்துட்டீங்களே.
5: உப்பு அதிகமா இருந்தா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்பா அதிகமா சாப்பிடுவார். காரம் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தாத்தா நல்லா கட்டுன்னு கட்டுவார். இனிப்பு அதிகமா இருந்தா தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும், தம்பி நல்லா சாப்பிடுவோம். புளிப்பு கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தங்கச்சி நல்லா விரும்பி சாப்பிடுவா. ஆனா சோறு மிச்சம் இருந்தா மட்டும்தான் எங்க அம்மா சாப்பிடும். தாய் இதோட பெரிய வார்த்தை எதுவுமே இல்லை. எல்லா அன்னையர்களுக்கும் என் இணைய அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
4: சாயில் சிறந்த கோவிலும் இல்லை, இந்த உலகமே நம்ம விட்டுட்டு போனாலும் தாய் மட்டும்தான் நம் கையை விடவே மாட்டா. பசிக்கும் போது சாப்பாடு கொடுத்தவ, கஷ்டம் வரும்போது தைரியம் கொடுப்பா. என் பையன் ஜெயிப்பான்னு நம்பிக்கை கொடுக்கவே எங்கள் அம்மா தான். எல்லா அன்னையர்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே.
6: அம்மா நான் ரொம்ப பெரிய தெய்வம்னு சொல்லுவாங்க, பிள்ளை சிரிக்கும் போது பின்னாடி இருந்து சொல்லுவாங்க. ஆனா அந்த சிரிப்பு வரத்துக்கு அவ எவ்வளவு அழுதுருப்பான்னு உனக்கு தெரியுமா? தோல் கொடுப்பான்னு பெரிய டைலாக், டேய் பெரிய பெரிய டைலாக். ஆனா அவளுக்கு தோல் சாய ஒரு டைம் இருக்காட, உட்காந்து பேசுனீங்களாட கடவுள் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா அம்மா கிட்ட பேசக்கூட டைம் இருக்காது. முதல்ல போயிட்டு தாய பாருங்கப்பா. எல்லா அன்னையர்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
1: எல்லா நடிகர்களும் வந்து அவங்க அன்னையர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தா எப்படி இருக்கும்னு பார்த்துருப்பீங்க. அதே சமயத்தில் இந்த டைமில் நானும் எங்கள் அம்மா முத்துலட்சுமி, என் மதுரின்லோ செட்டி செம்மாள், என்னோட வைஃப் சசிகலாவுக்கு ஹாப்பி மதர்ஸ் டே சொல்லிட்டு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: இந்த மாதிரி தனித்திறமை இருக்கிற இளைஞர்களை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க. எல்லாருக்கும் இந்த திறமை இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. சில திறமைகளை வெளிக்காட்டும் போதுதான் ஓ இப்படியும் நம்ம இளைஞர்கள் இருக்காங்களேன்னு சொல்லி நிஜமாவே பெருமையா இருக்கு. அதுவும் நம்ம நிகழ்ச்சியில இந்த மாதிரி இளைஞர்களை அறிமுகம் பண்றதுல எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. குகன் ராஜுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். தாளம், இது கலைஞர்களின் தளம். அடுத்த பாடல் பாடுறதுக்காக ஹெமித்ரா அபிஷேக பிரியன் இங்க இருக்காங்க. அபிஷேக பிரியன் ஹெமித்ரா, இப்போ இருக்கிற இளைஞர்கள் தான் நீங்களும் இல்லையா? நிறைய பேர் இந்த ட்ரெண்டிங்கா டிக்டாக்ல வந்துட்டு பாடல்கள் 80களில் செய்யும் போது சரி, தொண்ணூறுல வந்த பாட்டு எடுத்து செய்யும் போதும் சரி, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை வருது, இந்த பாடலுக்கு எனக்கு டிக்டாக் செய்யணும் இல்ல ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆகுது செய்யணும் அப்படின்னா என்ன பாடல் தேர்வு பண்ணுவீங்க நீங்க?

0: ஓடும் பனி விழும் மலர்வனம், உன் பார்வை ஒருவரும் பனி விழும் மலர்வனம்.
1: வாவ், ரொம்ப நன்றி அபிஷேக பிரியன், ரொம்ப அழகா பாடி இருந்தீங்க. ஹமித்ரா, இப்ப உங்க மனசுல என்ன என்பதுகள்ல வந்த பாட்டு ஓடிட்டு இருக்கு?
2: பொன்வானம் பன்னீர் தூவல்.
1: பாடி காட்டுறீங்களா?
2: கண்டிப்பா.

நிகழ்ச்சி வாயிலாக பல கலைஞர்களை உங்களுக்காக அறிமுகப்படுத்திட்டு இருக்கிற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தாங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் உங்களுக்காகவே உங்களுடைய பொழுதை ரொம்ப அழகா ஆக்குறதுக்கு நம்ம கலைஞர்களா தயாரா காத்துட்டு இருப்பாங்க. நீங்களும் தயாரா காத்துட்டு இருப்பீங்கன்றது எங்களுக்கு தெரியும். தொடர்ந்து ஆர்டிஎம் கிளிக் வாயிலாக நம்ம மின்னல் எஃப்எம் கேட்டுட்டே இருங்க, உங்களுடைய பொழுது இன்னும் அழகா இருக்குங்க, நம்புங்க. இந்த அளவில் விடைபெறுகின்றேன் நான் உங்கள் கிஷன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாங்க. தாளம், இது கலைஞர்களின் தளம். இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் பிரேமா கிருஷ்ணன்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:12. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:12.
2: இளமை, புதுமை, இனிமை.

கானா மைக்கேல் கொண்டு வந்து அந்த பாடலை கேட்டிருந்தோம். சரி, இன்றைக்கு தாளம் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அன்னைய தின சிறப்பு நிகழ்ச்சியாக ஒலிபரப்பாக இருந்தது. சரி, இன்றைக்கு வந்து நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. அடுத்ததாக கிஷன் உங்களோட பேச அவளோடு காத்திருக்காங்க. விடை பெறுகிறேன் நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். இன்றைக்கு நிறைவு பாடல் ஒரு அம்மா சார்ந்த பாடலா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா அதே சமயம் இதற்கு பின்னணியில ஒரு குட்டி விஷயம் இருக்கு. என்னன்னா, சினேகன் அவர்களுடைய அம்மா தவறிய போது அந்த வரிகள் எழுதிய பாடல் தான் இந்த பாடல் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல ஒரு அழகான விஷயம் சொல்லியிருப்பாரு. ரொம்ப பாதுகாப்பா நான் உணர்ந்த இடம் இருந்த இடம் உங்களுடைய கருவறை தான். மீண்டும் அந்த கருவறைக்குள்ள என்னை எடுத்துக்க முடியுமா அப்படின்னு இந்த பாடல் கொஞ்சம் சோக தழுவல இருந்தாலும் அந்த அர்த்தங்கள் எல்லாமே அம்மாவுடைய அன்பை ரொம்ப அதிகமாவே உணர வைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் இந்த பாடலை மீண்டும் நினைவு கூறலாமே அப்படின்ற ஆசையில இந்த பாடலை நிறைவு பாடலாக நாம கேட்க போறோம். பாடலை கேட்டு மகிழுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன்.

0: அரசாங்கத்தின் சிக்கன நடவடிக்கைகள் பொருளாதார மீள்தன்மையை வலுப்படுத்துகின்றன. பெட்ரோல் கடத்தல் முயற்சி தோல்வி, தாய்லாந்து நாட்டினர் இருவர் கைது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். பேரரசர் சுல்தான் இப்ராஹிமும் பேரரசி ராஜா ஜாரித் சோஃபியாவும் நாடு முழுவதும் உள்ள எல்லா அன்னையருக்கும் அன்னையர் தின வாழ்த்தை உரித்தாக்கியுள்ளனர். நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளமாக விளங்கும் மனித பண்புகளை செதுக்குவதில் அம்மா சிற்பி என்றும், முதல் ஆசிரியர், பாதுகாவலர் என்ற வகையில் அம்மாவே மிகவும் முக்கியமானவர் என்றும் சுல்தான் இப்ராஹிம் தனது வாழ்த்துச் செய்தியில் வலியுறுத்தினார். அதேவேளை தாய் மீது பற்றுக்கொண்டிருப்பதே இம்மையிலும் மறுமையிலும் நல்வாக்கு பெறுவதற்கான திறவுகோள் என்றும் பேரரசர் நினைவுறுத்தினார். இவ்வேளை பேரரசர் பிள்ளைகளை பேணி வளர்ப்பதில் ராஜா ஜாரித் சோஃபியா காட்டிய அன்புக்கும் அரவணைப்புக்கும் நன்றியையும் வாழ்த்தியும் தெரிவித்துக் கொண்டார். தேசிய முஷவாரா உண்மைகளை சரிபார்ப்பதற்கும் கருத்துக்களை பிரித்தறிவதற்குமான ஒரு களமாக பயன்படுத்தப்பட வேண்டும். அதேவேளை மலேசியர்களின் தற்போதைய கவலைகள் தொடர்பான நடவடிக்கைகளை வகுக்கவும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமீடி வலியுறுத்தியுள்ளார். அந்த பேரவை புகார்களை பதிவு செய்வதற்கான ஒரு தளமாக மட்டுமின்றி நாடு எதிர்நோக்கும் சிக்கலுக்கு ஒரு தீர்வை கண்டறிய அறிவு, தரவுகள், அனுபவம் துணிச்சல் ஆகியவற்றை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அவர் தெளிவுபடுத்தினார். இதனிடையே மதத்தின் மாண்பு, ஆட்சியாளர்கள், தேசிய நல்லிணக்கம் ஆகியவை தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் இஸ்லாமிய மதத்தையும் ஆட்சியாளர்களையும் சிறுமைப்படுத்துவது தொடர்பான சிக்கல்கள் உறுதியாகவும் நியாயமாகவும் விவேகமாகவும் கையாளப்பட வேண்டும் என டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் வலியுறுத்தினார். கருத்து சுதந்திரம் தொடர்ந்து மதிக்கப்பட வேண்டும், ஆனால் அது தேசிய நல்லிணக்கத்தின் அடித்தளத்தை ஆட்டிப்பார்ப்பதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தப்படக்கூடும் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். சூச்சி அறவாரியத்தின் 60ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி அன்னையர் நாள், விசாக நாள், உலக சூச்சி நாள் என மூன்று நாள்களையும் ஒரு சேர கொண்டாடும் வகையில் தன்னார்வலர்கள் உள்ளிட்ட 20,000-க்கும் மேற்பட்ட மக்கள் இன்று புக்கிட் ஜாலில் தேசிய ஹாக்கி அரங்கில் திரண்டனர். அந்த அறவாரியம் ஆன்மீக தன்மை கொண்டது மட்டுமின்றி சமூகத்தின் பல்வேறு தரப்பினருக்கு உதவி வழங்குவதன் மூலம் மாந்தநேய நடவடிக்கைகளிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக முதலீடு, வாணிக, தொழில் துணை அமைச்சர் சிம்ஜி ஷின் தெரிவித்தார். அத்துடன் மலேசியாவில் பல்லின மத நல்லிணக்கத்தை பேணுவதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார். கணிக்க இயலாத புவிசார் அரசியல் தன்மைகளுக்கும் உலகளாவிய பொருளாதார அழுத்தங்களுக்கும் நடுவே இன்றியமையாத செலவினங்கள் மீதான கட்டுப்பாட்டை அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தின் முடிவு நாட்டின் பொருளாதார மீள்தன்மையை வலுப்படுத்தக்கூடிய ஆக்ககர நடவடிக்கைகளையும் நிதி ஒழுக்கத்தையும் மெய்ப்பிக்கிறது. இதில் அதிகாரப்படியான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதில் மிதமான அணுகுமுறையை செயல்படுத்துவதும் அடங்கும். பெருகி வரும் சவாலான உலகளாவிய சூழலை கருத்தில் கொண்டு இந்த அணுகுமுறை காலத்திற்கு ஏற்றவாறு உள்ளது என்று UITM நிர்வாக அறிவியல் கொள்கை ஆய்வு புலத்தின் மூத்த விரிவுரையாளர் டாக்டர் அசியா கசிம் கருத்துரைத்துள்ளார். இந்த நடவடிக்கை மக்களுக்கு வழங்கப்படும் சேவையின் தரத்தை பாதிக்காமல் பொது நிதி வழங்கல் சிறந்த முறையில் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்வதாக கருதப்படுகிறது. கடாவில் தாய்லாந்து நாட்டவர் இருவர் 1,000 லிட்டர் RON 95 பெட்ரோலை அண்டை நாட்டிற்கு கடத்த மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்தது. புக்கிட் கயுஹிதாம் குடிநுழைவு சுங்கம் தனிமைப்படுத்துதல் பாதுகாப்பு வளாகத்தில் பொது நடவடிக்கை படை நடத்திய ஆய்வில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக மாநில உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு கூறியது. அவர்கள் பயன்படுத்திய வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாகனம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதும் கண்டறியப்பட்டுள்ளது. கல்விக் கழகங்கள் சிறாருக்கு பாதுகாப்பான இடங்களாக தொடர்ந்து இருப்பதை உறுதி செய்வதில் நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் பாதுகாப்பு கலாச்சாரமும் சுகாதார நடைமுறைகளும் வலுப்படுத்தப்பட வேண்டும். அண்மைய நாள்களில் பள்ளிகளில் மாணவர்கள் தொடர்புடைய சம்பவங்கள் பெற்றோர், கல்வியாளர்கள், சமூகத்தினர் ஆகியோரிடையே கடுமையான கவலைகளை தூண்டியுள்ளதாக சமூக ஆர்வலர் தான் ஸ்ரீ லீலாம் தாய் சுட்டிக்காட்டினார். எனவே நாடு முழுவதும் பள்ளிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் புதிய வழிகாட்டுதல்களை இறுதி செய்வதற்கான கல்வி அமைச்சின் நடவடிக்கையை அவர் வரவேற்றார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு britha.rtn.gov.my
0: தமிழக வெற்றிக் கழக தலைவர் சி ஜோசப் விஜய் சற்று முன்னர் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் முன்னிலையில் சென்னை நேரு உள்நாட்டு விளையாட்டு உள்ளரங்கில் அந்த பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. பதவியேற்பு விழாவில் கூட்டணி கட்சித் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், திரைப்பட பிரபலங்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்தியா ஒவ்வொரு ஆண்டும் சவாலான வெப்ப அலைகளை எதிர்கொள்கிறது. அந்த நாட்டின் குஜராத் மாநில மேற்கு பாலைவன உள்பள்ளங்களில் வேலை செய்யும் சுமார் 50,000 தொழிலாளர்கள் வெப்பத்தை தாங்குவதற்கு எளிய நுட்பங்களையே நம்பியுள்ளனர். அவர்கள் மின்சாரம், மருத்துவ வசதி இல்லாத இந்த தொலைதூர பகுதிகளில் 8 மாதங்களை செலவிடுகின்றனர். குடிப்பதற்கும் துவைப்பதற்கும் தேவையான தண்ணீருக்காக 25 நாட்களுக்கு ஒருமுறை வரும் தண்ணீர் தாங்கிகளையே அவர்கள் நம்பியுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் இந்த ஆண்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் குஜராத் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இயல்பை காட்டிலும் அதிக வெப்ப அலைகள் இருக்கும் என்று கணித்துள்ளது. ஈரான் மீது சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்துள்ள நாடுகள் தங்கள் கொள்கைகளிலும் நடத்தையிலும் ஏற்புடைய அணுகுமுறைகளை கொண்டிருந்தால் மட்டுமே உடன்பாட்டை எட்டுவதற்கு வாய்ப்புள்ளது என்று அர்மேனியாவுக்கான ஈரானிய தூதர் காலில் ஷிர்கோ ஹலாமி வலியுறுத்தியுள்ளார். யூத ஆட்சியின் ஆக்கிரமிப்பு ராணுவ வலிமை, அழுத்தம் அல்லது அச்சுறுத்தல்கள் மூலம் ஈரானை பணிய வைக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். ஈரான் அமைதி உடன்பாட்டை எட்ட தயாராக உள்ள நிலையில் அமெரிக்கா அதன் ராணுவ ஆக்கிரமிப்புகளை விடுத்து ஏற்புடைய அணுகுமுறையை கடைபிடிக்க உத்தரவாதங்கள் அவசியம் என அவர் சுட்டிக்காட்டினார். அச்சத்தை தூண்டியுள்ள ஹந்தா தொற்று பரவலில் பாதிக்கப்பட்ட எம்வி ஹாண்டியூஸ் சொகுசு கப்பலில் இருந்த எல்லா பயணிகளையும் அத்தொற்றின் நெருங்கிய தொடர்பு உடையவர்களாக ஐரோப்பிய பொது சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் அந்த கப்பல் இன்று ஸ்பெயினின் டெனிரிஃப் தீவுக்கு அருகில் நங்கூரமிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய நோய் தடுப்பு கட்டுப்பாட்டு மையம் ECDC வழங்கியுள்ள ஆலோசனையின் ஒரு பகுதியாக அறிகுறியற்ற பயணிகள் அந்தந்த நாடுகளில் ஏற்பாடு செய்யப்பட்ட போக்குவரத்து மூலம் தாயகம் அனுப்பப்படுவர். விளையாட்டு சூப்பர் லீக் காற்பந்து. நேற்றிரவு மலாக்கா எஃப்சிக்கு எதிரான ஆட்டத்தில் கூச்சிங் சிட்டி எஃப்சி 3-1 என்ற கோல் கணக்கில் முக்கியமான வெற்றியை பதிவு செய்வதில் தனது அணியினர் வெளிப்படுத்திய போராட்ட குணத்தை தி கேட்ஸ் அணியின் தலைமை பயிற்றுநர் ஐடில் ஷாரின் ஷாஹாக் பாராட்டினார். இந்த வெற்றியின் மூலம் கூச்சிங் சிட்டி எஃப்சி லீக்கில் 2 நிலைக்கு முன்னேறியது. ஆட்டம் முழுவதும் தனது ஆட்டக்காரர்கள் உற்சாகத்துடனும் நிதானத்துடனும் இருந்ததாக ஐடிலி பெருமிதம் தெரிவித்தார். மேலும் தாக்குதல் ஆட்டக்காரர் ஜெரமி இதாமே கிளப்புக்காக முதல் ஹாட்ரிக் அடித்து அனைவரையும் கவர்ந்தார். 2026 உலக கிண்ணம். ஆட்டம் தொடங்குவதற்கு இன்னும் 1 மாதம் எஞ்சியுள்ள நிலையில் உலக கவனத்தை ஈர்க்கும் அதனை வரவேற்கும் நிகழ்ச்சிகள் நாளை தொடங்குகின்றன. முதன்முறையாக 3 நாடுகள் இணைந்து நடத்தும் இந்த உலக கிண்ணத்தில் இதற்கு முன்பு இல்லாத அளவில் 48 நாடுகள் பங்கேற்கின்றன. அதனை கண்டுகளிக்க 1,000,000+ ரசிகர்கள் அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ நாடுகளில் குவிய உள்ளனர். ஏறக்குறைய 6 வாரங்கள் நீடிக்கும் இந்த கால்பந்து பெருவிழா அடுத்த மாதம் 11ஆம் நாள் மெக்சிகோ சிட்டியின் புகழ்பெற்ற எஸ்டேடியோ அஸ்டேகா அரங்கில் தொடங்குகிறது. அரசாங்கத்தின் சிக்கன நடவடிக்கைகள் பொருளாதார மீள்தன்மையை வலுப்படுத்துகின்றன. பெட்ரோல் கடத்தல் முயற்சி தோல்வி. தாய்லாந்து நாட்டினர் இருவர் கைது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

சத்ய பிரகாஷ் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இசையும் இசையும் நிகழ்ச்சியில இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள், என்ன நாள் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இன்றைக்கு அன்னையர் தினம். அன்னையர் தினத்திற்கு எல்லாம் சந்தோஷமா இப்போ குடும்பத்தோட கொண்டாடிட்டு இருப்பீங்க, இல்ல வெளியே எங்கேயும் போயிட்டு இருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். அம்மா அப்படின்ற அந்த ஒரு சொல், அந்த ஒரு சொல்லுக்குள்ள எவ்வளவு அன்பு இருக்கு, எவ்வளவு தியாகம் இருக்கு, எத்தனை பொறுமை ஒளிஞ்சிருக்கு அப்படின்றது நமக்கே தெரியும். இன்றைக்கு வந்து அன்னையர் தினம். நம்ம வாழ்க்கையில நம்ம முதல்ல முதல்ல பார்த்த ஒரு கண்கள் அப்படின்னு சொல்லலாம், அழுகிய முதல்ல கேட்ட காதுகள், நம்ம வெற்றிக்காக அமைதியாக எப்பயுமே பிரார்த்தனை செய்யற ஒரு இதயம் அப்படின்னா 4 7 6 8.

இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:15 மணி அளவுல ஒரு நேரின் குரல் அங்கத்துல சரமான்ல இருந்து நான் சிவசத்தின் விஜய் உங்களிடம் பேச காத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு நேரின் குரல் நிகழ்ச்சியில சந்திப்போமா?

சுருமுகி குமரன் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இன்றைக்கு அன்னையர் தினம். மாமா, நாங்க சொல்லியிருந்த மாதிரி நீங்க எங்களுக்கு அழைத்து வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கலாம். மிக முக்கியமா வழக்கமா அன்னையர் தினத்துக்கு அப்படின்னாக்கா அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பரிசு வாங்கி கொடுத்து நம்ம இன்ப அதிர்ச்சிகளை கொடுத்துருப்போம். ஆனா உண்மையிலேயே அம்மாவுக்கு என்னதான் தேவை, என்ன பிடிக்கும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு அதை வாங்கி கொடுக்கறது மிக குறைவுன்னு நினைக்கிறோம். அதனால இன்றைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, அழைத்து பேசும்போது அம்மா கேட்ட ஒரு பரிசை நீங்க என்ன பரிசை வாங்கி கொடுத்தீங்க இந்த அன்னையர் தினத்துக்கு, அதுதான் அவங்களுக்கு உண்மையிலேயே இன்ப அதிர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பரிசா இருக்கும் அப்படின்றத எங்களோட அழைத்து பகிர்ந்துக்கோங்க. சுழிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சோதிராஜன் பரஞ்சோதி.
1: இல்ல கண்ணு, இந்த இன்னும்
2: பாட்டி பாட்டி பாட்டி போதும் பாட்டி போதும் பாட்டி.
1: இல்லப்பா, கடைசி கடைசி
3: மனசுல உள்ளத நீ வாய் திறந்து சொல்லிட்டு, நான் சொல்லல, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியம், நீ இல்லனா அடுத்த நிமிஷம் நானும் இருக்க மாட்டேன்.
4: மாமா,
5: இருபத்தி மூன்று வருஷமா பிரிஞ்சு போயிருந்தாங்க, கிடைப்பாங்களா பாப்பாங்களா அப்படின்ற ஏக்கத்துக்கு இந்த அன்னையர் தினம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கு.
6: உயிரும் நீ, உடலும் நீ,
0: தாயுள்ள
6: உறவும் நீயே தாயே.
7: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம், தரம், மனம், சுவை அனைத்து மடங்கும்.
8: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட 90ஆம் ஆண்டிலே.

0: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நான் லுகன் பேசுறேன்.
0: லுகன், வணக்கம். சொல்லுங்க, அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு பரிசை இந்த ஆண்டு நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அது என்ன பரிசா இருக்கும்?
1: இந்த ஆண்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆனது வந்து நாங்க வந்து அந்த ஏர் கூலர் வாங்கி கொடுத்தோம். அது ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே
0: இருந்தாங்க. அவங்க கேட்டுட்டு இருந்த ஒரு பரிசை இன்றைக்கு நீங்க வாங்கி கொடுத்திருக்கீங்க.
1: ஆமா,
0: எப்படி இருந்துச்சு அந்த இன்ப அதிர்ச்சியில அம்மாவுக்கு?
1: அவங்க ரொம்ப ஷாக் ஆனாங்க. அப்புறம் இன்னொரு கிஃப்ட் கொடுத்தோம், அதுவும் ரொம்ப ஷாக் ஆனாங்க. அவங்க என்ன பரிசுன்னா தங்க காப்பு.
0: ஓ, தங்க காப்பு. எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, நீங்க செஞ்ச சமையலுக்கு தங்க காப்பு தான் போடணும் அப்படின்னு. அந்த மாதிரியா?
1: ஆமா,
0: எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க, செய்ய மாட்டாங்க, நீங்க செஞ்சு
1: காமிச்சிட்டீங்க.
0: வழக்கமா வந்துட்டு அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பரிசு வாங்கி கொடுப்போம், ஆனா அம்மாவுக்கு பிடிச்ச பரிசு வாங்கி கொடுக்கறதுன்றது ரொம்ப குறைவு தானே. நீங்க அதை சரியா செஞ்சிருக்கீங்க நம்புறோம். அம்மாவுக்கு இனி அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
1: நானும் உலகில் வாழும் அனைத்து மலேசியர்களுக்கும் அன்னையர் தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.

Oh my god.

0: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
1: என்னோட பேரு ஜோ, ஜோ பெர்னாண்டஸ்.
0: ஜோ பெர்னாண்டஸ், சொல்லுங்க, அம்மாவுக்கு என்ன இன்பதிர்ச்சி கொடுத்தீங்க? அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க என்ன வாங்கி கொடுத்தீங்க?
1: ஆக்சுவலி வந்து நான் அம்மாக்கு வந்துட்டு விஷ் தான் பண்ணது. சோ இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் விஷ் வந்து என்னதுன்னா, என்னோட பாட்டி வந்து என்னோட விட்டு பிரிந்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன தூக்கி வளர்த்தவங்க அவங்க தான். சோ இந்த வேலையில வந்து அவங்கள ரொம்ப விஷ் பண்றேன்.
0: அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னா என்னவா இருக்கும்?
1: அவங்க சொன்னதும் இல்லை என்கிட்ட. என்னன்னா, என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் நான் பாக்குறேன்.
0: ஓ, நேரத்தை உங்களோட ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சின்ன வயசுல நீங்க பாட்டிகிட்ட
1: வளர்ந்தனால.
0: ஓ சரி, இன்றைக்கு அம்மா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பாங்க, நிச்சயமா உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. வாப்பா, உன்னை நான் பாக்கணும் அப்படின்னு
1: சொல்லி.
0: சரி, அம்மா பேர் என்னது?
1: குணசெல்வி.
0: குணசெல்வி அம்மா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, நம்ம ஜோ இப்படி சொல்லிருக்காரு, நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா சொல்லுங்க அவர்கிட்ட அழைத்து.
1: Another wish வந்து for my wife, தமிழ் மதி ராமசாமி. பிள்ளைங்க எல்லாம் வந்து தருண், மீரா அண்ட் விவேகா விஷ் பண்ணேன்னு அவங்களுக்கும் சேர்த்து.
0: கண்டிப்பா, அங்க இருக்கிற எல்லா அன்னையர்களுக்கும் எங்களுடைய அன்னையர் தின வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். அன்னையரின் தியாகம், அர்ப்பணிப்பு, அன்பை போற்றும் வகையில் துணை பிரதமர் உட்பட பல அமைச்சர்கள் இன்று தங்களது சமூக ஊடகங்கள் வாயிலாக அன்னையர் தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர். துணை பிரதமர் டாக்டர் சுரே ஃபாடிலா யூசுப் அன்னையர்களை சிறந்த பெண்மணிகளாகவும் குடும்பத்தின் தூணாக விளங்குகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். அன்னையர்கள் குழந்தைகளின் முதல் ஆசிரியராகவும் அணையாத அன்பின் ஊற்றாக திகழ்வதாகவும் வர்ணித்துள்ளார். அரசியல் நிதி மசோதாவில் முன்மொழியப்பட்ட வரைவுக்கு அம்னோ எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என சட்ட நிறுவன உருமாற்றங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அசலினா உத்மான் சயீத் கூறினார். அனைத்து அரசியல் கட்சிகளிடமிருந்தும் இந்த சட்ட வரைவு தொடர்பான கருத்துக்களை பெறும் செயல்முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அம்னோவின் அதிகாரப்படியான கருத்து இன்னும் முறைப்படி சமர்ப்பிக்கப்படவில்லை என பங்கராங் உறுப்பினருமான அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜோஹர் ஸ்கூடாய் தாமான் இண்டாஸ்திரி ஜாயாவில் உள்ள பொழுதுபோக்கு மையம் ஒன்றில் நேற்றிரவு 27 வயது ஆடவர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக 2 சந்தேக நபர்களை காவல்துறையினர் தேடி வருவதாக இஸ்கண்டர் புத்ரி மாவட்ட காவல்துறை தலைவர் ACM குமரேசன் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் வடமேற்கிலுள்ள சோதனை சாவடியில் பயங்கரவாதிகள் குண்டை வெடிக்கச் செய்ததுடன் காவல்துறையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 12 கொல்லப்பட்டனர், 5 காயமுற்றனர். பன்னுவின் ஃபாத்தே கேஹல் பகுதியில் வெடிபொருள்கள் நிரப்பப்பட்ட வாகனத்தை கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக போலீஸ் அதிகாரி முகமது சஜத் கான் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் சி ஜோசப் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள வேளை அவரது கட்சி உறுப்பினர்கள் ஆனந்த் ஆதவ், அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கடரமணன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், டி கே பிரபு, கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். அந்த பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல்காந்தியும் கலந்து கொண்டார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. ஜப்பான் பன்னாட்டு ஆட்டக்காரர் காரோ மீதோமா இதில் பங்கேற்பதில் சிரமத்தை எதிர்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றிரவு இங்கிலீஷ் பிரிமியர் ஆட்டத்தில் அவருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் மருத்துவ முடிவுகளுக்காக காத்திருப்பதாகவும் பிரைட்டன் மேலாளர் ஃபேபியன் ஹஸ்லர் கூறினார். ஜப்பான் வரும் வெள்ளிக்கிழமை தேசிய அணியை அறிவிக்கவுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு இசையும் இசையும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷனோட பேசிட்டு இருக்கேங்க. ஆர்டிஎம் கிளிக் வாயிலா தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சி இடம்பெற போகுது. 2:15 தொடக்கம் நீங்க அந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். ஆமாங்க, இன்றைக்கு அன்னையர் தினம் அப்படிங்கறதுனால நிகழ்ச்சி முழுக்க நீங்க அழைத்து பேசுற வாய்ப்பு உங்களுக்கு இருக்க போகுது. அதனால தொடர்ந்து 4 மணி வரைக்கும் நீங்க அழைக்கலாங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்காக நாங்க வழங்குறோம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:15 மணி அளவில் ஒரு நேரின் குரல் அங்கத்தில் சரமான்லேருந்து நான் சிவசத்தின் விஜய் உங்களிடம் பேச காத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு நேரின் குரல் நிகழ்ச்சியில சந்திப்போமா?
1: லிங்கம் சமையல் என்றாலே அது லிங்கம் லிங்கம் சுவையான சமையலுக்கும் லிங்கம் லிங்கம் லிங்கம்.
2: சாப்பாடு சூப்பரா இருக்கும் போது டயலாகா பேசுவீங்க, சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருப்பீங்க.
3: ஆஹா, இந்த டயலாக் நல்லா இருக்க.
4: 90ஆம் ஆண்டிலே சமையலறை சின்னம் சுவையிலே உச்சம்.
5: அன்று போல் இனி என்றும் லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
4: தரம் மனம் சுவை அனைத்து மடங்கு
1: கவரும் மனம் கிடைக்கும் சுவை என்றும் நிலைக்கும் நெங்கி நிலே
4: லிங்கம்.
2: Mm-mm-mm-mm-mm. Mm-mm-mm-mm-mm.

0: வாழ்க்கை நம்மளை எங்கெங்கோ அழிச்சிட்டு போயிடுது. ஆனா நாம கடந்து வர்ற அந்த ஆசிரியரின் முகம் மட்டும் மனசுலயே பதிஞ்சிருக்கு. அப்படி உங்களுக்குள்ள பதிஞ்சு நிறைஞ்சிருக்கிற ஆசிரியரை பற்றி எங்க கிட்ட சொல்றீங்களா? மினல் FM இன்ஸ்டாகிராம்ல ஒரு நிமிட காணொலியாக உங்க ஆசிரியரை பற்றி பேசி அனுப்புங்க. அவங்க புகைப்படத்தையும் இணைக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவு செஞ்சு மறக்காம மினல் FM யும் டாக் பண்ணுங்க.
1: நேரம் பிற்பகல் மணி 2:15. இடம் பெறுவது ஒரு நேரின் குரல்.
0: வணக்கம் அன்பான நேயர்களே, இன்றைக்கு உங்களை சிரம்பான்லேருந்து சந்திக்க சிவசத்யன் காத்துட்டு இருக்காரு. மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் இளங்கலை அறிவியல் அப்புறம் முதுகலை மருத்துவ அறிவியல் முடிச்சிருக்காரு. அந்நேர் தினத்தை ஒட்டி அறிவியல் சார்ந்து பல்வேறான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்துக்க போறாரு. கேட்கலாமா?
2: அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு நேரின் குரல் அங்கத்துல உங்களோடு பேச போவது நான், சிவசத்யன் விஜய். இன்றைய பொழுது எனக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கும் சிறந்ததொரு நல்ல பொழுது அமையட்டுங்க. என்னை பொறுத்தவரையில இன்றைய ஒரு நேரின் குரல் அங்கம் கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க. இன்று அன்னைய தினம், அதனால மட்டுமல்ல நாம் எல்லோரும் எப்போதும் அம்மா என் இதயத்தில் தான் இருக்காங்க என்று ரொம்ப நெகிழ்ச்சியா பாசமா அன்பா சொல்லுவோம் அல்லவா? ஆனால் அறிவியல் ரீதியாக நீங்கள் இப்போதும் கூட உங்கள் அம்மாவின் இதயத்தில் வாழ்ந்துதான் கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? இது சாத்தியமானு கேக்குறீங்களா? சாத்தியம் தாங்க. அடுத்த பாடலுக்கு பிறகு சொல்றேன். இது மின்னல் FM.

வைரமுத்துவின் வரிகளில் உன்னிகிருஷ்ணன் குரலில் இசை புயல் அவர்கள் இசையில் அந்த பாடலை கேட்டிருந்தோம். உடலும் நீயே உயிரும் நீயே. இது இந்த பாடலுக்கு மட்டும் இல்லங்க, மருத்துவ அறிவியலில் ஃபீட்டல் மைக்ரோகைமரிசம் என்று ஒரு வியப்போட்டும் உண்மை இருக்கிறது. அதாவது அம்மா கருவுற்றிருக்கும் போதே குழந்தையின் சில அணுக்கள் தொப்புள் கொடி வழியாக அம்மாவின் ரத்தத்தில் கலக்கின்றன. நாம் பிறந்து வளர்ந்து பெரியவர்களான பிறகும் கூட நம்முடைய அந்த அணுக்கள் பாத்தீங்கன்னா அம்மாவின் இதயம் மூளை போன்ற உறுப்புகளில் வாழ்நாள் முழுவதும் தங்கியிருக்குமா. இது சும்மா இருப்பதில்லைங்க, அம்மாவுக்கு ஏதேனும் நோய் வந்தாலோ அல்லது காயம் ஏற்பட்டாலோ நம்முடைய இந்த அணுக்கள் அங்கு சென்று அம்மாவை குணப்படுத்த உதவுகின்றன. இது குழந்தை தன் அம்மாவுக்கு செய்யும் ஒரு உயிரியல் நன்றியும் கூட பார்க்கலாம்.

பழந்தமிழ் இலக்கியங்கள்ல தாய்க்கும் குழந்தைக்குமான பந்தத்தை வந்து தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்க. பிறகு பாத்தீங்கன்னா உயிர் பிரியாத பந்தம்னு கூட சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள். அந்த வகையில இன்றைய நவீன அறிவியல் ஆணித்தரமாக இந்த உண்மையை வந்து நிரூபிச்சிருக்குதுங்க. நம் தமிழர்களின் வார்த்தைகள் வெறும் கவிதை மட்டுமல்லங்க, அது அறிவியல் பூர்வமான உண்மையும் கூட.

இந்த அநீர் தினத்தன்று ஆடம்பரமாக அதிக பணம் செலவழித்து பொன் பொருள் வாங்கி கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க. கிடைக்கிற நேரத்துல பக்கத்துல அமர்ந்து கொஞ்ச நேரம் அம்மா கிட்ட பேசுங்க. அதுவே அம்மாக்கு கொள்ளை இன்பம் அளிக்கும். அதுவும் முடியலையா, ஒருவேளை உங்களுக்கு அதிக நேரம் இருக்கா, அம்மாவை வந்து உணவகமோ பேரங்காடியோ பூங்காவோ எங்கேனும் அழைத்து சென்று நேரத்தை செலவழியுங்கள். அம்மா நம்மை குழந்தையாக அரவணைத்ததை கடந்து இப்பொழுது குழந்தையாக தாயின் முதிர்ந்த காலத்தில் அம்மாவை நாம் அரவணைப்பது நமது கடமை.

இந்த அன்னியர் தினத்துல உங்கள் அம்மாவுக்கு நீங்க வாழ்த்து சொல்லும் பொழுது ஒன்றை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, நீங்கள் உலகில் எந்த மூலைக்கு சென்றாலும் சரி, உங்களின் ஒரு சிறு பகுதி உங்கள் அம்மாவின் உடலோடு எப்பொழுதும் பயணிக்கிறது. இந்த உயிரியல் பந்தத்தை எந்த தூரத்துல நீங்க இருந்தாலுமே பிரிக்க முடியாது. உலகெங்கும் உள்ள அனைத்து அன்பு தாய்களுக்கும் இனிய அன்னிய தின நல்வாழ்த்துக்கள். இன்று மட்டுமல்ல, இன்றுமே அம்மாவை கொண்டாடுங்க, அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யுங்க. இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நான் சிவசத்யன் விஜய்.

0: ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சி தயாரிப்பு பொன்கோகிலம்.
1: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு, அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

0: அன்னையர் தினத்துக்கு நீங்களும் அழைக்கலாங்க. அழைத்து உங்களுடைய வாழ்த்துக்களை தாராளமா நீங்க பகிர்ந்துக்கலாம். இசையும் இசையும் நிகழ்ச்சி உங்களுடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்கு. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தேவி பேசுறேன்.
0: தேவி, எங்க இருந்து அழைக்கிறீங்க? தேவி, அம்பாங்கல இருந்து சொல்லுங்க. அம்மாவுக்கு என்ன இன்பதிர்ச்சி கொடுத்தீங்க? என்ன கேட்டாங்க? நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க அதை கேட்டு இருந்தீங்களா?
1: இல்ல இல்ல, நான் கேக்கல.
0: கேக்காமலே
1: கேக்க, ஏன்னா எனக்கு வந்து கடையில வாங்குற கேரட் கேக் பிடிக்காது. அவங்களே சொந்தமா செஞ்சாங்க. அப்புறம் எனக்கு வந்து ஒரு போன் வாங்கி கொடுத்தாங்க.
0: கேக்காமலே செஞ்சிருக்காங்க. ஆனா அது உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி தான் செஞ்சிருக்காங்க.
1: ஆமா ஆமா, ஏன்னா எனக்கு வந்து கேரட் கேக் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு கேரட் சீஸ் கேக் வந்து ரொம்ப பிடிக்கும். நட்ஸ் எல்லாம் நிறைய போட்டு அதனால அவங்களே அதை செஞ்சாங்க. செஞ்சு நைட் இது கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு போன் கொடுத்தாங்க. மகன் வந்து எனக்கு வந்து இது கொடுத்தாரு, ஒரு சாரி வாங்கி கொடுத்தாரு. இன்னொரு பெரிய மகன் வந்து எனக்கு வந்து ஒரு மோதிரம் கிஃப்ட் பண்ணாங்க.
0: வாவ், எல்லோர்ட்ட இருந்து ஒரு பரிசு கிடைச்சிருக்கு உங்களுக்கு அப்போ.
1: ஆமா, எனக்கு மூணு பிள்ளைங்க, மூணு பிள்ளைங்களும் எனக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அம்மா வந்து ஒரு ஸ்பெஷல். நம்மளுக்கு உண்மையிலே அந்த உறவுக்கு வந்து ஈடு சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க.
0: உலகில் உள்ள எல்லா அன்னையர்களுக்கும் இந்த வேளையில் நாங்களும் எங்களுடைய அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவங்களுடைய தியாகத்துக்கு ஈடு இணையே கிடையாது.
1: ஈடு இணையே.
0: ரொம்ப நன்றிங்க அழைத்து பகிர்ந்துக்கிறதுக்கு. உங்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
1: ஓகே, நன்றி.

0: வணக்கம் கிஷன், நான் திலகா பேசுறேன். சுங்கை புலோ,
1: சுங்கை புலோல இருந்து திலகாவுக்கு அன்னையர் தின வாழ்த்துகள்.
0: நன்றி கிஷன், நன்றி.
1: சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு முடிய கொண்டாட்டம் எல்லாம்?
0: கொண்டாட்டம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலதான் சொல்லணும். இப்ப பிள்ளைங்க எனக்கு விஷ் பண்ணிட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. இருந்தாலும் என் அம்மாவை பார்த்து நான் விஷ் பண்ற வரைக்கும் இருக்கும் முழுமையாக தெரியாது.
1: அதனால நீங்க வந்து அதற்காக காத்துட்டு இருக்கீங்க.
0: ஆமா ஆமா.
1: சரி, அம்மாவுக்கு என்ன இன்ப அதிர்ச்சி இந்த ஆண்டு கொடுக்கலான்னு இருக்கீங்க? அதாவது அவங்க என்ன ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டு இருந்தாங்க, அதை நீங்க வந்து பண்ண முடியாம இப்போ பண்ணலாம்னு இருக்கீங்க?
0: ஒத்துமையா இருக்கணும், உங்களால முடிஞ்சதை மற்றவங்களுக்கு எப்பயுமே செய்யணும்னு சொல்லுவாங்க.

0: எனக்கு பாசம் கொடுக்கறதுக்கு நிறைய அக்கமா இருக்கிறது, பெரியம்மா சின்னம்மா எல்லாருமே இருக்காங்க. இந்த வேலையில அவங்களுக்கு மட்டும் இல்ல, உலகம் அனைத்து தாய்மார்களுக்கும் இனிமே அன்னைய தின வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம ஒரு அம்மாவை ஆகும்போது அவங்களோட கஷ்டம் பாசம் எல்லாமே புரியும். அதனால அவங்க எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த அன்னைய தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன்.
1: அன்னையர்களின் தியாகத்தை போற்றுவோம். நன்றி அழைத்ததற்கு.
0: நன்றி நன்றி.

0: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா. நல்லா வேலைக்கு போறீங்கல்ல,
1: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்ல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
1: சரியா,
0: போயிட்டு வரேன்
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நாட்டிலுள்ள அனைத்து தாய்மார்களுக்கும் தமது அன்னையர் தின வாழ்த்தினை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உரித்தாக்கிக் கொண்டார். அவர்களின் அர்ப்பணிப்புகளை உணர்த்தும் வகையில் கவிதை ஒன்றினையும் முகநூலில் அவர் பதிவிட்டிருந்தார். சமூக ஊடகங்களில் கணக்கு முடக்கப்பட்ட அல்லது உள்ளடக்கம் நீக்கப்பட்ட தனிநபர் தகவல் தொடர்பு பல்லூடகம் இணைய பாதுகாப்பு முறையீட்டு தீர்ப்பாயத்தில் முறையீடு செய்ய வேண்டும் என தொடர்பு அமைச்சு பரிந்துரைத்துள்ளது. அந்த தீர்ப்பாயத்திற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி உள்ளிட்ட இரு தீர்ப்பாய உறுப்பினர்கள் தலைமையேற்பர் என துணை அமைச்சர் தியோனி சிங் குறிப்பிட்டார். அண்மையில் கோலாலம்பூர் புகிட் பின்தாங் சுற்று வட்டார பகுதியில் நடத்தப்பட்ட நீர் இசை நிகழ்ச்சியில் மேற்கொள்ளப்பட்ட செயலாக்க நடவடிக்கைகள் பொது பாதுகாப்பு தூய்மை மீது அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாட்டினை குறிக்கின்றது. இந்த நிகழ்ச்சி தொடர்பில் 68 குற்ற அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளதை எஸ்டபிள்யூ கோப்பின் தலைமை நிர்வாகி கலித் முகமது குறிப்பிட்டார். 60 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த தமிழகத்தின் திமுக அதிமுக கட்சிகளின் ஆதிக்கத்தை முறியடித்து தமிழக வெற்றிக் கழகம் டிவிகேவின் தலைவர் ஜோசப் விஜய் 13வது முதலமைச்சராக 85,000-க்கும் மேற்பட்டோர் முன்னிலையில் பதவி உறுதிமொழி ஏற்றுக் கொண்டார். 1967 பின் இவ்விரு கட்சிகளை சாராமல் தனி கட்சியாக தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும் முதல் தலைவர் என்ற பெருமையை பெறுகிறார். இது தமிழ்நாட்டின் அரசியலில் புதிய எழுச்சியை குறிக்கிறது. இதனிடையே தமிழ்நாட்டு முதலமைச்சராக பதவியேற்ற பின் ஜோசப் விஜய் 3 முக்கிய அறிவிப்புகளை முன்வைத்துள்ளார். 500 கிலோவாட் மின்சார பயன்பாட்டிற்கு 200 கிலோவாட் இலவசமாக வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த கட்டண விலக்களிப்பு 2 மாதங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும். தொடர்ந்து பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த சிறப்பு படை உருவாக்கப்படும் என கூறிய அவர், தமிழ்நாட்டில் போதைப்பொருள் குற்றங்களை கண்டறிந்து கடுமையான தண்டனைகளை வழங்கவும் ஆணையிட்டுள்ளார். மேற்கத்திய போரின் விளைவாக அதிகரித்துள்ள ஆற்றல் விலையை எதிர்கொள்வதற்காக இலங்கையில் திங்கட்கிழமை தொடங்கி மின்சார கட்டணம் 18 விழுக்காடு உயர்த்தப்படுகிறது. 180 கிலோவாட்டுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்துவோரின் கட்டணம் 18 விழுக்காடு கூட்டப்படும் என பொது பயன்பாட்டு ஆணையம் கூறியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

தொடர்ந்து இசையும் இசையும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷனுங்களோட பேசிட்டு இருக்காங்க. ஆர்டிஎம் கிளிக்ஸ் செயலி பதிவிறக்கம் செய்துட்டீங்க அப்படின்னா நீங்க மின்னலம் மிக சுலபமாக கேட்கலாங்க. தொடர்ந்து உங்களுக்காகவே அழைப்பு நேரம் காத்துட்டு இருக்கு. நீங்க அழைத்து பேசலாம், வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கலாம். அன்னையர்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்க தெரிவிக்க போறீங்க அப்படின்னா 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: நல்ல ஃபேமிலி அன்னையர் தின வாழ்த்து. ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சோதிராஜன் பரஞ்சோதி.
1: இல்ல கண்ணு, இந்த இன்னும்
2: பாட்டி பாட்டி போதும் பாட்டி போதும் பாட்டி.
1: இல்லப்பா, கடைசி கடைசி
2: மனசுல உள்ளத நீ வாய் திறந்து சொல்லிட்டு, நான் சொல்லல, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியம், நீ இல்லனா அடுத்த நிமிஷம் தானே இருக்க மாட்டேன்.
3: மாமா,
4: இருபத்தி 23 பிரிஞ்சு போயிருந்தாங்க, கிடைப்பாங்களா பாப்பாங்களா அப்படின்ற ஏக்கத்துக்கு இந்த அன்னையர் தினம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கு.
5: உயிரும் நீ, உடலும் நீ,
0: தாயுள்ள

0: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாது ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை யாது ஊரே.
1: இந்த மே மாதம் பொழுதுபோக்குக்கு புது அறிமுகம் ஓகே டிவியில் சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே இருக்குங்க. குறிப்பாக இன்றைக்கு அநேர்தன சிறப்பு நிகழ்ச்சி ஹபிபி அண்ட் ஐநூன் பாகம் 3 இன்று 10:30 மணிக்கு. மே மாதம் முழுக்க குடும்பத்தோட சேர்ந்து பாருங்க ஓகே டிவி, உங்களின் சரியான தேர்வு.

உதித் நாராயணன் அல்கா யக்னி குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. ஹிந்தி பாடல்கள் மூன்று பாடல்கள் நம்ம வந்து கேட்டு ரசிக்க போறோம். அடுத்து வரக்கூடிய பாடல் சன் சஃபாரிஷ் உங்களுக்காக கொண்டு வராங்க. இதற்கிடையில இன்றைக்கு வந்து அன்னைய தினம் இல்லையா, அதனால மின்னலப்பமுடைய சமூக வலைத்தளங்களை நீங்க தொடர்ந்து பார்க்கலாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு காணொலி வந்து நாங்கள் பதிவு செய்ய போறோம். என்ன அப்படின்னா, வழக்கமா அம்மா அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய தியாகத்திற்கு ஈடு இணை கிடையவே கிடையாது. குறிப்பா இந்த கர்ப்ப காலகட்டத்தில் வந்துட்டு எப்படி வந்து 9 மாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டங்கள் அதற்கு பின்னாடி இருந்திருக்கும் இல்லையா, அதை பெற்று எடுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அது சாதாரண விஷயமா இருக்கவே முடியாது. அதை உணரும் வகையில் இன்றைக்கு நம்ம இசையும் இசையும் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதாவது எங்களுடைய சமூக வலைத்தளம் ஒட்டுமொத்த குழுவுமே என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, தர்பூசணி பழம் இருக்கு இல்லையா, வாட்டர்மெலன், அதை வந்து வயிற்றில் வந்து கட்டி நம்ம வந்து உட்கார்ந்து நம்ம வந்து நம்முடைய வேலையை செய்துட்டு இருக்கோம் இங்க. அது எல்லாம் ஒரு காணொலியா, அதற்கு பின்னாடி எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, ஏன்னா நம்ம வந்து குரல் பதிவுலாம் எடுப்போம், நமக்கு நிறைய அழைப்புகள் வரும், அதெல்லாம் வந்து நம்ம எடிட் பண்ணணும், அந்த மாதிரியான சில வேலைகள்லாம் வந்து நம்ம நின்றபடியே தான் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் இல்லையா. அதெல்லாம் எப்படி வந்திருக்கு, எவ்வளவு கஷ்டங்களை நான் கடந்து வந்திருக்கேன், அந்த 9 மாதமே எவ்வளவு கஷ்டம்னா, இதை கட்டிட்டு இருக்கிறது உண்மையிலே கஷ்டமா தாங்க இருக்கு. ஒரு ஆண் மகனா கஷ்டமா தான் இருக்கு இதை கட்டிட்டே வேலை செய்யறது அப்படின்னு சொல்லும் போது, இதெல்லாம் நீங்க காணொலியா பார்க்க போறீங்க. சரி, அடுத்து வரும் பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க.

உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல, அதத்தான் பேச போகுது. உங்கள் யாதும் ஊரே சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணிலிருந்து 4 மணி வரை யாதும் ஊரே.

0: பிறை நிலவாக இருந்த நம்மை முழு நிலவாக செதுக்கியது அம்மா தாங்க. அன்னையர்களின் தியாகத்தை தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். உலகில் உள்ள எல்லா அன்னையர்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்து. இப்போ நீங்க தொடர்ந்து தெரிவிக்கலாங்க இசையும் இசையும் நிகழ்ச்சியில. உங்களுக்கு அந்த வாய்ப்பு நாங்க வழங்கியிருக்கோம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் பேர் பிரேமலதா, டைப்பிங் பொக்காசாம்ல இருந்து பேசுறேன்.
0: பிரேமலதா சொல்லுங்க, என்ன இன்ப அதிர்ச்சி உங்களுக்கு கொடுத்திருந்தாங்க? நீங்க என்ன கேட்டிருந்தீங்க? உங்க பிள்ளைங்க என்ன செஞ்சிருந்தாங்க?
1: வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். காலையிலேயே வந்துட்டாங்க ரெண்டு பேரும். சின்னவங்க என் கூட தான் இருக்காங்க, எனக்கு 3 பிள்ளைங்க.
0: மற்ற 2 பேர் எங்க வேலை செய்யறாங்க?
1: அவங்க 2 பேரும் சிங்கப்பூர்ல வேலை செய்யறாங்க.
0: ஓ, அதனால நீங்க கேட்டது என்னன்னா அன்னையர் தினத்துக்கு நீங்க இங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டீங்க, அவங்களும் வந்துட்டாங்க இன்பதிர்ச்சி கொடுக்க.
1: ஆமா, காலையிலேயே பாத்துட்டேன், அழுகையே வந்துருச்சு. அவங்க சின்னவங்க போய் என்கிட்ட சொல்லல, அவங்க தான் வந்து இப்போ ஏத்திட்டு வந்தாங்க. எனக்கு பார்க்கவும் அழுக வந்துருச்சு, அழுந்துட்டேன்.
0: இது ஆனந்தம் படத்துல வரும் தெரியுமா, ஒரு காட்சியில அப்பாஸ் வந்து நிப்பாரு, அந்த மாதிரி ஒரு இன்ப அதிர்ச்சி. இல்ல, இதை விட ஒரு பெரிய பரிசு வேண்டவே வேண்டாம் உங்களுக்கு அன்னையர் தினத்துக்கு.
1: எனக்கு வேற வேணாம்யா, இதுங்களா ஒத்துமே இருந்தா அதே போதும். எனக்கு அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் சேர்த்து தான் அதுங்க எல்லாம் வந்து சந்தோஷப்படுத்துறாங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சி,
1: அதிர்ச்சி ஆயிட்டோம், ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டோம். காலையிலே கூட்டி போயிட்டு எங்களுக்கு பச்சையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இப்ப வீட்டுல சமைச்சிட்டு இருக்காங்க. ராத்திரிக்கு எங்களுக்கு இது பண்ண.
0: ஓ, உங்களுக்காக அவங்க சமையல்ல இறங்கிட்டாங்க?
1: உங்களுக்கும்
0: இதே மகிழ்ச்சியோட எப்பயுமே சந்தோஷமா கொண்டாடுங்க. அவங்களை திரும்பவும் பத்திரமா போக சொல்லுங்க சிங்கப்பூருக்கு.

0: டிகிரி செம்பிலான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு மே 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடுவோம். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
1: ரவி, சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
2: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
1: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
2: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அதை வச்சு நானே சமைக்க போறேன்.
1: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
2: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின் பக்கம் சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம்.
3: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

இப்போ தமிழா கொண்டு வந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோங்க. சரி, இன்றைக்கு அன்னையர் தினம் இல்லையா, அதனால வெளியில எங்கேயும் போயிருப்பீங்க, அம்மாவுக்கு என்னென்ன இன்பதிச்செல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்றத ரொம்ப யோசிச்சு மூளையெல்லாம் கசக்கி பிழிஞ்சு இப்ப கூட பயணத்துல இருப்பீங்க. பார்த்து பத்திரமா போங்க. எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பேசியிருந்தோம் இல்லையா, வழக்கமா நமக்கு பிடிச்ச பரிசு தான் அம்மாக்கு வாங்கி கொடுத்துருப்போம். ஆனா அம்மா என்னதான் உங்ககிட்ட கேட்டாங்க, அவங்களுக்கு இந்த வருஷம் அவங்க கேட்டதை வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்க வாங்கி கொடுத்த பரிசு என்ன அப்படின்றதான் இன்றைக்கு நிகழ்ச்சியில நீங்க பகிர்ந்துக்க போறீங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: மாலதி சொல்லுங்க, நீங்க என்ன பரிசு அம்மா கேட்ட பரிச வாங்கி கொடுத்தீங்க?
1: அம்மா வந்து ஆக்சுவலி கேட்க மாட்டாங்க, நம்மளுக்கு தான் பிடிச்ச மாதிரி அம்மாக்கு வாங்கி கொடுக்கறது.
0: என்ன வேணும்னு அம்மா கிட்ட என்றைக்காவது கேட்டிருக்கீங்களா?
1: கேட்டிருக்கேன், ஆனா வந்து அம்மா ஒன்னும் வேணாம்னா சொல்லுவாங்க. பிளவுஸ் வாங்கி கொடுத்திருக்கேன்.
0: எதுவுமே கேட்டது கிடையாது உங்ககிட்ட இது வரைக்குமே?
1: இல்ல, கேட்க மாட்டாங்க.
0: அன்பு மட்டுமே கொடுங்க அப்படின்ற மாதிரி.
1: ஆமா.
0: சரி, அம்மா பேர் என்னது?
1: அம்மா பேரு சரோஜினி, ஈப்போல இருக்காங்க.
0: சரோஜினி அம்மாவுக்கு இனிய அன்னையர் நாள் வாழ்த்து உங்களுக்குமே.
1: நன்றி.

சேகோஷல் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. அடுத்து தீராயிசையில் உங்களை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கு சசி காத்துட்டு இருக்காரு. அவர் நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க. இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி ஒரு காணொலி பதிவாக போகுது. அன்னையர் தினத்துக்கு தர்பூசணி பழத்தை கட்டிட்டு வயிற்றுல கட்டிட்டே வந்து இன்றைக்கு முழுக்க நான் வந்து உங்ககிட்ட பேசியிருந்தேன். அது எவ்வளவு கஷ்டமா இருந்தது அப்படின்றத நீங்க சமூக வலைத்தளங்களில் காணொலியா பார்க்கலாம். விடைபெறுகின்றேன் நான் உங்கள் கிஷன். அடுத்த பாடல் ஜி வி பிரகாஷ் கொண்டு வராரு, கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ராவுக்கு கூடுதலாக 50 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்படும் என பிரதமர் டஜுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். முன்னதாக இவ்வாண்டுக்கான ஒதுக்கீடு 100 மில்லியன் ரிங்கிட்டாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனுடன் மித்ராவுக்கான இவ்வாண்டின் மொத்த ஒதுக்கீடு 150 மில்லியன் ரிங்கிட்டாகும். மலாயா பல்கலைக்கழகத்தில் மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் மித்ரா ஏற்பாட்டில் இந்திய சமூகத்தினருடனான சந்திப்பில் பிரதமர் இதனை அறிவித்தார். மலேசிய குறை தீர்ப்பாயம் ஆம்பட்ஸ்மன் மலேசியாவை உருவாக்கும் பரிந்துரை உள்புகார்களை கையாளும் முறையின் வெளிப்படைத்தன்மை மீதான மக்களின் கண்ணோட்டத்தை மாற்ற முன்வைக்கப்பட்டுள்ளது. மாறாக நடப்பில் இருக்கும் அணுகுமுறை பலனற்றது என கருதப்படக்கூடாது என சட்ட நிறுவன உருமாற்ற விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் அசலினா உத்மன் சயீத் கூறியுள்ளார். கிள்ளான் காப்பாரில் உள்ள பள்ளியில் பயின்று வந்த 6ஆம் ஆண்டு மாணவர் முகமது ஃபாஹிம் டார்விசி யூஸ்மா ஃபெண்டி கடந்த வெள்ளிக்கிழமை தங்கு அம்புவான் ரஹிமா மருத்துவமனையில் காலமானதை தொடர்ந்து அவரின் குடும்பத்தினருக்கு மாநில கல்வித்துறை இரங்கலை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவரின் குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை வழங்க ஏற்பாடு செய்துள்ளதாக JPN தெரிவித்துள்ளது. தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் வணிகத்தை உட்படுத்திய விவகாரத்தில் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது என ஆசியான் உறுதியளித்துள்ளது. போதைப்பொருளற்ற வட்டாரமாக உருவாக்கும் முனைப்பின் ஒரு பகுதியாக இந்த கடப்பாடு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. 48ஆவது ஆசியான் மாநாடு அதற்கு தொடர்புடைய கூட்டத்தில் இந்த உத்தரவாதம் வழங்கப்பட்டது. கொங்கோ குடியரசின் இட்டூரி மாநிலத்தில் துணை ராணுவப் படையினர் மேற்கொண்ட தாக்குதலில் 69 பேர் கொல்லப்பட்டதாக உள்ளூர் பாதுகாப்பு தரப்பு கூறியுள்ளது. ஹீமா உட்பட லெண்டு என்ற இரு இனக்குழுக்களுக்கு இடையில் நீண்ட காலமாக மோதல்கள் நீடிக்கின்றன. இந்நிலையில் லெண்டுவை பாதுகாப்பதாக கூறி அந்நாட்டு கொடேகோ படையினர் மேற்கொண்ட தாக்குதலில் இந்த உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. விளையாட்டு. இத்தாலி பொது டென்னிஸ் போட்டி. உபசரணை நாட்டைச் சேர்ந்த சொரானா சிஸ்டேகா உலகின் முதல்நிலை வீராங்கனை அரியானா சபலின்காவை 2-6, 6-3, 7-5 எனும் புள்ளிகளில் வீழ்த்தினார். அதன் மற்றொரு ஆட்டத்தில் செக் குடியரசைச் சேர்ந்த லிண்டா நஸ்கோவா 6-1, 6-3 என நேரடி செட்டில் உக்ரைனின் ஒக்ஸ்லாலேண்டா ஒலின்கோவாவை வென்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

மின்னலின் தீரா இசை அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் தேதி மே மாதம் இன்று ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து பார்க்கிறப்ப சிறப்பான நாளாக தான் இருக்கும். ஆனால் இன்று அதிக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த நாள் அமைந்து கொண்டிருக்கின்றது தான் சொல்லணும். ஆமாங்க, அனைத்து அம்மா அனைத்து அன்னியர்களுக்கும் எங்களுடைய அன்னையர் தின வாழ்த்துகள். எப்போதுமே நீங்க மகிழ்ச்சியா ஆரோக்கியமா இருக்கணும், அதுதான் எங்களுக்கு வேண்டும். 8 மணி வரை உங்களோடு பேச போகின்றேன் நான் சசி, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:33. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:33.
2: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

டிக்டாக் பக்கமா இருக்கீங்களா? டிக்டாக் பக்கமா இருந்தீங்கன்னா என்ன செய்யணும், வாங்க வந்து எங்களோட பேசுங்க. உங்களுக்கு பிடித்த பாடல்கள் இருந்தால் தாராளமாக வந்து அங்கு தெரிவிக்கலாம். அது மட்டுமில்ல, அன்னியர் தினம் வாழ்த்துகள் நிறைய இருக்கும். வாழ்த்துகள் இருந்தாலும் நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பக்கமா எங்களுக்கு இன்பாக்ஸ் செய்ய மறந்துடாதீங்க. நிச்சயமா நாங்கள் அந்த வாழ்த்துக்களை வாய்ப்பு கிடைக்கும் போது நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்வோம். இந்த வேளையில் மீண்டும் மீண்டும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்குமே எங்களுடைய நன்றி. இங்க மட்டுமல்ல, வெளிநாட்டுகளிலிருந்தும் இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.

கபீரா இசையில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். டிக்டாக் வாழ்த்துக்களை பார்ப்போம். அக்கீலன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்நியர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சில பெயர்களை பதிவு செய்திருக்கின்றார். கவிதா, கலா, சத்யா, சிவனேஸ்வரி அப்படின்னு பதிவு செய்திருக்கின்றார் வாழ்த்துகள். அப்புறம் யாருன்னா மகேஷ் குச்சாயிலாமா, இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மா பெயர் பத்மினி பாபு, அவங்களுக்கு வாழ்த்துகள், எப்போதுமே அம்மா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு மகேஷ் சொல்லியிருக்காரு. அப்புறம் ராஜேஸ்வரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய தோழிக்கு இன்று பிறந்த நாள் வைத்தீஸ்வரி, அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இருங்க. பகாண்டத்தோவை சேர்ந்த நெய்யர் வைத்தீஸ்வரி, அவங்க எப்போதுமே அவங்க நினைச்சதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஸ்வரி, வைத்தீஸ்வரி பிறந்தநாள் வாழ்த்துகள். வைத்தீஸ்வரி பெயர் கேட்ட அந்த எஜமான் படத்துல வரும் தானே மீனாவின் பெயர். சரி, தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். பாடல்கள் இருந்தாலும், நீங்கள் விருப்ப பாடல்கள் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். இது தீரா இசை.

0: இன்றைய திரா இசையில் 6 மணிக்கு பிறகு ஒரு நேயரோடு பேசுவோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு வெற்றியாளராகவே கடந்த வாரம் ஒரு காணொலி பதிவு செய்திருந்தோம். அந்த காணொலியில் சரியான, அதாவது நாங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொன்ன நேயர் இன்று வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்படுவார்னு சொல்லியிருந்தோம். யார் அந்த வெற்றியாளர்? டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பக்கமா பதிவு செய்திருந்தோம். அவங்க புகைப்படத்தோடு ராஜேஸ்வரி தான் இன்றைய வெற்றியாளர். ரகுவே ராஜேஸ்வரியோடு தான் இன்று பேச போறோம். அவருடைய விருப்ப பாடல்களையும் கேட்டு ரசிக்க போகின்றோம். எத்தனை மணிக்கு நீங்க கேட்கணும்னா 6 மணிக்கு பிறகு கேட்க மறந்துடாதீங்க. அதே போல இன்றும் ஒரு காணொலி இருக்கின்றது. அந்த காணொலியில் நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம். 8 மணிக்கு பிறகு நிகழ்ச்சியை முழுமையா கேளுங்க. அவ்வளவுதான். இன்றைய நிகழ்ச்சி முழுமையா கேட்டீங்கன்னா நீங்களும் பதில் சொல்லலாம். அடுத்த வாரம் வெற்றியாளரா ஆகலாம். தொடர்ந்து இணைந்திருங்க.
1: யார் பார்த்தது நெஞ்சோடு.

இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மாலை பொழுதில் சரி மீண்டும் வாழ்த்துக்களை பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் பக்கமா வந்து மணிவேந்தன் என்ன சொல்லியிருக்காருனா, அவருடைய தங்கைக்கு இன்று பிறந்த நாளாம். தங்கையின் பேர் ஜோதி லட்சுமி. இவங்க வந்து குழாய் ஜோஹரை சேர்ந்த நேயர்கள். சரி ஜோதி லட்சுமி, உங்களுக்கு வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 22 வயது பூர்த்தி ஆகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே இன்று வந்து பெரிய இன்ப அதிர்ச்சியெல்லாம் இருக்காம், தங்கைக்கு பிறந்தநாள், அம்மாவுக்கு இன்று வந்து அந்நியர் தினம், இதெல்லாம் சேர்த்து வைத்து நாங்கள் கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மணிவேந்தன். அடுத்து கார்த்திகேசு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய மனைவிக்கும் இன்று பிறந்தநாள். மனைவியின் பெயர் பார்வதி. பார்வதிக்கு இன்று பிறந்தநாள். மனைவி எப்போதுமே வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு, சந்தோஷமா இருக்கணும். பார்வதி, உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள். கணவர் சொன்ன மாதிரியே நீங்க எப்போதுமே சந்தோஷமாகவே இருக்கணும். அடுத்து தமிழ் செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருடைய அப்பாவுக்கு இன்று பிறந்த நாளாம். அப்பாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். அப்பாவின் பெயர் ராமசாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பீடோரை சேர்ந்த நேயர். ஆகவே அப்பா உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆகவே இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்குமே எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.

my god, oh my god, oh my god.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.
1: ஏய், என்னால இவ்ளோ குட் ஆயிட்டீங்க? டயட்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாம் நாடகம்.
2: ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்கன்றதுக்காக அவங்களை எவ்வளவு வேணாலும் தாழ்த்தி பேசுவீங்களா?
1: ஏன் கோவப்படுறீங்க? நான் ஏதோ நகைச்சுவைக்காக தான் சொன்னேன்.
2: மற்றவங்களை தாழ்த்தி பேசுறதுதான் உங்களுக்கு நகைச்சுவைனா, உங்களை யாராவது சொன்னா ஏத்துக்குவீங்களா?
1: இப்படி அவங்களையும் இவங்களையுமே பாத்துட்டு இருந்தா நம்மள எப்பங்க பாத்துக்க போறோம்? இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

0: மித்ராவுக்கு 50 மில்லியன் ரிங்கிட் கூடுதல் ஒதுக்கீடு, பிரதமர் அறிவிப்பு. T20 பிரிவினருக்கான பெட்ரோல் உதவித்தொகை மீளாய்வு செய்யப்படுகிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். மலேசிய இந்திய உருமாற்றப் பிரிவு மித்ராவுக்கு கூடுதலாக 50 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இவ்வாண்டுக்கான மொத்த ஒதுக்கீடு 150 மில்லியன் ரிங்கிட்டுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்திய சமூகத்துக்கான மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தி வரும் மித்ராவின் சிறந்த அடைவு நிலையை தொடர்ந்து இந்த கூடுதல் நிதி அங்கீகரிக்கப்படுவதாக பிரதமர் டாக்டர் அன்வார் தெரிவித்தார். கல்வி, பயிற்சி, சமூக பொருளாதார மேம்பாடு ஆகிய துறைகளில் உதவி தேவைப்படும் இந்திய சமூகங்களை இலக்காக கொண்ட மித்ராவின் பல்வேறு திட்ட செயல்திறனை அரசாங்கம் மதிப்பீடு செய்த பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டது. மக்களின் இனம் அல்லது பின்னணி எதுவாக இருந்தாலும் மடானி அரசாங்கம் சமூக நீதி கொள்கைகளை தொடர்ந்து நிலைநிறுத்தும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதனிடையே உயர் வருமானம் ஈட்டும் தரப்பினருக்கான எரிபொருள் மானியத்தை சீராக்கம் செய்வது தொடர்பான பரிந்துரை குறித்த சிறந்த அணுகலை அரசாங்கம் இன்னும் ஆய்வு செய்து வருவதாக நிதியமைச்சருமான டாக்டர் அன்வார் தெரிவித்தார். கடந்த சில வாரங்களாக பல அமைச்சுகளுடனும் சம்பந்தப்பட்ட தரப்பிடமும் இதுகுறித்து கலந்தாய்வு செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் இது T20, T15 அல்லது வேறு எந்த பிரிவினரை உள்ளடக்கும் என்பது குறித்து அரசாங்கம் இன்னும் முடிவு செய்யவில்லை என அவர் கூறினார். முன்னதாக மேற்காசிய மோதல்களால் உலகளாவிய விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள நிச்சயமற்ற சூழலை தொடர்ந்து இம்மாத மத்தியில் நாட்டின் எண்ணெய் விநியோக தொடர்ச்சி தொடர்பான திட்டம் பிரதமர் அறிவிப்பார் என பொருளாதார அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். மலேசிய மக்களை உட்படுத்திய ஹந்தா நச்சுயிரி சம்பவங்கள் இதுவரை பாதிக்கவில்லை என்றாலும் கூட நாடு அதன் தாக்கத்தை எதிர்கொள்வதற்கான ஆயத்த நிலையில் உள்ளதென சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது தெரிவித்துள்ளார். அந்த அணுகுமுறை பொது சுகாதாரம் தற்போது உலகளாவிய சவாலாக இருப்பதாலும் உரிய முன்னெச்சரிக்கை எடுக்காமல் போனால் எந்த ஒரு நாடும் பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதாலும் மிகவும் முக்கியம் வாய்ந்தது என்று அவர் கூறினார். சுகாதாரத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் நோய்கள் வெளிநாட்டில்தான் பரவுகின்றன என மக்கள் மெத்தனமாக இருந்துவிடக்கூடாது என அவர் மேலும் அறிவுறுத்தினார். மலேசிய குறை தீர்ப்பாயம் ஆம்பட்ஸ்மன் மலேசியாவை உருவாக்கும் பரிந்துரை உள்புகார்களை கையாளும் முறையின் வெளிப்படை தன்மை மீதான மக்களின் கண்ணோட்டத்தை மாற்ற முன்வைக்கப்பட்டுள்ளது. மாறாக நடப்பில் இருக்கும் அணுகுமுறை பலனற்றது என கருதக்கூடாது என சட்ட நிறுவன உருமாற்ற விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் அசாலினா ஒத்மன் சயீத் கூறியுள்ளார். பொது புகார் வாரியம் BPA அரசாங்க நிர்வாக கட்டமைப்புக்குள் இயங்குவதால் புகார்களின் வெளிப்படை தன்மை அதன் முடிவுகள் குறித்து பொதுமக்களிடையே மாறுபட்ட கருத்துகள் நிலவுவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதனால் பொதுமக்கள் புகார் அளிக்கவே இருமுறை யோசிக்கின்றார்கள் என்றார் அவர். எனினும் ஆம்பட்ஸ்மன் மலேசியா அரசாங்க நிறுவனங்களிடமிருந்து பிரிந்து தன்னிச்சை அமைப்பாக செயல்படும். சமூக ஊடக கணக்குகள் முடக்கப்பட்ட அல்லது பதிவுகள் நீக்கப்பட்ட தனிநபர் தகவல் தொடர்பு பல்லூடகம் இணைய பாதுகாப்பு முறையீட்டு தீர்ப்பாயத்தில் முறையீடு செய்ய தொடர்பு அமைச்சு பரிந்துரைத்துள்ளது. இத்தகைய சிக்கல்களை எதிர்கொள்பவர்கள் இந்த முறையான வழியை பயன்படுத்துமாறு தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் ஊக்குவித்தார். இதன் தொடர்பில் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC-யின் அதிகாரிகள் தலைமையேற்க மாட்டார்கள். மாறாக அந்த தீர்ப்பாயத்தை உயர்நீதிமன்ற நீதிபதி உள்ளிட்ட இரு தீர்ப்பாய உறுப்பினர்கள் விசாரிப்பர் என தியோ விளக்கினார். காலநிலை மாற்றமும் செயற்கை நுண்ணறிவின் வேகமான வளர்ச்சியும் ஏற்படுத்தும் சவால்களை எதிர்கொள்வதற்கு மலேசியா வலுவான, சுதந்திரமான, அதேவேளை நம்பகமான ஊடகச் சூழலை கட்டமைப்பது அவசியமாகும். பத்திரிகை துறையின் பங்கு மேலும் முக்கியமானதாக மாறி வருகிறது. ஏனெனில் உலகெங்கிலும் உள்ள சமூகங்கள் காலநிலை மாற்றம், தொழில்நுட்ப இடையூறு, செயற்கை நுண்ணறிவின் அதிகரித்து வரும் ஆதிக்கம் ஆகியவற்றின் தாக்கங்களை எதிர்கொள்கின்றனர் என்று மலேசிய ஊடக மன்ற துணைத் தலைவர் பிரமேஷ் சந்திரன் சுட்டிக்காட்டினார். ஊடகங்கள் பொது கொள்கைகளை ஆராய்வதன் மூலம் மக்களின் நலன்களுக்கு தொடர்ந்து சேவை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 2030 கோவிட்-19 பிந்தைய வளர்ச்சி வியூகம் PCDSக்கு இணங்க மாநில பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் கூட்டரசு அரசாங்கத்தின் நிறுவனங்களுக்கு சொத்துக்களுக்கு பொறுப்பேற்க சரவா மாநில அரசு திட்டமிட்டுள்ளதாக அதன் முதல்வர் தான்ஸ்ரீ அபாங் ஜோஹரிதுன் ஒப்பேங் அறிவித்துள்ளார். மாநில பொருளாதாரத்தை விரிவுபடுத்தும் அதேவேளையில் சரவா மக்களுக்கு குறிப்பாக தொழில்நுட்பம், புதிய தொழில் துறைகளில் அதிக அளவிலான உயர்திறன் வாய்ந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்க இந்த நடவடிக்கை அவசியம் என அவர் குறிப்பிட்டார். சரவா மாநிலத்தின் பொருளாதார மாற்றம் தற்போது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், தானியங்கி, செயற்கை நுண்ணறிவு, இலக்கவியல் மயமாக்கல், குறைக்கடத்தி துறை ஆகியவற்றை உள்ளடக்கிய உயர் தொழில்நுட்பத்தை நோக்கி நகர்வதாக தான்ஸ்ரீ அபாங் ஜோஹரி தெரிவித்தார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: ஒரே கிளிக்
2: RTM இன் 34 வானொலி அலைவரிசைகளையும் நேரலையாக செவிமடுக்கலாம்.
1: உடனே RTM கிளிக் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள்.
0: இந்தோனேசியா அல்மஹிரா தீவில் டுகோனோ எரிமலை வெடிப்பில் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டிருந்த சிங்கப்பூரர்கள் இருவர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக உள்ளூர் மீட்பு நிறுவனத்தின் தலைவர் ஈவான் ரம்டானி தெரிவித்தார். இருப்பினும் தொடர்ச்சியான அதிர்வுகள், கடுமையான வானிலை காரணமாக உடல்களை வெளியேற்றும் பணி இன்னும் தடைபட்டுள்ளது. அத்துடன் அப்பகுதியில் மழை பெய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பசிபிக் பெருங்கடலுக்கு அருகில் வட மலுக்கு வட்டாரத்தில் உள்ள டுகோனோ எரிமலை வெள்ளிக்கிழமை வெடித்ததை தொடர்ந்து அது 10 கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பலை கக்கியது. போதைப்பொருளற்ற வட்டாரத்தை உருவாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக சட்டவிரோத போதைப்பொருள் வர்த்தகத்திற்கு எதிராக முற்றிலும் சகிப்புத்தன்மையற்ற அணுகுமுறையை கடைபிடிக்க தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு ஆசியான் உறுதியளித்துள்ளது. பிலிப்பீன்ஸ் செபுவில் நடைபெற்ற 48th ஆசியான் உச்சநிலைக் கூட்டத்தில் சட்டவிரோத போதைப்பொருளை தடுப்பதற்கான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த போதைப்பொருள் விவகாரங்களுக்கான ஆசியான் அமைச்சர்கள் கூட்டம் AMMD-யின் முக்கிய பங்கை அதன் உறுப்பு நாடுகள் அங்கீகரித்துள்ளன. கத்தார் தலைநகர் தோஹாவிலிருந்து வடகிழக்கே 23 கடல் மைல் தொலைவில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சரக்கு கப்பல் அடையாளம் தெரியாத எரிபொருள் ஒன்றால் தாக்கப்பட்டதாக பிரிட்டன் கடல்சார் வர்த்தக செயல்பாடு மையம் UKMTO தெரிவித்துள்ளது. சிறிய அளவில் ஏற்பட்ட தீ அணைக்கப்பட்டது. நல்வாய்ப்பாக உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என அது எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளது. அதிகாரிகள் இந்த சம்பவம் குறித்து விசாரித்து வருவதாகவும் சுற்றுச்சூழல் பாதிப்பு எதுவும் பதிவாகவில்லை என்றும் அது மேலும் குறிப்பிட்டது. MV ஹாண்டியூ சொகுசு கப்பலுடன் தொடர்புடைய ஹந்தா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதில் அமெரிக்க சுகாதார அதிகாரிகள் தங்கள் முயற்சிகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். அந்த கப்பல் ஸ்பெயின் கேனரி தீவு கூட்டத்தில் உள்ள டெனிரிஃப் பகுதியை அடைந்துள்ள நிலையில் அதில் உள்ள 17 அமெரிக்கர்களை வெளியேற்றும் பணியில் நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு மையத்தின் பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளதாக தி வால் ஸ்ட்ரீட் இதழ் தெரிவித்துள்ளது. அவர்களில் ஒமஹாவில் உள்ள நெப்ரஸ்கா பல்கலைக்கழக மருத்துவ மையத்தின் தனிமைப்படுத்துதல் பிரிவிற்கு மாற்றப்படுவார்கள். அமெரிக்காவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஃபீஃபா உலகக்கிண்ண கார்பந்து போட்டிக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான ஆயத்த பணிகளில் சிக்கல் ஏற்படுத்தியுள்ளது. அங்கு நீண்ட காலமாக நீடித்து வரும் நிதி நெருக்கடி இதற்கு காரணமாக அமைந்துள்ளது. மேலும் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை நிதியை தாமதப்படுத்துவது பொது பாதுகாப்பிற்கு ஆபத்து ஏற்படுத்துவதாக உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் மக்வேயின் முலின் சாடியுள்ளதாக அமெரிக்க இணையதளம் த ஹில் செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்கிடையில் இந்த உலகக்கிண்ண போட்டியின் ஒரு பகுதியாக June 16 முதல் July 11 வரை கன்சஸ் சிட்டியில் 6 போட்டிகள் நடைபெறவுள்ளன. இது இப்போட்டியின் தயார் நிலையையும் போட்டிகளை காண வரும் பார்வையாளர்களின் பாதுகாப்பையும் பாதித்துள்ளதாக முலின் தெரிவித்துள்ளார். மித்ராவுக்கு 50 மில்லியன் ரிங்கிட் கூடுதல் ஒதுக்கீடு, பிரதமர் அறிவிப்பு. T20 பிரிவினருக்கான பெட்ரோல் உதவித்தொகை மீளாய்வு செய்யப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

மாலை 5 மணி செய்திக்கு பிறகு சந்திக்கின்றோம். தொடர்ந்து தீரா இசையில் உங்களுக்கு பாடல்கள் தான், 8 மணி வரைக்கும் இப்படி பாடல்களா நாங்க கொடுத்து கொண்டே இருக்க போறோம். அது மட்டும் இல்ல, 6 மணிக்கு பிறகு சொல்லியிருந்தேன், இன்று வந்து ராஜேஸ்வரியோடு பேச போறோம். நேயர் வெற்றியாளர் அவருடைய விருப்ப பாடல்களையும் கேட்க போகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்க.

0: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01079712919.
2: நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் FM.

தீரா இசையில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றும் வந்து நம் ஒரு மலையேறும் பகுதியை பற்றி பார்க்க போறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்க்கிறப்ப நம்ம வந்து இந்த மலையேறும் பகுதி, அதாவது ஹைக்கிங்க்கு சிறந்த இடமாக சில இடங்களை பார்த்து வருகிறோம். அதே போல இன்றும் ஒரு இடத்தை பற்றி நாம் பேச போகின்றோம். அது எந்த மாநிலமாக இருக்கும்? கடந்த வாரம் பேராக்கில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியை பற்றி பேசியிருந்தோம். இன்று எங்கு எங்க எங்கு சரி, பாடல்களுக்கு பிறகு சொல்றோம் அது எங்கன்னு. எந்த மலைப்பகுதினு தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: லிங்கம்
1: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம்.
0: அன்று போல் இனி என்றும் லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் சமையலில் சுவை சேர்க்கட்டும். லிங்கம்
1: 90ஆம் ஆண்டிலே
2: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
1: லிங்கம் லிங்கம்
3: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. மைன் ஆப்ஸ், இ டியூஷன், AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
4: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் FM.

பாடலுக்கு முன்னதாக சொல்லியிருந்த ஒரு மலைப்பகுதி ஹைக்கிங் இடத்தை பற்றி பேச போறோம் அப்படின்னு. சரி, இது ரொம்ப தூரம் எல்லாம் இல்ல, இங்க கோலாலம்பூரில் தலைநகரில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் புகேட் டிண்டேங். இதை பற்றி தான் பேச போறோம். புகேட் டிண்டேங் பாக்குறப்ப கோலாலம்பூரின் நடுப்பகுதியில் இருக்கும் மிகவும் பிரபலமான ஒரு ஹைக்கிங் இடமாக இருக்கிறது. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கோலாலம்பூரில் கடைசி கிரீன் லங் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படி பாக்குறப்ப, இந்த நகர வளர்ச்சிக்குள் இன்னும் இயற்கை காடு சூழலை பாதுகாத்து வைத்திருக்கும் இடமாக இது இருக்கின்றது. சுமார் 291 மீட்டர் உயரம் கொண்ட இந்த மலை எங்கு சரியா இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப, இந்த வங்சாமாஜுவும் அப்புறம் சித்திய வம்சா இருக்கல, இந்த பகுதிகளுக்கு நடுவில் அமைந்து இருக்கின்றது. அது நகரத்தின் நடுவில் இருந்தாலும் முழுக்க முழுக்க இயற்கை சூழல் கொண்டிருக்கின்றது. புகேட் டிண்டேங் குளிர்ந்த காற்று மற்றும் அடர்ந்த காடு போன்ற அனுபவம் கிடைக்கும். அப்புறம் நீங்க இந்த மேல சென்றீங்கன்னா, அந்த ஹைக்கிங் இந்த மலைப்பகுதி ஆக மேல போனீங்கன்னா, கோலாலம்பூர் ஸ்கை லைன் அதாவது சித்தியவங்சா மற்றும் வங்சா மாஜு பகுதியின் அழகான வியூவை நீங்கள் பார்க்கலாம், இந்த அழகான காட்சியை பார்க்கலாம். அப்புறம் ஆரம்பிப்பவங்க, இப்பதான் இந்த ஹைக்கிங் நடைப்பகுதிக்கு போகணும், இந்த ஹைக்கிங் ஆரம்பிக்கணும்னு நினைப்பவர்களுக்கு இந்த இடம் ஏற்றமான இடமாக இருக்கும். ஆரம்பிப்பவர்களுக்கும் அனுபவம் மிக்கவர்களுக்கும், நிறைய அனுபவசாலிகளாம் இருப்பீங்க மலை ஏறுதல இந்த ஹைக்கிங் செய்பவதில், இது வந்து எல்லா தரப்பினருக்கும் ஏற்ற இடமாக இருக்கும். அது மட்டும் இல்ல, ஹைக்கிங் மட்டும் இல்லாமல் ஜாகிங் செய்யலாம் அப்படிங்கிற ட்ரெயில் ரன்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இங்கு ரொம்ப பிரபலமான இடமாகவும் இருக்கின்றது. சில சில இடங்கள் தான் கொஞ்சம் நீங்க ஏற போது, அந்த மலை ஏறும் போது சில சில இடங்கள் தான் வந்து கொஞ்சம் சவால் மிக்கதாக இருக்கும். இருந்தாலும் இந்த சவால் மிப்பதை தாண்டி நீங்க மேலே மலை ஏறினீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு விஷயமாக கூட இருக்கும். போகும் வழியில பல வகை காட்டுப்பூக்கள் அப்புறம் பெரிய மரங்கள் இது எல்லாமே நீங்க பார்க்கலாம். சில இடங்கள்ல குரங்குகளுடைய குறும்புகளையும் ரசிக்கக்கூடிய வகையில் இங்கு இருக்கும். காலையில சென்றீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். காலையில விடுமுறை நேரத்தில் உங்க குடும்பத்தினரோடு எங்கு போகலாம் இல்ல உடற்பயிற்சி எங்க செல்லாம் அப்படின்னா, இங்க புகேட் டிண்டேங் இந்த இடத்துக்கு போக மறந்துடாதீங்க. இதை பற்றின மேல் விவரங்கள் இணையம் வாயிலாக கூட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நெகிரி செம்பிரான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு May 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
1: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாபம்.
2: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 9 7 2 9 1 9.
3: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல FM.

0: நிற்குது நிற்குது முன்னே.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் கொண்டு வந்திருந்த பாடலை கேட்டிருந்தோம். ஆகவே இந்த வேளையில் வந்து டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பக்கம் நிறைய வாழ்த்துகளும் வந்து கொண்டு இருக்கின்றன. அதே வேளையில் நடிகர் விஜய் அவருடைய ரசிகர்கள் எப்படியாவது அவருக்கு வாழ்த்து ஒன்று சொல்லி அவருடைய பாடல்களையும் ஒளிபரப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிக்டாக் பக்கமாக. ஆகவே விஜய் இப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்றிருக்கின்றார். அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம். அவருடைய பாடல்கள் அடுத்து துல்லாத மனமும் துல்லும் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம். இது திரா இசை.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909712919.
1: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலுக்கன்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். 1966 மாறா சட்டத்தில் திருத்தத்தை கொண்டுவரும் அரசாங்கத்தின் முடிவை எதிர்மாறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. காரணம், அச்சட்ட திருத்தம் அக்கழகத்தை வலு

படுத்துவதை நோக்கமாக கொண்டிருப்பதாக துணை பிரதமர் டதோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜைட் அமிடி தெரிவித்தார். சட்டத்துறை தலைவர், அரசாங்க தலைமை வழக்கறிஞர் அதிகார பிரிப்பு, அரசு தரப்பு விசாரணை அமைப்பை சுதந்திரமாக செயல்படுத்தவும் அதன் பொறுப்பை வலுப்படுத்தவும் அவசியம் என சட்ட நிறுவன உருமாற்ற விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டதோஸ்ரீ அசலினா உத்மான் சையத் கூறியுள்ளார். இதன் வழி அரசாங்க தலைமை வழக்கறிஞர் மக்களவையில் கேள்வி நேர அங்கத்தில் நேரடியாக பதிலளிக்க வழி ஏற்படுத்த முடியும் என அவர் குறிப்பிட்டார். மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவு மித்ராவுக்கான ஒதுக்கீடு இவ்வாண்டு முதல் 150 மில்லியன் ரிங்கிட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது மலேசிய இந்திய சமூகத்துக்கு வரலாற்று தருணம் என மனிதவள அமைச்சர் டதோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். மித்ரா நிறுவப்பட்டு 20 ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக அதற்கான ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டார். வட பாரிஸில் உள்ள பாரிஸ் சார்ல்ஸ் டெகால் விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள ஆலையில் சனிக்கிழமை பெரும் தீ விபத்து ஏற்பட்டதாக அனடுலு நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த தீ விபத்திற்கான காரணத்தை அதிகாரிகள் இன்னும் அறிவிக்காத நிலையில் அந்த விமான நிலையத்தின் சேவைகளில் இடையூறு ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 சுக்மா போட்டி, இதனை ஏற்று நடத்தும் ஸ்லாங்கூர் மிகவும் எளிமையான விவேகமான ஏற்பாடுகளை செய்யும். அந்த வகையில் இதன் அறிமுகம் நிறைவு விழா முன்னர் திட்டமிடப்பட்ட செப்பாங் பன்னாட்டு பந்தய தடத்தில் நடைபெறாது என்று மாநில இளைஞர் விளையாட்டு செயற்குழு தலைவர் முகமது நஜ்வான் ஹலிமி தெரிவித்தார். புதிய இடம் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் என்றார் அவர். தொடர்ந்து உலக கிண்ண கார்பந்து, அடுத்த மாதம் தொடங்கும் அதன் தொடக்க விழாவில் பங்கேற்க உள்ள சில நட்சத்திரங்களின் பட்டியலை ஃபீஃபா உறுதிப்படுத்தியுள்ளது. லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறும் அவ்விழாவில் பங்கேற்பவர்களுள் கேட்டி பெர்ரி, ஃபியூச்சர், தைலா ஆகியோரும் அடங்குவர். இம்முறை 3 நாடுகள் அதனை ஏற்று நடத்துவதால் அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகியவை ஒவ்வொன்றும் தங்களின் தொடக்க ஆட்டத்திற்கு முன்னதாக ஒரு விழாவை நடத்தவுள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

மின்னலின் தீரா இசையாகவே தொடர்ந்து இன்றைய வெற்றியாளர் ராஜேஸ்வரி அவர்களோடு பேச போறோம். அவருடைய விருப்ப பாடல்கள், அவருக்கு பிடித்த பாடல்களும் நமக்கு வழங்கியிருந்தார். அந்த பாடல்களையும் கேட்டு ரசிக்க போகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தொடர்ந்து தீரா இசையில் ராஜேஸ்வரி அவரோடு தான் பேச போகின்றோம். சொல்லியிருந்தோம்ல இன்றைய வெற்றியாளர், வாங்க பேசலாம். வணக்கம் ராஜேஸ்வரி.
1: வணக்கம், சொல்லுங்க
0: எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா இருக்கின்றோம். ஸ்ரீ ராஜேஸ்வரி, முதல்ல உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். கடந்த வாரம் ஒரு காணொலி பதிவு செய்திருந்தோம், கேள்வி கேட்டதில் நீங்க சரியான பதில சொல்லி இந்த வாரம் வெற்றியாளர் ஆயிட்டீங்க.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: எப்படி இருக்கு மனநிலையில? எதிர்பார்த்தீங்களா நாங்க உங்களுக்கு அழைத்து இந்த நீங்க தான் வெற்றியாளர்னு சொல்லுவோம்னு?
1: முயற்சி பண்ணிருந்தேன், நிறைய பேர் பதில் சொல்லியிருந்ததுனால ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா
0: என்ன பாடம் சொல்லி கொடுக்கறீங்க?
1: வரலாறும் கணிதமும்.
0: ரொம்ப கண்டிப்பான ஆசிரியையா நீங்க?
1: அப்படியும் சொல்லலாம்.
0: உங்களை பார்த்த மாணவர்கள் பயம் பயம் பயமா
1: இருக்கும்.
0: ஆனா நீங்க பேசுறதுல தெரியல அந்த கண்டிப்பு, ரொம்ப இனிமையா பேசுறீங்க ராஜேஸ்வரி. இன்னும் நிறைய பேசலாம். நீங்க கொடுத்த பாடல்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப இனிமையான பாடல்கள் கொடுத்திருக்கீங்க. அதுதான் ஒவ்வொன்றாய் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.

0: சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருக்க சொல்லுமே.
1: அதுவா
2: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது.
3: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 09017919.
4: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.

0: ராஜேஸ்வரியோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பேசலாம் ராஜேஸ்வரி. சரி, ஆசிரியை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பொதுவா நேரம் கிடைக்கிறப்பலாம் வந்து என்ன செய்வீங்க, பொழுதுபோக்கு என்ன உங்களோட?
1: நேரம் கிடைக்கிறப்ப நான் எனக்கு வந்து செடிகள் நடுறது அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். அப்ப ஓய்வு நேரத்துல நான் என்னோட நேரத்தை வந்து செடிகளோட தான் ரொம்ப செலவழிப்பேன்.
0: வீட்டுல எந்த மாதிரி செடிகள்லாம் வச்சிருக்கீங்க?
1: பூச்செடிகள் தான், ரோஜா பூனா ரொம்ப பிடிக்கும். விதமான ரோஜா பூக்கள் வச்சிருக்கேன். காய்கறிகள் நட முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் கருவேப்பிலை, கத்திரிக்காய் அந்த மாதிரி நட்டுக்கிட்டு இருக்கேன்.
0: சரி ராஜேஸ்வரி, அது உங்களுக்கு சின்ன வயசுல ஒரு எதிர்கால ஆசை இருந்திருக்கும். இப்ப வந்து நீங்க ஆசிரியையா இருக்கீங்க, உங்க சின்ன வயசுல இருந்து ஆசிரியா ஆகணும் அந்த ஆசையா, இல்ல வேற எதுவும் எதிர்கால ஆசை இருந்ததா?
1: அது மட்டும் தான் என்னோட ஆசை, எதிர்கால ஆசை. அதுதான் என் அப்பா வந்து என்ன ஒரு ஆசிரியர் ஆக்கி பாக்கணும்னு நினைச்சாரு. அது அது நான் எடுத்துக்கிட்ட அந்த ஆசையை அதை இப்ப நிறைவேற்றிட்டேன்.
0: ஆஹா, சரி. எத்தனை ஆண்டு காலமா ஆசிரியா இருக்கீங்க?
1: இப்ப 10 வருஷமா. இது என்னோட 10வது வருஷம். தற்காலிக ஆசிரியராக 3 வருஷம் வேலை செஞ்சேன். அப்புறம் படிக்க போனேன். அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சுட்டு இப்ப 10வது வருஷத்துல காலேஜ் வச்சிருக்கேன்.
0: சரி, நீங்க நம் நாட்டில் நிறைய இடங்களுக்கு சுற்றி பார்க்க போயிருப்பீங்க, முக்கியமா பள்ளிக்கூடம் மூலமாக போயிருப்பீங்க, குடும்பத்தினரோடு நண்பர்களோடு எல்லாம் போயிருப்பீங்க. நீங்க போன இடம், எந்த இடம் வந்து மறக்க முடியாத இடம், இல்ல ரொம்ப சிறப்பான இடம், இன்னும் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறதுனா எந்த மாதிரி இடம்?
1: எனக்கு போட்டிஸ்வன் ரொம்ப பிடிக்கும். கடற்கரை, அதனால நான் ஒரு நினைக்கிறேன் 4 தடவை போயிருப்பாங்க மட்டுமே. எனக்கு அங்க கிட்டவும் இருக்கும், நாட்டுல அங்க வரனால கிட்டதால அடிக்கடி அங்கதான் போறது.
0: கடற்கரையோடு போயிட்டு அங்க நேரத்தை செலவு செய்வது,
1: அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த அலை, அந்த அலை ஓசை, அந்த சன்செட், அதெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கிறதுனால நான் அங்கதான் போவேன்.
0: பக்கத்திலே அப்படியே 90ஆம் ஆண்டு பாடல்கள்லாம் இருந்து கேட்டுக்கிட்டே.
1: ஆமா.
0: சரி, அப்புறம் உடற்பயிற்சி இதெல்லாம் ஈடுபடுவீங்களா? வாரத்துக்கு எத்தனை தடவை உடற்பயிற்சி செய்வீங்க?
1: அது கொஞ்சம் குறைவு தான்.
0: என்ன சொல்றீங்க நீங்க?
1: பிரிஸ்க் வாக்குக்கு தான் ஆரம்பிச்சிருக்கேன். வீட்டுல செட்மில் இருந்தும் அது பாய்க்கிறது குறைவு, ஆனா முயற்சி பண்றேன் எனக்கு உடற்பயிற்சி செய்யறதுக்கு.
0: வீட்டுல ட்ரெக் மில்லா வச்சிருக்கீங்க? வீட்டுல அப்படியே வச்சு என்ன செஞ்சிருக்கீங்க, அழகு பாக்குறீங்களா என்ன?
1: கணவர்கிட்ட சொல்லுவேன், நீங்க அதை பயன்படுத்துங்கன்னு. நான் குறவு, ஆனா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: சரி சரி சரி சரி, அடுத்து நீங்க கேட்ட பாடல் ஒன்று வருது, அதனை தொடர்ந்து இன்று அன்னியர் தினம், அதனால இன்றைய சிறப்பான நிகழ்ச்சியில தான் நீங்க எங்களோட பேசிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து அன்னியர் தினத்தை பற்றி பேசுவோம்.

0: தீரா இசையில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். வெற்றி பெற்ற நேயர் ராஜேஸ்வரி அவரோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். ராஜேஸ்வரி, சொல்லியிருந்தோம் இன்று வந்து அந்நியர் தினம்.
1: என்னோட அம்மா இப்ப இல்ல என்னோட, ஆனா வந்து நான் அம்மா வீட்டுலதான் இப்ப இருக்கேன். இஜோல நம் வீடு என் வீடு கிளாங்கல, அம்மா வீடு இஜோல. சோ நாங்க வந்துட்டேன். இங்க வந்து பாட்டி இருக்காங்க, சித்தி இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து நான் கேக் எல்லாம் வெட்டியாச்சு,
0: சாப்பிட்டுட்டு
1: அவங்க எப்படி சொல்லுவாங்க, அவங்க உயிர் பிரிய நேரம் நம்ம கூட இருந்தோம், அது மறக்க முடியாத ஒரு இது. அது அந்த வலி இன்னும் எனக்கு இருந்துகிட்டேதா இருக்கு.
0: அம்மா அம்மா கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க?
1: பிடிச்சது கண்டிப்பானவங்க அம்மா. அம்மா அப்படி எங்களை கண்டிப்பா வளர்த்ததுனாலதான் நானே என் தம்பி தங்கச்சி எல்லாமே இப்ப வந்து ஒரு நல்லா இருக்கும்.
0: சரி, அம்மாவின் பெயர்?
1: அம்மா பெயர் மாரியாய் கற்பகம்.
0: அவங்களுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே உங்களுக்கு இருக்கும் ராஜேஸ்வரி.
1: ரொம்ப நம்புற விஷயம் அது.
0: அவங்க கூடயே இருக்காங்க. ஏன்னா அம்மா அப்பா அப்படின்னு வரப்ப நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே அவங்க நமக்கு ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே நம்ம கூட அவங்க இல்லாவிட்டாலும் கூட நம்ம பிள்ளைகளின் வெற்றியை பார்ப்பதற்குன்னு அவங்க எப்போதுமே இருப்பாங்களே.
1: உண்மையா?
0: சரி, அடுத்து நீங்க அம்மாவை பற்றி பேசுனீங்க, அம்மா பாடல் ஒன்று கேட்போமா?
1: கண்டிப்பா.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909712919.
1: வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7:30 மணிக்கு.

0: வைத்திடும்.
1: உலகில் உள்ள உன்னதமான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டதால் பாபாஸ் கொண்ட எந்த உணவு உங்கள் வாயிலும் செய்யும்.
2: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்.

0: ஷீரா இசையில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ராஜேஸ்வரி அவருக்கு பிடித்த பாடல்களையும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பேசலாம் ராஜேஷ். சரி, அதாவது நீங்க என்று பாடல்கள்லாம் கொடுத்துருந்தீங்க, உங்களுக்கு பிடித்த பாடல்கள், ஏன் இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: பாடல் வரிகள், ஒரு சில பாடல் வரிகளை கேட்கும் போது அது நமக்குன்னே எழுதின மாதிரியே இருக்கும். நம்ம வாழ்க்கையில அந்த நிகழ்ச்சி நடந்த மாதிரி இருக்கும். அதனால எனக்கு இந்த பாடல்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, நீங்களும் எங்களுக்கு வந்து பாடல்கள்லாம் கொடுத்தீங்களா, அந்த பாடல்கள் இப்ப நாங்க வந்து இரண்டு இரண்டா நான் சொல்லுவேன், அந்த இரண்டுல அதிகமா ரொம்ப எது பிடிக்குமோ அதுக்கு நீங்க வாக்களிக்க போறீங்க. அம்மா அம்மா இந்த நார்வீரே, அந்த பாட்டும் அம்மா என்று அழைக்காத
1: அம்மா இந்த நார்வீரே.
0: ஆ சரி, அம்மா அம்மா இந்த நார்வீரவும் இரு கண்கள் சொல்லும் காதல் செய்தி.
1: அம்மா இந்த நார்வீரே.
0: அந்த பாடல் பூ பூக்கும் ஓசை.
1: அம்மா இந்த நார்வீரே.
0: பூ பூக்கும் ஓசை. அன்பே அன்பே நீ என் பிள்ளை.
1: அன்பே
0: அன்பே நீ எந்த பிள்ளை. அன்பே அன்பே நீ எந்த பிள்ளை. என் காதலே என்
1: காதலே. அன்பே அன்பே நீ எந்த பிள்ளை.
0: சரி, அன்பே அன்பே நீ என் பிள்ளை, அந்த பாட்டும் சொல்லாயோ சொலைக்கிளி.
1: அன்பே அன்பே நீ எந்த பிள்ளை.
0: சரி, அந்த பாட்டும் மார்கழி பூவி. அந்த பாட்டு உனக்கென உனக்கென பிறந்தேனே. சரி, கடைசி ஒன்னு கொடுத்திருக்கீங்க, மயிலிறகே மயிலிறகே.
1: என்னோட
0: மறுபடியும் அதேதான். ஏன் அந்த பாட்டு
1: ரொம்ப
0: பிடிக்கும்? உயிரோடு உயிராக பாடுவீங்களா நீங்க? இப்ப நான் வந்து சில படங்கள், விஜய் பிடிக்குமா உங்களுக்கு? சரி, விஜய் விஜய் படங்களை பற்றி இரண்டு படங்களா நான் சொல்லுவேன், எந்த படம் அதிகம் பிடிக்கும் நீங்க சொல்ல போறீங்க? துள்ளாத மனமும் துள்ளும், பிரியமானவளி.
1: பிரியமானவளி.
0: பிரியமானவளி நினைத்தேன் வந்தாய். பிரியமானவளே. மின்சார கண்ணா.
1: மின்சார கண்ணா.
0: மின்சார கண்ணா வசீகரா.
1: மின்சார கண்ணா.
0: மின்சார கண்ணா சச்சின்.
1: மின்சார கண்ணா.
0: மின்சார கண்ணா உதயா.
1: மின்சார கண்ணா.
0: மின்சார கண்ணா கில்லி.
1: மின்சார கண்ணா.
0: மின்சார கண்ணா ஷாஜஹான்.
1: மின்சார கண்ணா தான்.
0: மின்சார கண்ணா தான். மின்சார கண்ணா குஷி.
1: குஷி.
0: குஷி கடைசியா இப்ப நண்பன். குஷி படம் கண்டிப்பா மறக்கவே முடியாது, அதோடைய நகைச்சுவையாக இருந்தாலும் சரி பாடல்கள். சரி, இப்ப நீங்க கேட்ட பாடல் அடுத்து ஒன்று வருது, தொடர்ந்து கேட்கலாம்.

0: ராஜேஸ்வரி, இப்பதான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது. 6 மணிக்கு பிறகு ஏறக்குறைய இப்ப பாருங்க 7 நெருங்கி கொண்டிருக்கின்றோம். 7 மணியை எப்படி இருக்கின்றே எங்களோட பேசினதில்?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசு நிறைவா இருக்கு.
0: அந்நேர் தினத்துக்கு அன்று உங்களுக்கு கிடைத்த ஒரு பரிசு அப்படின்னு சொல்லலாமா?
1: ஆமா, கண்டிப்பா.
0: சரி, சொல்லுங்க. இந்த வேலையில நிறைய பேர் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, உங்களுடைய தோழிகள், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், அப்புறம் உங்க கூட வேலை செய்யற ஆசிரியர்கள், இப்படி அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல போறீங்க, யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல போறீங்க இந்த வேலையில?
1: நன்றி சொல்லணும்னா அது நிறைய பெரிய பட்டியல இருக்கு. அங்க முக்கியமா முதல்ல குடும்பத்தில இருந்து ஆரம்பிச்சுமா, என் குடும்ப உறுப்பினர்கள், முக்கியமா எங்க அப்பா அம்மா இருந்ததுக்கு அப்புறம் எங்களை அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா இருக்காரு. அவர் பேர் வந்து குமார். ஓகே, அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவரை நான் பெருமைப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து என்னோட சித்தி. ஓகே, அவங்க வந்து அம்மாவோட தங்கை, அவங்க தானா அக்கா, அவங்க தானம் தானா அக்கான் தான் கூப்பிடுவோம் நாங்க. அவங்க அவங்களும் அப்படிதான், அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா எனக்கு அம்மா ஒருத்தவங்க தேவைப்படுற வயசுல அம்மா என்ன என்ன விட்டு போயிட்டாங்க. அம்மாவுக்கு அம்மாவா அக்காவா ஃப்ரெண்டா அப்படி எல்லாம் அவங்க இருக்காங்க என் கூட. அடுத்து பாட்டி, என் தம்பி தங்கை எல்லாருக்கும்,
0: எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிந்த ராஜேஸ்வரி தெரிந்த எல்லோருக்குமே அப்படின்னு சொல்லிருக்கும்.
1: அப்புறம் அனைத்து அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
0: நிச்சயமா உங்களுக்கும் வாழ்த்துகள்.
1: தொடர்ந்து சொல்லணும்னா அடுத்து நேரம் எனக்கு தூக்கி கொடுக்கிறாரு, அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து இந்த வாய்ப்பு கொடுத்த விண்ணல் எஃப்எம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
0: விண்ணல் எஃப்எம் அதிகமா கேக்குற நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி கேப்பீங்க?
1: நீங்க
0: உங்களோட பேசினதில் எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி ராஜேஸ்வரி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். 2026 இந்தியர் தொழில் முனைவோர் மூலதனம் பொருளாதார ஊக்குவிப்பு தொகுப்பு 3வின் கீழ் இதுவரை 7000 பேருக்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது. இது 70 மில்லியன் ரிங்கிட்டை உட்படுத்தியது என தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிங் தெரிவித்தார். அண்மையில் நிகழ்ந்த உயிரிழப்புகளை உட்படுத்திய இரு சாலை விபத்துகளில் பாரபட்சமான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுவதை அரச மலேசிய காவற்படை மறுத்துள்ளது. வழக்கின் நிலவரம், சட்ட விதிகள், ஆதாரத்துக்கு உட்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதால் அக்கூற்றில் உண்மையில்லை என அரச மலேசிய காவற்படை துணைத் தலைவர் தான்ஸ்ரே அயூப்கான் மைடின் பிச்சை தெரிவித்தார். இவளை மக்களின் தீவிர ஈடுபாட்டின் வாயிலாக சமூகம் சார்ந்த குற்ற தடுப்பு அணுகுமுறைகளை அரச மலேசிய காவற்படை தொடர்ந்து வலுப்படுத்தி வருகிறது. இல்லத்தரசிகள், மகளிர் ஆகியோருடன் இணைந்து தன்னார்வ விவேக கைபேசி கண்காணிப்பு VSP செயலி பயன்பாடு உள்ளிட்ட மகளிர் அமைதிப்படை அமானிதா வாயிலாக இவை செயல்படுத்தப்படுவதை தான்ஸ்ரீ அயூப்கான் சுட்டிக்காட்டினார். இந்தோனேசியா டுகுனோ எரிமலை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட 3 நாள் தேடி மீட்கும் பணிகளில் சிங்கப்பூரைச் சேர்ந்த 2 மலையேறிகளின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. நில அதிர்வை தொடர்ந்து தொடர்புடைய பகுதிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்த இடத்தில் உள்ளூர் மலையேறிகள் அவர்களின் உடல்களை அடையாளம் கண்டனர். கடந்த வெள்ளிக்கிழமை டுகுனோ எரிமலை 10 கிலோமீட்டர் உயரத்துக்கு கரும் புகையை கக்கியதன் விளைவாக 3 உயிரிழந்தனர். ஈரான் மீதான அமெரிக்காவின்

தடைகளுக்கு இணங்கும் நாடுகள் ஹொர்முஸ் நீரிணையை கடப்பதில் சிக்கலை சந்திக்கும் என அந்த இஸ்லாமிய குடியரசின் ராணுவம் எச்சரித்துள்ளது. தற்போது புதிய சட்டமும் பாதுகாப்பு அமைப்பும் உருவாக்கப்பட்டுள்ள வேளை அந்த போக்குவரத்து தடத்தை பயன்படுத்தும் சரக்கு கப்பல்கள் ஈரானுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என ராணுவ அதிகாரி முகமது அக்ரஹ்மினியா கூறியுள்ளார். விளையாட்டு கார்பந்து. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நடைபெறும் லாலிகா ஆட்டத்தில் பார்சிலோனாவை எதிர்கொள்ளும் ரியல் மெட்ரிட் அணியுடன் இணைந்து கிளைன் எம்பாப்பே களமிறங்குவது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. பின்தொடை தசைநார் காயத்திலிருந்து மீண்டு வரும் அந்த பிரான்ஸ் விளையாட்டாளர் வெள்ளிக்கிழமை தனது அணியினருடன் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

மின்னலின் தீரா இசை தொடர்ந்து எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இந்த வேளையில் எங்களுடைய நன்றி நன்றி நன்றி. 7:30 வரை அடுத்தடுத்து பாடல்களை கேட்டு ரசிக்கப் போகின்றோம். 7:30 எப்போது போல வானொலி நாடகம் இடம்பெறும்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:20. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:20.
2: வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7:30.
3: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100-9072-9119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
4: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
5: ஞாயிற்றுக்கிழமை 7:30 எழுத்து சோதிராஜன் பரஞ்சோதி.
6: இல்ல கண்ணு, இந்தா இன்னும் ஒன்னே.
7: பாட்டி பாட்டி பாட்டி போதும் பாட்டி போதும் பாட்டி.
6: இல்லப்பா, கடைசி கடைசி.
7: மனசுல உள்ளத நீ வாய் திறந்து சொல்லிட்ட, நான் சொல்லல, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியம், நீ இல்லனா அடுத்த நிமிஷம் நானும் இருக்க மாட்டேன்.
6: மாமா,
8: முற்றுப்புள்ளியை வைத்திருக்கு.
9: தாயுள்ள
10: உறவும் தாயே.
11: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். MyNabs eTuitionல் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு MyNabs eTuition. தொடர்புக்கு 0100-9072-9119.
12: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் FM.

நரிஷயர் மதுஸ்ரீ குரலில் பாடலை நாம் கேட்டிருந்தோம். திரா இசையில் 7:30 வானொலி நாடகம் இடம்பெறும். இன்று வந்து தாயுள்ளம் என்ற தலைப்பில் அந்நேர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நாடகமாக அமையப் போகின்றது. அதனால 7:30 வானொலி நாடகத்தை கேட்க மறந்துடாதீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த பாட்டு வந்து ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி குரலில் பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01079719199.
1: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் FM.
2: Oh my god.

0: நல்ல ஃபேமின் அன்னையர் தின வாழ்த்து.
1: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

0: can she just love me?
1: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலபம். வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்
2: வானொலி நாடகம். எழுத்து சோதிராஜன், பரஞ்சோதி, தாயுள்ள.
3: கண்ணே கண்ணே கண்ணே, எழுந்திருப்பா, குளிக்காம கொள்ளாம அப்படியே வந்து படுத்து கிடக்க.
4: சாரி பாட்டி, உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், ரொம்ப டயர்டா இருக்கு. அதான் வந்த வேகத்துக்கு குளிக்காம சாப்பிடாம கூட தூங்கிட்டேன்.
3: சரிப்பா. போட்டு வரட்டும்.
5: ஒவ்வொரு நாளும் மருந்து கொடுக்கறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே.
6: இல்ல இப்படி
5: இப்ப நீங்க ரெஸ்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன், தனா அக்கா வந்துருவாங்க. அவங்க வந்ததும் உங்களுக்கு சாப்பாடு தருவாங்க, சரியா?
6: பாய்.
3: வீட்டுல சாப்பிடறதும் குறைவு. வாரத்துல இப்படி ஏதாவது ஒரு நாள் தான் உனக்கு மூணு வேளை சாப்பாடும் வகவகையா செஞ்சு தர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதையே நீ இப்படி கொறிச்சு கொறிச்சு சாப்பிட்டா எப்படி கண்ணு?
4: ஏது அஞ்சு அப்பம் உங்களுக்கு கொறிக்கிறதா?
3: அடிச்சு
4: முழுசா ஃபேக்டரி ஏரியாவா மாத்தி வச்சிருக்காங்க. கேட்டு பார்த்த வரைக்கும் யாருக்கும் அவங்கள பத்தி எதுவுமே தெரியல பாட்டி.
3: 22 வருஷம் ஆச்சு. இப்ப நினைக்கும் போது கூட எல்லாமே நேத்து நடந்த மாதிரிதான் இருக்கு. எவ்வளவோ அழகான குடும்பம், கண்ணு சுமட்டுற நேரத்துக்குள்ள ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு.
4: அம்மாவுக்கும் அக்காவுக்கும் என் நினைப்பு இருந்திருந்தா என்னை தேடி கண்டிப்பா வந்திருப்பாங்களா பாட்டி?
3: 5-6 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கிற முன்னாலேயே அவங்கள கண்டுபிடிக்க முடியாதப்ப உன் அம்மாவையும் பாத்துக்கிட்டு அவளையும் பாத்துக்கிட்டு உன் அக்கா எங்கன்னு நம்மளை தேடுவாய்யா?
4: என் பாட்டி, அக்காவுக்கு இப்ப 32-33 வயசு இருக்கும்ல?
3: இருக்கும்பா. உனக்கே அப்ப 7 வயசாச்சே. உன்னை விட 5-6 வயசு மூப்பு அவ. கல்யாணம் எதுவும் பண்ணிக்கிட்டலான்னு தெரியல. நான் எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு உன் அக்காவுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நீ கட்டாயம் செஞ்சிடணும் கண்ணு. அது உன்னோட கடமை.
4: கண்டிப்பா பாட்டி. என் கையில் அக்கா, அவங்களோட கலங்கொள்ளாத அந்த சிரிப்பு இன்னும் என் கண்ணு முன்னாடி அப்படியே இருக்கு பாட்டி. என்னை உங்க கையில ஒப்படைச்சிட்டு அவங்க அம்மா கூட போகும்போது என்னை இறுக்கமா கட்டி அணைச்சுக்கிட்டு என்னோட இந்த சுண்டு விரல அவங்க விரலோட சேர்த்து பிடிச்சுக்கிட்டு என்ன பெரிய மனசு இல்லாம அழுதுகிட்டே அம்மா கூட போனது இன்னும் என்னால மறக்க முடியல பாட்டி.
3: உன் அம்மாவுக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் தான் அவங்கள ஏதோ ஒரு பெரிய காப்பகத்துல சேர்க்க சுட்டி இருந்தாரு. எதுக்கும் நீ தஞ்சை மாளிகம் பெரிய ஆஸ்பத்திரியில போய் விசாரிச்சு பாக்குறியா? அந்த டாக்டர் பேர் கூட என்னமோ சொன்னாலேவோ அம்மா. அடைச்ச, இந்த நேரத்துல பார்த்து ஞாபகத்துக்கு கூட வரமாட்டேங்குதுப்பா.
4: பாட்டி, நீங்க சொல்லிதான் நாங்கெல்லாம் போய் விசாரிச்சு பாத்துட்டேன். 1990 நடந்த சம்பவம், பத்துல இருந்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ள உள்ள ஃபைல்ஸ் தான் அங்க இன்னும் பாதுகாக்கப்பட்டுகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரிட்டென்ஷன் பீரியட் முடிஞ்சதும் அழிச்சிருவாங்களாம். இதை தான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேனே பாட்டி, மறந்துட்டீங்களா?
3: ஆமாப்பா, நீ சொன்னல வயசாகுதுல்ல, மறந்துட்டேன். ஏன் கண்ணு, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லவா?
4: என்ன பாட்டி? அம்மாவோட போட்டோவை தேடி கண்டுபிடிச்சு பத்திரிக்கையில போட சொல்ல போறீங்களா?
3: அவ்வளவு கஷ்டம்லாம் பட வேண்டாம்ப்பா. பேசாம மின்னல் எஃப்எம் உறவுகள் தொடர்கதை நிகழ்ச்சிக்கு போகலாமா? ரேடியோ கேக்குற பல்லாயிரக்கணக்கான மக்கள்ல ஒருத்தருக்கு கூடவா உன்னோட அம்மா அக்காவை பத்தி தெரிஞ்சிருக்காது? பிரிஞ்சு போன உறவுகளை சேர்த்து வைக்கிற அந்த நிகழ்ச்சி நிச்சயமா உன்னையும் உன் குடும்பத்தோட சேர்த்து வைக்கிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா.

0: தீராயிசையில் இது உறவுகள் தொடர்கதை. மணி 6:04. நம்ம சந்திக்கிற நபர்களும் எல்லாரும் கடைசி வரைக்கும் வருவாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைத்த அந்த ஒரு பாடம் இருக்கு இல்லையா, அதுவும் அந்த நிறைவையும் எடுத்துதான் வாழ்க்கையே ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட தருணங்களை தான் இந்த உறவுகள் தொடர்கதை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு உறவுகள் தொடர்கதையில வித்தியாசமான ஒரு கதை. இருவர் நம்ம அறிவிப்பறைக்கு வந்திருக்காங்க. 20 வருஷமா இங்க ஒருத்தர் அவருடைய உயிரை தேடிக்கொண்டிருக்கின்றார். என்ன தேடல், என்ன விவரம் அப்படின்றத இந்த பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்குவோம்.
1: காற்று உன் பேர் சொல்ல கேட்டேனே இன்று.
0: உறவுகள் தொடர்கதை இன்றைக்கு இருவரை அறிவிப்பு அறையில் அமரச் செய்திருக்கின்றது. அதுல ஒருத்தர் அகிலன், அப்புறம் அவருடைய பாட்டி. அகிலன் வணக்கம்.
2: வணக்கம் தேவிகன்.
0: வணக்கம்மா.
3: வணக்கம் தம்பி.
0: நீங்க யார தேடி வந்திருக்கீங்க?
2: என் அம்மாவையும் அக்காவையும்.
0: அவங்க பேரு?
2: அம்மா குணவதி, அக்கா பேரு கயல்விழி.
0: சரி, அப்படின்னா அம்மாவும் அக்காவும் எத்தனை வயசுல உங்களை விட்டுட்டு போனாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? அகிலன்,
2: அம்மா என்ன பாட்டி கிட்ட கொடுக்கும் போது எனக்கு 8 வயசு தேவிகன்.
0: எதுக்காக இவங்க கிட்ட கொடுத்தாங்க?
3: தம்பி, உங்களுடைய கேள்விக்கான பதில தெரியணும்னா முதல்ல அகிலனுடைய அப்பா அம்மா யாரு, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் தம்பி எங்க கதைய கேக்குறவங்களுக்கு அவங்கள அடையாளம் தெரிஞ்சுக்க முடியும்.
0: நிச்சயமாமா. சரி, மேல சொல்லுங்க.
3: பாண்டியன் குணவதி, இதுதான் அகிலனுடைய அப்பா அம்மா பேரு. தஞ்சோ மாளிங் பக்கத்துல பிம்பு எஸ்டேட், அதுதான்ப்பா நான் பிறந்து வளர்ந்த எஸ்டேட். இவன் அம்மா குணவதியும் என் பக்கத்து வீட்டு பையன் பாண்டியனை கட்டிக்கிட்டு அங்கதான் வந்தா. ரொம்ப தங்கமான பொண்ணு, யாரையும் அதட்டி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. பாண்டியன் தான் அவளோட உலகமே. என்னதான் வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருந்தாலும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வச்சிருந்த அன்பு இருக்க வார்த்தையால வர்ணிக்க இயலாதுப்பா.
4: ஏண்டி, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? இப்ப எதுக்கு இங்க போய் பச்சை குத்துணுங்கிற? காய்ச்சல் வருமேடி.
5: என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க குத்தி விடுங்கம்மா.
4: உன் புருஷன் பேரு தானே?
5: அவரு பேரு இல்லாம வேற யாரு பேரு குத்திக்க போறேன் கிழவி? ஆனாலும் உங்களுக்கு குழப்பு ஜாஸ்தி தான்.
4: ஏண்டி, முத்து முத்தா ரெண்டு பிள்ளைங்களை பித்து வச்சிருக்கிய, உங்க பேரை குத்த ஆசைப்பட்டு நான் ஏதோ மாத்தி குத்தி புட்டேன்னா? அதுதான் ஒரு தடவை கேட்டுக்கிட்டேன்.
5: இந்த உலகத்துல என் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே என் மாமா பாண்டியன் தான். அவருக்கு அப்புறம் தான் என் பசங்க.
4: சரி சரி, தெரியாம கேட்டுட்டாண்டி. இப்படி வெளிச்சம் படுற மாதிரி வந்து உக்காரு. தன்னானே தன்னானே தன்னானே தன்னானே கொட்டுமா கும்மி கொட்டுங்கம்மா.
2: என்னமா என்ன செய்து உனக்கு? ஐயோ, என்ன உடம்பு வேற நெருப்பா கொதிக்குது. ஐயோ, காலையில நல்லா தானே இருந்தா, திடீர்னு ஏமா உனக்கு காய்ச்ச?
4: பாண்டியா, பாண்டியா,
2: உள்ளதான் இருக்கேன், வாங்கம்மா.
4: இந்தாப்பா.
2: என்னம்மா இது?
4: சாதம் வடிச்சு ரசம், கொஞ்சமா அவரைக்காய் நெத்திலி போட்டு பிரட்டி கொண்டு வந்திருக்கேன். நீயும் சாப்பிடு, உன் பொண்டாட்டிக்கும் சாப்பிட கொடு. இன்னைக்கு பசங்க ஏன் வீட்டுல இருக்கட்டும், நாளைக்கு காலையில பள்ளிக்கூடத்துக்கு போற நேரத்துல கொண்டாந்து விட்டுறேன்.
2: என்னம்மா என்ன, எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன் பசங்க உங்ககிட்ட இருக்காங்க? இவன் நல்லா தானே இருந்தா, திடீர்னு என்ன?
4: பின்ன பச்சை குத்துனா காய்ச்சல் வரத்தானே செய்யும்.
2: என்ன பச்சை குத்திருக்காளா? இவளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா?
4: ஆமாப்பா, ஓ மேல பைத்தியமா கிடக்கா. சாகும் போது நாம எதையும் நம்ம கூட கொண்டு போக முடியாத பட்சத்துல உன்னோட பேரை அவ நெஞ்சல குத்திக்கிற மூலமா கடைசியா அவ கட்ட வேகிற வரைக்கும் உன்ன அவளுக்குள்ள சுமந்துகிட்டு போவாளாம்.
2: அவதான் கிறுக்குத்தனமா ஏதோ ஒன்னு கேட்டானா, எல்லாம் தெரிஞ்ச நீங்களும் அவ பேச்ச கேட்டுக்கிட்டு குத்தி விட்டு இருக்கீங்களே, அந்த வழிய எப்படி அவ தாங்கிக்குவா? அதான் இப்படி காய்ச்சி வந்திருக்கு.
4: இங்க பாருப்பா, உன் பொண்டாட்டி பார்க்கத்தான் பயந்த சுபாவம், ஆனா உன் நினைப்புக்கு முன்ன அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். கட்டாயம் காய்ச்சல் வரும்னு தெரிஞ்சுதான் பசங்களை நான் என் வீட்டுக்கு கூட்டி போயிட்டேன். நீ அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு காய்ச்சல் குறையறதுக்கு ஏதாவது மருந்த கொடு, இல்லைனாலும் நாளைக்குள்ள சரியாயிடும்.
2: ரொம்ப நன்றிமா.
4: நன்றிய கடவுளுக்கு சொல்லுப்பா, பேருக்கு ஏத்த மாதிரியே உனக்கு ஒரு குணவதிய பொண்டாட்டியா கொடுத்ததுக்கு.
0: ஏன் பாட்டி பச்சை குத்துனா காய்ச்சல் வருமா? ஆனா இப்போ நினைச்ச நேரத்துக்கு பச்சை குத்திக்கிறாங்க, அப்படி ஒன்னும் அதெல்லாம் நமக்கு தெரியலையே.
4: தம்பி, இந்த காலத்துல பச்சை குத்துறதுக்கும் அந்த காலத்துல பச்சை குத்துறதும் ஒண்ணு இல்ல தம்பி. இப்ப ஏதோ மிஷின் வச்சு சர்ன்னு குத்தி போடுறீங்க. எங்க காலத்துல எல்லாம் எலுமிச்ச முள்ளு ஊசி இலையோட சாறு அப்புறம் நிலக்கரி தூளை வச்சு மைய தயாரிச்சு வலி தெரியாம இருக்க பாடிக்கிட்டே பச்சை குத்துவோம். முள்ளுல லேசா கீறி விட்டாலே என்னமா வலிக்கும்னு தெரியும்ல. அப்ப அவ புருஷன் பேர முழுசா பச்சை குத்துனவளுக்கு எப்படி இருக்கும்? அந்த வழியிலேயே காய்ச்ச வந்துடும்.
6: தேவிகன், எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, அம்மா பச்சை குத்தி மறுநாளை வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுகிட்டு இருந்தப்ப அப்பா அம்மாவும் ரொம்ப குவிச்சுக்கிட்டாரு. ஆனா அம்மாவோ,
2: குணா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உடம்பு சரியில்லை தானே, பேசாம ஓய்வு எடுக்கறத விட்டுட்டு இது என்ன வேலை?
5: ஏங்க, உடம்பு சரியில்லைன்னா அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? எவ்வளவு வீட்டு வேலை கிடக்குது,
2: இத நான் வந்து பாத்துக்க மாட்டேன்னா என்ன?
5: ரொம்ப நல்லா இருக்கே, ஆம்பளைங்க செய்யற வேலையா இதெல்லாம்? வீட்டு பொம்பளைங்க அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்?
2: ஏன், நீ தான் என் கூட சேர்ந்து மரம் வெட்டி பாலை சுமக்கிற, அங்க அசந்து போறது பத்தாதுன்னு தேவையில்லாத வேலைய பார்த்து உடம்ப வேற ரணமாக்கிட்டு வந்திருக்க.
5: இங்க பாருங்க மாமா, என்ன எது வேணாலும் சொல்லுங்க, ஆனா நான் ஆசையா குத்தி இருக்கிற உங்க பேரை அது மட்டும் தப்புன்னு சொல்லாதீங்க. ஆமா,
2: நான் தான் கூடவே இருக்கேன்ல பட்டு, அப்புறம் எதுக்கு உன்னை வருத்திக்கிட்டு இப்படி கஷ்டப்படுற?
5: நான் ஒண்ணும் என்ன வருத்திக்கலையே, இஷ்டப்பட்டு தான் குத்திக்கிட்டேன்.
2: உங்க பாடுபட்டு நீ இஷ்டப்பட்டாலும் நீ இப்படி கஷ்டப்படுறத பார்க்க என்னால முடியல பட்டு. தயவு செஞ்சு இந்த மாதிரி இனிமே செய்யாது. உன்னை இப்படி வருத்திக்கிட்டு தான் என் மேல உள்ள பாசத்தை நீ காட்டணுங்கிறது அவசியம் இல்லை.
5: உங்க மேல எனக்கு இருக்கிற காதல் நாளுக்கு நாளு கூடிக்கிட்டே போகுமே தவிர என்னைக்குமே குறையாது.
2: அப்ப உன் மேல உள்ள காதலை கட்ட என் உடம்பு பூரா நான் பச்சை குத்திக்கிட்ட?
5: ஐயோ, அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க மாமா, நீங்க வேதனைப்படுறதை என்னால பார்க்க முடியாது. மாமா, கல்யாணம் பண்ணி நமக்கு 2 வருஷமா குழந்தை இல்லாதப்ப உங்க உறவுக்காரவங்க எல்லாம் நான் பட்ட மரம் இனி பூக்க மாட்டேன், என்ன விவாகரத்து பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னப்ப நீங்க அவங்க எல்லாரையும் பார்த்து என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
2: அதை எப்படி மறப்பேன் பட்டு, அப்ப சொன்ன வார்த்தைக்கு இப்ப வரைக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்ல. இப்ப வரைக்கும் நமக்கு பிள்ளையே பிறக்காம இருந்திருந்தாலும் நான் சொன்ன மாதிரி உனக்கு நான் எனக்கு நீ, உன்னை தவிர என் வாழ்க்கையில வேற யாருக்கும் இடம் இல்ல பட்டு.
5: அந்த நொடியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆலமர விழுது கணக்க ஆளாக்கி விட்டது யாரு மாமா? நீங்க தானே. தரையில கால் பட விடாம என்ன ராணி மாதிரி இப்ப வரைக்கும் தாங்குறீங்களே மாமா. உங்களுக்காக என் உசர கூட கொடுக்க நான் தயாரா இருக்கும் போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மாமா.
2: மனசுல உள்ளத நீ வாய் திறந்து சொல்லிட்டு, நான் சொல்லல, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியம், நீ இல்லனா அடுத்த நிமிஷம் தானே இருக்க மாட்டேன்.
4: இப்படி சந்தோஷமா இருந்த அந்த பிள்ளைங்க தடையில இடி விழுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கணும் யாரும் எதிர்பார்க்கல. யாரு கண்ணு பட்டுச்சு? நான் பார்த்து பார்த்து பூரிச்சு போன அந்த குடும்பம் என் கண்ணு முன்னுக்கே சின்ன பண்ணமாயிருச்சு.
0: என்ன பாட்டி சொல்றீங்க
5: மாமா? மாமா
2: சொல்லுமா.
5: நம்ம கையிலுக்கு 10 வயசாச்சு.
2: அதுக்கு என்னமா?
5: இல்ல, அவ சடங்காரப்ப பிள்ளைய வெறுங்கழுத்தோடவா உட்கார வைக்கிறது?
2: பட்டு நாமளும் குருவி சேர்க்கற மாதிரி 5-10 சேர்த்துதான் வைக்கிறோம். ஆனா எங்க மாசம் முடியறதுக்குள்ள செலவு தான் தலைக்கு மேல வந்து நிக்குது.
5: உங்ககிட்ட ஒரு விஷயத்துக்கு சம்மதம் கேட்க வந்திருக்கேன்.
2: என்ன சொல்லுமா?
5: அது ஒண்ணு இல்ல மாமா, அடுத்த மாசத்துல இருந்து இந்த பக்கத்து வெட்டு பாரிஜாதம் இருக்குல்ல, அது நூறு வெள்ளிக்கு சீட்டு பிடிக்குதா, அதுல சேர்ந்துகிட்டா அந்த காசு எடுத்து பிள்ளைக்கு ஒரு 2 பவுண்ட்ல பெண்டன் சங்கிலியும் 1 பவுண்ட்ல தோடு ஜிமிக்கியும் செஞ்சு வச்சிடலான்னு பாக்குறேன். நீங்க என்ன சொல்றீங்க மாமா?
2: நல்ல யோசனையாதாமா இருக்கு. மாசம் 100 வெள்ளிக்கு நாம எங்க போறது?
5: அது வந்து பக்கத்து தோட்டத்துல லாலாம் புல் அறுக்கிறதுக்கு ஆளு வேணும்னு கேட்டிருக்காங்க. 5 வெள்ளி சம்பளம் தராங்களாம். நான் வேணா மரம் வெட்டுற வேலை முடிஞ்சதும் நேரம் அங்க வேலைக்கு போயிட்டு வரட்டா?
2: அப்ப புள்ளங்க
5: அதான் அலமேல அம்மா இருக்காங்கல்ல, நாம வர வரைக்கும் அவங்க அங்க இருக்கட்டும். நான் காலையிலேயே வெள்ளனை எந்திரிச்சு மதியத்துக்கு சேர்த்து சமைச்சு வச்சிடறேன். பள்ளி கூட முடிஞ்சதும் பசங்க இங்க வந்து சாப்பிட்டு அப்புறம் அங்க போகட்டும்.
2: அப்ப உனக்கு புருஷனா, நம்ம பசங்களுக்கு அப்பாவா, இந்த வீட்டு தலைவனா நான் என்ன செய்யணும் குணவதி? பாத்திரம் தேய்ச்சி, துணியெல்லாம் துவைச்சி, வீடு வாசல சுத்தம் பண்ணி, 1-2 வேலை செஞ்சு, அசந்து போய் வர உனக்கு காலை அமுத்தி விட்டுட்டு வீட்டோட இருக்கவா? நீ ஓடி ஓடி உடைச்சு கொண்டா எனக்கு பதிலா?
5: இப்ப எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்னைக்காவது உங்களை மீறி போகணும்னு நினைச்சிருக்கேனா? இதோ இப்ப கூட உங்க சம்மதம் கேட்டுதானே நிக்கிறேன்.
2: இங்க பாரு குணா, நீ 4 பக்கம் வேலை பார்த்துதான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற அவசியம் இல்ல. நான் இருக்கேன், இப்ப என்ன உனக்கு மாச மாசம் சீட்டு கட்ட 100 வெள்ளி வேணும், அவ்வளவுதானே? அதை விடு, நான் பாத்துக்கிறேன். உன் வேலை எதுவோ அதை மட்டும் போய் பாரு, போ.
5: என்ன கோபமா இருந்தாலும் என்கிட்ட பேசாம முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் கழுவி? அவர்கிட்ட பேசாம அவரு முகத்தை பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும்ல.
4: அடியே விவரம் புரியாதவளே, ஆம்பளைங்க கோபம் எத்தனை நாளைக்கு? நாள் என்ன நாளு? எத்தனை மணி நேரம்னு கேளு. இப்ப கோச்சுக்கிட்டு போனவன் ராத்திரிக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறானா இல்லையான்னு பாரு.
5: அவரு எங்க ராத்திரி வீட்டுக்கு வர போறாரு? அதான் மணல் லோரி ஓட்ட போறாரு.
4: என்னடி சொல்ற, லோரி ஓட்ட போறானா?
5: முதல்லதான் ராமசாமி கங்காணி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு, அது என் காதுல அரசல் புரசலா விழுந்துச்சு. ஆனா இப்ப வரைக்கும் எங்கிட்ட அதை பத்தி மூச்சு விடல மனுஷன். சோறு வடிக்கும் போது பானை கை நழுவி கீழே விழுந்து சாதம் எல்லாம் கால கொட்டிடுச்சுங்க.
2: அதுக்குத்தான் வேலை செய்யும் போது உன் கவனம் இங்க இருக்கணும், கண்டதையும் நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்படிதான்.
5: மாமா நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இன்னைக்கு பூரா நீங்க என்கிட்ட பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மனச ரணமாக்கிக்கிட்டே போகுது. நீங்க எதுக்கு இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல மாமா.
2: போதும் போதும், இந்த டிராமா எல்லாத்தையும் என்கிட்ட வச்சுக்காத, இத விட நான் நிறைய பாத்திருக்கேன்.
5: மாமா
2: என்ன கையால் ஆகாதவன்னு என்னைக்கு நீயா முடிவு பண்ணி மேற்கொண்டு சம்பாதிக்க நீயே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு ஒப்புக்கு என்கிட்ட கேட்க வந்தியோ, அப்பவே உன்னோட உண்மையான முகத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
5: இல்ல இல்ல, இது என் மாமா பாண்டி இல்ல. என் மாமா இப்படி சுடு சொல்லல, என்ன வதைக்க மாட்டாரு.
2: இப்படி நான் மாறதுக்கு காரணமே நீதான்.
5: நீங்க வேற யாரு மேலயோ இருக்கிற கோபத்தெல்லாம் அனாவசியமா என் மேல காட்டுறீங்கன்னு நினைக்கிறேன்.
2: உன்ன தவிர எனக்கு வேற யாரு மேலயும் எந்த கோபமும் இல்ல. காலையில நேரா வெட்டுக்கு வந்துடுறேன், எனக்காக காத்திருக்காம போய் தூங்கு.
5: மாமா வேண்டாம் மாமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கையிலுக்கு நகையே செஞ்சு போட வேண்டாம். நம்மளால எப்ப முடியுமோ அப்ப பாத்துக்குவோம். இப்ப நீங்க இப்படி கண்ணு முழிச்சு தூக்கம் இல்லாம வேலையை செய்ய சொல்லி யாரும் உங்களை வற்புறுத்தல. இந்த வேலைக்கு வரலன்னு கொஞ்சம் சொல்லிருங்களே மாமா.
2: கவர்குணா, நீ சொல்லி நான் செய்யணுங்கிற அவசியம் இல்ல, நான் போறேன்.
5: மாமா மாமா நான் சொல்றத கேளுங்க மாமா. இத பாருங்க, இது இது போகும்போதே தடங்கள் ஆகுது மாமா. கொஞ்ச நேரம் இருந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு மெதுவா போங்க மாமா.
2: ஐயோ ஐயோ, ஒரு மனுஷன் வேலைக்கு கிளம்பும் போது சும்மா நையு நையுன்னு பேச்சுக்கிட்டோம், ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காம என்ன நிம்மதியா கொஞ்சம் போக விடுறியா?

0: அவனோட விதி அவனோடயே முடிய போகுதுன்னு அவனுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சோ என்னவோ. பொண்டாட்டிய தங்கத்தட்டுல வச்சு தாங்காத குறையா தாங்கினவன் அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க அவ மனச குத்தி கிழிச்சு காயமாக்கினான். கடைசியா அவன்கிட்ட போறேன்னு சொல்லிட்டு போனவன் திரும்பி வரவே இல்லை.
1: லோரி ஓட்டும் போது தூங்கிட்டாரு, லோரி பள்ளத்துல விழுந்து அங்கேயே இறந்துட்டார்.
0: குணவதிய சமாதானப்படுத்தி அவளை ஒரு வழிக்கு கொண்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவன் மேல உள்ள கிற்கால ஏதாவது பண்ணிக்குவாளோன்னு நானும் இவங்க கூடவே போய் தங்கிட்டேன்.
1: அப்பா நினப்புல இருந்து வெளியே வர அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்கனாலதான் அப்பா இறந்து போயிட்டாருன்னு எந்த நேரமும் புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. ராத்திரில திடீர் திடீர்னு எழுந்திருச்சு போய் கதவை திறந்து வச்சுக்கிட்டு அப்பா கிட்ட பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாங்க.
0: அதை விட கொடுமை, அவனுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு அங்கேயே உட்கார்ந்துருப்பா அவனை சாப்பிட சொல்லி.
2: அப்புறம் என்னாச்சு?
1: அப்பாவோட நினைவுகளை மறந்துட்டு சகஜமான வாழ்க்கைக்கு திரும்பணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சாங்க. எங்களை நல்லபடி பாத்துக்க எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க. ஆனா கடைசியில அவங்க மனசுக்குள்ள இருந்த அப்பாவோட நினைவுகள் தான் மேலோங்குச்சு. அவங்க என்னையும் அக்காவையும் அடிக்கடி மறக்க ஆரம்பிச்சாங்க. மறந்தாங்கன்னு சொல்றதை விட வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கையில் அக்காவை அடிச்சு காயப்படுத்த ஆரம்பிச்சாங்க.
2: அகிலன், நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, அப்புறம் எப்படி கையில் அவங்க கூட போனாங்க?
0: இதே பயம் அவகிட்டயும் இருந்ததுனாலதான் பசங்களை தத்து கொடுக்க முடிவு பண்ணா.
2: தத்து கொடுக்கிறதுக்கா?
0: ஆமா தம்பி. ஏமா, டாக்டர்கிட்ட போயிட்டு வந்திய, என்னமா சொன்னாங்க?
3: இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் சொன்னாங்க.
0: ஏமா இப்படி எல்லாம் பேசுற, உனக்கு ஒண்ணும் இல்ல.
3: ஒன்னும் இல்லன்னு சொல்ல எனக்கும் ஆசைதாம்மா, ஆனா சமயங்கள்ல நான் நடந்துக்கிற விதம் எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. என்னால் அவரை எப்பவுமே மறக்க முடியாது. அதனாலதான் நான் மூளை குழம்பி போய் ஏதேதோ செய்யறேன்னு எனக்கே தெரியுது. பாவம் கயல், அவளை எதுக்கு அடிக்கிறேன்னு தெரியாமலே அடிச்சு துன்புறுத்துறேன். என்னாலேயே என் பசங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்குமா.
0: அதனால
3: என் பிள்ளைங்களோட உசுறு என்னாலேயே ஆபத்துல இருக்கும்போது அவங்க என் கூட இருக்கிறது சரியில்லைம்மா.
0: அதுக்கு
3: பசங்களை நல்லவங்களா பார்த்து தத்து கொடுத்துடலாமா?
0: ஏண்டி என்ன விளையாடுறியா நீ? அதுதான் டாக்டர் பார்க்க ஆரம்பிச்சுட்டுல, சீக்கிரமா உனக்கு எல்லாம் சரியாயிடும். உன் கூட நானும் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் அவங்கள.
3: எத்தனை நாளைக்குமா?
0: என் உடம்புல உசுறு இருக்க வரைக்கும் பாத்துக்கிறேன்.
3: ரெண்டு பேரையும் படிக்க வச்சு ஆளாக்குறது ஒன்னும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. ஒண்ணு நல்லவங்களா பார்த்து தத்து கொடுத்துடலாம், இல்ல நல்ல காப்பகமா பார்த்து அவங்கள சேர்த்துடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன்.
1: அம்மாவோட உடல்நிலையும் மனநிலையும் நாளுக்கு நாள் மோசமானதுனால அம்மாவை ட்ரீட் பண்ண டாக்டர் அவங்கள உடனே அவங்க சொல்ற ரூமாக்கு பாஜிக்கான சேர்க்க சொல்லி சொன்னப்ப பாட்டி எவ்வளவு அக்கா கிட்ட கெஞ்சினாங்க. ஆனா அக்கா தான், அவங்களும் பாட்டி கூட வந்தா பாட்டிக்கு இன்னும் அதிக சுமையாகிடும்னு என்ன மட்டும் அவங்க கூட இருக்க சொல்லிட்டு அம்மாவை யாருக்கிட்டையும் தனியா விட மாட்டேன்னு அம்மாவை ட்ரீட் பண்ண டாக்டர் கிட்ட பேசி கெஞ்சி அவங்களும் அம்மா கூடவே போயிட்டாங்க.
2: அம்மாவும் அக்காவும் எந்த காப்பகத்துக்கு எந்த ஹோமுக்கு போனாங்க அந்த மாதிரி ஏதாவது உங்களால யோசிக்க முடியுதா?
1: இல்ல தேவிகன், அந்த வயசுல எனக்கு என்ன பெருசா தெரிஞ்சிட போது சொல்லுங்க.
0: ஆனா அவங்களை இப்போவுக்கு அனுப்பி வச்சதா மட்டும் எனக்கு தெரியும்.
2: அதோட நீங்களும் அவங்கள தேடலையா? அப்புறம்
1: நானும் 5 வருஷமா நான் பிறந்து வளர்ந்த எஸ்டேட், என் அம்மா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட ஹாஸ்பிட்டல், இப்போல இருக்கிற எல்லா ரூமாக்கு பாஜிக்கானையும் போய் தேடி பார்த்துட்டேன். அவங்க ரெண்டு பேரையும் பத்தி எந்த தகவலும் இல்ல. அதான் உங்க உதவியை தேடி இங்க வந்தோம்.
2: 8 வயசுக்குள்ள அகிலனுக்கு இவ்வளோ போராட்டங்கள், இவ்வளோ கஷ்டங்கள், இதெல்லாம் தாண்டி இந்த பாட்டியுடைய வளர்ப்புல இன்னைக்கு அவர் ஒரு தீயணைப்பு வீரரா மாறி இருக்காரு. எவ்வளோ தூரம் போனாலும் எனக்கு எங்க அம்மாவும் அக்காவும் வேணும் அப்படின்றதுதான் இன்றைக்கு உறவுகள் தொடர்கதையில அவருடைய பெரிய கோரிக்கை எதிர்பார்ப்பு. தஞ்சோங் மாலிம் பெம்பு எஸ்டேட்டை சேர்ந்த குணவதி, அவருடைய மகள் கயல்விழி. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்க கேட்டுட்டு இருக்கலாம், இல்ல இப்ப நிகழ்ச்சி கேட்கிற உங்க யாருக்காவது இந்த பெயர்கள்ல நபர்களை தெரியும்னா நீங்க எங்களுக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறோம். 03-22-82-5733 அல்லது 4768. கயல், இது முக்கியமா உங்களுக்கான தகவல். நீங்களோ இல்ல அம்மா குணவதியோ இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தா உங்கள் உயிர் இங்கே காத்திருக்கின்றது.

0: இன்றைக்கு அறிவிப்பறையில அகிலன், அகிலனுடைய பாட்டி, அவர் தேடின அவருடைய அம்மா, அவர் தேடின அவருடைய அக்கா, நான்கு பேரும் இருக்கிறாங்க. அந்த தருணத்தை தான் உங்கள் கண்முன்னே கொண்டு வர போகின்றோம்.
1: அம்மா, அம்மா, அம்மா,
2: அகி, அம்மா, அகில தம்பி, எப்படி இருக்க? பாட்டி, பாட்டி, பாட்டி, எப்படி இருக்கீங்க?
3: அம்மாடி குணவதி, எப்படி தங்க இருக்க? என் கண்ணு கையில எம்புட்டு வளர்ந்துட்ட நீ.
1: அம்மா, அம்மா, எப்படிமா இருக்கீங்க?
2: அகி,
1: அக்கா, எப்படிக்கா இருக்கீங்க?
2: நான் ரொம்ப நல்லா இருக்க அகில, நீ எப்படி இருக்க? அம்மா கொஞ்ச நாள் ஆகி ஆகின்னு கூப்பிட்டு இருந்தப்பவே நான் கூட என் பேரு மறந்துட்டுதான் அம்மா, ஏதோ பேர் சொல்லி கூப்பிடுறாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது அம்மா உன்னதான் கூப்பிட்டு இருந்திருக்காங்கன்னு.
0: இன்றைக்கு அறிவிப்பறை ஆனந்தம் அப்படின்றதை விட ஆனந்த கண்ணீரில் நனைந்து கொண்டிருக்கின்றது. 23 வருஷமா பிரிஞ்சு போயிருந்தாங்க, கிடைப்பாங்களா, பார்ப்பாங்களா அப்படின்ற ஏக்கத்துக்கு இந்த அன்னையர் தினம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கு. இப்போ அகிலன் ரொம்ப ரொம்ப ஆர்வமா தேடிட்டு இருந்தது அவங்களுடைய அம்மா. அதை தாண்டி எங்க அக்கா முகத்தை ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த அக்கா கையல் விழி இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். கையல்?

0: தான் அவங்கள நான் வச்சு பார்த்துட்டு இருக்கேன்.
1: அக்கா, இனி உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம், சரியா? நானும் பாட்டியும் உங்களுக்கு துணையா இருப்போம். நம்ம எல்லாரும் இனி சேர்ந்தே இருக்கலாம், சரியா?
2: ஆமா கயல், இனி நீயும் குணவதியும் எங்க பொறுப்பு? போதுமா, இத்தனை வருஷம் நீ தனி ஆளா நின்னு கஷ்டப்பட்டது.
3: இந்த அன்னையர் தின சிறப்பு உறவுகள் தொடர்கதை ஒரு நிறைவுக்கு வருகின்றது. கஷ்டப்பட்டாலும் நான் என் கையில கொடுக்கப்பட்ட அந்த குழந்தைய நல்லா வளர்க்கணும்னு சொல்லி இன்னைக்கு வளர்த்து இந்த நாட்டுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு தீயணைப்பு வீரரை உருவாக்கியிருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. அதே மாதிரி 10 வயதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன வளர்த்த எங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு தைரியத்தை மனசுல கொண்டு உங்க அம்மாவை இவ்வளோ நல்லா பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா கயல், உங்களுக்குமே பெரியதொரு நன்றி. அதுக்கெல்லாம் மேல என்னதான் இருந்தாலும் எனக்கு அவன் பிள்ளை, என் பிள்ளை வரமாட்டானா, என் பிள்ளைய நான் திரும்பி பார்க்க மாட்டேனா அப்படின்னு நினைவுகளோடையே வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த அம்மா இன்னைக்கு அந்த பையனை பார்த்த உடனே அவங்க மனசுல ஏற்பட்ட பூரிப்பு, இதெல்லாம் பார்க்கும் போது உறவுகள் தொடர்கதை இதை மறக்கவே மறக்காது. ஒரு பாட்டியா, அம்மாவா, அக்காவா, பாதுகாவலரா, இப்படி பல வகையில ஏதோ ஒரு சூழலில் நீங்க சுயநலமற்ற தாயுள்ளத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கிறீங்க. இந்த உறவுகள் தொடர்கதை உங்களை நிச்சயம் மறக்காது. மீண்டும் இன்னொரு உறவுகள் தொடர்கதையில் பேசுவோம். உங்கள் நான் தெய்வீகன் தாமரை.

0: இதுவரை நீங்கள் கேட்டது மின்னலின் வானொலி நாடகம் மலர்விழி சண்முகம். வசந்தா பொன்னுதரை, ஹரியரன் ஷான், விஜி கிருஷ்ணன், தெய்வீகன் தாமரை செல்வன் இவர்கள் நடிப்பில் சோதிராஜன் பரஞ்சோதி எழுதிய தாயுள்ள. தயாரிப்பு காயத்ரி கண்ணம்மா.
1: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.
2: தீரா இசைக்கு விடை கொடுத்து அடுத்து காற்றின் மொழியில் உங்களை சந்திக்கின்றார் பிரவீன்குமார். அவருடைய நிகழ்ச்சியையும் கேட்க மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம். விடை பெறுகிறேன் நான் சசி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். நாட்டு மக்கள் அனைவருக்கும் நியாயமான முறையில் உதவிகள் வழங்கப்படுவதோடு சமமான மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொள்ளும் கடப்பாட்டை மடானி அரசாங்கம் கொண்டுள்ளது என பிரதமர் டதோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்திய சமூகத்தினர் எதிர்நோக்கும் வறுமை சிக்கலை சுட்டிக்காட்டிய பிரதமர், மலேசிய இந்தியர் சமூக உருமாற்ற பிரிவு மித்ராவுக்கு ஒதுக்கப்படும் நிதி நிர்வகிப்பு மீது அரசாங்கம் கவனம் செலுத்துவதாக கூறினார். ஈராறு 24ஆம் ஆண்டு தொடங்கி இவ்வாண்டு மார்ச் 31 வரை நாட்டின் எல்லை நுழைவாயில்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 1084 போதைப்பொருள் வழக்குகளை தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவனம் AEDK பதிவு செய்துள்ளது. குறிப்பாக பெருநாள் உள்ளிட்ட விடுமுறை காலத்திற்கு பின் அண்டை நாடுகளிலிருந்து திரும்பும் 3625 மலேசியர்களிடம் நடத்தப்பட்ட சோதனையில் இது கண்டறியப்பட்டுள்ளதாக AEDK தலைமை இயக்குநர் டத்தோ ருஸ்லின் ஜூசோ குறிப்பிட்டார். குவாலலம்பூர், புத்ராஜயா உள்ளிட்ட நாட்டின் 8 மாநிலங்களில் இரவு 9 மணி வரையில் இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்வதோடு பலத்த காற்றும் வீசும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடா, பேரா, சிலாங்கூர், பஹாங், ஜோஹோர், சரவா, சபா ஆகிய மாநிலங்களுக்கு இந்த அறிவிப்பு வெளியிட்டது.

வெளியிடப்பட்டுள்ளது. கத்தார் நீரிணையில் பயணித்த வர்த்தக கப்பலை நோக்கி திருகூர்த்தி தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு தற்காப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அவ்வட்டாரத்தில் உள்ள அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரானின் இஸ்லாமிய புரட்சிப்படை விடுத்த எச்சரிக்கைக்கு பின் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அக்கப்பலில் தீ ஏற்பட்ட நிலையில் உயிர் சேதங்கள் ஏதும் பதிவாகவில்லை என அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. ஆப்பிரிக்கா சஹேல் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட புதிய தாக்குதலை போப்லியோ கடுமையாக சாடியுள்ளார். இந்த தாக்குதலில் 12 மேற்பட்ட ஜிகாதிகள் கொல்லப்பட்டனர். குறிப்பாக சாட்டிலும் மாலியிலும் அதிகரித்துள்ள வன்முறைகள் தற்போது தீவிரவாத தாக்குதல்களாக மாறியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டு லாலிகா கார்பந்து. பார்சிலோனா அதன் வெற்றியை தக்கவைத்துக் கொள்ள 1 மட்டுமே அவசியமாகிறது. ஞாயிற்றுக்கிழமை ரியல் மேட்ரிட் உண்டான ஆட்டத்தில் சமநிலை கண்டால் பார்சிலோனா அதன் இலக்கை அடைய முடியும். ஹான்சி ஃபிளிக் நிர்வகிப்பிலான அந்த அணி 88 வென்று பட்டியலில் முதல் நிலையில் உள்ள வேளை 11 வேறுபாட்டில் மேட்ரிட் 2 நிலையில் உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

அன்றாட வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கும். அதாவது வாழ்க்கை பிரச்சனை, வேலை பிரச்சனை, காதல் பிரச்சனை, என்னென்னமோ பிரச்சனை இருக்கும். ஏதோ ஒரு மூளையில நமக்கு தோணிட்டே இருக்கும், நம்ம மேல பாசம் வைக்கிறதுக்கு அன்பு வைக்கிறதுக்கு யாருமே இல்லையா, அவ்வளோ தனியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு சிந்தனை வருங்க, அதுதான் அம்மா இருக்காங்களே. அப்புறம் என்ன, அம்மா இருக்காங்க. ஆமா, அம்மா எப்போதும் இருந்துட்டே தான் இருப்பாங்க. இன்று அந்த அம்மாக்களை, அன்னையர்களை கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லோருக்கும், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லா அன்னையர்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை சொல்லி, இந்த ஒரு காற்றின் மொழியில மட்டும் இல்லை, இன்று முழுவதும் அன்னையர்களை கொண்டாடும் விதமாக அவங்க அவங்களுக்கு உகந்த பாடல்களை கேட்டு அவங்கள பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். இன்றும் காற்றின் மொழியில் அந்த கொண்டாட்டம் தொடரப்போகின்றது. உங்களோடு நான் பிரவீன்குமார், நள்ளிரவு 12 மணி வரைக்கும், தொடக்கம் முதல் 1 மணி நேரத்திற்கு தெலுங்கு திரைசை பாடல்களை கேட்டு ரசிக்க போகின்றோம். தொடக்க பாடலை பார்த்தோம்னா குந்தூர் காரம் அப்படின்ற திரையில் இருந்து, இந்த திரைப்படம், இந்த திரைப்படத்தோட கதைக்களமும் சரி, இந்த பாடலும் சரி, அம்மாவை பற்றிய பாடல் தான். விஷால் மிஸ்ரா கொண்டு வராரு இதோ.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:32. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:32.
2: எங்க அம்மா பாட்டி காலத்துல சமைச்சது மாதிரி இப்பெல்லாம் யாரும் கருவாட்டு கறி சமைக்கிறதே இல்ல.
3: என்ன அப்படி சொல்லிட்டீங்க? பாபாஸ் மசாலை வரிசையில இப்ப கருவாட்டு கறி மிக்ஸ் வந்திருக்கு. அத சமைச்சு சாப்பிட்டு கருவாட்டு கறி மிக்ஸ வாங்க சொல்லிருக்கா என் தோழி.
2: பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸ இப்பவே வாங்கிட்டு வந்துடுறேன்.
3: மல்லி, மிளகாய், சீரகம், மஞ்சள், வெள்ளை மிளகு, கருப்பு மிளகு, லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், இப்படி நல்ல மணமும் சுவையும் கொடுக்கின்ற அனைத்தும் பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸில் சேர்க்கப்பட்டுள்ளது.
4: பாபாஸ்

மனம் அப்படின்ற திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். நம்ம கனி பெஞ்சினா மா அம்மக்கே, என்னை பெற்று வளர்த்த தாய்க்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடக்கூடிய ஒரு பாடல். இந்த நாளும் அந்த மாதிரி ஒரு நாள் தான் இல்லையா? நம்ம அன்னையர்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதனால நிறைய அன்னைகள் சம்பந்தப்பட்ட அந்த பாடல்களையும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். சரிங்க, அன்னையர் தினம் நிறைய இடங்கள்ல ரொம்ப விமரிசையா ரொம்ப கோலாகலமா நம்முடைய வீடுகளில் குடும்பங்களில் முக்கியமா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது இல்லையா? இது உருவானது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா 1908 அண்ணா ஜாவிஸ் இவங்க தான் வந்து வெஸ்ட் வெர்ஜீனியா அப்படின்ற இந்த ஒரு இடத்தில் மறைந்த தன்னுடைய தாயை கௌரவிக்கும் விதமாக இந்த ஒரு நாளை வந்து முதன் முதல்ல கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதன் பிறகு 1914 தான் அமெரிக்க அதிபராக இருந்த வூட்ரூ வில்சன் இவர் தான் மே மாதத்தில் இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையை அதிகாரப்பூர்வமாக இதுதான் அன்னையர் தினம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அதனை தொடர்ந்து உலகில் பெரும்பாலான நாடுகள் இந்த மே மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையை தாய்மார்களை கொண்டாடும் வகையில் அன்னையர் தினமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுதான் இதன் பின்னால இருக்கின்ற ஒரு வரலாறு. அடுத்த பாடலும் தாயாருக்கான ஒரு பாடல் தான் சித் ஸ்ரீராம் கொண்டு வராரு. இதோ

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM. House music.

அன்னையர் தின கொண்டாட்டம்லாம் எல்லாருக்கும் எப்படி போயிட்டு இருக்கு? எங்க இருக்கீங்க? பயணத்துல இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வீட்டுல எல்லாரும் ஒன்று கூடி அந்த உடன் பிறப்புகள் எல்லாம் ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு வந்து இன்னைக்கு எல்லாரும் அந்த கேக் எல்லாம் வெட்டி உணவு எல்லாம் செய்து ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு இருப்பீங்க இல்லையா? இந்த ஒரு நாளை கண்டிப்பா ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நாள் தான் அது. எனக்கும் நினைவு தெரிந்து பார்த்தோம்னா இந்த ஒரு அன்னையர் தினம் தான் வந்து நான் வீட்டிலேயே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க வீட்டில் பார்த்தோம்னா ஒரு நான்கு அன்னைகள் இருப்பாங்க, அம்மா சித்தி அத்தைன்னு சொல்லிட்டு அவங்க கூட வருட வருடம் கொண்டாடுவோம். ஆனா இன்னைக்கு இங்கு அறிவிப்பாறை மூலமா அழைப்பு மூலமாகவும் சரி, கேட்டுட்டு இருக்கிற நீங்க எல்லாரும் சரி, நிறைய அன்னைகள் கூட கொண்டாட போறோம்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு. கண்டிப்பா இன்று முழுவதும் காற்றின் மொழியில் உங்களுடைய வாழ்த்து, உங்களை பற்றி தான் பேச போறோம், உங்களை அன்னைகளை கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாள் தான் பார்த்தோம்னா நிறைய நாடுகள்ல, பெரும்பாலான நாடுகள்ல இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை அதோடு சேர்த்து இந்த காதலர் தினம் இருக்கு இல்லையா, இந்த இரண்டு நாட்களுக்கு அடுத்து அதிகமாக பரிசுகள் இந்த வாழ்த்து அட்டைகள் வாங்கும் ஒரு நாள் அன்னையர் தினம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உணவகங்களுக்கும் வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்றது, நிறைய பேர் வாடிக்கையாளர்கள் உணவகங்களை நோக்கி செல்லும் ஒரு நாளும் இந்த நாள் தான் சொல்றாங்க. கண்டிப்பா பயணத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எங்க சுத்தி முத்தி பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் வந்து கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டம் அங்க வந்து சாப்பிடுவதற்கு மட்டும் வரவில்லை, கொண்டாடுவதற்கு வந்திருக்காங்க இல்லையா? உங்களுடைய கொண்டாட்டமும் சரி, பயணமும் சரி, இந்த பொழுதும் சரி, உங்களுடைய தாய்மார்களோடு ரொம்ப அழகாக போக வேண்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த பாடல் அமிர்த வர்ஷினி கொண்டு வராங்க. இது

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: இது எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா,
0: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா, எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

கோபிகா பூர்ணிமா கொண்டு வந்த பாடல் அது. காற்றின் மொழியில் அன்னையர் தினத்தில் தெலுங்கு திரை இசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தாயார் பற்றிய அவங்களுக்கு உகந்த பாடல்களையும் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. சரிங்க, அம்மா சொன்னது அப்ப புரியல, ஆனா இப்ப புரியுது. இந்த அனுபவம் வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அதாவது சின்ன வயசுலயோ பல வருடங்களுக்கு முன்போ அம்மா ஏதாவது சொல்லியிருப்பாங்க, ஒரு அறிவுரையோ இல்ல நம்ம நல்லதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்பா அது நமக்கு புரிஞ்சிருக்காது. ஏன் இதை சொல்றாங்க, இது எனக்கு பிடிக்கலையே, பிடிக்காத ஒரு விஷயத்த அம்மா சொல்றாங்களே அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆனா ரொம்ப வருடங்களுக்கு பிறகு சரியா தான் சொல்லியிருக்காங்க, நம்ம நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரியான அனுபவங்களை உங்க அன்னைகளை பற்றி நீங்க எங்களுக்கு அழைத்து சொல்ல போறீங்க காற்றின் மொழியில். 9:30 மேல் கண்டிப்பா நிறைய அனுபவங்கள் இருக்கும், அதை கேட்க வந்து நாங்களும் ரொம்ப ஆவலா இருக்கும். அடுத்த பாடல் நரேஷ் ஐயர் மற்றும் ஸ்வேதா மோகன் கொண்டு வராங்க. இதோ

மக்கள் அனைவரையும் உட்படுத்திய மேம்பாட்டு திட்டங்களில் அரசாங்கம் முனைப்பு. 20 ஆண்டுகளில் முதல் முறையாக மித்ராவுக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். நாட்டு மக்கள் அனைவருக்கும் நியாயமான முறையில் உதவிகள் வழங்கப்படுவதோடு சமமான மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொள்ளும் கடப்பாட்டை மடானி அரசாங்கம் கொண்டுள்ளதாக பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்திய சமூகத்தினர் எதிர்நோக்கும் வறுமை சிக்கலை சுட்டிக்காட்டிய பிரதமர், மலேசிய இந்தியர் சமூக உருமாற்ற பிரிவு மித்ராவுக்கு ஒதுக்கப்படும் நிதி நிர்வகிப்பு மீது அரசாங்கம் கவனம் செலுத்துவதாக கூறினார். இதன் மூலம் இலக்கிடப்பட்ட தரப்பினரிடம் உதவிகள் சென்றடைவது உறுதிப்படுத்த இயலும். நிதி உதவியை தவிர்த்து இளம் தலைமுறையினருக்கான கல்வி வாய்ப்புகளும் நுட்ப பயிற்சிகளும் மித்ராவில் ஏற்பாடு செய்யப்படுவதாக அவர் கூறினார். மலாயா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்திய சமூகத்துடனான சந்திப்பில் கலந்து கொண்ட பிரதமர், இவ்வாண்டு மித்ராவுக்கு கூடுதலாக 50 மில்லியன் ரிங்கிட்டை அறிவித்தார். மித்ராவுக்கான ஒதுக்கீடு 100 மில்லியன் ரிங்கிட்டிலிருந்து 150 மில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது மலேசிய வாழ் இந்தியர்களுக்கு ஒரு வரலாற்று தருணமாக உள்ளதாக மனிதவள அமைச்சர் டதோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். 20 ஆண்டுகளுக்கு முன் தோற்றுவிக்கப்பட்ட அந்த பிரிவுக்கான ஒதுக்கீடு முதல் முறையாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் பல்வேறு சமூக பொருளாதார மேம்பாட்டு முனைப்புகள் மூலம் இந்திய சமூகத்தினரை மேம்படுத்தும் கடப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ள மடானி அரசாங்கத்தை அவர் பாராட்டினார்.

0: 2026 இந்தியர் தொழில் முனைவோர் மூலதனம் பொருளாதார ஊக்குவிப்பு தொகுப்பு முட்ராவின் கீழ் 2000 பேருக்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது. இது 70 மில்லியன் ரிங்கிட்டை உட்படுத்தியது என தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டிலுள்ள இந்திய தொழில் முனைவோரை வலுப்படுத்த உதவும் நோக்கில் அண்மையில் ஒதுக்கப்பட்ட 220 மில்லியன் ரிங்கிட்டின் ஒரு பகுதி இந்த நிதி என்றார் அவர். இன்னும் அதிகமான தொழில் முனைவோர் முத்ரா திட்டத்தின் கீழ் கலந்து கொள்வர் என்ற எதிர்பார்ப்பை அமைச்சர் வெளியிட்டுள்ளார். வழக்கு விசாரணை கழகம் சுதந்திரமாக செயல்பட சட்டத்துறை தலைவர் அரசாங்க தலைமை வழக்கறிஞர் ஆகியோரின் அதிகார பிரிப்பு அவசியமாவதாக சட்ட நிறுவன உருமாற்ற விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசலினா உத்மான் சாயே தெரிவித்துள்ளார். பொறுப்புடைமையை வலுப்படுத்தவும் இது வழிவகுக்கும். அத்துடன் நாடாளுமன்றத்தில் அமைச்சர்களின் பதில்களை சார்ந்திருக்காமல் சட்டத்துறை தலைவர் நேரடியாக கடமையை ஆற்ற இந்த நடவடிக்கை வகை செய்யும். இதன் மூலம் நாட்டின் சட்ட அமைப்பில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க முடியும் என அவர் கூறினார். அண்மையில் உயிரிழப்புகளை உட்படுத்திய இரு சாலை விபத்துகளில் பாரபட்சமான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுவதை அரச மலேசிய காவற்படை மறுத்துள்ளது. வழக்கு நிலவரம் சட்ட விதிகள் ஆதாரத்திற்கு உட்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதால் இக்கூற்று உண்மையற்றது என அரச மலேசிய காவற்படையின் துணைத் தலைவர் தான்ஸ்ரீ அயூப்கான் மைடின் பிச்சே குறிப்பிட்டார். ஒவ்வொரு வழக்கும் தனியாக மதிப்பிடப்படும் நிலையில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் முன் தொடர்புடைய நபரின் ஆரோக்கியம் வயது ஆகியவை கருத்தில் கொள்ளப்படும் என தான்ஸ்ரீ அயூப்கான் தெளிவுபடுத்தினார். இவளை மக்களின் தீவிர ஈடுபாட்டின் வாயிலாக சமூகம் சார்ந்த குற்ற தடுப்பு அணுகுமுறைகளை அரச மலேசிய காவற்படை தொடர்ந்து வலுப்படுத்தி வருகிறது. இல்லத்தரசிகள் மகளிர் ஆகியோருடன் இணைந்து தன்னார்வ விவேக கைபேசி கண்காணிப்பு BSP செயலி பயன்பாடு உள்ளிட்ட மகளிர் அமைதிப்படை அமானிதா வாயிலாக இவை செயல்படுத்தப்படுவதை தான்ஸ்ரீ அயூப்கான் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் சமூக நல்லிணக்கத்தை பேணுவதற்கான முயற்சிகளுக்கு மரியாதை சினமூட்டும் செயல்களை தவிர்த்தல் உள்ளிட்ட நட்புறவை பேணுதல் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என அவர் சொன்னார். 2024 ஆண்டு தொடங்கி இவ்வாண்டு மார்ச் 31 வரை நாட்டின் எல்லைகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 1084 போதைப்பொருள் வழக்குகளை தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவனம் AEDK பதிவு செய்துள்ளது. குறிப்பாக பெருநாள் உள்ளிட்ட விடுமுறை காலத்திற்கு பின் அண்டை நாடுகளிலிருந்து நாடு திரும்பும் 3625 மலேசியர்களிடம் நடத்தப்பட்ட சோதனையில் இது கண்டறியப்பட்டுள்ளதாக AEDK தலைமை இயக்குநர் டத்தோ ருஸ்லின் ஜூசோ குறிப்பிட்டார். 50 பெண்கள் உள்ளிட்ட 494 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மிக அதிகமாக மெத்தஃபெத்தமின் போதைப்பொருள்களை அவர்கள் உட்கொண்டிருந்தனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர்
2: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
1: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல் நலம் பேணுவோம்.
0: தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக இந்திய திரைப்பட நட்சத்திரம் விஜய் பதவியேற்றுள்ளார். தொடக்கமாக அவரது தமிழக வெற்றி கழகம் தாவேகா பெரும்பான்மையில் வெற்றி பெறாததைத் தொடர்ந்து அரசாங்கத்தை அமைக்க போராடியது. சிறுபான்மை கட்சிகளின் ஆதரவுக்கு பின் இன்று சென்னையில் அவர் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். 2 ஆண்டுகளுக்கு முன் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி 234 சட்டமன்ற தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. கல்வி, உணவு விநியோகம், சுகாதார பாதுகாப்பு, குடிநீர், சாலை, பேருந்து வசதிகள் ஆகியவை மீது முதன்மை கவனம் செலுத்தப்படும் என விஜய் கூறியுள்ளார். விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த மத்திய அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்கும் என்றார். ஆப்பிரிக்கா சஹேல் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட புதிய தாக்குதலை போப் லியோ கடுமையாக சாடியுள்ளார். இந்த தாக்குதலில் 12 மேற்பட்ட ஜிகாதிகள் கொல்லப்பட்டனர். குறிப்பாக சாட்டிலும் மாலியிலும் அதிகரித்துள்ள வன்முறைகள் தற்போது தீவிரவாத தாக்குதல்களாக மாறியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரார்த்திப்பதோடு அவர்களுக்கான ஆதரவையும் போப் லியோ வெளிப்படுத்தியுள்ளார். அங்கு அனைத்து வன்முறைகளும் நிறுத்தப்பட்டு அமைதியையும் வளர்ச்சியையும் நோக்கிய முனைப்பினை தமது தரப்பு ஊக்குவிக்கிறது என்றார் அவர். பன்னாட்டு நிலையில் பதற்றத்தை ஏற்படுத்திய ஹந்தா வைரஸ் நச்சூரி தொற்று பரவலால் பாதிக்கப்பட்ட பயணிகளை வெளியேற்றும் இறுதி விமானம் திங்கட்கிழமை புறப்படுகிறது. கெனரி தீவிலிருந்து அந்த விமானம் புறப்படும் என ஸ்பெயின் சுகாதார அமைச்சர் மோனிகா கார்சியா தெரிவித்துள்ளார். அந்த உல்லாச கப்பலில் பயணம் செய்த பயணிகள் அனைவரும் தொற்றுக்கான அறிகுறிகளை கொண்டிருக்கவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் அவர்கள் புறப்படுவதற்கு முன்னதாக இறுதி மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். கத்தார் நீரிணையில் பயணம் செய்த வர்த்தக கப்பலை நோக்கி திருகூர்தி தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு தற்காப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அவ்வட்டாரத்தில் உள்ள அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரானின் இஸ்லாமிய புரட்சி படை விடுத்த எச்சரிக்கைக்கு பின் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அபுதாபியிலிருந்து வந்து கொண்டிருந்த அக்கப்பல் தாக்கப்பட்டுள்ளது. அக்கப்பலில் தீ ஏற்பட்ட நிலையில் உயிர் சேதங்கள் ஏதும் பதிவு செய்யப்படவில்லை என்பதை அமைச்சு உறுதிப்படுத்தியது. தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட பின் மாசே துறைமுகத்தை நோக்கி அது பயணத்தை தொடங்கியுள்ளது. விளையாட்டு லாலிகா கார்பந்து. பார்சிலோனா அதன் வெற்றியை தக்கவைத்துக் கொள்ள 1 மட்டுமே அவசியமாகிறது. ஞாயிற்றுக்கிழமை ரியல் மேட்ரிட் உடனான ஆட்டத்தில் சமநிலை கண்டால் பார்சிலோனா அதன் இலக்கை அடைய முடியும். ஹன்சி ஃபிளிக் நிர்வகிப்பிலான அந்த அணி 88 புள்ளிகளை வென்று பட்டியலில் முதல் நிலையில் உள்ள வேளை 11 புள்ளி வேறுபாட்டில் மெட்ரிட் 2 நிலையில் உள்ளது. இந்த பருவத்திற்கான இறுதி 4 லீக் ஆட்டங்களிலும் பார்சிலோனா வெற்றி பெற்றால் 100 புள்ளிகளை பதிவு செய்யக்கூடும். அத்துடன் மெட்ரிட்டை அடுத்து ரியல் பெட்டிஸ் உடனான ஆட்டத்தில் அந்த அணி வெற்றியடைந்தால் லாலிகா பருவத்தில் 38 ஆட்டங்களில் வாகை சூடிய முதல் அணியாக பார்சிலோனா திகழும்.

0: மக்கள் அனைவரையும் உட்படுத்திய மேம்பாட்டுத் திட்டங்களில் அரசாங்கம் முனைப்பு. 20 ஆண்டுகளில் முதல் முறையாக மித்ராவுக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று
2: 1981 இன்றைய நாளில் ஜோஹர் ஆட்சியாளர் சுல்தான் இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் தமது 86வது வயதில் ஜோஹர் பாரு பெரிய மருத்துவமனையில் காலமானார். உடல்நல குறைவால் 1989 ஏப்ரல் 27 அவர் மருத்துவமனையின் அரசு சிகிச்சையகத்தில் அனுமதிக்கப்பட்டார். உடல்நிலை சீரடைந்ததை அடுத்து ஏப்ரல் 29 புக்கிட் சீரின் அரண்மனைக்கு திரும்பினார். எனினும் மீண்டும் உடல்நல குறைவு ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மாலை 6:12 காலமானார். இறப்பதற்கு முன் துங்கு மஹமூத் இஸ்கண்டரை ஜோஹர் இளவரசராக நியமிப்பதற்கான கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டிருந்தார். சுல்தானின் உடல் 1981 மே 11 புக்கிட் மஹமூடியா அரச கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. சுல்தானுக்கு மரியாதை செலுத்தும் பொருட்டு ஜோஹர் அரசாங்கம் 7 துக்கம் அனுசரிக்கப்பட அறிவித்தது. அரச குடும்பத்தினர் 40 துக்கம் அனுசரித்தனர். மாநில கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது. சுல்தானின் மறைவு நாளில் அனைத்து பொழுதுபோக்கு மையங்களும் மூடப்பட்டன.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:00.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்னலஃபம் நேயர்களே, மீண்டும் இன்று இமாமை கேட்போம், ஈமானை வளர்ப்போம் எனும் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லா, இன்றும் நேயர்களின் கேள்விகளுக்கு பதில் உரைக்க உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்களை நாம் சந்திக்க உள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து உஸ்தாஸ்.
2: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நல்லதுங்க உஸ்தாஸ். இன்று வந்து ஜம்போலை சேர்ந்த சகோதரி சமா அவர்கள் ஒரு கேள்வி அனுப்பியிருக்கிறாங்க. பெரும்பாலும் கணவனை இழந்த குடும்பத்தினர் இருக்கிறாங்க இல்லையா, குறிப்பா மனைவி, அவங்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து சில உதவித்தொகைகள் அவங்களுக்கு சேரக்கூடிய பணம் வந்து கிடைக்கப்பெறும். ஃபக்கீர் மிஸ்கின் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவங்களுக்கு ஜக்காத்து தொகையும் வழங்கப்படுது. இப்படி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்க இவங்க ஜக்காத்து பெறத்துக்கு தகுதியானவங்களா, அவங்க அதை பெற்றுக் கொள்ளலாமா, இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
2: அதாவது ஜக்காத் என்று சொல்லும் போதே அது இஸ்லாத்தினுடைய ஒரு தூணாக இருக்கின்றது.
1: ஆமா,
2: இஸ்லாத்தின் முக்கிய 5 கடமைகள்ல ஒரு கடமையாக இருக்கின்றது. இந்த ஜக்காத்த பத்தி அல்லாஹ் சொல்லும் போது தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான், அல்லாஹ்வுக்கு வணக்கத்தை தூய்மையாக்கியவர்களாக, தவறான வழியிலிருந்து விலகி சரியான வழியில் பிடிப்புள்ளவர்களாக அல்லாஹ்வை அவர்கள் வணங்க வேண்டும். மேலும் தொழுகையை அவர்கள் நிலைநாட்ட வேண்டும். மேலும் ஜக்காத்தை அவர்கள் வழங்க வேண்டும் என்பதை தவிர வேறெதும் அவர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை அப்படின்னு சொல்லி குர்ஆன் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். 98 அத்தியாயம் 5 வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்.
1: சரி,
2: இன்னும் அல்லாஹ் தஆலா அந்த ஜக்காத்து பெற தகுதியானவர்கள் யார் என்று சொல்லும் போது இன்னம சடகாத்துலில் ஃபுக்கராயி வல் மசாகீன் அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இதுல வந்து ஆரம்பத்துல 2 பேரை குறிப்பிடுகின்றான். அதாவது யாருன்னு சொன்னா ஏழைகள், வறியவர்கள். இவங்க வந்துட்டு ஜக்காத்து வாங்குவதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்.
1: சரி,
2: தொடர்ந்து சொல்லும் போது வல் மசாகீன் வல் ஆமிலீன் அலைனா வல் முஅல்லிஃபத்தி குலூபிஹிம் வ ஃபி ரிகாபி வல் காரிமீன் ஃபி சபீலில்லாஹி வபினி சபீல் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்.
1: சரி,
2: ஜக்காத்து வசூல் செய்யக்கூடிய ஆமில்கள், இன்னும் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படக்கூடியவர்கள், இஸ்லாத்தில் இணைந்தவங்க, அடிமைகள், இன்னும் கடன் பட்டவங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரியக்கூடியவங்க, வழிப்போக்கர்கள், இப்படி 8 சாராரை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஃபக்கீர் மிஸ்கின் என்பவங்க வந்து இந்த முதல் தரத்துல இருக்கிறாங்க.
1: சரிங்க சார், இந்த ஃபக்கீர் மிஸ்கின் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இதுல என்ன வித்தியாசம்? ஃபக்கீர்னா யாரு, மிஸ்கின்னா யாரு, இதனுடைய அளவு என்ன?
2: அதாவது ஃபக்கீர் என்று சொல்லும் போது கடுமையான வறுமையில் இருக்கக்கூடியவங்க, தனக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு தேவை வாழ்வாதாரத்துல பாதியை கூட அவங்க நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க.
1: சரி,
2: கஷ்டப்படக்கூடிய குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மிஸ்கின் பார்த்தோம்னா இவங்களுக்கு ஓரளவு வருமானங்கள் வரும், இருந்தாலும் வந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பத்தாது. இவங்க மிஸ்கின் என்ற கத்தகரையில இருப்பாங்க.
1: சரி,
2: இப்ப இந்த 2 சாரார்கள் வந்து ஜக்காத்து பெறுவது தகுதியானவங்க. அடுத்து இந்த கேள்வியில என்ன கேட்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, இவங்களுக்கு வந்து இந்த ஃபக்கீர் மிஸ்கின் அப்படின்னு சொல்லும் போது இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த கணவரை இழந்தவங்க, விதவைகளா இருப்பாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் நிறைய இருக்கும், அப்ப என்ன செய்யறது தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு வந்து உதவி தொகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. முதலாவது இந்த ஜக்காத்து, புசத் ஜக்காத்துல இருந்து அவங்களுக்கு வந்து ஃபக்கீர் மிஸ்கின் சொல்லி மாசம் மாசம் ஒரு தொகையை கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிலர்களுக்கு வந்துட்டு அதை விட அதிகமா வருமானங்கள் இருக்கும், ஆனா சில சொல்ல மாட்டாங்க. கணவர் இறந்துட்டா அவருடைய சொத்து மூலமா அந்த மனைவிக்கு வந்து ஒரு பங்கு வந்து மாதம் மாதம் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா அந்த பிள்ளைகள், அதாவது 18 கீழே உள்ள பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 250 கொடுக்கறாங்க. அவங்க தாயாருக்கு கிடைக்கிற காசு வேற ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தோம்னாக்கா இன்னொரு விஷயத்தை பார்க்கணும், அதாவது சில நேரம் கணவர் இறந்துட்டான்னு சொன்னா அவருடைய இபிஎஃப் சேமநிதி வாரியத்திலிருந்து அவருக்கு தொகை இருக்கும், இது அவங்க பேங்க்ல போட்டு வச்சிருப்பாங்க. அதே போல சில நேரம் இன்சூரன்ஸ் தொகை இருக்கும், அதையும் எடுத்து அவங்க இன்சூரன்ஸ் காசு கிடைச்சதையும் எடுத்து போட்டு வச்சிருப்பாங்க. இப்படி பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அந்த ஃபக்கீருடைய கத்துக்கறையிலும் இல்ல, மிஸ்கினுடைய கத்துக்கறையிலும் இல்ல. அவங்க இவங்களுக்கு வருமானம் வருதா இல்லையா, எனக்கு வேலை இல்ல, 5 பிள்ளைங்க இருக்காங்க, இப்படி நினைச்சு இவங்க நினைச்சுக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம ஒரு ஃபக்கீரு, நம்ம மிஸ்கின் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆக இவங்க வந்து தகுதியானவங்களா இல்லையா என்பதை வந்துட்டு அவங்க தான் முடிவு செய்யணும். அவங்களுக்கு தான் தெரியும், அவங்களை பார்க்கும்போது அப்படிதான் தெரியும், என்னடா கணவர் இழந்துட்டாரே அப்படின்னு. ஆனா வருமானத்தை என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னாக்க ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களுக்கு வந்துட்டு 4 பிள்ளைங்க வந்து ஓகே, இப்ப கணவர் இறந்துட்டாரு, அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க உதவி செய்யுங்களேன், உங்களுடைய வருமானம் என்ன, உங்களுக்கு போதுமான அளவு கிடைக்குதா இல்லையான்னு கேட்கும்போது அவங்க சொன்னா இல்ல எனக்கு போதுமான அளவு கிடைக்குது அப்படின்ட்டாங்க. அப்ப அதை பார்க்கும்போது அவங்க வந்துட்டு வெளித்தோட்டத்துல தான் அவங்க அப்படி இருக்காங்க, ஆனா மக்கள் வந்து என்ன நினைச்சிடக்கூடாது, இதை பார்த்துட்டு அவங்க வந்து கணவர் சிரமப்படுவாங்க, கணவர் இல்லை அப்படின்னு நினச்சி என்ன செய்ய முடியாது, நம்ம ஜக்காத்து காசு கொண்டே அவங்களுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த வாங்குவதற்கு அவங்க வந்து தகுதியற்றவங்க ஆயிட்டாங்க. இது வந்து ரொம்ப பேர் விளங்கிக்கிறது இல்ல. அதே போல இன்னொரு சம்பவம் என்ன சொல்ல, அண்மையில வந்து நம்ம வந்து இந்த பெருநாள் நிகழ்ச்சியில வந்து ஒரு அஞ்சு பேருக்கு வந்துட்டு ஜக்காத்து கொடுக்கணும், நீங்க வந்து பேரை கொடுங்க அப்படின்னாங்க. அப்ப நம்ம பேரை தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, நமக்கு தெரியல யாருக்கு தேடி கொடுக்கறதுன்னு. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து நம்ம வந்து குரூப்ல போட்டோம், அந்த மாதிரி யாரு தகுதியானவங்க நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, அப்ப அதுல ஒருத்தர் வந்து என்னுடைய தாயாருக்கு வந்து கிடைக்குமா அப்படின்ட்டு, தாயாருக்கு வந்து பைத்துல் மால்ல கிடைக்குதா ஜக்காத்து பணம்? ஆமா, எங்க தாயார் வாங்கிட்டு தான் இருக்காங்க பைத்துல் மால்ல, அதனால எங்க தாயார் வந்து தகுதியானவங்க அப்படின்றாரு அவரு.
1: சரி,
2: அப்ப நான் கேட்டேன் உங்க தாயாருக்கு வந்து சொசுவ பணம் கிடைக்குதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா கிடைக்குது அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு வந்து பிள்ளைங்கள்லாம் பெருசா ஆயிட்டாங்க, அவங்களுக்கு வந்து அது போதுமான காசு இருக்குது. உங்களுடைய தாயார் வந்து அந்த ஜக்காத்து பெறுவதற்கு அந்த ஃபக்கீர் மிஸ்கின் கெத்தகிரிகள் தான் வெளியாயிட்டாங்க. ஏன்னா ஜக்காத்து காசு வந்து எது குடுக்கறாங்கன்னு சொன்னாக்கா, அந்த ஃபக்கீர் மிஸ்கின் கெத்தகிரிகள் வந்து வெளியாக்குறது தான் அதை குடுக்கறாங்க. ஆனா மக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னு சொன்னா, நம்ம அந்த ஃபக்கீர் மிஸ்கின் காசு வாங்குறதுனால நம்ம வந்து தகுதியானவங்க அப்படின்னு தன்னை அதை நினைச்சிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஆக இப்படி யார் யாரு எல்லாம் வந்துட்டு போதுமான அளவுக்கு இருக்குது, இன்னும் அவங்களுக்கு வந்துட்டு உதவித்தொகைகள் வருது அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு போதும்னு சொன்னா அவங்க வந்து என்ன ஆயிட்டாங்க சொன்னா, அந்த கெத்தகிரிகள் வந்து அவங்க வெளியாயிட்டாங்க. அதன் அடிப்படையில் அவங்க வந்துட்டு இனிமே அவங்க என்ன செய்ய முடியாது, அந்த ஜக்காத்து இந்த நோன்பு மாசம் வந்துருச்சு, அதனால வந்து ஜக்காத்து கொடுக்கும்போது அவங்க தகுதியானவங்கன்னு சொல்லி நம்ம அவங்ககிட்ட போய் கொடுக்க முடியாது.
1: சரி,
2: அப்படி அவங்க வாங்குறது வந்து அவங்களுக்கு வந்து ஹராம் என்பதை நம்ம விளங்கிக்கணும்.
1: சரிங்க சார, மேலும் ஒரு நேயருடைய கேள்வி. பினாங்கி சேர்ந்த உசைன் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. பள்ளிவாசல், சூராவ், மதரசா இது மாதிரியான இடங்கள்ல வியாபாரம் செய்யறதுக்கு அனுமதி இருக்கா? சில நேரங்களில் வியாபாரம் அல்லாம இந்த சேவை முகாமங்கள் மாதிரி போடுவாங்க இல்லையா, ரத்த தானம், கண் பரிசோதனை, உடல் பரிசோதனை, இதுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பள்ளி வளாகத்துல.
2: நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது பெரும்பாலுமே நம்ம பாக்குறதுதான், எல்லா பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் எல்லாம் பொது சேவைகள் நடத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க.
1: ஆமா,
2: அதாவது பள்ளிவாசல், சூராவ், மதரசா இது மூன்றும் வந்து வேற வேற கெத்தகிரியில் இருக்காங்க.
1: சரி,
2: பள்ளிவாசல் எழுதும்னா அங்க வந்து அனைத்துக்காக இருக்கக்கூடிய நிலை இருக்கின்றது, அது ஜும்மாவுடைய பள்ளியா இருக்கின்றது. சூராவுன்னு சொல்லும் போது அங்க ஃபத்வா படி அங்க வந்து எத்திக்காப்பு இருக்க முடியாது.
1: சரி,
2: சில சூறாவுகளுக்கு வந்து ஜும்மாவுடைய அனுமதி கிடைச்சாலும் கூட அவங்களுக்கும் இதே நிலை தான், அவங்க வந்து ஆந்திக்காக இருக்க முடியாது, அவங்க மஸ்ஜிதுடைய அந்தஸ்து இல்ல. அதே போல மதரசா அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஒரு பாடசாலை, கல்வி கூடம் தான் மதரசாங்கிறது, அதனுடைய கெத்தகிரி வேறையா இருக்கின்றது. ஆக அந்த வகையில வந்துட்டு இந்த இடங்கள்ல வந்துட்டு நம்ம பயன்படுத்த முடியுமான்னு சொன்னா, மஸ்ஜித் எடுத்தோம்னா மஸ்ஜித் உள்ள வந்து நம்ம வந்து வியாபாரம் செய்ய முடியாது கண்டிப்பான முறையில. நபிகள் பெருமானார் தடுத்திருக்காங்க. பள்ளிவாசல்ல வந்து கவிதைகள் ஏற்றுவது, விற்பது, வாங்குவது நபிகளால் தடுத்திருக்காங்கன்னு சொல்ல செய்தி திரும்ப இதில் வருது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, அதுல என்ன சொல்றாங்கன்னா, பள்ளிவாசல்ல விற்பவரையோ வாங்குபவரையோ பாத்தீங்கன்னா அல்லாஹ் உனக்கு லாபத்தை தராமல் இருப்பானாக அப்படின்னு சொல்லி சொல்ல துவாசைய சொல்லி சொன்ன செய்தி ஆதாரமாக திருமேதி அந்த கணத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.
1: சரி,
2: ஆக இந்த மாதிரி பள்ளிவாசல்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு உள் பள்ளியில வந்து எதையுமே செய்ய முடியாது. ஆனா ரசூலுல்லாஹி ஹதீஸ்ல நம்ம பார்த்தோம்னாக்கா, அதாவது சாந்த் ரதியல்லாஹு அன்ஹு வந்து அகல்பூர்ல வந்து தாக்குதலுக்கு உள்ளானாங்க. அருகில வச்சு பாத்துக்கிறதுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு அருகில வந்து அவருக்கு கூடாரம் அமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னு செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.
1: சரி,
2: அதே போல இன்னொரு செய்தியை பார்த்தோம்னா, ஒரு கருப்பு நிற அடிமை பெண் வந்து அரபு கொள்கையில ஒரு குடும்பத்துக்கு சொந்தமா இருந்தாங்க. ஒரு கருப்பு நிற அடிமை பெண் வந்து என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சிறிய குடில மசித நபையில அமைச்சு கொடுத்தாங்க செய்தியை புகாரில பாக்கிறோம் செய்தியில.
1: சரி,
2: அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு அவனா இருக்கும் போது ஒரு மனிதர் ஒட்டகத்துல ஏறி வராது.
1: சரி,
2: ஒட்டகத்தை பள்ளிவாசல்ல வந்து படுக்க வச்சு கட்டி போட்டாரு. இந்த செய்தியும் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.
1: சரி,
2: இன்னொரு ஹதீஸ்ல வந்து அபிசீனியா வீரர்கள் வந்து பள்ளிவாசல்ல வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, போர் பயிற்சி செய்யறாங்க. அப்ப அதை வந்து நான் மறைஞ்சிருந்து பாக்குறதுக்கு ரசூலுல்லா உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிக்கக்கூடிய செய்தியை பாக்குறோம்.
1: சரி,
2: இன்னொரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க, அதாவது ஜினா செய்த யூதானும் பெண்ணுக்கும் பள்ளிவாசல்ல ஜனாசா வைக்கிறதுக்கு இடம் இருக்கும், அங்க கல்லிருந்து கொல்லப்பட்டார்கள் அப்படின்ற செய்தி புகாரி ஷரீஃப்ல பதியப்பட்டிருக்கின்றது.
1: சரி,
2: ஆக இப்படி வந்து பள்ளிவாசலுக்கு வெளியே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது சேவைகளுக்கு அனுமதிச்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம்.
1: சரி,
2: அந்த வகையில நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்கும்போது பெரும்பாலுமே நீங்க சொன்ன மாதிரி ரத்த முகாம்கள் நடைபெறுகின்றது, அதே போல இலவசமான மருத்துவ சோதனைகள், ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், கொலஸ்ட்ரால் இது மாதிரியான பரிசோதனைகளை செய்யறாங்க. அடுத்து இந்த ஜக்காத்து வாரியமாக அந்த முக்கியமா தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஆலோசனை கூட்டங்கள்லாம் வைக்கிறாங்க. அடுத்து சமுதாய நலத்திட்டங்கள், ஏழைகளுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டிய வந்துச்சுன்னா அங்க பள்ளிவாசல்ல வந்து மஷூரா பண்றாங்க. அடுத்து சில இடத்துல பார்த்தோம்னாக்கா, பள்ளிவாசலுக்கு வந்து அந்த எடுக்கக்கூடிய இடங்கள் வந்து மண்டபங்கள் கட்டி அதை வந்து வாடகைக்கு விடுறாங்க பொது சேவைகளுக்காக. கடைகளை கட்டி வாடகை விடுறாங்க. அதே போல அறைகளை கட்டி கூட என்ன செய்யறாங்க, வாடகைக்கு விடுறாங்க பள்ளிவாசலுக்காக. இது வந்து மார்க்கத்துல வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல். ஏன்னு சொன்னாக்க அதன் மூலமாக பள்ளிவாசலுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதான் பொதுமக்கள் வந்து ரொம்ப சிரமப்படாம இருக்கிறதுக்கும் அது ஒரு வாய்ப்பு.
1: பள்ளியோட இன்னும் நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் அமையுது.
2: ஆமா, நிச்சயமாக. இந்த மாதிரி வரும்போது இப்ப உதாரணமா ஒரு திருமணம் வைக்கிறாங்க, அப்ப ஜோருடைய வக்து வந்துச்சுன்னா பள்ளியில பாங்கு சொல்லுவாங்க கண்டிப்பான முறையில். அப்ப அந்த நேரத்துல வந்து மக்கள் எல்லாம் போய் தொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி வந்து நெருக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை வந்து நம்ம விளங்கிக்கணும். அடுத்து பார்த்தோம்னாக்கா இன்னும் சில நேரங்களில் என்ன செய்யறாங்க, பள்ளிவாசல் நிர்வாகம், மதரசா நிர்வாகங்கள், சூறாவுகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ஆண்டு வந்து சுண்ணத்து நிகழ்ச்சி செய்யறாங்க, இலவசமான முறையில செய்யறாங்க. இதனால மக்கள் பயனடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல பார்த்தோம்னா சில நேரம் உம்ராவுடைய பயிற்சி பட்டறை வைக்கிறாங்க, அதன் மூலமாக மக்கள்லாம் நிறைய வந்து ஒரு அமல் செய்யும் பள்ளிவாசலுடைய ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த புது சேவை செய்வதன் மூலமாக இருக்கின்றது.
1: பள்ளியுடைமுறை காலங்களில் மாணவர்களுக்கான நிகழ்ச்சி கூட நடக்குது.
2: ஆமா, அது கூட நடக்குது. ஆமா, உண்மைதான். ஆக இது வந்து நிச்சயமாக வந்து வரவேற்கத்தக்க ஒரு செயலாகத்தான் இருக்கின்றது. எந்த மாதிரியான பொது சேவைகள் வந்து பள்ளிவாசல் உள்ள செய்ய முடியாது, பள்ளிவாசலுக்கு வெளியே செய்யலாம். ஆக அதன் மூலமாக மக்களும் பயனடுவாங்க, அந்த பள்ளிவாசல் மதரசா நிர்வாகங்களும் பயனடையும்.
1: இந்த வெண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, தானியங்கி இயந்திரம், அதுல வந்து குளிர்பானங்கள் அல்லது மற்ற விஷயங்கள்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா பள்ளிவாசல் நுழைவாயில இருக்கும்.
2: அதாவது இந்த விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப சிந்திக்க கடமைப்பட்டதெல்லாம் இருக்கும். முதலாவது வந்து அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் என்ன நினைப்பாங்கன்னா இதுல வந்து நமக்கு வந்து வருமானம் இருக்குன்னு நினைப்பாங்க. உண்மைதான், இல்லாம இல்ல, அது ஒரு வியாபாரமாக இருக்கின்றது.
1: சரி,
2: அது வந்து முதலாவது வந்து நம்ம அந்த இடத்துல வைக்கிறதுக்கு மார்க்கம், வியாபாரம் செய்யறதுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா. ஆக அந்த மாதிரி மிஷின் நம்ம வைக்காம இருக்கிறது தான் நல்லது. முதலாவது இதனால வந்து அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை கூட்டு வராங்களே, அவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. அப்ப அந்த பிள்ளை என்ன செய்யும், அடம் பிடிக்கும், எனக்கு இதை வாங்கி கொடுப்பா, இதை வாங்கி கொடு, இதை எடுத்து கொடுன்னு சொல்லும் போது சில நேரங்களில் கையில காசு இருக்காது, அந்த பிள்ளைங்களை சமாதானம் பண்ணி கொண்டு போகக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை வந்துடும். சில நேரத்தில் தொழுகை கூட மாட்டாங்க, அந்த நேரத்தில் தொழுகை போக முடியாம இங்கே இடைஞ்சலா போயிரும். அதனால வந்து இந்த குளிர்பானங்கள் இது போன்ற தானியங்கி மிஷின்களை வந்து பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் வளாகங்களை வைக்கிறது வந்து நம்ம தவிர்த்து கொள்ளணும். ஆக இந்த மாதிரியான இந்த பொது நிகழ்ச்சிகள் செய்வதற்கு சில முக்கிய நிபந்தனைகளையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்னாவது வந்து நம்ம வந்து அனுமதி கேட்டு தான் செய்யணும். அனுமதி இல்லாம சில என்ன செய்யறா, போய் பள்ளிவாசல் தானே, பொது இடம் தானே அப்படின்னு சொல்லி போய் சேர முடியாது. அதுக்கு நிர்வாக உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க, அனுமதி கேட்டு, அனுமதி கிடைச்ச பிறகு நம்ம அந்த வந்து நம்ம செயல்படுத்தலாம். ரெண்டாவது வந்துட்டு நம்ம செய்யக்கூடிய நிகழ்வு வந்து இபாதத்துக்கு பாதிப்பு ஏற்படாம இருக்கணும். திருமணம் வச்சிருக்கோம் சொல்லி இங்க வந்து பாட்டெல்லாம் போட்டு சத்தம் போட்டு தொழுகை நேரத்துல வந்து அங்க பாதிப்பு வந்துடும். அந்த மாதிரி சூழ்நிலையை விட்டு நம்ம பாதுகாக்கணும், தூய்மையை கடைபிடிக்கணும் பள்ளிவாசல் இல்லையா. அடுத்து வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா வாகனங்கள் கொண்டு வரவங்க வந்து கண்டிப்பான முறையில எங்க வாகனம் நிறுத்த முடியுமோ அங்கதான் வைக்கணும். மற்றவர்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய நிலையில வைக்க கூடாது. நம்ம எங்க பார்த்தாலும் பார்ப்போம், சில நேரங்களை வந்து அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இந்த வாகனம் என்னுடைய வாகனத்தை வந்து கொஞ்சம் நகர்த்துங்க, இடைஞ்சலா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில நாம வந்து உருவாக்க கூடாது, அது ஒரு மற்றவர்களுக்கு சிரமம் படக்கூடிய நிலை தானே. ஆக பொது சேவைன்னு சொல்லும் போது அல்லா தாலா குறிப்பிடும் போது ஒத்தாவனும் அல்லல் பெரிய தக்குவா அப்படின்னு குறிப்பிட்டிருக்கின்றான். அதாவது நீங்க வந்து நன்மையான செயல்களுக்கும் பயபக்தியான செயல்களுக்கும் நீங்க ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் போது, நன்மையான செயல் சொன்னா ஒரு தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, இது மட்டும் நன்மையான செயல் இல்ல, இந்த மாதிரி பொது சேவைகளும் நன்மையான செயல் தான். ஆக அதன் அடிப்படையில வந்து மதரசாக்கள், மசிதுகள், சூறாவுகள் இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்குவது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கின்றது. இன்ஷால்லா அதனுடைய நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். ஆக அந்த வகையில வந்து நாம அந்த அனுமதியை மதரசா நிர்வாகத்தினர்கள், பள்ளிவாசல் நிர்வாகத்தினர்கள் கொடுக்கணும். அதே போல அதை பயன்பாட்டில் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களும் வந்து அதனுடைய என்ன சட்டத்திட்டங்களை சொல்றாங்களோ அதன்படி பேணி அதை முறையான முறையில் செய்தோம் சொன்னா இருதரப்பும் ஒரு நல்ல நன்மை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ்வுத்தாலா வழங்குவான்
1: இன்ஷால்லா. சரிங்க, மிக சிறப்பான முறையில இரு நேயர்களுடைய கேள்வி, ஒன்று வந்து ஃபக்கீர் மிஸ்கின் சக்காத்து பெறக்கூடிய அந்த தகுதி, அதை பற்றி சொல்லியிருந்தீங்க. ரெண்டாவது பள்ளிவாசல்ல வியாபாரம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இன்னொரு நேயர் கேட்ட கேள்விக்கும் தெளிவான விளக்கங்களை வழங்கியமைக்க மிக்க நன்றி. ஜசாக்கல்லா. இன்ஷால்லா மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நல்லது அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, இன்றைய இமாமை கேட்போம் இமானை வளர்ப்போம் எனும் நிகழ்ச்சியில் நேயர்களின் கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்கள். நேர்களும் தங்களுடைய கேள்விகளை ஜாக்கிம் தகவல் @gmail.com. மீண்டும் கூறுகின்றேன், ஜாக்கிம் தகவல் @gmail.com எனும் மின்னஞ்சல் வழி எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இன்ஷால்லா அடுத்த வார நிகழ்ச்சியில் வேறொரு கேள்வியோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
3: தயாரிப்பு அப்துல் கனி. #பெஞ்ஞாரன் ஜாக்கிம்

0: நெகிரி செம்பிலான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு May 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
1: Oh my god.

அன்னையர் தினத்துல தவிர்க்கவே முடியாத ஒரு பாடல் அப்படின்னு இந்த ஒரு பாடலை சொல்லலாம். எல்லா அன்னையர் தினத்திலும் சமூக ஊடகங்களில் எல்லாரோட ஸ்டேட்டஸ்லயும் வரக்கூடிய ஒரு பாடல் இல்லையா, கே கே குரலில் அந்த ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். சரிங்க, அடுத்ததா அம்மா சொன்னது அப்ப புரியல ஆனா இப்ப புரியுது அப்படின்ற அனுபவம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். பல வருடங்களுக்கு முன்போ நம்ம சின்ன வயதிலேயோ ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அறிவுரையாகவோ இல்ல நம்ம நல்லதுக்காகவோ. ஆனா அப்ப சொல்லும் போது ஏன் இதை சொல்றாங்க, இது நமக்கு பிடிக்கவே இல்லையே, இதையெல்லாம் நான் செய்யணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். ஆனா வயசான பிறகு ஆஹா சரியாதான் சொல்லியிருக்காங்க, நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா. அந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தா நீங்க எங்களுக்கு அழைத்து அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள போறீங்க. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அடுத்த பாடல் கே ஜே ஜேசுதாஸ் அவருடைய குரலில் இதோ.

0: அம்மா சொன்னது அப்ப புரியல ஆனா இப்ப புரியுது அப்படின்ற தலைப்பில் நீங்க எங்களுக்கு அழைத்து பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அழைப்புல இப்ப நம்ம கூட ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு, நம்ம நேயர். வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: வணக்கம், நான் ஷர்வின் பேசுறேன்.
0: ஷர்வின், எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: நான் வந்துட்டு பாகண்டத்தோ பேரால இருந்து அழைக்கிறேன்.
0: அன்னையர் தின கொண்டாட்டம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு வீட்டுல?
1: சிறப்பாவே போயிட்டு இருக்கு. நான் இப்போ கேம்பஸ் இருக்கேன்.
0: அப்படியா? அப்ப வீட்டுல சிறப்பா போயிட்டு இருக்கு. நீங்க வந்து பல்கலைக்கழகத்துல இருக்கீங்க இல்லையா?
1: ஆமா, கண்டிப்பா.
0: சரி, சொல்லுங்க. அம்மா சொன்னது அப்ப புரியல ஆனா இப்ப புரியுது அப்படின்ற அந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கா?
1: வணக்கம். முதல்ல அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். இப்போ நான் சிறு வயதில் இருக்கும் போது எங்க அம்மா வந்துட்டு எப்பயும் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னன்னா எப்பயுமே எல்லாருக்கூடையும் கலந்து பேசு, எல்லாருக்கூட எப்பயுமே இன்டராக்டிவா இரு, தனியாவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு அது எனக்கு அவ்வளோ புலப்படல, அதுல அவ்வளோ பெரிய ஒரு நாட்டம் இல்லை. நாளாவ வாழ்க்கையில ஒரு ஒரு கட்டத்துக்கும் போகும்போது, அதுவும் குறிப்பா படிப்புல இருக்கும் போது, அதோட அர்த்தம் வந்துட்டு எனக்கு அப்பதான் புரிஞ்சது. அதாவது எல்லாருக்கூடயும் நம்ம எப்பயுமே கலந்து இருக்கணும், இன்ட்ரோவர்ட்டா இருக்கக்கூடாதுன்னு.
0: அது வந்து மிக சிறந்த ஒரு அறிவுரையா உங்களுக்கு. நீங்க வந்து பின்னாட்களில் எடுத்து செயல்பட்டு இருக்கீங்க இல்லையா?
1: ஆமா, கண்டிப்பா.
0: சரி, அம்மாவோட பெயர் என்ன?
1: எங்க அம்மா பேர் வந்துட்டு கலையரசி பழனிவேல்.
0: சரி, அவங்களுக்கு எங்கள் மின்னல் பண்பலை சார்பாகவும் வந்து அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.
1: நன்றி.
0: சீக்கிரமா போய் அம்மாவை பாருங்க, நல்ல ஒரு அன்னையர் தினமா கொண்டாடுங்க.
1: தேங்க்யூ.
0: நன்றி, நன்றி ஷர்வின்.
1: ஓகே.

0: அம்மா சொன்னது அப்ப புரியல ஆனா இப்ப புரியுது அப்படின்ற தலைப்புல தொடர்ந்து நம்ம நேயர்கள் கூட பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னொரு நேயரும் நம்ம கூட இணைந்திருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹரி பேசுறேன். ஹரிகண்ணன்.
0: ஹரிகண்ணன், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஏன்
0: தூரமா இருந்தா கொண்டாட முடியாதா? அழைச்சு பேசுனீங்க தானே?
1: அழைச்சு பேசியாச்சு, ஆனா அந்த ஒரு பிசிக்கலா நேரடியா பாக்குறது அந்த உணர்வு
0: பக்கத்துல இருக்கிற மாதிரி வராதுன்னு. கூடிய விரைவில் குடும்பத்தோட இணைந்து மீண்டும் வந்து சிறப்பா நீங்க அன்னையர் தினத்தை கொண்டாடுங்க. சரி, இன்னைக்கு என்ன தலைப்பு பேசிட்டு இருக்கோம்னா, அம்மா சொன்னது அப்ப புரியல ஆனா இப்ப புரியுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா ஹரி?
1: அப்படி சொன்னாக்கா அம்மா சின்ன வயசு

0: தோணுச்சு.
1: அம்மா சொன்ன அறிவுரைக்கு ஏத்த மாதிரி நல்லா படிச்சு ஒரு நல்ல பையனா இருக்கீங்க அப்ப நீங்க.
0: அப்படி கூட சொல்லலாம்.
1: சரி, அம்மாவோட பெயர் என்ன?
0: மகேஸ்வரி.
1: அவங்களுக்கு, மகேஸ்வரி அவங்களுக்கு எங்களுடைய மின்னல் சார்பாகவும் வந்து அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களா? இது எங்கயோ கேட்ட மாதிரி இருக்க ஹரி. என்ன ஹரி, மின்னல் மின்னல் பண்பலைனா வந்து நாங்க இந்த மீம் மொழி பேச மாட்டோம்னு நினைச்சிட்டீங்களா
0: நீங்க?
1: நாங்களும் பேசுவோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஹரி. நன்றி.
2: Oh my god.

மின்னல ஃபேமிலி அன்னையர் தின வாழ்த்து. மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு, அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னல ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம், சலாம். மலேசியா மடானி, மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். நாட்டில் கல்வி, விழுமியம், முதிர்ச்சியான சிந்தனை அடிப்படையிலான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வருவதில் பட்டதாரிகள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மேலும் இனம், மதம், பின்னணி பாராமல் மக்களை இணைக்கும் பாலமாக அவர்கள் திகழ்கின்றனர். அத்துடன் நாட்டின் வளப்பத்தை பாதிப்பதோடு மக்களிடையே பிளவை ஏற்படுத்தும் மத ரீதியிலான கொள்கைகளை உடைய அரசியலை நோக்கி மக்கள் இணைந்து வாழ அவர்கள் துணை புரிய இயலும் என பிரதமர் கூறினார். மலேசிய இந்தியர் சமூக உருமாற்ற பிரிவு மித்ராவுக்கான கூடுதல் ஒதுக்கீட்டை வரவேற்பதாக பினாங்கு வீடமைப்பு சுற்றுச்சூழல் செயற்குழு தலைவர் டதோஸ்ரீ எஸ் சுந்தரராஜு தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இந்தியர்களின் பொருளாதார நிலையை முன்னேற்ற முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களின் மேற்கல்வி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களுக்காக இந்த நிதி முழுமையாக பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். ஹார்மோஸ் நீரிணையிலிருந்து தமது சரக்கு கப்பல் அடையாள தெரியாத விமானங்களினால் தாக்கப்பட்டதாக தென்கொரிய வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. பனாமா கொடிகளை ஏந்தியிருந்த இக்கப்பல்கள் மீது ஈரான் பலமுறை சுட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்தை மீட்டெடுக்க தென்கொரியா ஆதரவளிக்க வேண்டும் என அவர் கூறினார். மத்திய கொலம்பியாவில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிப்பில் 4 பேர் சிக்கிக் கொண்டுள்ளனர். பெப்ளோவேஜோவில் உள்ள லாஸ் குவிந்தா சுரங்கத்தில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அவர்களை மீட்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு இடர் நிர்வாக தரப்பு குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக 1 வாரத்திற்கு முன் நிகழ்ந்த இதே மாதிரியான சம்பவத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டு, பிரான்ஸ் கிராண்ட் பிரி பந்தயம். தேசிய மோட்டோ 3 வீரர் முகமது ஹக்கீம் டேனிஷ் ரம்லி சீரான வேகத்தை தொடர்ந்து இப்போட்டியில் 10வது இடத்தை பிடித்துள்ளார். அதனுடன் இப்பருவத்தில் 6 புள்ளிகளையும் பெற்றுள்ளார். லெமேன்ஸ் பந்தயத்தில் நடைபெற்ற போட்டியில் முகமது ஹக்கீம் 13வது சுற்று பந்தயத்தை 21.487 வினாடிகளில் நிறைவு செய்தார். இதனுடன் செய்திகள் நிறைவு.

0: மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். ஞாயிற்றுக்கிழமை 10:00 ஆகிவிட்டது. இது கல்லூரி நிகழ்ச்சிக்கான நேரம். இப்போதே நீங்கள் எங்களோடு டிக்டாக் நேரலையில் இணையலாம். இன்னும் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு நான் பேரே சொல்லலை, ஆனால் அவங்களுடைய முகங்களை நீங்கள் பார்க்க வேணும்னா டிக்டாக் நேரலை பக்கமாக வந்தீங்கன்னா பார்க்கலாம். அவங்கக்கிட்ட ஏதாச்சும் கேள்வி கேட்கணுனாலும் நீங்கள் கேட்கலாம். அதற்கு முன்பாக அனைவரையும் நம்ம வரவேற்றுவோம். இவங்க வந்து வரவேற்று விடுவோம். இவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலேருந்து வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா UKM பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்காங்க. மூவர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. முதல்ல ஜோதி நம்ம கூட இருக்காங்க. சரியா சொல்லிட்டேனா?
1: சரியா சொன்னீங்க.
0: வணக்கம் வணக்கம் ஜோதி.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நன்றாக உள்ளேன்.
0: வந்ததுல இருந்து சிரிச்ச முகத்தோடயே இருக்கீங்க, அதுவே வந்து எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. ரொம்ப நன்றி ஜோதி. மீண்டும் உங்ககிட்ட வரேன். அதற்கு முன்பாக நம்ம யோகராம் அவரை வரவேற்றலாம். வணக்கம் யோகராம்.
2: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? யோகான்னு கூப்பிடலாமா
2: உங்களை?
0: சரி, அடுத்ததாக நம்ம கூட தனஸ்ரீ இணைந்திருக்காங்க. வணக்கம் தனஸ்ரீ. முதல்ல உங்க மூவர்கிட்டையும் நான் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டுக்கணும். என்னன்னா, அன்னையர் தினத்தன்று நீங்க மூவரும் வந்து உங்க அன்னையர் கூட இல்லாம ஏன் கூட இங்க அறிவிப்பாறையில இருக்கும்படியான ஒரு ஒரு வாய்ப்பு இருந்தாலும் கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சுதானே வந்திருப்பீங்க. சரி, அதற்கு முன்பாக எப்போதும் வந்து நம்ம இந்த கல்லூரி நிகழ்ச்சியில முதல் அங்கமா ஒரு அங்கம் வந்து இடம்பெறும். அது என்ன அங்கம் நம்ம கேட்டலாமா?
3: சொல்லுங்க. எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் நீங்க யாரு, பாம்பேல நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க சொல்லுங்க.
0: சொல்லுங்க ஜோதி, பாம்பேல இல்ல UKM ல என்ன செய்துட்டு இருக்கீங்க, எந்த பட்டப்படிப்பை மேற்கொள்றீங்க?
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜோதி லட்சுமி மோகன். நான் வந்துட்டு இப்ப UKM ல கெமிஸ்ட்ரி கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப ஐ மீன் மை செகண்ட் இயர். ஸோ கெமிஸ்ட்ரி கோர்ஸ் பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ். 3 இயர்ஸ் நம்ம யூனிவர்சிட்டியில படிப்போம், 1 இயர் ஃபுல்லா நம்ம இன்டர்ன்ஷிப் செய்வோம். நான் ஏன் இந்த கோர்ஸ் எடுத்திருப்பேன் உங்க நிறைய பேர் கேள்வி இருக்கும்.
0: கண்டிப்பா எனக்கும் இருக்கும். நீங்க அமைதியா இருந்திருந்தீங்க, அடுத்த கேள்வி அதுதான். ஆனா நீங்களே சொல்ல வந்துட்டீங்க, சொல்லுங்க.
1: பேசிக்லி நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்தே எனக்கு அது மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். மெட்ரிக்ஸ் போன பிறகு அது எனக்கு இன்னும் ஆழமாக பிடிச்சிருச்சு. அது நினைச்சுதான் நான் கெமிஸ்ட்ரி கோர்ஸே UKM-ல எடுத்தேன்.
0: இந்த ஒரு துறை, வேதியியல் துறையில வந்து உங்க பட்டப்படிப்பை மேற்கொள்றீங்க. அடுத்த கட்டமா இதெல்லாம் நீங்க படிச்சு முடிச்ச பிறகு, பட்டப்படிப்பு முடிந்த பிறகு எந்தெந்த துறைகள்ல உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இருக்கு?
1: ஆக்சுவலி கெமிஸ்ட்ரி கோர்ஸ் வந்துட்டு ஒரு வைடான ஒரு கோர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். நம்ம வந்துட்டு எல்லா அங்கத்துல இருந்தும் நம்ம படிப்போம். நம்ம வந்துட்டு ஃபுட் பற்றி படிப்போம். நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய அங்கங்கள் இருக்கிறனால நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரி போகலாம், காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி போகலாம், ஃபார்மசியூட்டிக்கல், இந்த மாதிரி என்வாயரன்மெண்டல் சயின்ஸ் நிறைய வேலைக்கு நம்ம போய்.
0: கண்டிப்பாக மருத்துவம், உணவு அப்படின்னு சொல்லிட்டு பறந்து விரிந்திருக்கு இந்த துறையோட வேலை வாய்ப்புகள். சரி, அடுத்ததா யோகராம் சொல்லுங்க, என்ன பட்டப்படிப்பை நீங்க மேற்கொள்றீங்க?
2: அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து செகண்ட் இயர் இன் பேச்சுலர் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங்
0: பண்ணேன். வேதி பொறியியல்.
2: ஆமா,
0: அதுல வந்து பட்டப்படிப்பை மேற்கொள்றீங்க. இந்த ஒரு பட்டப்படிப்பை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்படி உருவானது?
2: எனக்கு காரணம் வந்து எனக்கு ரிசர்ச் பண்றது, புதுசா விஷயங்கள் வந்து டிசைன் பண்றது இதெல்லாம் பிடிக்கும். அதனால பார்க்கும்போது எனக்கு கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டும் பிடிச்சிச்சு. எஸ்பி முடிச்சும் போது அப்படி பார்க்கும்போது எனக்கு பெஸ்ட் சாய்ஸாக வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு. ஸோ அதனால கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணலாம். நல்ல ஒரு எனக்கு பிடிச்சது வந்து ரினியூபிள் எனர்ஜி, அந்த துறையில் போயிட்டு நல்ல வேலை செய்யலாம் அப்படின்றது தான்.
0: புதிய புதிய தொழில்நுட்பங்கள் அடுத்தடுத்து வந்து நிறைய வந்துட்டு இருக்கு, அதுக்கு வந்து சிறந்த ஒரு வழியாக இந்த ஒரு பட்டப்படிப்பு இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. வாழ்த்துக்கள் யோகராம் உங்களுக்கு. சரி, அடுத்ததா ரொம்ப நேரமாக ஒருத்தவங்க வந்து தோட அவங்க சரியா அணிஞ்சிடணும் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. தனஸ்ரீ சரியா அணிஞ்சிட்டீங்களா? சரி சொல்லுங்க தனஸ்ரீ, நீங்க எந்த துறையில பட்டப்படிப்பு மேற்கொள்றீங்க?
4: வணக்கம். சோ நான் வந்து பேச்சுலர் டிகிரி இன் மெரின் சயின்ஸ்.
0: மெரின் சயின்ஸ், அதாவது கடல்சார் அறிவியல். சொல்லுங்க, இது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு தனித்துவமான ஒரு பட்டப்படிப்பு இல்லையா? இதை நீங்க தேர்ந்தெடுப்பதற்கு காரணம்?
4: எனக்கு சின்ன வயசுல இருந்து மிருகங்கள் பத்தி படிக்கணும்னு ரொம்ப ஆர்வம் வந்து.
0: மிருகங்கள் பத்தி,
4: அதோ கடல் சம்பந்தப்பட்ட மிருகங்கள், கடல் பத்தி ரிசர்ச் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை.
0: கடல் சார் உயிரினங்கள்,
4: அது காரணம் வந்து இந்த ஃபைண்டிங் நீமோ பார்த்த பிறகு அதுல இருந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. சரின்னு நான் என்னோட எஸ்டிபிஎம் செய்யும் போது இதுக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்குன்னு அப்பதான் ஆக்சுவலி கண்டுபிடிச்சேன். ஸோ கண்டுபிடிச்சிட்டோன்னே ஓகே, இதில் தான் படிக்கணும், இதில் தான் இது பண்ணணும்னு வந்திருக்கு. ஸோ இந்த படிப்பில் வந்து மோஸ்ட்லி வந்து ரிசர்ச் ஸ்டடிஸ் தான். அது வைடா வந்து எப்படி வந்து கடலை வந்து மெயின் இதை வந்து கடல் எப்படி காப்பாற்றுவாங்க, கடல் உள்ள இருக்கிற மிருகங்கள், அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஆக்சுவலி நிறைய இருக்கு. அது ரிசர்ச் பண்றது தான் என்னோட காஸ். பத்தி படிக்கிறது, அதுக்கப்புறம் பேசிக்கலி இந்த போட் ஓட்டுறது, மீன் பிடிக்கிறது.
0: ஓ, அதாவது இதுலயே வந்து எல்லாமே இருக்கு.
4: எல்லா கவர்.
0: இந்த ஒரு துறை படிக்கிறதுனால எப்படி வந்து ஒரு கப்பலை இயக்கணும் அதெல்லாம் கூட உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க.
4: அப்புறம் உள்ளுக்கு கடலுக்குள்ள என்னென்ன சவுண்ட் இருக்கு அது யூஸ் பண்ற டெக்னாலஜி, அதுக்கப்புறம் கடல்ல இருந்து மேல பாக்குற டெக்னாலஜி எல்லாமே கவர் பண்ணுவாங்க.
0: சரி சரி, ரொம்ப ஒரு தனித்துவமான பட்டப்படிப்பு தான், தனித்துவமான வாய்ப்பு தான் அது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கூடிய விரைவில் வந்து நீங்க கப்பல் ஓட்டவும் கத்துக்க வேண்டும் அப்படின்னு நாங்களும் ஆசைப்படுறோம். சரி, பட்டப்படிப்பை பத்தி பேசியாச்சு, வேலை வாய்ப்புகள் பத்தி பேசியாச்சு, அடுத்து வந்து ஒரு பாடலுக்கு நம்ம போயிட்டு வரலாம், கேட்டுட்டு வரலாம், அதன் பிறகு இன்னும் நிறைய பேசலாம். இப்ப நம்ம ஜோதியோட பாடலை தான் ஒன்றை விரும்பி கேட்க போறோம். என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க ஜோதி?
1: தள்ளி போகாதே.
0: தள்ளி போகாதே வா, இன்னைக்கு உங்களுக்கு வந்து தள்ளி போகாதே வேணுமா? சரி, யார தள்ளி போக வேணான்றீங்க சொல்லுங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப பிடித்த பாட்டா அது?
1: பிடித்த பாடல்.
0: சரி, எல்லாருக்கும் பிடித்த பாடல் தான், கேட்டுடலாம்.

0: மீண்டும் இணைகின்றோம் கல்லூரி நிகழ்ச்சியில். ஜோதி, பாடலாம் பிடிச்சிருந்துச்சா? தாராள மனசுதான் உங்களுக்கு. அதுவும் டிக்டாக் நீரலையில வந்து நம்ம ஜோதியோட நண்பர்கள் எல்லாரும் வந்து அப்படியே ஆர்ப்பரிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. யோகராம் மற்றும் தனசிரியோட நண்பர்களும் அப்பப்ப வராங்க, அப்பப்ப போறாங்க. எல்லாரும் வந்துருங்க, டிக்டாக் நேரலையில இவங்க மூவரையும் நீங்க கண்டு கழிக்கலாம், நம்ம கூடயும் கேள்விகளும் கேட்கலாம், பேசலாம். சரி, அடுத்து கல்லூரி நிகழ்ச்சியில் அடுத்த அங்கம் என்ன அங்கம் கேட்டுடலாமா? பயப்படாம சொல்லணும் எல்லாரும் கேக்குற கேள்விகளுக்கு எல்லாம். சரி, இன்றைக்கான தலைப்பு என்னன்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சமூக ஊடகங்கள்ல ஒரு போஸ்டர் வெளியிட்டு இருந்தோம் இல்லையா, அதுலயே வந்து இருந்தது, பட்ட படிப்புக்கு செல்வது, பல்கலைக்கழகம், கல்லூரியோ, பள்ளி, இந்த பள்ளிக்காலம் முடிந்து அங்க செல்வது வந்து குடும்பத்தை விட்டு உங்களை வந்து தூரமாக்கிறதா அப்படின்றதுதான் வந்து கேள்வியா இருக்க போகுது. முதல்ல நம்ம யோகராம் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? யோகராம் சொல்லுங்க, யோகராம் உங்களுடைய அனுபவம் இதை பற்றி உங்கள் கருத்து என்னது?
1: கண்டிப்பா டிஸ்டன்ஸ் பண்ணுதுதான். ஏன்னா நம்ம வந்து வீட்டுல இருந்தது பிரைமரி ஸ்கூல் செகண்டரி ஸ்கூல்லாம் வீட்டுல ஃபுல்லா படிச்சதுனால நான் வந்து மெட்ரிக்ஸ் போனேன். மெட்ரிக்ஸ் வந்து கிளாத்தான்ல, ஸோ வீட்டுக்கு வந்து செமஸ்டர் லீவ்ல மட்டும்தான் போக முடியுன்ற கட்ட இருந்ததுனால ஆல்மோஸ்ட் 6 மாசம் ஃபேமிலி பார்க்காம இருக்கும்போது கால் மட்டும்தான் ஒரே ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து பேசுறதுக்கு.
0: அழுந்தீங்களா?
1: அழுகல அந்த அளவுக்கு இல்ல.
0: ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க எப்போதும் இந்த மாதிரி மெட்ரிக்ஸுக்கு போகும்போது ரொம்ப நாள் குடும்பத்தை பார்க்காம இருக்கும் போது வந்து நிறைய அழுந்து, ஐயோ நான் வீட்டுக்கு போகணுமே அப்படின்ற அனுபவங்கள் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த 6 மாத காலகட்டம் எப்படி இருந்தது?
1: எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, என்னோட நண்பர்கள் ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க. எல்லாருமே நண்பர்கள் இருந்ததுனால என்னால அங்க கோப்பம் பண்ண முடிஞ்சு. என்னதான் வீடு மிஸ் பண்ணாலும் ஒரு இடத்துல சரி இதுவும் கடந்து போவோம் அப்படின்ற அந்த சூழ்நிலைக்கு வந்தாச்சு.
0: கண்டிப்பா, ஏன்னா ஒரு ஒரு தடவையும் இந்த கல்லூரி வாழ்க்கைக்கு போகும்போது குடும்பத்தில இருந்து தூரமா போகிறோம்னு சொல்லும் போது புதிய மனிதர்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நெருக்கமாகும். அது வந்து எல்லாத்துக்கும் நடக்கும். அதன் ரொம்ப நீங்க வந்து அந்த 6 மாசத்துல வந்து ஐயோ இது இல்லாம நம்ம இவ்வளோ நாள் இருந்துட்டோமே அப்படின்னு நீங்க நினைச்சு நினைச்சு ரொம்ப தவிச்ச ஒரு விஷயம்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க?
1: கண்டிப்பா ஒன்னு வந்து உணவு ஏற்பாடு நிறைய இருந்துச்சு. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடும் போது இதுதான் இத்தனை வருஷமா நான் சாப்பிட்டேனா அப்படின்ற மாதிரி கேள்விலாம் வந்துச்சு. ஏன்னா 6 மாசம் வேற சாப்பாடு சாப்பிட்டு இன்னும் 6 மாசம் வேற சாப்பாடு.
0: ஆமா, கிளாந்தான் உணவுன்றது வந்து முற்றிலும் வந்து வேறுபட்ட ஒரு வகையில இருக்கும்ல. சரி, அடுத்து வந்து நம்ம தனஸ்ரீட்ட பேசலாம். தனஸ்ரீ, உங்கள் பூர்வீகம் சுங்கைப்பத்தானின்னு சொன்னீங்க இல்லையா?
2: பூர்வீகம் சுங்கைப்பத்தானி, ஆனா நான் வந்து படித்தது வளர்ந்தது எல்லாம் வந்து சிரம்பன்.
0: சரி, அங்கிருந்து வந்து உங்க பல்கலைக்கழகத்துல வந்த பிறகு நீங்க வந்து ஆனா வீட்டுல இருந்து தினமும் வந்து பயணம் செய்யக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு இல்ல உங்களுக்கு?
2: அந்த ஆப்ஷன் இருக்கு, பட் இப்போதைக்கு என்னால் அந்த ஆப்ஷன் கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா எனக்கு டெய்லி கிளாஸஸ் இருக்கு, அப்புறம் ஈவெண்ட் ப்ரிப்பரேஷன்லாம் இருந்தனால, ஸோ நான் அந்த ஆப்ஷன் எடுக்கல. பட் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நான் அப்பப்போ வீட்டுக்கு போயிடுவேன், டைம் கிடைக்கிறப்பல வீட்டுக்கு
0: ஓடிடு. ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல,
2: முடியல, டைம் கிடைக்க மாட்டேங்குது.
0: இப்ப இந்த கல்லூரி வாழ்க்கைக்கு வந்த பிறகு முழுதுமே வந்து நீங்க இங்கதான் தங்கணும் அப்படின்ற ஒரு சூழல் வந்த பிறகு பெற்றோர் கூட இருக்கிற உறவுல வந்து ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா என்ன மாற்றம் சொல்லுவீங்க?
2: மாற்றம்னு சொல்ல போனா, முன்ன வீட்டில் இருக்கும் போது டெய்லி அந்த இரவு நேரத்தில் எல்லாரும் டின்னர் எடுத்துட்டு மின்னுக்கு டிவி பார்க்க போவோம்ல, ஸோ அந்த டைம்ல எல்லாரும் மனது ஓபன் பண்ணி பேசுற டைம்லாம் இருந்து வந்து இப்போ வந்து இப்போ நான் வீட்டுக்கு போனா அந்த அந்த இது வரல. ஸோ அது நான் ரொம்ப மிஸ் பண்றேன். லைக் முன்னெல்லாம் கூடி கிச்சன் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடுவோம், அந்த மாதிரி நிறைய பண்ணோம். என்ன, நான் கல்லூரி போனோன்னே, நான் கல்லூரி போன மறுவருடமே என்னோட தங்கையும் கல்லூரி போற ஆரம்பிச்சேன். ஸோ நாங்க ரெண்டு பேரும் இல்லாத டைம்ல, ஸோ அந்த ஒரு செக்மெண்ட் வீட்டுல இல்ல, அந்த கூடி உட்காந்து சாப்பிட்டு மனது ஓபன் பண்ணி பேசுற அந்த செக்மெண்ட்.
0: நீங்க ரெண்டு பேரும் தான் சகோதரிகள்?
2: இல்ல இல்ல, எனக்கு ஒரு தங்கை ஒரு தம்பி.
0: தம்பி இன்னும் வீட்டுலதான் இருக்காரு,
2: அவர் இப்பதான் ஃபார்ம் 3.
0: கண்டிப்பா வந்து அப்பா அம்மா நிறைய விஷயம் சொல்லிருப்பாங்களா, நீங்க இருவரும் வந்து வீட்டுல இல்லாத அந்த ஒரு நேரம் வந்து வீடு எப்படி இருந்தது அப்படின்றது?
2: அது எங்க முன்னுக்கு சொல்ல மாட்டாங்க, அது எங்க முன்னுக்கு டைரக்டாவே சொல்ல மாட்டாங்க. அது என் தம்பிக்கு எனக்கு சொல்லுவாங்க, வீடு ரெண்டு பேரும் இல்லாம ரொம்ப கோசமா இருக்கு.
0: ஆனா விடுமுறைனா வந்துடுவீங்க இல்லையா?
2: கண்டிப்பா
0: விடுமுறை, நல்ல தினங்கள் கண்டிப்பா. அந்த
2: ஒரு வாரத்துக்கு முன்னாடி
0: அந்த மகிழ்ச்சின்றது வந்து தினமும் இருந்தா அதுல என்ன சுவாரஸ்யம்? அப்பப்போ வந்தாதானே அந்த நாளை வந்து எண்ணி பார்த்து எல்லாரும் காத்துட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எப்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சரி, உங்களுடைய அனுபவத்தை நீங்க சொல்லணுமே ஜோதி, சொல்லுங்க.
3: ஓகே, என்னோட அனுபவம் பாத்தீங்கன்னா, நான் வீட்டோட செல்ல பிள்ளை பாத்துக்கோங்களே. சோ உங்க அப்படி சயங் பண்ணி சயங் பண்ணி வளர்த்துட்டாங்க.
0: தெரியுது, பார்த்தாலே தெரியுது, சொல்லுங்க.
3: சோ நான் முதல் முறையா வந்துட்டு மெட்ரிக்ஸ் வந்து நான் பஹாங்ல படிச்சேன். ஸோ இங்கேருந்து கிளைங்ல இருந்து நான் பஹாங் போய் படிக்கும் போது எனக்கு அது ரொம்பவே ஒரு புதுசாக இருந்துச்சு. தனியாக போயிட்டு இருந்து தனியாக தங்கினதில்லை. ஸோ எனக்கு ஒரு கொஞ்சம் நர்வஸாக பயமாக இருந்தது. அதுவும் என்ன, எனக்கு ஒரு சம்பவமே நடந்துச்சு.
0: என்ன சம்பவம் அது?
3: கால் எடுத்து வச்சோடனே ஃபோன் லைன் போச்சு, வைஃபை வேலையில கால் பண்ண முடியல.
0: சரி,
3: ஸோ அந்த மெட்ரிக்ஸ் ஒரு வாரம் ஓரியன்டேஷன் வீக் ஃபுல்லாகவே நான் வீட்டில் கான்டாக்ட் பண்ணி பேச முடியாம ஒண்ணுமே ஷேர்.
0: யாரும் அந்த விரிவுரையாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட நீங்க கேட்கலையா எதுவுமே? இல்ல தன்னார்வலர்கள் இருப்பாங்களா?
3: அது அவங்க லைன் பிரச்சனை, அது உங்க ஃபோன் உங்க ஓன் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க.
0: அப்ப அந்த அந்த ஏழு நாள் முடிஞ்சோடனே முதல் அழைப்பு வீட்டுக்கு நீங்க விடுத்திருப்பீங்க இல்லையா?
3: என்ன பேசுனீங்க? வீட்டுக்கு போயிட்டு
0: வீட்டுக்கு நேரா போயிட்டீங்க?
3: முடிஞ்ச கையோட வீட்டுக்கு போயிட்டு
0: அழைப்புலாம் இல்ல, துரு நேரா வந்து வீட்டுக்கு. பசுபதி விடுறது அழைப்பே இல்லாம எப்படி இருந்துச்சு வீட்டுக்கு போன பிறகு?
3: அது அப்படியே ஒரு மாதிரி ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த ஒரு மாதிரி ஆச்சு. அது என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, புது இடம், யாருமே தெரியல, வீட்லயும் பேச முடியல ஆறுதலுக்கு. அப்படியே அப்படியே போன அப்படியே போய்
0: இந்த அறிமுக வாரம் ஓரியன்டேஷன் இது வந்து நிறைய பேருக்கு நிறைய அனுபவம் இருக்கும். இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா நான் முத முதல்ல கல்லூரி போனப்ப வந்து இரவு 11 மணிக்கு, 11:12 அனுப்புவாங்க அறைக்கு. அனுப்பிட்டு ஒரு விடிய கால அந்த நள்ளிரவு 2 மணிக்கே வந்து அந்த அலாரம் அடிக்கும். அப்படி ஒரு அனுபவம் வந்து எனக்கும் இருந்துச்சு. நானும் வந்து ஒரு வாரம் அந்த அறிமுக வாரம் என்னோட முதல் கல்லூரியில வந்து எனக்கு நடந்துச்சு. வீட்டுக்கு போனப்ப உங்க மாதிரியே தான் இருந்துச்சு எனக்கும். அந்த விடுறா வண்டிய பசுமதி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அனுபவம் எல்லாருக்கும் இருந்திருக்கும். ஆனா என்னதான் வந்து இந்த நம்ம அந்த குடும்ப உறவுகள் வந்து நம்ம தூரமா போனாலும் கல்லூரியை விட்டு அந்த கல்லூரிக்கு நம்ம போறப்ப இந்த குடும்பத்திலிருந்து கொஞ்சம் தூரமா போற மாதிரி அந்த ஒரு உணர்வு வந்தாலும் உங்க பெற்றோர்கள்ட்ட ஏதாவது மாற்றம் நடப்பதை உங்களால பார்க்க முடியுதா?
3: பெற்றோர்கள் கிட்ட டெய்லி கால் பண்ணி பேசுவாங்க. சோ எனக்கு அவ்வளவாக மாற்றம் தெரியல, எப்பதும் போலதான் இருக்காங்க.
0: மாற்றம் வந்து நமக்கு தான், அவங்களுக்கு வந்து எந்த மாற்றமும்
3: அவங்களுக்கு மாற்றம் இல்லை, நமக்கு தான். அவங்க அங்கேயே தான்
0: இருக்காங்க. சரி சரி, அவங்க அங்கேயே தான் இருக்காங்க. வண்டியை எடுத்துட்டு கிளம்புறது வந்து நீங்க, அவங்க அங்க வரல. சரி, ரொம்ப சிறப்பாவே உங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் மூவரும் வந்து நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. சரி, அடுத்ததான் நம்ம யோகாவோட யோகராமோடைய ஒரு விருப்ப பாடலை விரும்பி கேட்க போறோம். சொல்லுங்க யோகா, என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: நல்ல எல்லை என்ற பாடல்.
0: நல்ல எல்லை, அதாவது காற்று வெளியிடை அப்படின்ற திரையில இருந்து. யாருக்காக அந்த பாடல்?
1: இப்ப
0: கேட்கும் போதே வைக்கப்படுறீங்க, அதனால இது நான் கேட்காம இருக்க முடியாது. அவர் வந்து நல்ல எல்லை பாடல் அப்படி சொல்ல, நல்ல எல்லை பாடல் ஒளிபரம் அப்படின்றாரு.
1: யார் யார் வானொலி கேக்குறாங்க அனைவருக்குமே?
0: வானொலி கேக்குற அனைவருக்கும் அந்த பாடல். ஓ சரி சரி, அனைவருக்கும்ன்றாரு, ஆனா எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பாடலை கேட்டுருவோம்.

0: மீண்டும் இணைகின்றோம் கல்லூரி நிகழ்ச்சியில். தனசரி, எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா தான் போகணும் இந்த கல்லூரி அப்படின்ற நிகழ்ச்சி. அதாவது நம்ம டிக்டாக் நேரலையில அப்பப்ப என்ன ஆயிரும்னா, இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேக் அக்கவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி முகம் பெயர் தெரியாதவங்க ஏதாவது வந்து தவறுதலாக கருத்து தெரிவிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி தான் நம்ம பிளாக் பண்ணணும். நான் பிளாக் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி, அடுத்த அங்கம் கல்லூரியில் எப்போதும் என்ன இடம் பெறும்னா, இன்னைக்கு கொஞ்சம் மாறுதலாக இடம் பெறப்போகுது. ஆனால் என்ன அங்கம்னு நான் முதல் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்களும் கேட்டுருங்க.
1: வாங்குங்கள், விளையாடலாம்.
0: எப்போதும் எல்லாருக்கூடையும் நம்ம விளையாடுவோம், நிறைய விளையாட்டுகள். ஆனால் இன்னைக்கு அன்னையர் தினம் இல்லை, அதனால விளையாட்டா இல்லாமல் நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வேறு மாதிரியாக அந்த அங்கம் வந்து நடைபெறப்போகுது. சரி, அன்னையர் தினம், எல்லா அன்னையருக்கு வாழ்த்து சொல்லிட்டீங்களா? மீண்டும் சொல்ல போறீங்க இங்கிருந்து உங்க எல்லாருடைய தாயார்கிட்டையும் நம்ம பேச போறோம், சரியா? முதல்ல நம்ம கூட தனஸ்ரீ அவங்களுடைய தாயார் வந்து இணைந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாமா? சரி, என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். தனஸ்ரீ சில விஷயங்கள் சொல்ல போறாங்க அவங்க கிட்ட, அவங்க அதுக்கு எப்படி பதில் அளிக்கிறாங்கன்னு நம்ம பாப்போம். வணக்கம் சரோஜினி, தானே பேசுறது? அன்னையர் தின வாழ்த்துகள் உங்களுக்கு. உங்க கிட்ட ஒருத்தவங்க பேச ரொம்ப ஆவலா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுறீங்களா? பேசுங்க.
2: நன்றி சொன்னதில்ல, முதல்ல வந்து என்ன பத்திரமா உங்க வயிற்றுல இருந்து வெளியெடுத்து இவ்வளவு நாள் வளர்த்ததுக்கு முதல்ல நன்றி. நான் இவ்வளோ சேட்டை பண்ணியோ நீங்கள் என்னை ரொம்ப திட்டாமல் ஏசாமல் எல்லாத்துக்கும் அழகாக அட்வைஸ் பண்ணதுக்கு, இது வரைக்கும் என்னை விட்டுட்டு இவ்வளோ சேட்டை பண்ணுறியே அப்படின்னு சொல்லாமல் இவ்வளோ நாள் பாசமாக வளர்த்ததுக்கு, அப்புறம் இது வரைக்கும் நான் என்னென்னலாம் கேட்டனோ அதெல்லாம் ரொம்ப பேசாமல் சண்டை போடாமல் என்ன வேணுமோ அப்பப்போ வாங்கி கொடுத்ததுக்கு, ஈவந்தோ என் ஃபோனை காணடிச்சோ கோவப்படாமல் டக்குன்னு எனக்கு புது ஃபோன் வாங்கி கொடுத்ததுக்கு, அப்புறம் இவ்வளோ நாள் நான் படிக்கிறேன்னா அதுக்கு நீங்களும் அப்பாவை தான் காரணம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. ஸோ அவ்வளோதாம்மா, பை பை. ஆமா, பிஃபோர் தட் ஐ லவ் யூ ஸோ மச்.
1: தேங்க்யூ.
0: சரோஜினி, எப்படி இருந்தது அவங்க இவ்வளோ நேரம் உங்ககிட்ட சொன்னது? பெருசா எந்த வகையான ஒரு உணர்ச்சியும் இல்லாம அப்படி நன்றி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, பெரிய ஒரு ஆச்சரியப்படுத்துதல் இல்லையோ உங்களுக்கு?
1: ஆச்சரியப்படுத்துறது, நம்ம மகளை வளர்த்தாச்சு, இதுக்கு மேல அவங்கள உயர்வுன்றதுதான் நம்மளோட சந்தோஷம். அவங்க இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்கன்னா அது எங்களோட சந்தோஷம்.
0: கண்டிப்பா
1: அது பேச்சு வார்த்தையால சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு எங்களோட உணர்வு இதெல்லாம் வந்து வெளிக்காட்ட முடியாது. நம்ம போன் மூலமா தானே பேசணும், அது நம்மள எப்படி சொல்றோம், நன்றி ஒரு வார்த்தை தான்.
0: கண்டிப்பா நேர்ல நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு எங்களுக்கும் தெரியும். மீண்டும் ஒரு முறை அன்னையர் தின வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி எங்க கூட இணைஞ்சதுக்கு. நன்றி. அதாவது தனஸ்ரீ அவங்க அம்மா கிட்ட கேட்டாங்க, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அவங்க சொன்னதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது வாட்ஸ்அப்ல எல்லா அன்னையர்களுக்கும் வாழ்த்து அனுப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு முதல்ல தனஸ்ரீ சொல்றாங்க. ரொம்ப உண்மையா பேசுறாங்க எங்க அம்மா, எது கேட்டாலும் உண்மையே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்களுடைய கைபேசி எங்க காணடிச்சீங்க? எதிர்காலத்துல நிறைய பொருட்களை உங்க அம்மாவுக்கு பிடித்த பொருட்களை நீங்க அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி. அடுத்ததா யோகா, அம்மாட்ட பேசிடலாமா? யோகா
3: பேசலாம்.
0: வணக்கம், அன்னையர் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்ககிட்ட ஒருத்தர் பேச ஆசைப்படுறாரு, அவர்கிட்டயே பேசுங்க. பேசுங்க.
3: ஹலோமா.
1: ஹலோ,
3: சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன்.
3: ஹாப்பி மதர்ஸ் டேமா.
1: தேங்க் யூ.
3: இது வரைக்கும் நான் ஆக்சுவலி சொன்னது இல்ல, ஆனா நீங்க என்னதான் வேலைக்கெல்லாம் போனாலும் எங்களையும் டெக்கப் பண்ணிக்கிறது எப்பயுமே இருந்திருக்கீங்க. வீக்கெண்ட்ல எப்பயும் சமைச்சு நல்லா சாப்பாடுலாம் கொடுக்கறது நன்றி. இத்தனை நாள் வரைக்கும் இங்க இருக்கேனா அதுக்கு கண்டிப்பா நீங்களும் அப்பாவும் தான் காரணம். சோ அதுக்கு ரொம்ப நன்றிமா.
1: Thank you.
3: அப்புறம் கடைசியா ஐ லவ் யூ மா.
1: Thank you. I also love you.
0: ரொம்ப நன்றி ஷாமலா இங்க கூட இணைஞ்சதுக்கு.
1: நன்றி
0: நன்றி. அவங்கதான் ஷாமலா, நம்ம யோகாவுடைய தாயார். ஒரு வாரத்துல தான் பேசுவாங்களோ அம்மா எப்போதும். ஏன்னா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. சாப்பிட்டேன் அப்படின்னாங்க. அநேர்தின வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க. அப்படின்னாரு தேங்க்யூ அப்படின்னாங்க. அதாவது ஐ லவ் யூ, அதாவது நான் உங்களை ரொம்ப உங்க மேல அன்பு வச்சிருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு சொல்ல முதல் முறையா சொல்றீங்களா?
3: ஆமா, இத்தனை வயசுல இது வரைக்கும் சொன்னது இல்ல.
0: எத்தனை வயசு ஆயிருச்சு?
3: இப்போ 21 ஆகுது.
0: 21 வருடத்துல முதல் முறையா சொல்லிருக்கீங்க. அவங்களும் முதல் முறையா உங்கள்ட்ட சொல்றாங்களா?
3: பல தடவை சொல்லிருக்காங்க அவங்க.
0: ஓ, அவங்க சொல்லிருக்காங்க. ஏன் திரும்ப சொல்லல?
3: திரும்ப சொல்லு. அறியாத வயசுல சொன்னது, அதனால
0: அறிஞ்சு ஏன் சொல்லல?
3: அறிஞ்ச வயசுல சொன்னேன், ஞாபகம் இல்லனா.
0: அதான் ஏன் சொல்லல
3: தெரியல. உணர்வு வெளிப்படுத்திக்கிற அந்த அளவுக்கு.
0: அது கண்டிப்பா ஆண்களுக்கு உரிய ஒரு பழக்கம் இல்லையா? எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அதாவது நம்ம எளிதில் வந்து வெளிக்காட்ட மாட்டோம். அம்மா மேல இருக்கிற அன்பே சரி, யார் மேல இருக்கிற அன்பையா இருந்தாலும் சரி. சரி, அடுத்து ஜோதி பேசிடலாமா அம்மா கிட்ட? வணக்கம் பத்மலோஷினி.
4: வணக்கங்க.
0: அன்னையர் தின வாழ்த்துகள்.
4: வணக்கங்க. வாழ்த்துக்கள்.
0: எனக்கு வாழ்த்துக்கள் சொல்றீங்க நீங்க, நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன்.
4: நன்றிங்க.
0: சரி சரி, உங்ககிட்ட ஒருத்தவங்க பேச தயாரா இருக்காங்க என் பக்கத்துல. அவங்க கிட்ட பேசுறீங்களா?
4: பேசுறேங்க.
0: பேசுங்க.
5: ஹலோமா.
4: ஹலோமா,
5: சாப்பிட்டீங்களா?
4: ஜோதி லட்சுமி.
5: எஸ் மா, சாப்பிட்டீங்களா?
4: சாப்பிட்டோம். சாப்பிட்டோமா?
5: Once again, happy Mother's Day.
4: Ayo, thank you so much, Ma. I love you so much, Ma.
5: I love you too. Ma, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்.
4: சொல்லுங்கம்மா.
5: ஓகே, நீங்கள் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து எல்லாத்துலேயும் கூட இத்தனை நாள் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் கூட சலிச்சிக்காம கூட இருந்து என்னை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கேட்டதெல்லாம் சமைச்சு கொடுத்து ருசியா சாப்பாடு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, இதை நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை, பட் எனக்கு ரீசெண்டா இன்ஜுரி நடந்தப்ப நீங்க என்ன கொஞ்சம் கூட சலிச்சிக்காம அவ்வளவு அழகா பொறுமையா பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ சோ சோ மச் மா.
4: இது அம்மாவோட கடமாமா. இதை நான் செய்யறது வந்து என்னோட கடமாமா.
0: ஜோதியுடைய தாயார் மட்டும்தான் அவங்க சொல்லல, அவங்களே சொல்லிட்டாங்க ஆரம்பத்திலே. அது இல்லாம ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, கடமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஏன்னா குடும்பத்தை விட்டு வெளிவரும்போது, அதுவும் இந்த காலகட்டங்கள்ல நமக்கு ஏதாச்சும் ஒன்னு தேவைப்படுதுன்னா வேற யார்ட்டேச்சும் போய் நம்ம கேட்கும் போது அது அவங்க சுமையாதான் பாப்பாங்க அப்படின்றத நம்ம கேட்டு பழகிட்டோம். அம்மா அப்பா இல்லாம மத்தவங்க, நம்ம புதிதா சந்திக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், அந்த மாதிரி அப்பா அம்மா எப்பவுமே வந்து அதை கடமையாதான் பாப்பாங்க. அத இன்னொரு முறை ஜோதியோட தாயார் வந்து நமக்கு ரொம்ப அழகாகவே சொன்னாங்க. சரி, எப்போதுமே இந்த கல்லூரி நிகழ்ச்சியில இந்த வாங்காங்கல் விளையாடலாம் அங்கத்துல மூவருடன் சேர்ந்து நானும் எப்போதும் சேர்ந்து விளையாடுவேன். சரி, நீங்க மூவரும் வந்து அம்மாட்ட பேசிட்டீங்க, சரி நம்ம பேசாம எப்படின்னு சொல்லி நானும் என்னுடைய தாயார் கூட பேச போறேன். அதை இப்ப கேட்கலாம். அன்னையர் தின வாழ்த்துகள்.
4: ரொம்ப நன்றியா.
0: நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு வந்து எனக்கு மத்த என்னோட அதாவது என்னோட உடன் பிறப்புகளுக்கு நிறைய விஷயம் வந்து ரொம்ப நல்லதா செஞ்சிருக்கீங்க. அதோட நான் என்ன முடிவு எந்தெந்த வயசுல எடுத்தாலும் வந்து அதுக்கு ரொம்ப ஆதரவா இருந்திருக்கீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இப்ப வரைக்கும் வந்து எது கேட்டாலும் சலிக்காம வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டே இருக்கீங்க. அது ஓகேயா? அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிமா. நானும் முதல் முறையா உங்களுக்கு சொல்றேன்னு
4: நினைக்கிறேன்.
0: ரொம்ப நன்றிமா.
4: நன்றி. சாப்பாடு வந்து சாப்பிடுவீங்களா?
0: சாப்பிடுறேன், நிகழ்ச்சி முடிச்சிட்டு வரேன். அதாவது அவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கே தெரியல. வானொலியில பேசிட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாது போல, என்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு மட்டும்தான் தெரியுது. அதனாலதான் வந்து அவங்க வந்து சாப்பிடுங்க நிகழ்ச்சி முடிஞ்சோடனே சொல்லியிருக்காங்க. சரி யோகா, நம்ம ரெண்டு பேரும் இந்த கல்லூரி நிகழ்ச்சிக்கு மின்னல் பண்பலைக்கு வந்து ஒரு நன்றி சொல்லணும். ஏன்
3: அண்ணே அன்னைக்கு கூப்பிட்டதுனாலயா?
0: அது இல்ல, நானும் சேர்ந்து நம்ம ரெண்டு பேரும். ஏன் ஜோதியும் தனஸ்ரீயும் சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட ஏற்கனவே இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பேசினதே இல்லை, நீங்க நானும் பேசினது இல்லை, இதுதான் முதல் முறை. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு மாற்றம் வரப்போகுது. ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா இந்த ஒரு நாள்ல தான் சொல்லணும் அப்படின்னு இல்லாம எல்லா நாள்லயும் அம்மா கிட்ட நமக்கு என்ன தோணுதோ அதை சொல்லலாம் அப்படின்ற மாற்றம் நமக்குள்ள வரணும். சரி, ரொம்ப இனிமையா அழகா நிகழ்ச்சியா இருந்தது இந்த ஒரு தருணம். நீங்க மூவரும் நம்ம நால்வரும் நம்ம அம்மா கிட்ட பேசினது இந்த அன்னையர் தினத்தன்று எல்லாமே ரொம்ப சிறப்பா நடக்கணும் இதன் பிறகும். சரி, அடுத்ததா தனஸ்ரீ, உங்களுடைய விருப்ப பாடலை நம்ம விரும்பி கேட்க போறோம். என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: ரயிலை நொலிகள்.
0: ஏன் இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அங்க பாருங்க, அங்க ஜோதி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, இங்க ரெண்டு பேர்த்துல ஏதோ கேட்டார, இவர்ட்டி இவங்க கிட்டே கேட்கணுமே அப்படின்னு.
2: இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஏன் பிடிக்கும்னு கேட்டா எல்லாரும் ஏன் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் பிடிக்கும்னு கேட்டா ரொம்ப பிடிக்கும், அடுத்து திரும்ப கேட்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ங்களா? சரி, அவங்க அப்படி சொல்றதுக்கு முன்னால அந்த பாடலை கேட்டலாம்.

0: மீண்டும் இணைகின்றோம் கல்லூரி நிகழ்ச்சியில். ஒரு நிகழ்ச்சியான அங்கத்திற்கு பிறகு எல்லாரும் அவங்க எல்லோரும் அவங்க அன்னையர் கூட பேசணும் இல்லையா? சரி, கடைசி அங்கத்திற்கு போவதற்கு முன்பாக நிறைய தனித்திறமைகள் இருக்கு உங்களுக்கு. சைரிஷ்கா வந்து தொடர்ந்து டிக்டாக்ல என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க, ஜோதிய பாட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜோதி ஜோதி பாடுவீங்களா? நல்லா பாடுவாங்க. தனசரியே சொல்லிட்டாங்களா ஜோதி, எங்களுக்காக ஒரு வரி ஜோதி. எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் ஜோதி. சைரிஷ்காவும் சரி, தனசரியும் சரி, நானும் சரி, இப்ப நீங்க பாடுறத நாங்க கேக்கணும். பரவாயில்ல, பாடுங்க. நல்லா பாடுறீங்களா இல்லையன்றத நாங்க சொல்றோம். முடியும் ஜோதி, என்ன பாடல் வேணாலும் உங்களுக்கு பிடித்த பாடல். ஆங்கில பாடலா இல்லாம இருந்தா சரி, தமிழ் பாடலாம். சரி, அதாவது வந்து அவங்க வரிகள் இல்லாம வந்து ஜோதினால பாட முடியாது. உங்க ரெண்டு பேர்த்திட்ட வேற என்ன தனித்திறமைகள் இருக்கு?
1: என்கிட்ட தனித்திறமை இல்லை, நானே தனித்திறமை.
0: பாத்தீங்களா, சுதாகரிச்சிட்டாரு, சுதாகரிச்சிட்டாரு நம்ம யோகராம். அவரே தனித்திறமையா. ஜோதி வரிகள் எடுத்தாச்சா? எடுத்தாச்சா? சரி பாடுங்க.

0: ஒரு மாணவர் எல்லாம் இந்த தேர்வுல வந்து எல்லா இதுவும் சரியா பதில் அளிச்சிருவாரு. வந்துட்டு அப்புறம் நண்பர்கள்ட்ட சொல்லுவாங்க, ஐயோ இவ்வளவு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 30-40 தான் வாங்குவோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா 90 மேல வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் ஜோதி. சரி ஜோதி. தனஸ்ரீ, உங்ககிட்ட ஏதாவது தனித்திறமைகள்? தனஸ்ரீ
1: நல்லா ஆடுவாங்க.
0: ஆமாவா? ஆனா அவங்க ஆடுனாங்கன்னா அப்ப நம்ம நேயர்களை பார்க்க முடியாது. சரி, அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான். ஆனா நிறைய தனித்திறமைகள் இருக்கு. தனஸ்ரீ நல்லா ஆடுவாங்க, நீங்க நல்லா பாடுவீங்க, நீங்க ஒரு கபடி வீராங்கனை வேற இல்லையா. யோகராம் வந்து அவரே ஒரு தனித்திறமை, அவருக்கு தனித்திறமை இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி, கடைசி அங்கம் என்ன அங்கம்னா, நம்ம எல்லாரும் சென்று வர வேண்டிய நேரம். ஆனா அதற்கு முன்பாக உங்களுடைய பல்கலைக்கழகம் UKM பல்கலைக்கழகத்துல ஒரு கலாச்சார நிகழ்வு நீங்க ஏற்பாடு செய்திருக்கீங்க இல்லையா, அதை பற்றி நீங்க சொல்ல போறீங்க. யார் ஆரம்பிக்க போறா? சொல்லுங்க.
2: அதாவது இந்திய மாணவ பிரதிநிதித்துவ சபை UKMல இருக்கு. 28 வருடங்களா வந்து இலக்கிய பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் போட்டி நடத்தி அத புத்தகமா வெளியிட்டு பண்ற நிகழ்ச்சி. அது 28 வருடமா இந்த வருடமும் நடக்குது. அதோட முக்கிய கருப்பொருளா வந்து மறக்கப்பட்ட தமிழ் எழுத்தாளர்னு சொல்லி தமிழ் எழுத்தாளர்கள் பெருமையை வந்து சொல்றதுக்காக இந்த வருடம் வந்து அதை நடத்த போறோம்.
0: சிறப்பு 28 வருடங்களா நடந்துட்டு இருக்கு. சரி, அதை பற்றி இன்னும் வந்து ஜோதி அடுத்து நம்ம தனஸ்ரீ அடுத்து வந்து விவரிக்க போறாங்க. அதற்கு முன்பாக தனஸ்ரீ, கவிதை எழுதுவீங்களா? ஆமாவா? ஏன் இதை சொல்லவே இல்லை எங்ககிட்ட தனித்திறமைகளை பத்தி?
1: கவிதை எழுது, கவிதையை விட எனக்கு சிறுகதை தான் எழுது.
0: ஓ, சிறுகதை. ஆனா கவிதை எழுதிருக்கீங்க?
1: இங்கிலீஷ்ல எழுதிருக்கேன்.
0: ஓ, ஆங்கிலத்துல எழுதிருக்கீங்களா? ஒருவேளை தமிழ்ல எழுதிருக்கேன்னு சொன்னா எங்க சொல்லுங்கன்னு நான் சொல்லிடுவேணும்ன்ற அந்த பயத்துல அவங்க வந்து ஆங்கிலத்துல மட்டும்தான் எழுதுறேன்னு சொல்லியிருக்காங்க போல. சரி, இருக்கட்டும். ஜோதியும் வந்து கவிதை எழுதுவாங்களா? என்னங்க டிக்டாக் நேரலையில எல்லாரும் மாறி மாறி
1: போட்டி போட்டு போட்டு
0: மாறி மாறி போட்டி, எது பெருசுன்னு அடிச்சு காட்டுங்கன்ற மாதிரி டிக்டாக்ல போயிட்டு இருக்கு. சரி, நம்ம கலாச்சார இலக்கிய
2: பயணம்,
0: இலக்கிய பயணத்தை பத்தி யோகா சொல்லியிருந்தாரு. அடுத்து யாரு அதை தொடர போறீங்க? சொல்லுங்க ஜோதி.
1: ஓகே, அந்தோ வந்துட்டு இது 28 அந்தோ பாருங்கண்ணே. சோ இது வந்துட்டு நாங்க 2 அங்கமா பிரிச்சிருக்கோம். ஒன்னு வந்து போட்டி, இன்னொன்னு வந்துட்டு புக் லான்ச்சிங் இவன். ஸோ போட்டியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 போட்டி நடத்தினோம். ஃபர்ஸ்ட் வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் வந்துட்டு சிறுகதையும் கவிதை போட்டியும் நடத்தினோம். அப்புறம் ஸ்காலர் முன்னுங்க ஸ்காலர் 2 பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நாங்கள் புதிர் போட்டியும் பேச்சு போட்டியும் நடத்தினோம். இது வந்து போட்டிக்கு. அடுத்தது வந்துட்டு நாங்கள் புக் லான்ச்சிங் ஈவெண்ட். இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 6ஆம் மாதம் தேவான் சுத்திர KIZ UKMல நடைபெறுது. 7 மணியில இருந்து இலவசம், ஃப்ரீ என்ட்ரி, எல்லாருமே வந்து பங்கெடுத்துக்கொள்ளலாம்.
0: பொதுமக்கள் வந்து அந்த நிகழ்ச்சியை பாக்குறதா இருந்தாலும் பார்க்கலாம்,
1: தாராளமாக பார்க்கலாம்.
0: சரி, அடுத்து தனஸ்ரீ.
3: சோ இந்த புத்தக வெளியீட்டு விழா, அந்த புத்தகம் என்னன்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஸோ அந்த புத்தகம் என்னன்னா, இப்ப மாணவர்கள் அனுப்பிய அந்த கவிதை, சிறுகதை இதெல்லாம் வந்து கம்பைல் பண்ணி அது வின்னர்ஸ் ஒன்லி, இது வின் பண்ணவங்களோட இது மட்டும் வெளியாக்க மாட்டோம், எழுதுனவங்க எல்லாத்தோடய ப்ரூஃப் ரீடிங் பண்ணி அது புத்தகமா வெளியிடுறது தான் வந்து அந்த புத்தக வெளியீடு.
0: வர்ற எல்லா கதைகளும் வந்து நீங்க வெளியிடுவீங்க?
3: எல்லா கதைகளும் எல்லா கவிதைகளும் நடுவர்கள் வெளியிட்ட பிறகு, அப்புறம் அது மாணவர்கள் நாங்களே வந்து திருப்பி ப்ரூஃப் ரீடிங் பண்ணி அதுக்கப்புறம் அது புத்தகமா வெளியிடும். ஸோ இத்தனை வருடமா வெளியிட்ட புத்தகத்தை வந்து ஆக்சுவலி நாங்க எப்பவுமே அந்த புத்தகத்தை விற்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது லான்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை விற்க ஆரம்பிப்போம். ஸோ யோகரம் சொன்ன மாதிரி கருப்பொருள் வந்து மறக்கப்பட்ட தமிழ் எழுத்தாளர்கள். ஸோ இவர்களோட மறைக்கப்பட்ட அந்த திறமைகள், அவங்க எழுதிய அந்த சாதனைகள் எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த ஈவெண்ட் மெயினாக நடக்குது. ஸோ அதை பற்றி ஆக்சுவலி நாங்கள் எங்களோட IG பேஜில் டெய்லி வந்து நாங்கள் போடுவோம். ஒரு ஒரு எழுத்தாளர்கள் பற்றி, அவங்க எழுதிய புத்தகம், கவிதை எதுவாக இருந்தாலும் நாங்கள் அது எங்களோட அந்த பேஜில் வந்து ஸ்டோரியில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ போய் எங்களோட IG பேஜ் பார்க்கலாம், which is anto.pmi_2026.
0: கண்டிப்பா நானும் நிகழ்ச்சி முடிஞ்சோடனே அந்த ஒரு பக்கத்தை வந்து வலம் வரப்போறேன். ஏன்னா எழுத்து அப்படின்னு சொல்லும் போது மறக்கப்பட்ட எழுத்தாளர்கள்னு சொன்னீங்களா, இப்போ வந்து வாசிக்கும் பழக்கமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மறக்கப்பட்டு தான் வருது நிறைய பேர் மத்தியில். கண்டிப்பா அதை வந்து நம்ம மீண்டும் மீட்டெடுப்பதற்கு இந்த மாதிரியான முயற்சிகள் ரொம்ப சிறந்த ஒரு முயற்சி. உங்க மூவருக்கும் மட்டுமல்லாம இந்த ஒரு நிகழ்வுல யார் யாரெல்லாம் வந்து இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் மின்னல் பண்பலை சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சியாகவும் வந்து இது மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி. சரி, நிறைவா என்ன சொல்ல போறீங்க? யார் முத சொல்றா? ஜோதி, இந்த அனுபவம், அம்மா கிட்ட பேசினது, வானொலியில முத முத பேசினது, எல்லாம் எப்படி இருந்துச்சு? இந்த நாள் எப்படி போணுச்சு?
1: இந்த நாள் அம்மா கிட்ட பேசினது எல்லாமே ரொம்பவே சிறப்பாக போச்சு. ஆக்சுவலி ரொம்ப ஆனர்டா ஃபீல் பண்றேன் இங்க இருக்கிறதுக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி என்ன சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ சோ மச். இதை ஃபுல்லா பாத்திருக்கீங்க, தேங்க்யூ சோ மச்.
0: அதாவது டிக்டாக் நேரில் இல்ல, இன்னமும் வந்து நம்ம சைரிஷ்கா வந்து அந்த நெருப்பு தான், அந்த நெருப்பு வந்து அந்த ஜோதியோட பெயரோட இணைந்தே வருது. யோகா, நீங்க என்ன சொல்ல போறீங்க?
2: இந்த அனுபவம் வந்து மிக புதிய அனுபவம், ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு அன்னைய தினம் வேற, இன்னும் அது ஸ்பெஷலா இருக்கு,
0: கூடுதல் மகிழ்ச்சி,
2: கூடுதல் மகிழ்ச்சி. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த அம்மா கிட்ட நம்மளோட அன்பை காமிக்கிறதுக்கு அந்த மாற்றத்தையும் கண்டிப்பா இது உருவாக்கி இருக்கேன் அப்படின்னு நம்புறேன். இதுக்கப்புறம் அடிக்கடி இதுக்கப்புறம் எங்க அம்மாட்ட ஐ லவ் யூன்றது சொல்லுவோம் கண்டிப்பா.
0: சரி, நான் வந்து உங்ககிட்ட கேட்பேன் இதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வந்து இந்த இன்ஸ்டாகிராமுடைய பயண பெயரை, அந்த பயனர் பெயரை என்கிட்ட கொடுத்துட்டீங்க. நான் வந்து அதுல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பி கேட்பேன், சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி. சரியா, நன்றி யோகா. அடுத்து தனஸ்ரீ கிட்ட நிறைவா கேட்டுடலாம், நீங்க சொல்லுங்க தனஸ்ரீ.
3: எனக்கு ஆக்சுவலி இது ஒரு ரேடியோக்கு வந்து பேசணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. சோ யோகராம் கூப்பிட்டோன்னு நான் டக்குன்னு நான் வரேன்னு போட்டேன்.
0: உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு வந்து ஆசை இருந்துச்சு, நிறைய பேருக்கு இருக்கும் நினைக்கிறேன் வானொலியில வந்து ஒரு முறை பேசணும்னு.
3: சோ அந்த வாய்ப்பு அளித்ததுக்கு மின்னல் எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி. சோ அவ்வளவுதான்.
0: சரி, ரொம்ப நன்றி. உங்க மூவருக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு உரையாடலாகவும் சிறப்பான ஒரு சந்திப்பாகவும் இது அமைந்தது. நன்றி. உங்களுடைய நிகழ்வு, கலாச்சார நிகழ்வும் மிக சிறந்த வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த வாரம் கல்லூரி நிகழ்ச்சியில் வேறு மாணவர்களோடு வேறு குரல்களோடு உங்களை சந்திப்போம். நிறைவு பாடல் பார்த்தோம்னா, இவங்க மூவரும் ஒரு பாடலை வந்து விரும்பி கேட்டிருந்தாங்க. என்ன பாடல் அது, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆரம்பத்துல கேட்டிருந்தீங்க, என்ன பாடல்?
1: தள்ளி போகாதே,
0: தள்ளி போகாதே. நீங்க கேட்டது, மூவரும் சேர்ந்து ஒரு பாடல் கேட்டிருந்தீங்க, ஷான் ரோல்டன் குரலில். அத வந்து மறந்துட்டீங்க நீங்க. ஆனா நான் ஞாபகப்படுத்தின பாத்தீங்களா? சரியா, அந்த பாடல் அடியே அழகி ஒரு நாள் கூத்து அப்படின்ற திரையிலிருந்து ஷான் ரோல்டன் மற்றும் பத்மலதா கொண்டு வராங்க. இதோ

Oh my God, oh my God, oh my God, oh my God.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் லிமோசின் ஆரோஸ் எனது வாகனத்தை வைத்திருப்பது ரஷ்யாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான நெருங்கிய உறவையும் வலுவான நட்பையும் பிரதிபலிக்கும் சிறப்பு மதிப்பாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆரோஸ் ரஷ்யாவின் உயர்நிலை தலைவர்களின் அதிகாரப்படியான வாகனமாகும். முக்கியமான அரசதந்திர நிகழ்ச்சிகளில் அதிபர் விளாடிமிர் புதின் பயன்படுத்தும் வாகனம் என மாமன்னர் முகநூல் பதிவின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளார். விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் கடினமான முடிவுகளை எடுப்பதற்கான தைரியத்தையும் மன உறுதியையும் செயலாக்க தரப்பினர்களின் தலைமைத்துவம் கொண்டிருக்க வேண்டும். ஊழல் தடுப்புத் துறையில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய அனுபவத்தில் அந்த பணி நண்பர்களை விட எதிரிகளையே அதிகம் உருவாக்கும் என்பதை தாம் உணர்ந்துள்ளதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாகி தெரிவித்துள்ளார். கடா பர்லீஸ் மாநிலங்களில் குறைந்து வரும் அணைகளின் நீர்மட்ட சூழ்நிலையை கையாளும் உடனடி நடவடிக்கையாக அங்கு செயற்கை மழை பொழிவிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. பர்லீஸின் ஓர் அணையும் கடாவில் 4 அணைகளையும் உட்படுத்திய பகுதிகளில் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. லிபியாவில் 550,000 அதிகமான குடியேறிகளும் புலம்பெயர்வோரும் ஐரோப்பாவிலிருந்து வெளியேற காத்திருப்பதாக கிரீஸ் புலம்பெயர்வு அமைச்சர் தேனோஸ் பிளவரிஸ் தெரிவித்துள்ளார். இவளை ஆள்கடத்தல் கும்பல்களை ஒடுக்கவும் படகுகள் புறப்படுவதற்கு முன்னதாக தடுத்து நிறுத்தவும் ஐரோப்பிய ஒன்றிய வெளிப்புற எல்லை கட்டுப்பாட்டு நிறுவனத்துடன் ஒத்துழைப்பதாக தேனோஸ் கூறினார். ரஷ்யாவின் தென்பகுதிக்கான வான் போக்குவரத்து தடம் முழுமையாக திறக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. முன்னதாக யுக்ரைனின் திருகூர்த்தி தாக்குதலால் அங்கு விதிக்கப்பட்டிருந்த தடை மீட்டுக் கொள்ளப்பட்டது. சனிக்கிழமை 63,000 அதிகமான பயணிகளை ஏற்றிய 441 விமானங்கள் பயணம் செய்துள்ளன. எனினும் அங்கு நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என அமைச்சு கூறியது. விளையாட்டு. தொழில்முறை ஸ்குவாஷ் சங்க போட்டி. எகிப்து கீசாவில் நடைபெறும் இப்போட்டியில் தேசிய தாரகை எஸ் சிவசங்கரி 3ம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 2ம் சுற்றில் சக நாட்டவரான ஐரா அஸ்மானை எதிர்த்து களமிறங்கிய அவர் 11-4, 11-9, 12-10 எனும் புள்ளிகளில் வெற்றி பெற்றார். அடுத்து அவர் பெல்ஜியத்தின் தினேகிளின்ஸை சந்திக்க உள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

மலரும் நினைவுகளில் இன்று அன்னையர் தினத்தில் மலரும் நினைவுகள்ல இணைந்திருக்கோம் இல்லையா? எப்போதும் நிறைய பேர் அழைக்கும் போதே உங்களுடைய அம்மாக்களை பற்றி நிறைய பேசுவீங்க. அம்மாவுக்கு பிடித்த பாடல் இது, அம்மாவுக்காக இந்த பாடல் அப்படி இப்படின்னு நிறைய கேட்பீங்க இல்லையா? இன்று அன்னையர் தினம், உங்க அம்மாவை பற்றி பேசி அவங்களுக்கு பிடித்த பாடலா இருக்கலாம், இல்ல நீங்க அவங்களுக்காக கேட்க விரும்பும் பாடலா இருக்கலாம், அந்த மாதிரி பாடல்களை இன்று மலரும் நினைவுகளில் நம்ம கேட்டு ரசிக்க போறோம். அழைக்க வேண்டிய எண்கள் 0328225733 அல்லது 4768. நிறைய பேசலாம் மீண்டும் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். இது மலரும் நினைவுகள்.

어머, 어. 쉬, 쉬, 쉬. Oh my god, oh my god, oh my god, oh my god.

அன்றொரு நாள் மன்னன் சாலமனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை, இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள். பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை. மன்னன் சாலமன் யோசித்தான்.

0: அன்னையர்
1: தினம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: அன்னியர் தினம் எனக்கு இல்லைன்னா எனக்கு அன்னி இல்லைன்னு மன்னிச்சிருங்கண்ண. இது என்ன வந்து முத்தவங்க பேசுறதெல்லாம் நான் பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கேன், இது ரேடியோல கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா எல்லா அன்னியருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: கண்டிப்பா நீங்க பேசுறதும் உங்க அம்மா எங்க இருந்தாலும் அவங்களுக்கும் கேட்டுட்டு தான் இருக்கும்.
0: ஆமா,
1: அவங்களுக்காக என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
0: அந்த எம்ஜிஆர் வந்து அந்த தங்கிலில உடைச்ச
1: தாய் இல்லாமல் நான் இல்லை என்னும் பாடல் கேக்குறீங்க.
0: அந்த பாட்டு எனக்கு எங்க அண்ணன் பேரு விஜயன்றன், இன்னொரு அண்ணன் சண்முகம், இன்னொரு அண்ணன் சுப்பிரமணியம், என் தம்பி சீலன், எங்க எல்லாத்துக்கும் கேட்டு நாங்க ரவங்கள
1: இருக்கோம்.
0: எங்களுக்கு போட்டு கடை
1: கண்டிப்பா ஒளிபரப்புறோம் அந்த பாடலை. நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்க அம்மாவுக்காக விரும்பி கேட்கும் ஒரு பாடல். நீங்க எல்லாரும் இவ்வளவு நாளும் ஒற்றுமையா இவ்வளவு அன்போடு இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே உங்க அம்மா எங்க இருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த பாடலை அடுத்து கேட்கலாம்.
0: இப்ப நீங்க சொல்றீங்களா வார்த்தை எல்லாரும் ஒற்றுமையா இருக்கீங்கன்னு, அந்த வார்த்தையை கேட்கறதுக்கே அந்த வார்த்தையை கேட்டாலே எங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க.
1: கண்டிப்பா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அந்த பாடலையும் அடுத்து கேட்கலாம்.

0: சோபா பாண்டியன்.
1: சோபா பாண்டியன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன்.
1: முதல் முறையா எனக்கு அழைச்சிருக்கீங்களா நீங்க? எத்தனையோ வாரங்களா, எத்தனையோ மாதங்களா, அதான் டிக்டாக் நேரலையில வந்து உங்க கூட இணைஞ்சிருக்கேன், உங்ககிட்ட பேசியிருக்கேன். முதல் முறையா அழைப்பு வாயிலா இன்னைக்குதான் பேசுறேன். உங்களுக்கு அன்னையர் தின வாழ்த்துகள்.
0: தேங்க்யூ சோ மச். வந்து இன்னைக்கு பாட்டு வேணும், பிகாஸ் இட்ஸ் மை பர்த்டே.
1: அப்படிங்களா, உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகளும் கூட. உங்க பிறந்த நாளோட சேர்த்து உங்க தாயார பத்தி நீங்க ஏதாவது சொல்லணுமே, அன்னையர் தினம் இல்லையா இன்னைக்கு.
0: எங்க மாதர் வந்து இப்ப எங்க அம்மா இல்ல, ஆனா எங்க அம்மா வந்து ரொம்ப நல்லவங்க. சின்ன பிள்ளைங்க அப்பா இல்லாம எங்க அம்மா பாத்துட்டு இருந்தாங்க. I really miss her so much.
1: கண்டிப்பா, எங்க இருந்தாலும் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. உங்களை பார்த்துட்டு என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
0: எனக்கு கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா
1: எனும் பாடல் உங்களுக்காக, உங்க பிறந்த நாளுக்காக முக்கியமா அடுத்து வந்து வருது, கேட்கலாம்.

0: வணக்கம் அன்னையர் தின வாழ்த்துகள் உங்களுக்கு.
1: நன்றி பிரவீன், நன்றி. உங்க அம்மாவுக்கும் நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன்.
0: சரி, கண்டிப்பா சொல்றேன், ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க, என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க? உங்க தாயார பத்தி ஏதாச்சும் நீங்க சொல்லணுமே.
1: அம்மா வந்து இப்போதைக்கு 21 வருஷம் ஆயிடுச்சு அம்மா இறந்து. இருந்தாலும் அவங்களுக்காக நான் வந்து எப்போதும் நினைச்சு பாடுற பாட்டு வந்து அம்மா என்பது தமிழ் வார்த்தை. அந்த பாட்டு வந்து எப்பவுமே என்னோட போன்ல கூட அந்த பாட்டு தான் வச்சிருக்கேன். எனக்கு அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்காக இந்த பாடல்.

0: வணக்கம்மா, அன்னையர் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: ரொம்ப நன்றியா. உங்க அம்மாவுக்கும் சொல்லிடுங்க.
0: சரி, கண்டிப்பா சொல்றேன்.
1: அனைத்து மகளிர்களுக்கும் என்னுடைய அன்னையர் தின வாழ்த்துக்கள் ஐயா.
0: ரொம்ப மகிழ்ச்சிமா. சொல்லுங்க, என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க? உங்க தாயார பத்தி கண்டிப்பா கொஞ்சம் சொல்லணும். நீங்க
1: தாயாரு வந்து அம்மா தவறிட்டாங்க ஐயா, தவறி ஒரு 20 ஆண்டுக்கு மேல ஆயிடுச்சு. மாமியாரும் அதே மாதிரிதான், அவங்க தவறி 30 ஆண்டு ஆயிடுச்சு. இருந்தாலும் எல்லாம் அந்த காலத்துக்கு உள்ளவங்கள அவங்களாம் வந்து அவங்க எந்த வேலை, அம்மா வந்து எந்த வேலை செஞ்சாலும் அதை வந்து கரெக்டா செய்யணும். அவங்களுக்கு வந்து ஒன்னு பாதிமெல்லாம் செய்யக்கூடாது, அந்த மாதிரி உள்ளவங்க. அது வந்து அப்ப நான் நினைப்பேன், என்ன இது கொஞ்சம் கூட இது செய்யக்கூடாது அப்படி இப்படி சொல்றாங்களே. ஆனா இப்ப அது நம்மளுக்கு இப்பதான் தெரியுது, அதெல்லாம் வந்து என்னத்தினாலதான் அவங்க அந்த மாதிரி அவ்வளவு கரெக்டா சிக்கனமா அப்படி இருந்தது வந்து இப்ப அது நம்மளுக்கு தெரியுது. அதுதான் அந்த ஒரு இதுதான் யா.
0: சரிம்மா, என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: பாடல் வந்து ஐயா, இது வந்து இந்த அம்மா கேட்டு கொஞ்சம் ரொம்ப நாளாச்சுன்னு வைங்களேன், ஒரு 3 மாசத்துக்கு முன்ன என்கிட்ட சொன்னாங்க அந்த பாடல் கேளுமான. 83 வயசு அந்த அம்மாவுக்கு. அடுத்த வீட்டு பெண்ணு அப்படின்ற பாடத்துல இருந்து பாட்டியா, மாலையில் மலச்சோலையில் அப்படின்னு வருங்க அந்த பாட்டு. அவங்க பேரு விமலாயா, அவங்க கணவர் பேர் ராகவன், அவர் இல்ல இருந்தாலும் அவர் பேரை சொல்லணும்னு அவங்க சொன்னாங்க. இந்த பாடலை வந்து அனைத்து அன்னையர்களுக்கும் நான் விரும்பி கேட்டுக்கிறேன் யா.

0: ஆமா, மல்லூரியில இருந்து சுக்ரீவன் பேசுறேன் ஐயா.
1: சுக்ரீவன் ஐயா வணக்கம்.
0: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
0: பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்குதான் அந்த அன்னையர் தினத்துல கிடைச்சிச்சு. ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. சரி சொல்லுங்க, உங்க தாயாரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: தாயாருக்கா தந்தையார் காலமாயிட்டாங்க, காலமாயி ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணேன். அப்புறம் இன்னைக்கு உலகத்துல வாழ்ற எல்லா அன்னையர்களுக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த நெல் வாழ்த்துக்கள். என்னோட இருக்கிற நீலா அவங்களுக்கும் என்னுடைய, அவங்க போன வாரம் தான் பிறந்த நாள், அவங்களுக்கும் என்னுடைய அன்னையர் தினம் வாழ்த்து.
1: நீலான்றவங்க உங்க மனைவியா?
0: ஆமா.
1: அது என்ன, என்னோட இருக்கிறவங்க என்னோட மனைவி நீலான்னு சொல்லாம
0: அவசரத்துல அவங்க அவங்க அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து என்னுடைய உங்களுக்கும் உங்க உங்க அன்னையர்களுக்கும் வாழ்த்து சொல்றாங்க.
1: அவங்க தானா பக்கத்துல? சரி, ரொம்ப நன்றி. என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
0: முகமது பின் துக்ளக்ல வந்து பாவலன் பாடிய புதுமை பெண்ணை பூமியில் கண்டது என்று TMS பாடுறாங்களே, அந்த பாட்டு இருந்தா போடுங்க.
1: கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக அடுத்து வந்து ஒளிபரப்பாகும் ஐயா.
0: நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றி. உங்க ரெண்டு பேர்த்திட்ட பேசிட்டு இருக்கேன் போல நானு. அதாவது நீங்க பேசுறது எனக்கு விளங்குது, உங்க மனைவி பேசுறது விளங்குது. சரி, அவங்களுக்கு நான் அன்னையர் தின வாழ்த்துகள் சொன்னேன்னு சொல்லிருங்க, அந்த பாடலை அடுத்து கேட்கலாம்.
2: ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: நன்றி நன்றிமா, அவங்களே வந்துட்டாங்க. அந்த பாடலை கேட்கலாம்.

0: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சாப்பிடணும், நீங்க சாப்பிட்டீங்களா? நிறைய தாய்கள் உங்களை வந்து வளர்த்திருக்காங்க. உங்க தாய் வந்து விரைவிலேயே உங்களை விட்டு சென்றாலும் நிறைய பேர் சேர்ந்து உங்களை வளர்த்திருக்காங்க. அவங்களெல்லாம் நினைவு கூர்ந்து பார்க்கும் போது ரொம்ப நெகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய இருக்கும்ல. சரிங்கய்யா, அவங்களுக்கு நாங்க அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொன்னு சொல்லிருங்க. என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: தலைப்புள்ள பாட்டு போடுங்க.
0: கண்டிப்பா அந்த பாடலை ஒளிபரப்புறோம். ரொம்ப நன்றி.
1: அதுல வந்து ஒரு அடி ஒரு ஒரு வரிங்க, அன்னை முகத்தை ஏழை பார்த்தது இல்லைன்னு ஒரு
0: வரிங்க.
1: அந்த அன்னை முகத்தை அந்த ஏழை பார்த்தது இல்லையா அம்மாவை? அந்த வடிவினால பாட்டீங்க கை கழுவி ஒளிபரப்பணும் அன்போடு கேட்டுக்கிறேன்.
0: கண்டிப்பா ஒளிபரப்புறோம். ஆனா அவங்க முகத்தை நீங்க பாக்கலனாலும் கொஞ்ச நேரம் முன்பு சொன்னீங்க இல்லையா, அன்னைக்கு அன்னையா உங்க மனைவி முகத்தை தினமும் பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா? அதுல கண்டிப்பா நீங்க அந்த அன்னையோட அரவணைப்பை எப்போதுமே உணரலாம். அந்த பாடலை அடுத்து கேட்கலாம்.
1: சரிங்க, ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிங்க.

0: வாசு சுங்கைப்பட்டன் அழைக்கின்றேன்.
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க, அன்னையர் தினம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ஓகே, ஒரு மாடரேட் லெவல்ல போய்கிட்டு இருந்தது.
1: அப்படியா, வீட்டுல கொண்டாட்டங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சா?
0: முடிந்தது.
1: சரி சரி, உங்க தாயார பத்தி சொல்லுங்க.
0: தாயார் வந்து இறந்து ஒரு ஆண்டு ஆகிட்டு.
1: எத்தனை ஆண்டு?
0: ஓராண்டு.
1: இப்பதான் சமீபத்துல
0: அவர்களும் ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்தார்கள். அவர்களுக்கு ஆரம்ப கல்வி எல்லாம் கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கு நிறைய பாடுபட்டார்கள் என்பது பெருமையும் இருக்கு. அவர்களை பொழுது இல்லாதது ஒரு வருத்தமாகவும் இருக்கின்றது.
1: சரி, அவங்களுக்காக ஒரு பாடல் விரும்பி கேட்கறதா இருந்தா, இல்ல அவங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு பாடலா இருந்தா என்ன பாடல் கேட்பீங்க?
0: சித்தி திரையிலிருந்து காலம் மீது காலம் மீது கண்ணுறங்கு மகளிர் பாடல்.
1: அது அவங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடலா?
0: ஏனென்றால் எல்லா நேருக்கும் இந்த பாடல் பொருந்தும். ஏன்னா இந்த கவிஞர் அந்த பாடல் வந்து அந்த ஒரு பெண்ணினியம் பத்தி ஒரு 5 பிரிவுகளாக எழுதியிருக்கின்றார். குழந்தை பருவம், பிறகு சிறு வயது, அடுத்து அவர்கள் வாலிப வயது, அப்புறம் தாய்மை, முதுமை. அந்த பாடல் வரிகள் அப்படியே ஒரு தாய்மையை, முழுமை பெற்ற ஒரு தாய்மையை விளக்குகின்றது.
1: சரிங்கய்யா, கண்டிப்பா அந்த பாடல் உங்க தாயாரை நினைவு கூறும் வகையில் அடுத்து கேட்கலாம்.
0: ரொம்ப நன்றிங்க.
1: நன்றி.

0: இடம் பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் சில திறமைகளையும் சில அறிவு ஞானங்களையும் வழங்கியிருப்பான். அந்த ஞானங்களை திறமைகளை நாம் பிறருக்கு பயனுள்ள வகையிலே செலவழிப்பதை பொறுத்துத்தான் அந்த திறமைக்கும் அறிவுக்கும் உலகத்திலே மதிப்பீடு கொடுக்கப்படுகிறது. தெனாலிராமன் உடைய கதைகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு தடவை தெனாலிராமன் இரவில் படுக்கப் போகிற போது திருடன் ஒருவன் தோட்டத்தில் புதருக்கு பின்னால் மறைந்திருப்பதை பார்த்து விடுகிறான். திருடன் திருடன் என்று கத்தினால் நிச்சயமாக மற்றவர்களெல்லாம் வந்து சேர்வதற்குள் அந்த திருடன் ஓடி விடுவான். தனிப்பட்ட முறையிலோ தெனாலிராமனால் அந்த திருடனை பிடிக்கவும் முடியாது. எனவே மனைவியை கூப்பிட்டு வாய்க்கொப்பளிப்பதற்கு தண்ணீரை கேட்கிறான் அந்த தெனாலிராமன். மனைவியும் சொம்பு நிறைய தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கிறார். புதரில் மறைந்திருக்கும் திருடன் மீது தெனாலிராமன் தண்ணீரை கொப்பளித்து உமிழ்கிறான். என்னது, எவ்வளவு தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பது என்று அந்த மனைவி கத்துகிறார். அப்போது தெனாலிராமன் தனது மனைவியை நோக்கி, என்னது என்னை எதிர்த்தா பேசுகிறாய் என்று அவள் மீதும் துப்புகிறான். என்னது, கேட்பதற்கு ஆள் இல்லையா என்று அந்த மனைவி கத்தத் துவங்குகிறாள். தெனாலிராமன் வீட்டில் இந்த இரவு நேரத்தில் என்ன பிரச்சனை என்று அக்கம் பக்கத்தில் இருக்கிற மனிதர்கள் ஓடோடி வந்து என்ன தெனாலிராமா என்று கேள்வி கேட்கிறார்கள். அப்போது தெனாலிராமன் சொன்னான், பாருங்கள் மக்களே, எவ்வளவு நேரமாக புதருக்கு பின்னால் மறைந்திருக்கிற இந்த மனிதன் மீது நான் துப்புகிறேன். ஆனால் அந்த திருடன் ஒண்ணுமே சொல்லாமல் மறைந்திருக்கிறான். ஒரு தடவை துப்பியதும் இந்த ஊரையே கூட்டிவிட்டாளே என் மனைவி என்று தெனாலிராமன் சொன்னான். மக்கள் முன்னிலையில் திருடன் பிடிபடுகிறான். இந்த கதை சமயோஜித புத்தி எவ்வளவு அவசியம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. ஆனால் அதே நேரத்திலே அந்த தெனாலிராமனின் மனைவி தனது கணவனால் நீர் கொப்பளிக்கப்பட்டு துப்பப்படுகிறாளே, அது எவ்வளவு தூரம் அந்த மனைவியின் மனதை காயப்படுத்தியிருக்கும் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய அதிபுத்திசாலித்தனம் எவ்வளவு தூரம் இருந்தாலும் தமது மனைவியிடத்திலேயும் குடும்பத்தாரிடத்திலேயும் தமது சமூக மக்களிடத்திலேயும் எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இருப்பதுதான் சமயோஜித புத்தி. நமக்கெல்லாம் தெரியும், டைட்டானிக் என்கிற திரைப்படம் 1997 திரையிடப்பட்டு உலக அளவிலே மிகவும் புகழ்பெற்ற திரைப்படம். டைட்டானிக் ஆடம்பர கப்பல் 1912 வட அயர்லாந்தில் உருவாக்கப்பட்டது. ஏப்ரல் 14 1912 வட அட்லாண்டிக் பெருங்கடலில் பனிப்பாறை ஒன்றின் மீது மோதி 1503 பேர் கொல்லப்பட்டார்கள். சிறிய படகு மூலம் பெண்களையும் குழந்தைகளையும் அதிகாரிகள் காப்பாற்றிக் கொண்டிருந்தார்கள். ஒரு ஜப்பானிய இளைஞன் என்ன செய்தான், தனது சமயோஜித புத்தியால் பெண் போன்று வேடமிட்டு பெண்களோடு படகில் ஏறி சாமார்த்தியமாக உயிர் தப்பிச் சென்றான். தனது புத்தி சாமார்த்தியத்தால் தான் தான் ஜப்பான் திரும்பி வந்ததாக தன்னுடைய தாயிடத்திலே சொன்னபோது அந்த தாய் அவனை ஓங்கி கன்னத்தில் அறைந்தாள். என்னை பாராட்டுவார்கள் என்றல்லவா நினைத்தேன், என்னை ஏனம்மா அடித்தாய் என்று அந்த மகன் கேட்டபோது அந்த தாய் சொன்னாள், ஒரு பெண் காப்பாற்றப்படுகிற இடத்திலோ ஒரு குழந்தை காப்பாற்றப்படுகிற இடத்திலோ நீ தப்பித்து வந்திருக்கிறாய். ஒரு உயிரை பருத்தி விட்டுத்தான் நீ உயிர் தப்பி இருக்கிறாய். அந்த விபத்தில் நீ இறந்திருந்தால் அதுதான் உனது சமயோஜித புத்தி சரியாக இருந்திருக்கும் என்று அந்த தாய் சொன்னதாக செய்திகளில் பார்க்கிறோம். எவ்வளவு தெளிவான சிந்தனை அந்த தாய்க்கு. நமது சமயோஜித புத்தி நாம் வாழ்வதற்கு மட்டுமல்ல பிறரையும் வாழ வைப்பதுதான் சமயோஜித புத்தி. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, இறைவா பிறருக்கு பயன் தருகிற கல்வியை தருவாயாக என்றும், பிறருக்கு பயனளிக்காத கல்வியை விட்டும் பாதுகாப்பு கேட்கிறோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். அல்லாஹு தஆலா பயன் தருகிற புத்தி சாதுரியத்தையும் அறிவையும் நமக்கு தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நீர்களில் இடம்பெற்றது ஞான சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கி.
4: இளமை புதுமை இனிமை.
5: எல்லா நாளும்

0: பூவலே ஹேமபால் இன்னவள் சினுங்கும் ஊடலை சஜனா.
1: ஹாய் ரசிகர்களே, நான் எம் கே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது நம்ப நேரம்.

0: அதான் கொண்டுட்டிய.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது நம்ம நேரம். ஹாய் வணக்கம், நான் தேவகுரு. திங்கள் முதல் வெள்ளி வரை கரெக்டா வந்து ஒளிபரப்பாகுது இந்த மின்னல் எஃப்எம்ல. எல்லாமே நம்ம உள்ளூர் பாடல் தாங்க. சோ வேற என்ன, சந்தோஷமா இந்த 1 ஹவருக்கு கேட்டு மகிழுங்கள். லவ் யூ.

இன்றைய பாடல் தொகுப்பு பிரேமா கிருஷ்ணன்.

0: பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

வாழ்க்கை நம்மளை எங்கெங்கோ அழிச்சிட்டு போயிடுது, ஆனா நாம கடந்து வர்ற அந்த ஆசிரியரின் முகம் மட்டும் மனசுலயே பதிஞ்சிருக்கு. அப்படி உங்களுக்குள்ள பதிஞ்சு நிறைஞ்சிருக்கிற ஆசிரியரை பற்றி எங்க கிட்ட சொல்றீங்களா? மினல் FM இன்ஸ்டாகிராம்ல ஒரு நிமிட காணொலியாக உங்க ஆசிரியரை பற்றி பேசி அனுப்புங்க. அவங்க புகைப்படத்தையும் இணைக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவு செஞ்சு மறக்காம மினல் FM டேக் பண்ணுங்க.

0: நிறைய இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
0: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு?
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: என்ன வெயில, என்ன வெயில! கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா முடியல. விறுவிறுன்னு போயிட்டு வந்துடணும்.
1: மறுபடியுமா இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம். அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மினல் எஃப்எம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: குழந்தைங்க ரொம்ப குறும்பு ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.
1: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: தளம். இது நம்மூர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

இன்றைய பாடல் தொகுப்பு பிரேமா கிருஷ்ணன்.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
2: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா,
0: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா, எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. ஆ, சொல்லடி.
0: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: அந்த கண்ணாடியை தரங்களே.
1: எதுக்கு?
0: தோ இதுக்கு தான்.
1: ஏய், என்ன ஹைவேல குப்பை போட்டு சிரிக்கிற?
0: ஒரு குப்பை தானே. அவசரத்துக்கு குப்பை போடலானா இந்த ட்ரெயின்ல ஒரு கண்ணாடி கூட தரக்கலையே. சரி, யாரும் பார்க்கல, கீழே போட்டு விட்டுதான்.
1: இங்கேயுமா?
0: அட, ஒரு குப்பை தானே.
1: நீங்க படிச்சிருக்கீங்க தானே?
0: ஓ, டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கேன்.
1: இதுல பெருமை வேற. தெரியுமா தெரியாதா, 2026 தொடங்கி பொது இடங்கள்ல குப்பைகளை வீசினீங்க அப்படின்னா 2000 ரிங்கிட் அபராதம் மட்டும் இல்லங்க, 12 மணி நேரத்திற்கு பொது சேவையும் செய்யணும்.
0: ஐயோ, எதுக்கு இதெல்லாம்? இனிமே நான் மட்டும் இல்ல, என்ன சுத்தி இருக்கிறவங்களும் குப்பை போடாம நானே பாத்துக்கிறேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: என்ன நீங்களே தானே கூப்பிட்டீங்க?
1: ஆமா, நீ கூப்பிட்டேன்னு திரும்பவும் கூப்பிட்டேன்.
0: உங்களுக்கு வேலை இல்லாதப்போ என்கிட்ட பேச நேரம் இருக்கிறப்போ திரும்ப கூப்பிடுங்க. பாய். நமக்கு அழைக்கிறவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்போங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

எஃப்சியை வெற்றி கொண்டு புதிய வரலாறு படைத்துள்ளது. 2021 பருவம் தொடங்கி 108 போட்டிகளில் தோல்வி காணாத அணியாக ஜேடிடி அதன் சாதனையை தொடர்ந்து தக்கவைத்துக் கொண்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:04. இடம்பெறுவது தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேரிலே இன்றைய தீன் சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஹுஜ்ரத் வசனம் 13 தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم.
3: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
3: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். யா

மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கின்றாரோ அவர்தாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன், யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன்.

0: அன்பான மீனலஃபம் நேர்களே, இன்று நமது டீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியின் பாடல்களுக்கு இடையிலே அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: நேயர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக ஹதீஸ் குதுசியிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள், ஒரு அடியானுக்கு நான் உடல் நடத்தையும் வாழ்க்கையில் பொருளாதார விசாலத்தையும் கொடுத்து அவர் அதே நிலையில் 5 ஆண்டுகள் கழிந்த பிறகும் ஹஜ்ஜின் மூலமாக என்னை சந்திக்க வரவில்லையானால் அவர் என் அருளை விட்டும் நிராசையாக்கப்பட்டவராவார் என அல்லாஹ் கூறுவதாக நபி பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். மேலும் நபித்தோழர் சயீது பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், என் அண்டை வீட்டாராயினும் சரியே, வசதி வந்த பின்னர் ஹஜ் செய்யாமல் இறந்தவருக்காக நடத்தப்படும் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறினார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, ஹஜ்ஜுக்கு வருமாறு நீங்கள் மனிதர்களுக்கு அழைப்பு விடுங்கள், கால்நடையாகவும் உங்களில் வருவார்கள், இளைத்த ஒட்டகங்களின் மீது தொலை தூரத்திலிருந்தும் உங்களிடம் வருவார்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டி முடித்த பிறகு அல்லாஹ் மக்களை நோக்கி ஹஜ்ஜுக்கு வருமாறு நேரடியாக அழைப்பு விடுத்தான். அல்லாஹ் வானவர்களின் தலைவர் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹஜ்ஜுக்கு வருமாறு அனைவரையும் அழைக்கும்படி கட்டளையிட்டான். அவ்வாறே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹஜ்ஜுக்கு வருமாறு அனைவரையும் அழைக்கும்படி கட்டளையிட்டான். இதனை அறிந்த இப்லீஸ், நானும் இவ்வாறு அழைப்பு விடுக்கட்டுமா என்று அல்லாஹ்விடம் கேட்டான். அவனது நப்பாசையையும் நிறைவேற்றும் விதமாக, ஆம், நீயும் இவ்வாறே அழைப்பு விடுக்கலாம் என்று கூறி அல்லாஹ் அவனுக்கும் வாய்ப்பு தந்தான்.

நேயர்களே, இவ்வாறு எல்லோருக்கும் ஹஜ்ஜுக்கான அழைப்பு விடுத்தார்கள். அல்லாஹுவின் அழைப்பை செவியுற்று யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்வார்களோ அவர்களெல்லாம் இறை நேசர்களாக இல்லம் திரும்புவார்கள். ஆன்ம பலமும் பாக்கியமும் பரிசுத்தமுடையவர்கள் மட்டுமே அல்லாஹுவின் அழைப்பை நேரடியாக கேட்க முடியும். ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழைப்பை செவியுற்று யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்வார்களோ அவர்களெல்லாம் ஹஜ்ஜில் மரணித்து விடுவார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழைப்பை செவியுற்று யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்வார்களோ அவர்களின் வாழ்க்கை முன்பை விட மேலானதாக இருக்கும். அன்பில்லாதவர் அன்புள்ளவராக, பொறுப்பில்லாதவர் பொறுப்புள்ளவராக, வழிபாட்டில் குறைவு செய்தவர் வழிபாட்டை நிரப்பமாக நிறைவேற்றுபவராக மாறிப்போவார். சுருங்கக்கூறின் அவர் ஹஜ் செய்த பின்னர் சிறந்தவராக மாறியிருப்பார். இப்லீஸின் அழைப்பை செவியுற்று யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்வார்களோ அவர்களின் வாழ்க்கையில் ஹஜ்ஜுக்கு பிறகு எந்த மறுமலர்ச்சியும் ஏற்படாது. அதன் பிறகு அவர்களின் செயல்பாடு மிகவும் மூர்க்கத்தனமாகவும் மோசமானதாகவும் இருக்கும். ஹஜ்ஜை முடித்த ஒருவரின் செயல்பாட்டை வைத்து இவர் யாருடைய ஹஜ்ஜின் அழைப்பை செவியுற்று ஹஜ்ஜு முடித்துள்ளார் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். ஹஜ்ஜுக்கு சென்று வந்த பிறகும் சிலர் திருந்தாமல் இப்படி இருக்கின்றார்களே என்று பேரறிஞர் அஷ்ரஃப் அலி தானவி அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், காபாவின் சுவற்றில் பதிந்துள்ள ஹஜ்ருல் அஸ்வத் என்ற கல்லை தொட்ட பிறகு மனிதனின் அசல் நிலை வெளியாகி விடுகின்றது. அவர் ஹஜ் பயணத்திற்கு முன்பு நற்குணமுடையவராக இருந்திருந்தால் ஹஜ் பயணத்திற்கு பின்பு மிக சிறந்த நற்குணமுடையவராக ஆகிவிடுகின்றார். முன்பு துர்க்குணமுடையவராக இருந்திருந்தால் அது இப்பொழுது வெளியாகிவிடும். அதனால் தான் ஹஜ் பயணத்திற்கு முன்பே நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ளுங்கள், இரையச்சம் உள்ளவர்களுடன் தோழமை கொள்ளுங்கள், அது உங்களை நன்மையின் பக்கம் அழைத்துச் செல்லும் என்று பதிலளித்தார்கள் அவர்கள்.

நேயர்களே, ஹஜ்ஜை முடித்த பின்னர் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், வழிபாடுகளில் அதீத ஆர்வம், பிறரை மதிக்கும் நற்குணங்கள், உறவுகளுடன் நல்லுறவாடும் உயர்வான தன்மைகள் மற்றும் இறை நம்பிக்கை பளிச்சிடும் நிலை ஹாஜியிடம் அதிகரித்திருப்பேன். அவரின் ஹஜ்ஜு பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்த பிறகு நம்மால் இஸ்லாமிய முறைப்படி சீராக நடக்க இயலுமா என்று அச்சப்பட வேண்டாம். அல்லாஹ் நமது வாழ்க்கையை சீராக்குவான் என்ற நம்பிக்கையில் ஹஜ்ஜு செய்தால் நிச்சயமாக அதன் பலன் நமக்கு கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ஜை முடித்துவிட்டு வருபவர்களை சந்தித்தால் அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள், அவர்களுடன் முசாஃபஹா கைலாகு செய்யுங்கள். இன்னும் அவர்கள் தமது வீடுகளுக்கு சென்று நுழைவதற்கு முன்பாகவே அவர்களிடம் உங்களின் பாவ மன்னிப்புக்காக பிரார்த்திக்கும்படி கூறுங்கள். ஏனெனில் அவர்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று பரிசுத்தமாகி திரும்பி வந்துள்ளனர் என நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹஜ் செய்தவரும் உம்ரா செய்தவரும் அல்லாஹுவின் தூதுக்குழுவினர் ஆவார்கள். அவர்கள் பிரார்த்தித்தால் அது ஒப்புக்கொள்ளப்படும். அவர்கள் பாவ மன்னிப்பு கோரினால் அவர்களின் பாவங்களை அல்லாஹு மன்னிக்குகின்றான். மேலும் ஹஜ் செய்ய இருப்பவர்கள் பயணத்திற்கு முன் தன் வீட்டாரிடமும் தன் பகுதியில் உள்ள தெரிந்த அறிந்த நண்பர்களிடமும் தன்னோடு தொழுகைக்கு வருபவர்களிடமும் முறையான முறையில் விடைபெற்று பிரார்த்தித்து விட்டு புறப்படுவதுதான் முறையான ஹஜ். ஹஜ்ஜை முடித்துவிட்டு திரும்பி வரும்போது தனது பகுதியில் உள்ள தனக்கு அறிமுகமான தனது நண்பர்கள், தனது உறவினர்கள் அனைவர்களிடமும் சலாம் சொல்லி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இரண்டு ரக்காத் சுக்ர் தொழுதுவிட்டு அங்கே தன்னோடு இருப்பவர்களிடம் முசாஃபஹா செய்துவிட்டு எல்லோருக்காகவும் பிரார்த்தித்து விட்டு பிறகே தனது வீட்டிற்குள் செல்வதே முறையாகும். வீட்டிற்குள் நுழைவதற்கு முன் செய்யும் பிரார்த்தனை அல்லாஹுவிடம் ஏற்றம் பெறுகின்றது என்பது நபிமொழியின் கருத்தாக இருப்பதால் இத்தகைய விதிமுறைகளையெல்லாம் நமது மார்க்கத்தின் முன்னோடிகள் கடைபிடித்து வந்துள்ளனர். இக்காலத்தில் இந்த அழகிய நடைமுறைகளை பெரும்பாலானோர் பேணுவதாக தெரியவில்லை. இன்றைய அவசர காலத்தில் பழைய புனிதமான பல விதிமுறைகளெல்லாம் அழிந்து வருகின்றன அல்லது வெறுப்புடன் கைவிடப்பட்டு வருகின்றன. எனவே நமது முன்னோர்கள் ஹஜ்ஜு செல்வதற்கு முன்பு எப்படி புனிதமான முறையில் அந்த ஹஜ்ஜை மேற்கொண்டார்களோ, அதே போன்று ஹஜ்ஜை முடித்துவிட்டு வந்த பிறகு எப்படி அவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டார்களோ, அதுபோன்று நாமும் ஹஜ்ஜை நிறைவேற்றி வருவோமாக. வல்ல நாயன் அல்லாஹ் நற்கிருபை புரிவானாக.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நிறம் காலைமணி 6:30.

0: இனிய வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். உங்களை தேடி வந்தாச்சு. இன்றைக்கு தெய்வீகன் புவனா கூட உங்களுடைய காலை பொழுது இனிதாக தொடங்குகின்றது. வணக்கம் புவனா.
1: காலை வணக்கம் நேர்களே. காலை வணக்கம் தெய்வீகன். மீண்டும் ஒரு புதிய நாளில் திங்கட்கிழமையில சந்திக்கிறோம்.
0: எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விடுமுறை எல்லாம் நல்லபடியா முடிந்ததா? வார இறுதி நாட்கள் எல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு ஓய்வு எடுத்துட்டு இன்றைய நாளை தொடங்குவீர்கள் அப்படின்னு நாங்க நம்புறோம்.
1: ஆமா, சில நேரங்கள்ல நம்ம வந்து முக்கியமான விஷயங்கள்ல மறந்துடும். எதை எதையோ தேடிக்கிட்டு போறோம், ஆனா நம்ம அவசியம் செய்ய வேண்டிய அடிப்படை விஷயங்களை நம்ம எப்போதுமே மறந்துடுறோம்.
0: என்னென்ன அடிப்படை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா தூங்கி எழுந்திருக்கணும், அதுக்கப்புறம் நல்லா சாப்பிடணும், நல்லா ஓய்வு எடுக்கணும், நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணணும், அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா போனா தண்ணி நல்லா குடிக்கணும், நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடணும், ஓய்வு போதுமான அளவுக்கு இருக்கணும். இது மூன்றுமே வந்து அடிப்படையான ஒன்று. எப்போதும் எதையோ தேடி ஓடுற நேரத்துல இதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு நம்ம வேற எதை எதையோ தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு.
1: நம்ம உடலுக்கும் மனசுக்கும் அவசியமானதை கொடுக்காம வேற ஏதோ தூரமா பார்த்து ஓடிட்டு இருக்கோம் போல அப்படின்னு தெரியுது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அது நமக்கு ஒரு சமிக்ஞையை கொடுக்கும், இது எனக்கு பத்தல, நேரத்துல ரொம்ப தாமதமா இருக்கும், அதனால இருக்கும் போதே அதை நல்லபடியா பாத்துக்குவோம்.
0: காலையிலே எழுந்திருச்சு தண்ணி குடிக்காம இருந்தீங்கன்னா ஒரு குழை தண்ணியை குடிச்சிட்டு உங்களுடைய நாளை நல்லபடியா கொண்டுட்டு போங்க. மத்ததெல்லாம் எங்க பக்கம் விட்டுருங்க. நாங்க உங்களுக்கு அமோகமான நாளை கொடுக்க காத்துட்டு இருக்கோம். திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு, சித்திரை திங்கள் 28 நாள், 2026 மே 11 திங்கட்கிழமை.

0: உற்சாகம் நிறைக்கும் காலை பொழுதுக்கு யோகா பயிற்றுனர் மாஸ்டர் எஸ் கே துரை.
1: நம்ம புருவத்துக்கு நடுவுல ஒரு இடம் இருக்கு, அதுக்கு பேரு ஆஞ்ஞா சக்கரான்னு சொல்லுவாங்க யோகத்துல. பொதுவா இதை வந்து மூன்றாவது கண் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது வேலை செய்யும் போதோ இல்ல பேசும் போதோ வாகனம் ஓட்டும் போதோ நிறைய பேர் இந்த புருவத்துக்கு நடுவுல இருக்கிற பகுதிக்கு ஒரு இறுக்கத்தை கொண்டு வருவாங்க, அதை அப்படியே சுருக்கி எடுப்பாங்க. நம்ம என்ன நினைப்போனா அப்படி செய்யறதுனால இன்னும் கூட கவனம் செலுத்த முடியும்னு. ஆனா உண்மை என்னன்னா அதனால நமக்கு தெளிவு தான் போகும். இன்றைக்கு இந்த நெற்றி பகுதியை கொஞ்சம் கவனிங்க. காடி ஓட்டும் நேரத்துல இல்ல படிக்கும் போதோ இல்ல மடிக்கணினிய பாய்க்கும் போதோ இந்த நெற்றி பகுதியை சுருக்காம பாத்துக்குங்க. இது நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும், செய்யக்கூடிய காரியமும் ஒரு கவனத்துடன் செய்ய முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.

0: உன்னை மாற்றினால் எல்லாமே மாறும் அப்படின்னு வாங்க மணி. இப்போ 6:40 நண்பன் பத்திரிகையிலிருந்து தொடங்குவோம். இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி, மித்ராவிற்கு கூடுதலாக 50 மில்லியன் ஒதுக்கீடு. மலேசிய இந்திய ஒரு மாற்று பிரிவான மித்ராவிற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட உள்ளதாக பிரதமர் நேற்று கூறியிருக்கின்றார்.
1: ஆமா, அதனையடுத்து மக்கள் ஓசையில் வந்திருக்கிற செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்து ஆலயங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு மத்திய அரசாங்கத்தால் மட்டும் தீர்வு காண முடியாது, மாறாக அது தொடர்பான பல்வேறு இலாக்காக்கள், மாநில அரசுகள் எனும் கூட்டு முயற்சியால் மட்டுமே எந்த ஒரு வரைபாட்டு தளத்துக்கும் பிரச்சனைக்கும் தீர்வு காணப்படும் அப்படின்னு இலக்கியவியல் அமைச்சர் சொல்லியிருக்காரு கோவிந்த் சிங் அவர்கள்.
0: கவனத்தை எடுத்திருக்கக்கூடிய மற்றொரு செய்தி, சுமார் 6 அரசியல் திருப்பங்களுக்கு பிறகு சி ஜோசப் விஜய் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார். இந்த விவரம் எல்லா பத்திரிகைகளிலும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது.
1: அதனையடுத்து இணையதளங்களில் அதிகமாக பேசப்பட்ட மற்றொரு நியூஸ் செய்தி என்ன பாத்தீங்கன்னா, இந்த ஹந்தா வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த கிருமி தொற்று முழு விழிப்புணர்வு நிலையில் நம்ம லேசியா அப்படின்ற ஒரு செய்தி. இந்த வைரஸ் கிருமி தொற்று அச்சுறுத்தலுக்கு எதிராக உள்ளது என்று சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கிறார். எனினும் இதுவரை மலேசியர்கள் யாரும் இந்த கிருமி தொற்றால் பாதிக்கப்படவில்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.
0: இன்னும் மற்ற செய்திகளுக்கு தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். பத்திரிகைகளையும் வாங்கி படிக்க மறக்காது. இப்ப காலையிலே ஒவ்வொருத்தரையும் எழுப்புறதுக்கு ஏதாவது ஒரு முறை இருக்கும். இப்போ உங்களுக்கே அலாரம் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எழுந்திருக்கிறதுக்கு சூழல் ஏற்படுறதுக்கு முன்னுக்கு இந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு கொஞ்சம் பட்டுன்னு எழுந்திருச்சிருவீங்க. அந்த மாதிரி வீட்டுல நம்ம எழுப்புவதற்கு அம்மா பல யுக்திகள்லாம் கையாண்டிருப்பாங்க இல்லையா, அந்த யுக்திகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம்.
1: சரி, அழைத்து சொல்லுங்க 3-2-2-8-2-5-7-3-3.
0: எது ஒருவேளை அப்படியே சோம்பலாக இருந்தாலும் ஐயோ எழுந்திருச்சு ஓடணும் அப்படின்னு உங்களை ஓட வைப்பது, இல்ல உங்க அம்மா வந்து மேல தண்ணியை தெளிச்சிருப்பாங்க, இல்ல ஒரு கிள்ளு கிள்ளி இருப்பாங்க, உங்க வீட்டு காற்றாடி அடைச்சிட்டு போயிருப்பாங்க, இப்படி என்னென்னமோ நடந்திருக்கும் இல்லையா.
1: சரி, இந்த மாதிரியான அனுபவங்கள் இருந்தா மறக்காம எங்க கிட்ட சொல்லுங்க.
0: 3-2-2-8-2-5-7-3-3
1: அல்லது 4-7-6-8.
0: ஸ்டோரிஸ் ஃபேமிலி படத்துக்காக பாடல் வருது.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். அரசன் ஒரு போரில் தோல்வி அடைந்தார். எதிரிகளிடமிருந்து தன் உயிரை காப்பாற்றிக்க அரசர் காட்டுக்கு ஓடி போய் அங்க இருந்த குகையில் ஒளிந்து கொண்டார். தோல்வி அடைந்த அரசர் ரொம்ப மனசோர்வு அடைந்திருந்தார். ஒரு நாள் அரசர் மிகவும் வருத்தத்துடன் அந்த குகையில் படுத்திருந்தார். அப்போது அங்கு ஒரு சிலந்தியை பார்த்தார். அந்த சிலந்தியின் செயல் அவருடைய கவனத்தை ஈர்த்தது. குகையின் ஒரு பகுதியில் வலையை பின்ன அந்த சிலந்தி கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருந்தது. வலையில் பின்னிய நூல் அறந்து சிலந்தி கீழே விழுந்தது. இப்படியே பல முறை முயற்சி செய்தும் அது கீழே விழுந்து கொண்டே இருந்தது. ஆனால் தன் முயற்சியை மட்டும் சிலந்தி ஒருபோதும் கைவிடவில்லை. கடைசியில் அழகான ஒரு வலையை சிலந்தி வெற்றிகரமாக பின்னி முடித்தது. அதை பார்த்த அரசன் யோசித்தார். ஒரு சின்ன சிலந்தியே பல முறை தோல்வி அடைந்தும் தன் முயற்சியை கைவிடவில்லை. நானோ ஒரு அரசன், நானும் மறுபடியும் முயற்சி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார். அதன் பின்பு நம்பிக்கையுடன் எதிரிகளை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றார். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? எவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்தாலும் மனதில் ஊக்கமும் நம்பிக்கையும் இருந்தால் வெற்றி பெற முடியும். விடாமுயற்சி செய்யும் மனுஷனுக்கு தோல்வியும் ஒரு பாடம்தான். நம்பிக்கையை இழக்காத மனதுக்கு ஒரு நாள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01709712919. வணக்கம். இன்னால் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: ஆமா, ஒரு விஷயம் கேட்டிருந்தோம். அதாவது காலையில உங்களை வந்து எழுப்புவாங்க, அம்மா வந்து எழுப்புவாங்க. இந்த எழுப்பும் போது என்ன சொல்லி எழுப்புனா டக்குன்னு எந்திரிச்சிருவீங்க நீங்க?
0: இல்ல, நீங்களே வந்து ஒரு அலாரம் அடிச்சு எழுந்திருக்கல. இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா பட்டுனு எழுந்திருப்பீங்க. ரிஷான் வந்திருக்காரு. எத்தனை வயசு தம்பிக்கு?
2: 11 வயசு.
0: இன்னைக்கு காலையில அம்மா என்ன சொல்லி உங்களை எழுப்புனாங்க?
2: இது வந்து எல்லா காலையிலயும் நடக்கும். நார்மலா வந்து அம்மா வந்து கொஞ்ச நேரம் கூப்பிடுவாங்க, அப்புறம் வந்து அப்பா வந்து ஒரே ரொட்டிதான் என் பேரு சொல்லுவாரு, அப்புறம் நான்
1: ஏஞ்சிருவேன்.
0: அம்மா எவ்வளவு நேரம் சொன்னாலும் எழுந்திருக்க மாட்டீங்க.
2: ஆமா,
1: அப்பா வந்தாருன்னா கொஞ்சம் பயமா என்ன?
2: இல்ல, அவரு ஒரே ரொட்டிதான் சொல்லுவாரு, அதுல தெரிஞ்சிடும் அவரு பேரு.
0: சரி, எப்படி எப்படி சொல்லுவாரு உங்க பேரு?
2: ரிஷான் கத்தி கூப்பிடுவாரு.
0: இல்ல, வழக்கமா வீட்டுல கூப்பிடும் போது
2: நார்மலா ரிஷான் அப்படிதான் கூப்பிடுவோம்.
0: ஓ, ரிஷான் அப்படின்னா தெரிஞ்சிருக்க கேட்டீதான்.
1: மணியாச்சு, இதுக்கப்புறம் தூங்க கூடாது.
0: ஒருவேளை எழுந்திருச்சு வரலனா என்ன ஆகும்?
2: அவர் வந்து ஆட்டி ஆட்டி
0: எழுப்புவாரு. ஓ, நேரா தூக்கிட்டு போய் உட்கார வச்சிருவாரா? பல வீட்டுல இதுதான்.
1: ஆமா, சில நேரங்கள்ல நம்மளுக்கு அலாரம் அடிச்சோம், தூக்க வரும். ஆனா நீங்க சொன்ன மாதிரிதான், வேலை இடம் இல்ல வேலையில மேலதிகாரி நினைச்சாலே பட்டுன்னு இருக்கிற தூக்கம் போயிருச்சிரும். வேலையை பாப்போம்னு ஆரம்பிச்சிருவோம்.
0: உங்க கதையை பேச கேட்க காத்துக்கிட்டு இருக்கோம்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.
1: வணக்கம். மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்டிஎம் கிளிக் வழியாக மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நீங்க
2: ஒரு தலைப்பை பத்தி சொன்ன உடனே பெரியவங்க எல்லாம் அழைப்பாங்கன்னு பார்த்தா குட்டீஸ் எல்லாம் அழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ
1: காலீஸ்வரி வந்திருக்காங்க. எங்க இருந்து அப்படின்னு கேக்கலாம்.
3: இன்னைக்கு
1: சரியா எழுந்திருச்சீங்களா இல்ல அம்மா ஏசிட்டே எழுப்புனாங்களா?
3: காதுல
1: விழாது. ஏன் நல்லா தூங்குவீங்களோ?
2: மகிழ்ச்சியா எழுந்திருப்பீங்களா? என்ன கவலையா எழுந்திருப்பீங்களா? ஒவ்வொரு நாளும்
3: சரியா
1: தூங்கி சரியா எழுந்திருச்சிடும். சரியா காலீஸ்வரி?
2: சரிமா.
1: எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு.
2: கவலையா எழுந்திருச்சா?

மாற்றத்தின் முகவர்களாக பல்கலைக்கழக மாணவர்கள். பிரதமர் அறைகூவல். மித்ராவுக்கு 50 மில்லியன் ரிங்கிட் கூடுதல் ஒதுக்கீடு. வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் ரஷ்யாவுக்கான தனது சிறப்பு பயணத்தை நிறைவு செய்து மலேசியாவுக்கு புறப்பட்டுள்ளார். பேரரசரை ஏற்ற இருந்த சிறப்பு விமானம் மலேசிய நேரப்படி 8:30 நுக்கோவோ 2 பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டது. வெள்ளிக்கிழமை நடைபெற்ற வெற்றி நாள் கொண்டாட்டத்தின் சிறப்பு விருந்தினராக சுல்தான் இப்ராஹிம் மே 6 மோஸ்கோ சென்றடைந்தார். இவ்வேளையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் விடுத்த இந்த சிறப்பு அழைப்பு மலேசியாவுக்கு அந்நாட்டு அரசாங்கம் வழங்கிய மிக உயர்ந்த அங்கீகாரமாக அமைந்திருந்தது. பல்கலைக்கழக மாணவர்கள் நாட்டிற்கு முன்னேற்றத்தையும் உருமாற்றங்களையும் கொண்டுவரும் மாற்றத்தின் முகவர்களாக தங்களின் முக்கிய பங்கை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அறைகூவல் விடுத்துள்ளார். அறிவு, விழுமியங்கள், சிந்தனை முதிர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் அத்தரப்பினர் செயல்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். இனம், மதம், பின்னணி பேதமின்றி மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய வலிமை கொண்டவர்களாக பல்கலைக்கழக மாணவர்கள் திகழ்வதாகவும் அவர் விவரித்தார். இவ்வேளை சமூகத்தை பிளவுபடுத்தி நாட்டின் நல்லிணக்கத்திற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் இன அரசியலை நிராகரிப்பதாகவும் டத்துஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். இதனிடையே மலேசிய இந்திய சமூக உருமாற்றப் பிரிவு மித்ராவுக்கு கூடுதலாக 50 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அறிவித்துள்ளார். இதன் மூலம் இவ்வாண்டுக்கான மொத்த ஒதுக்கீடு 150 மில்லியன் ரிங்கிட்டுக்கு அதிகரித்துள்ளது. இந்திய சமூகத்தில் வறிய நிலையில் உள்ளவர்களுக்கு உதவியை வழங்குவதில் மித்ராவின் சிறப்பான செயல்பாட்டை தொடர்ந்து இந்த கூடுதல் நிதி அங்கீகரிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களின் இனம் அல்லது பின்னணி ஏதுவாக இருந்தாலும் மடானி அரசாங்கம் சமூக நீதி கொள்கைகளை தொடர்ந்து நிலைநிறுத்தும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மற்றொரு நிலவரத்தில் உயர்

0: செயலாக்க அமைப்புகளில் தலைமை வகிப்பதற்கு எதிர்வினைகளால் பாதிக்கப்படாமல் கடினமான முடிவுகளை எடுப்பதற்கான மன உறுதியும் துணிவும் தேவை என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசம்பாக்கி வலியுறுத்தியுள்ளார். ஊழல் தடுப்பு துறையில் தமது 40 ஆண்டுகளுக்கு மேலான பணி அனுபவத்தில் இப்பணி நண்பர்களை விட எதிரிகளையே அதிகம் உருவாக்கும் என்பதை தாம் உணர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாளை பணி ஓய்வு பெறும் அவர் 1984 MACC-யில் இணைந்ததில் இருந்து தொடர் கற்றல், தகவல் பகிர்வு, மேலாண்மை ஆகியவற்றின் மூலம் தனது தொழில் வாழ்க்கை செதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 2020 மார்ச் 9 MACC-யின் தலைமை ஆணையராக தான் ஸ்ரீ அசம் பொறுப்பேற்றார். மற்றொரு நிலவரத்தில், கான்ஸ்பிரசி திரைப்படம் சட்ட செயலாக்கத்தை கடந்து ஊழல் தடுப்பு கல்வி முயற்சிகளையும் உள்ளடக்கிய மலேசிய MACC-யின் பங்கு குறித்த பொதுமக்களின் புரிதலையும் நம்பிக்கையையும் மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தான்ஸ்ரீ அசம்பாக்கி குறிப்பிட்டார். அத்திரைப்படத்தின் சிறப்பு திரையிடலில் கலந்து கொண்ட தான்ஸ்ரீ அசம் நாட்டிற்காக கடமையாற்றுவதில் MACC அதிகாரிகள் எதிர்கொள்ளும் சவால்கள், அச்சுறுத்தல்கள், அழுத்தங்கள், அசைக்க முடியாத கொள்கைகள் குறித்த ஒரு நெருக்கமான பார்வையை இந்த திரைப்படம் வழங்குவதையும் சுட்டிக்காட்டினார். கான்ஸ்பிரசி திரைப்படம் May 21 தொடங்கி நாடு முழுவதும் உள்ள திரையரங்குகளில் வெளியிடப்படுகிறது. மலேசிய ராணுவப்படை TDM நாளை தொடங்கி May 15 கிளந்தானிலும் திருங்கானுவிலும் 2026 கிராபந்தாஸ் பயிற்சியை நடத்த உள்ளது. தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் படையின் தயார்நிலை, செயல்பாட்டு திறன்களை மதிப்பிடுவதற்காக இப்பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் இப்பயிற்சியில் 10வது வான்குடை படைப்பிரிவு ஈடுபடும் என்றும் அது தெரிவித்துள்ளது. கிளந்தானின் செராங் ரூக்கு பசிர்புத்தே பகுதிகளில் இப்பயிற்சி நடைபெறும் வேளை திருங்கானுவின் பசுட் கொங்கடா வான்படை தளத்திலும் கொல திருங்கானுவை சுற்றியுள்ள பகுதிகளிலும் கிராபந்தாஸ் பயிற்சி மேற்கொள்ளப்படும் எனவும் அது குறிப்பிட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: வெளிப்புற மின் விளக்குகளை நேர கட்டுப்பாட்டு சாதனத்துடன் பயன்படுத்தலாம். கணினியை பயன்படுத்தாத நேரத்தில் அடைத்து விடலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
0: மேற்காசிய போர் காரணமாக பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்குமாறு இந்திய மக்களை பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். நாட்டு பயணீட்டாளர்களின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எரிபொருள் விலையை உயர்த்தாமல் இருக்கும் சில வட்டார நாடுகளில் இந்தியாவும் ஒன்றென அவர் கூறினார். ஆனால் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களை தொடர்ந்து ஏற்பட்ட இடையூறுகளாலும் ஹோர்முஸ் நீரிணையை தெஹ்ரான் முற்றுகையிட்டதாலும் இந்தியாவில் திரவமய பெட்ரோலிய எரிவாயு LPG விலைகள் அதிகரித்துள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் May 14-15 சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ள நிலையில் ஈரான் விவகாரம் குறித்து அதிபர் ஜி ஜின்பிங்கிடம் வலியுறுத்துவார் என அதிகாரிகள் கூறினர். இருப்பினும் வர்த்தக பதற்றங்களை தணிப்பது தொடர்பில் அந்த சந்திப்பு கவனம் செலுத்தும் என்று வெள்ளை மாளிகை கூறியது. 2வது தவணைக்கான அதிபர் பதவியேற்ற பின்னர் பெய்ஜிங்கிற்கு ட்ரம்ப் மேற்கொள்ளும் 1வது பயணம் இதுவாகும். எதிரீட்டு வரிகள், தைவான் விவகாரம், செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பம், முக்கிய கனிம வளங்களுக்கான போட்டித்தன்மை குறித்து இரு உலகத் தலைவர்களும் கலந்துரையாடுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி பேச்சு குறித்த அமெரிக்காவின் பரிந்துரைக்கு தெஹ்ரான் அளித்த பதிலை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிராகரித்த வேளை முற்றுகையிடப்பட்ட ஹோர்முஸ் நீரிணை வழியாக 2 கப்பல்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளன. அந்த பதில் அனைத்து முனைகளிலும், குறிப்பாக லெபனானில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதிலும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தின் பாதுகாப்பிலும் கவனம் செலுத்தியது. இருப்பினும் அந்த பன்னாட்டு எரிபொருள் போக்குவரத்திற்கான முதன்மை கடல் பாதையான ஹோர்முஸ் நீரிணை

0: எப்போது மீண்டும் திறக்கப்படும் என்பதை அது குறிப்பிடவில்லை என்று அரசு தொலைக்காட்சி கூறியது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை மீட்டெடுப்பதற்கான இராணுவ திட்டங்கள் குறித்து விவாதிக்க பிரிட்டனும் பிரான்சும் தற்காப்பு அமைச்சர்கள் நிலையிலான பன்னாட்டு கூட்டத்தை நடத்த உள்ளன. அந்த நீரிணைக்கு போர்க்கப்பல்களை அனுப்புவதற்கு எதிராக லண்டனையும் பாரிஸையும் ஈரான் எச்சரித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பிரிட்டன் தற்காப்பு அமைச்சர் ஜான் ஹேலி தனது பிரான்ஸ் சக கேத்ரின் வோட்ரினுடன் இணைந்து 40க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கும் இக்கூட்டத்திற்கு தலைமையேற்க உள்ளதாக அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு 2025-2026 சூப்பர் லீக் கால்பந்து. ஜோஹர் சுல்தான் இப்ராஹிம் அரங்கில் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் ஜோஹோ டாருல் தக்சிம் ஜேடித்தி 14-1 என்ற கோல்களில் கிளந்தன் தி ரியல் வாரியர்ஸ் எஃப்சியை வெற்றி கொண்டு புதிய வரலாறு படைத்துள்ளது. 2021 பருவம் தொடங்கி 108 போட்டிகளில் தோல்வி காணாத அணியாக ஜேடித்தி அதன் சாதனையை தொடர்ந்து தக்கவைத்துக் கொண்டது. தொடர்ச்சியாக 12வது முறையாக சூப்பர் லீக் கிண்ணத்தை ஜேடித்தி வென்றதோடு இப்பருவத்தில் அதன் ஆதிக்கத்தை மேலும் வலுப்படுத்திக் கொண்டது. தாக்குதல் ஆட்டக்காரர் பக்சன் டே சில்வா முதல் நிமிடம் தொடங்கி அவனிக்கான மொத்தம் 6 கோல்களை புகுத்தினார். மாற்றத்தின் முகவர்களாக பல்கலைக்கழக மாணவர்கள், பிரதமர் அறைகூவல். மித்ராவுக்கு 50 மில்லியன் கூடுதல் ஒதுக்கீடு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று
2: 1981 இன்றைய நாளில் ஜோஹர் பட்டத்து இளவரசர் துங்கு மஹமூத் இஸ்கண்டர் சுல்தான் இஸ்மாயில் இஸ்தானா பசார் அரண்மனையில் நடைபெற்ற எளிய விழாவில் ஜோஹர் சுல்தானாக அதிகாரப்படியாக அறிவிக்கப்பட்டார். அறிவிப்பை ஜோஹர் மந்திரி பசார் ஒத்மான் முகமது சஹாத் வாசித்தார். தந்தையார் சுல்தான் இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் காலமானதை அடுத்து துங்கு மஹமூத் ஆட்சியாளராக அறிவிக்கப்பட்டார். அவரது நியமனம் மாநில அங்கீகார மன்றத்தின் அமர்வுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்டது. அந்த அமர்வுக்கும் ஒத்மான் முகமது சாத் தலைமையேற்றார். முன்னதாக அரச மன்றம் அவரை இடைக்கால ஆட்சியாளராக நியமித்திருந்தது. ஜோஹர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அரச மன்றத்தால் இடைக்கால ஆட்சியாளராக நியமிக்கப்பட்ட குறைந்தது 24 மணி நேரத்திற்கு பிறகு பொறுப்புக்குரியவர் ஜோஹர் சுல்தானாக அதிகாரப்படியாக நியமனம் செய்யப்பட முடியும்.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: வணக்கம் இன்னல் எல்லோருக்கும் இனிய வணக்கம். மணிப்போ 7:17 தெய்வீகன் புவனா கூட இன்றைய உங்களுடைய காலை பொழுது இனிதே தொடங்கி இருக்கின்றது.
1: சரி, காலையில எந்திரிச்சோன்னு சில பேருக்கு வேலைக்கு புறப்பட கொஞ்சம் தாமதமாகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை ஒரு பேக்கேஜா புறப்படுவாங்க. எந்திரிக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், குளிக்கணும், நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்ல இருந்து புறப்படுவாங்க. இந்த மாதிரி இதுதான் பேக்கேஜ்.
0: இது வந்து ஒரு தரப்பு இல்லையா, இன்னொரு தரப்பு இருப்பாங்க, அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியேற்றுவது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் வெளிப்புற நடவடிக்கைகள், வாங்க கொஞ்ச நேரம் ஓடிட்டு வருவோம், வாங்க கொஞ்ச நேரம் நடந்துட்டு வருவோம்னா,
1: வாங்க முதல்ல உடற்பயிற்சி செய்வோம் அப்படின்னா வரவே மாட்டாங்க.
0: இருக்கிற இடம் தெரியாம போய் காணாமல் போய் ஒளிஞ்சிருவாங்க. சில பேர் அப்பதான் எனக்கு இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை ரெண்டு தடவை பரவாயில்ல, தொடர்ச்சியா இதை சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் நீங்க இல்ல உங்க கூட அப்படி யாராவது இருக்காங்களா?
1: ஆமா, அழைத்து எங்க கிட்ட சொல்லுங்க. சில நேரங்களில் உடற்பயிற்சி கூப்பிட்டா எனக்கு கை வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு மயக்கம் வரும், தலை கிறுகிறுன்னு இருக்கும், அப்படிலாம் சொல்லுவாங்க.
0: என்ன விட்டுருங்கல்ல அப்படின்னு வாங்க அவங்களை பத்தி கொஞ்சம் பேசுவோம். 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8

0: உமாடானி உங்களுக்காக. எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் ஆல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் வந்து மற்ற பொருட்களின் விலையையும் பாதிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளுக்கு மட்டுமல்ல, மற்ற பொருட்களை தயாரிக்கவும் இந்த கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் எரிபொருள் பயன்படுத்தப்படும். அந்த பொருள் தொழிற்சாலையிலிருந்து கடைகளுக்கு வர்றதுக்கு மீண்டும் எரிபொருள் பயன்படுத்தப்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெய் தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும். மின்சாரமும் கச்சா எண்ணெயை சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து சொல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம், புதுசா வாங்குவதை குறைத்துக் கொள்ளலாம்.

0: கண்ணம்மா பாட்டு கேட்டுட்டு வந்தீங்க.
1: சரி, அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், என்னன்னா இந்த காலையில எந்திரிச்சு உடற்பயிற்சி செய்யறது, வாங்க உடற்பயிற்சிக்கு இப்போ செய்யலாம் இல்ல நடக்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா கூட சிலர் ஐயோ ஆளை விட்டுருங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, வரவே மாட்டாங்க.
0: ஏன்னு தெரியாது, அவங்களை நகர்த்தவே முடியாது. ஓனா ஜோதி வந்திருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம இப்ப பேசுவோம். சொல்லுங்க, பகாங்ல எந்த பக்கம் நீங்க? என்ன இது டுரியன் பிரபலம்னு சொல்லிட்டு டுரியன் அனுப்பிட்டு சொல்லணும்ல?
2: நீங்க வாங்க, நாங்க கூட்டிட்டு போறோம் சாப்பிட.
0: இப்படியே சொல்றீங்க, வந்து கூப்பிட்டா யாரும் வர மாட்டீங்க.
2: நீங்க வரதான் மடிக்கிறீங்க.
0: ஓ, எப்படி போனா போயிருவோமே, ரவு டுரியன் சாப்பிட.
1: எப்படி மரத்து மேல ஏறியா மரத்துக்கு கீழயா?
2: நாங்க டூசோனுக்கே கூட்டிட்டு போறோம்.
1: அப்படியா?
0: டீலா நோ டீலாவா?
2: டீல்.
1: சொல்லுங்க, யாருங்க அந்த உடற்பயிற்சி பக்கமே திரும்பி பாக்காத?
2: வீட்டுக்காரு. அவருக்கு கால் வலி இருக்கு, செக்அப் போனாரு.
0: சரி,
2: அப்ப டாக்டர் சொன்னாங்க கொஞ்சம் வாக்கிங் எல்லாம் போங்க அப்படின்னு. அப்ப நான் சொன்ன மார்னிங் வந்து எங்க தமாலே பாடாங்க இருக்கு, நடக்கலாம். நாங்க நடக்க சொல்லுவேன், அவர் வாசல்ல வந்து நாங்க காடி இருக்கும்போது வாசல்ல வந்து நின்றுட்டு முன்னுக்கு ஒரு மூணு ஸ்டெப், பின்னாடி ஒரு மூணு ஸ்டெப், என்ன சரிங்க கேட்டா நான் வாக்கிங் பண்றேன்னு சொல்லுவேன்.
1: ஐயோ, ஏன், எதனால அவருக்கு வந்து பிடிக்காதா இந்த மாதிரி உடற்பயிற்சி எல்லாம் செய்யறது நடக்கிறது அதெல்லாம்?
2: அதெல்லாம் கொஞ்ச நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, ஜிம்முக்கு எல்லாம் போயிட்டு சடனா ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அந்த லெக் பெயின் எல்லாம் வந்துருச்சு போல எனக்கு. மேபி அந்த சடன் ஸ்டாப்னால அந்த லெக் பெயின் எல்லாம் வந்துச்சான்னு தெரியல. இது செய்யுங்கன்னு சொன்னா அந்த வாசல்ல நின்றுகிட்டு மிஸ்டர் பீன் எக்ஸசைஸ் பண்ற மாதிரி முன்னுக்கு மூணு பின்னாடி மூணு என்ன பண்றேன் கேட்டா வாக்கிங் பண்றேன்னு சொல்லுவாரு.
0: காலையிலே கூப்பிட்டு தன் கணவரை மிஸ்டர் பீன் என்று வர்ணித்த நீங்கள் வாழ்க்கை.
1: இல்லங்க, நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணல, நீங்களும் சேர்ந்து நடந்தீங்கன்னா அவரு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல.
2: நான் எவ்வளவு சொல்லிட்டா வாங்க செல்வா வாங்க அப்படின்னா அவரு உன் வேலை முடிஞ்ச உடனே லேட்டா வருவாரு. மார்னிங் 6 மணிக்கு நான் 6:30 நான் ஸ்கூலுக்கு வெளியாயிருவேன். தமிழ்லயே நடங்க சொன்னா கூட அந்த மிஸ்டர் பீன் எக்ஸசைஸ் மட்டும் காலையில எங்களுக்கு ஒரு இன்னைக்கு காலைல கூட சொன்னேன் நீங்க வாக்கிங் போ மறந்துட்டீங்க அப்படின்னா நடக்கிறாரு வாசல்ல.
0: ஓ, இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு முடிஞ்சது,
2: முன்னுக்கு மூணு பின்னாடி மூணு கேட்டா நடந்துட்டேன்னு.
1: இல்ல 15,000 போசனா ஒரு 15 முடிக்கிறாரு.
0: நாளைக்கு நீங்க சொன்னது போல கட்டி இழுத்துட்டு போறீங்க அவரே. நன்றி.

0: வணக்கம். இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க 7:34. ஜோஹர்ல வந்து ஒரு அரசாங்க மருத்துவமனையில என்ன சம்பவம் நடந்திருக்குன்னா, ஒருவேளை இந்த காணொலியை நீங்க வந்து பாத்துருக்கலாம். மருத்துவரை சந்திக்கிறதுக்கு நோயாளிகள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. வழக்கமா நீங்க பாத்தீங்கன்னா காலையில அப்பாயின்மெண்ட் சந்திப்புறதிகள் ரொம்ப அதிகமா இருக்கும், எல்லாரும் முன்கூட்டியே வந்துருவாங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த ரத்த பரிசோதனை இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இனிப்பு நீருக்கான பரிசோதனை இருக்கணும். முதல்ல அவங்க ரத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காத்திருக்கணும், ஒரு 2 மணி நேரம் காத்திருக்கிற சூழல் எல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போர் அடிக்க கூடாதுன்னு அங்க பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் தாதியர்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, வாங்க எல்லாரும் சேர்ந்து உடற்பயிற்சி செய்வோம்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து இந்த ஜும்பா மாதிரி செய்ய வச்சிருக்காங்க. முதல்ல எல்லாம் வந்து இணங்கி வரல, அப்படியே பார்த்துட்டு முன்னதா இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த பாட்டெல்லாம் ஒலிக்க ஆரம்பிச்சோன்னே தூரத்துல நிக்கிறவங்க எல்லாம் லேசா கைகளை கால்கள் அசைக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் எல்லாரும் பரவாயில்ல நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பண்ணுங்க, ஏன்னா பெரும்பாலும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வயதானவர்கள், அங்கிருந்தே உடற்பயிற்சி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாரும் செஞ்சிருக்காங்க. அந்த காணொலி தான் ரொம்ப பரவலா பகிரப்பட்டது, நிறைய விஷயங்களை யோசிக்க வச்சிருக்கு. நல்ல ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இது வந்து முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
1: ஏன்னா இப்போ காத்திருக்கிற நேரம் சில நேரங்களுக்கு கோவம் வரும், சில பேர் பொறுமையை இழப்பாங்க. அதனால இந்த மாதிரியான பயிற்சிகள் ரொம்ப உதவியா இருக்கு. குறிப்பா இப்ப பல் கிளினிக்குகள் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்ப அங்கேயும் காத்திருக்கிற நேரத்துல வந்து பல் சுத்தத்தை எப்படி கடைபிடிக்கலாம் அப்படின்ற பயிற்சிகளையும் கொடுக்கறாங்க அந்த இடத்துல.
0: ஆமா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ரொம்ப நேரம் நம்ம இருக்கிறோம், போர் அடிக்கிறது வழக்கமான ஒன்றுதான். ஆனாலும் நிறைய பேர் வருவாங்க, இந்த சேவைகள் சார்ந்த இடத்துல வந்து நேரம் ஆகும். அந்த நேரத்துல இந்த மாதிரி நம்ம வந்து வரக்கூடிய பயணிட்டாளர்களோ இல்ல நோயாளிகளுக்கோ இது மாதிரி நடவடிக்கைகளை செய்தால் அவங்க கொஞ்சம் அவங்களுடைய நேரத்தையும் கடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. அதனாலதான் நீங்க சில இடங்களுக்கு எல்லாம் அரசாங்க அலுவலகங்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த கண்காட்சிகள் எல்லாம் இருக்கும். இப்ப நீங்க காத்துட்டு இருக்கிற நேரத்துல அதை போய் பாத்துட்டு வாங்க, இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எல்லாம் அனுப்புவாங்க. இது வந்து இன்னொரு முறை, இது நல்ல ஒரு முறை அப்படின்றது. ஆனா இந்த மருத்துவமனையில இந்த எல்லாரும் இந்த உடற்பயிற்சி செஞ்சாலும் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு அந்த காட்சிகள் எல்லாம் பாக்குறதுக்கு.
1: எல்லாரும் வந்து இப்ப காத்திருக்கிற நேரம் அப்படின்றது பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையா இருக்காது. சில பேர் வந்து கத்தி சண்டை கூட போடுவாங்க, என்ன அவ்வளவு தாமதமா ஆகுது, ஆனா உள்ள அவங்க எவ்வளவு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க நமக்கு தெரியும். அதனாலதான் இந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்த யார், இந்த உடற்பயிற்சி அப்படின்னு சொன்னாலே ஓடுவாங்க. உடற்பயிற்சி வரைக்கும் போக வேணாம், கொஞ்சம் நடங்கன்னு சொன்னா கூட நடக்க மாட்டாங்க, இருங்க அப்படின்னு சொன்னா கூட ஏற மாட்டாங்க.
0: அதெல்லாம் செய்யவே கூடாது, கூட
1: காரை நிறுத்துறது கூட தூரமான நிறுத்தவே மாட்டாங்க.
0: அப்படியே நடந்து போயிருக்கு.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல நீங்க கூப்பிடணும் அப்படின்னா கேள்வி கேட்கணும்ல ரெண்டு பேர்ல ஒருத்தர் கிட்ட, அந்த அங்கத்துக்கும் நீங்க கூப்பிடலாம். புவனா, இந்த செய்திகள் போகும்போது அந்த இடைவேளையில ஒரு அழைப்பு வந்துச்சு, நீங்க இல்ல அந்த நேரம். அப்போ அந்த அழைப்புல ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க பாருங்களே, பெரிய மேடம் ஒருத்தவங்க. அவங்க என்ன பேசினாங்கன்னு கொஞ்சம் கேக்கலாமா?
2: வணக்கம்.
1: அப்பா என்ன ஒரு கியூட். அவங்க என்ன, அவங்க பேச முடியலனா? ஐயோ, சீக்கிரமா கூப்பிட்டுருக்கலாமே.
2: ட்ரை பண்ணோம், கிடைக்கல. இப்ப ட்ரை பண்ணவே கிடைச்சு.
1: இந்த மாதிரி எங்களை யாரும் கேள்வி கேட்டதே இல்ல. இப்படி பண்ண விட்டுட்டு போயிருக்கேன், தத்தளிக்க வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி என்ன ஒருத்தவங்க கேள்வி கேட்க வச்சிருக்கீங்க நீங்க. சரி, அவங்களுடைய அம்மா கிட்ட இந்த கேள்விக்கான பதில் கேட்டிருந்தோம். இந்த மாதிரி சூழல் இருக்கா அப்படின்னு?
2: கண்டிப்பா இருப்பாங்க.
1: யாரு இருக்கா அது மாதிரி?
2: பேர் சொன்ன தெரிஞ்சிருவேன். ஆக்சுவலி என்னன்னா, இந்த மாதிரி வந்து உடற்பயிற்சி செய்யணும் முதல்ல அப்படின்னாக்கா, ஒரு முதல்ல எல்லாரும் போயிருவோம், ஆனா முதுவா லேட்டா வருவாங்க அந்த முடிய போற கட்டத்துல. ஏன்னா எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு ஜும்பாலாம் செய்வாங்க, முன்ன ஜும்பா அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப வந்துட்டு லேட்டா வர்றது, லேட்டா வந்தாக்க அப்ப வந்து கொஞ்ச நேரம் தான் டக்குனு செஞ்சு முடிஞ்சிடும். அந்த மாதிரி குரூப் பே இருக்காங்க.
1: நீங்க மருத்துவமனையில வேலை செய்றீங்களா?
2: பணியாளர்களுமே
1: சேர்ந்து செய்யணும். அவங்க பேர் சொல்ல முடியாதோ?
2: பேர் கண்டுபிடிச்சோம். அவங்களுக்கு வந்து அது ஒரு எப்பயாவது மாட்டிக்கிட்டா வந்துருவாங்க.
1: அது என்னன்னு உடம்ப வளைக்க முடியாது. சரி, ரொம்ப நன்றி. உங்க கொட்டி பொண்ண மறக்கவே மாட்டோம். அவங்கள மன்னிச்சிருங்கம்மா, இவ்வளவு கேள்வி கேட்க வச்சுட்டேன் உங்களை. அடுத்த தடவை நீங்க சீக்கிரமா கூப்பிடுங்க, சீக்கிரமா பேசிடலாம். சரியா? உங்களுக்கு உடற்பயிற்சி எல்லாம் செய்ய பிடிக்குமா? அம்மாக்கு பிடிக்காதா? அம்மா செய்ய மாட்டாங்களா? யாரு செய்வா வீட்டுல உடற்பயிற்சி? ஐயோ, சரி நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க பள்ளிக்கூடம் முடிஞ்சு வந்து சாயங்காலம் அம்மாவை கூட்டிட்டு போய் தடல்ல ஓடுறீங்க. சரியா? அம்மா ஓட சொல்லுங்க. சரியா?
3: அம்மா ஓடவே மாட்டாங்க.
1: அம்மா இன்னைக்கு ஓடலன்னா நாளைக்கு நீங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க.
4: குடும்ப
1: கதை விளாசினின்ற அந்த பொண்ணுதான்.

0: காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியதான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301-97-219-19.
3: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிக
4: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
3: போக்குவரத்து தகவல்,
2: பினாங்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய தகவல், ஜூரிலிருந்து சுங்காய் டுவா செல்லக்கூடிய பாதை, வடக்கு நோக்கி செல்லக்கூடிய பாதையில் வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. 137.4 கிலோமீட்டரில் முன்னதாக விபத்து ஒன்று ஏற்பட்டிருந்தது, அதன் காரணமாகவே நெரிசல் சீக்கிரமாகவே தொடங்கி இருக்கின்றது.
5: 271 கிலோமீட்டர் நீளையிலிருந்து பண்டார் எயின்ஸ்டேல் செல்லக்கூடிய சாலையில விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறதுனால அங்கு வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் நிலவரம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெடரல் ஹைவேல ஷாலாம்ல இருந்து சுபாங்ஜய செல்லக்கூடிய சாலையில வாகனங்கள் மெதுவாக நகர்கின்றன, காரணம் அங்கு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கின்றது.
2: ஸ்மார்ட் லேன் NKVE 3.2 கிலோமீட்டரிலிருந்து 9.2 கிலோமீட்டர் வரைக்கும் சத்யாலாம்ல இருந்து ஷாலாம் செல்லக்கூடிய பாதையில் வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த இடத்துல பார்த்து பத்திரமா மேற்கொள்ளுங்கள் உங்கள் பயணத்தை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.

0: ஒரு வானவில் கணம் லக்கிமேன் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் ஷான் ரோல்டனுடைய இசையில் பாலாஜி வேணுகோபாலுடைய குரலில் பிரதீப் குமார் கூட சேர்ந்து வந்தது.
1: சரி, இப்ப போட்டி அங்கத்துக்கு வருவோம். ஏன்னா இந்த படப்படப்பு பரபரப்பு உங்களுக்கு,
0: அதனாலதான் சரஸ் வந்திருக்காங்க. யாரு கிட்ட கேட்க போறீங்க?
2: உங்கள்ட்ட தான் கேள்வி கேட்க போறேன்.
1: நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க, கேளுங்க.
2: ஓகே, கடல்ல இந்த வேல் இருக்குல்ல, வேல் அதோட தொண்டை வந்து ட்ரோட் வந்து எவ்வளவு பெருசு இருக்கு?
0: திமிங்கிலத்துடையதா?
2: தமிழ்ல திமிங்கிலம்.
0: ஆமா ஆமா, திமிங்கிலத்துடைய தொண்டை எவ்வளவு பெரியது? இந்த மாதிரி எல்லாம் கேட்டா நானு பங்கோருக்கு போனேன், முன்கூட்டியே சொல்லியிருந்தா திமிங்கிலத்தை கூப்பிட்டு அங்கேயாவது கேட்டிருப்பேன். வந்த பிறகு கேக்குறீங்களே இந்த கேள்விய.
2: ஊர்ல பாக்க முடியுமா வேல?
0: உங்க பேர் சொல்லி வர வைக்கணும், எந்த கடல்ல இருந்தாலும் வா அப்படின்ட்டு.
2: தெரியுங்களா
0: இவ்வளவு பேசுறா? எனக்கு எங்க தெரியும்,
1: அவர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அதான் உண்மை.
2: பரவாயில்ல, அதுக்குள்ள ஹேண்ட்போன்ல போட்டு பாக்கல.
1: இல்ல இல்ல, நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க.
0: நீங்க
1: அது நடக்க விட
0: மேல இவ்வளவு நம்பிக்கை தான் வச்சிருக்கீங்களா சார்?
1: எத்தனை தண்டனை வீடியோ வந்திருக்கு, அப்பயும் உங்களுக்கு தெரிய வேணாம் நாங்க பாக்கலன்னு.
0: என்ன பதில் சார்?
2: ஒரு ஆரஞ்ச் பழம் இருக்குல்ல, ஒரு ஆரஞ்ச் பழம் அவ்வளவு பெருசுதான்.
1: ஓ,
0: அந்த அவ்வளவு பெரிய மீனுக்கு இவ்வளவு தொண்டைதானா?
1: ஆனா பெருசு பெருசா சாப்பிடுத.
0: அது வந்து அச போட்டு வைத்து அப்புறம் மெது மெதுவா இறக்கும் போல
2: தெய்வீகன்
1: பாக்குறதுக்கு.
0: எனக்கும்
1: திமிங்கலத்துக்கும்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ராவுக்கான ஒதுக்கீடு 100 மில்லியன் ரிங்கிட்டிலிருந்து 150 மில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இந்திய சமூகத்திற்கு ஒரு வரலாற்று தருணமாக அமைந்துள்ளதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். வழக்கு விசாரணை கழகம் சுதந்திரமாகவும் பொறுப்புடனும் செயல்படுவதை உறுதி செய்ய சட்டத்துறை தலைவர், அரசு தலைமை வழக்கறிஞர் அதிகார பிரிப்பு தொடர்பான சட்ட வரைவு செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சட்ட நிறுவன உருமாற்ற விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அசலினா ஒத்மான் சயீத் கூறியுள்ளார். இதன் மூலம் நாட்டின் சட்ட அமைப்பில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க முடியும் என அவர் தெரிவித்தார். பெண்கள் இல்லத்தரசிகளின் தீவிர பங்களிப்பின் மூலம் சமூகம் சார்ந்த குற்றத்தடுப்பு அணுகுமுறையை அரசு மலேசிய காவற்படை PDRM தொடர்ந்து வலுப்படுத்தி வருகிறது. தன்னார்வ விவேக கைபேசி கண்காணிப்பு, VSP செயலி, மகளிர் அமைதிப்படை அமனிதா ஆகிய முனைப்புகள் மூலம் இவை மேற்கொள்ளப்படுவதாக PDRM இன் துணைத் தலைவர் தான் ஸ்ரீ அயூப் கான் மைடின் பிச்சை தெரிவித்தார். தாய்லாந்து முன்னாள் பிரதமர் தக்ஷின் சினாவத் இன்று சிறையிலிருந்து முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட உள்ளார். இது அந்த அரசியல் செல்வாக்குமிக்க தலைவர் மீண்டும் கவனம் பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. 76 வயது, தொலைத்தொடர்பு செல்வந்தரான அவர் ஊழல் வழக்கில் செப்டம்பர் மாதம் முதல் ஓராண்டு சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார். தெற்கு மொரோக்கோவில் நடைபெற்ற 2026 ஆப்பிரிக்கன் லயன் பன்னாட்டு பயிற்சியின் போது காணாமல் போன 2 அமெரிக்க வீரர்களில் ஒருவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த சனிக்கிழமை ராணுவ வீரர்கள் காணாமல் போனதை தொடர்ந்து கேப்ட்ரா பயிற்சி பகுதியில் அமெரிக்க ராணுவம், மொரோக்கோ அதன் நட்பு படைகள் இணைந்து தரை, வான், கடல் வழியாக தேடி மீட்கும் பணியை தொடங்கின. விளையாட்டு. உலக வெற்றியாளர் ஸ்குவாஷ் போட்டி. எகிப்து கீசாவில் நடைபெற்ற 2ம் சுற்றில் தேசிய தாரகை எஸ் சிவசங்கரி சக வீராங்கனை ஐரா அஸ்மானை நேர் செட்களில் வீழ்த்தி 3வது சுற்றுக்கு எளிதில் முன்னேறினார். 11-4, 11-9, 12-10 என்ற செட் கணக்கில் 24 நிமிடங்களில் சிவசங்கரி ஆட்டத்தை நிறைவு செய்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. வணக்கம்.